0: தனக்கு ஒப்புமை இல்லாத தலைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவருக்கு அல்லாமல் மற்றவருக்கு மனக்கவலையை மாற்றல் அரிது. தனக்கு ஒப்புமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. குரலோசை கேட்டோம். இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். முன்னதாக இன்று காலை 6:30 மணிக்கு நாடு முழுவதும் ஒருங்கிணைந்த முறையில் நடைபெறும் 12வது சர்வதேச யோகா தின விழாவின் ஒரு பகுதியாக நமது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் கொல்கத்தா ரெட் ரோட்டில் நடைபெறும் யோகா தின விழா நிகழ்வின் நேர்முக வர்ணனை கேட்கலாம். இனி மற்ற நிகழ்ச்சிகள் பற்றி விவரம் அறியலாம். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் எண்மங்கள், நாகை மூராசன் சன் ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம் ஏடிஎம் மகளிர் கல்லூரி. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:05 காங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்கவிருக்கிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:30 நாடு முழுவதும் ஒருங்கிணைந்த முறையில் நடைபெறும் 12வது சர்வதேச யோகா தின விழாவின் ஒரு பகுதியாக மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் கொல்கத்தா ரெட் ரோட்டில் நடைபெறும் யோகா தின விழாவின் நேர்முக வர்ணனை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்று காலை 8 மணிக்கு தொல்லி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசெட்டியர் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 தொல்லி வரும் பாட்டு. 8:30 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மின் சுரட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 8:35 காரைக்கால் கமர்ஷியல் தியேட்டர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர். இன்று பங்கேற்கும் சிறுவன் ஏ டிபேஷ். 8:40 காரைக்கால் ஒன்ஜிசி கவரியா செட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 8:45 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 8:50 திரை இசை. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் பி ஆர் சந்தோஷ் அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்கள் மங்கள் வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 9:45 முதுமையிலும் இளமைக்கு வழிவகுக்கும் யோகா உரை வழங்குபவர் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் எல் பீனா திரேஷ் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி நாகர்கோவில். இன்று காலை 10:00 நாகை மூரா சான்சன் ரெடிமேட்ஸ் வழங்கும் ஜிபும்பா. 10:30 நாகப்பட்டினம் ஏடிஎம் மகளிர் கல்லூரி வழங்கும் ஜிபும்பா. 11:00 வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் நாளும் நலம் தரும் யோகா சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி. கும்பகோணம் மனவளக்கலை யோகா பேராசிரியர் யோகா தத்துவ பயிற்சியாளர் மனநல ஆலோசகர் அருள்நிதி மா சிவராமன் அவர்களுடனான நேர்முகம். பன்னிரண்டு மணிக்கு எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 கடிதமலர்கள், 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். 12:55 பன்னிசை. 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தென்மழை. 1:30 உலக யோகா தினம் நிகழ்ச்சி உடைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியின் முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:05 நாகை மூராசன் சன் ரெடிமேட்ஸ் வழங்கும் வார்த்தை விளையாட்டு. 3:00 நாகப்பட்டினம் ஏடிஎம் மகளிர் கல்லூரி வழங்கும் எல்எஸ்சி. தொடர்ந்து 3:30 எல்எஸ்சி. மாலை 4:00 நாடகம் அன்புள்ள அக்கா. நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டோம். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. International Yoga Day 2026 is being celebrated across the globe today. This year marks the

0: அத்தினை நிதம்புரி என்ற வரிகள் பாரதியின் புதிய ஆத்திச்சூடியில் வருகின்றன. தவம் என்றால் இங்கு வாழ்க்கையை முழுமையாக துறந்துவிட்டு காட்டிற்கு போய் உட்கார்ந்து செய்வது தவம் அல்ல. தவமென்றால் இங்கு பாரதி குறிப்பிடுபவை முயற்சி, கடும் முயற்சி, விடாமுயற்சி, அருஞ்செயல் என்கிறான். கைகேயி இராமனை காட்டிற்கு செல்லுமாறு கூறும் பொழுது, நீ போய் தாயிரும் சடைகள் தாங்கி தாங்கும் தவம் மேற்கொண்டு பூழி வெக்கோணம் நன்னி புண்ணியத் துறைகள் ஆடி ஏழிரண்டு ஆண்டில் வா. கம்பன் தன் கவிதையில் இதை குறிப்பிடுகின்றான். காட்டிற்கு சென்று தவம் புரிவதையும் தவம் என்று சொல்லில் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. ராமன் காட்டிற்கு சென்றான், ஆனால் ஏதும் செய்யாமல் அமர்ந்திருக்கவில்லை. தன் மகத்தான அவதாரக் கடமையை தவமாகச் செய்தான். தவத்தை பற்றி பாரதி தனது பாடல்களில் பல்வேறு இடங்களில் குறிப்பிடுகின்றான். செய்க தவம், செய்க தவம், நெஞ்சே தவம் செய்தால் ஈத விரும்பியதை ஈதலாம். வையகத்தில் அன்பு சிறந்த தவமில்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு என்கிறான். அன்பே தவம் என்ற அத்வைத்தை செய்தால் நமது முயற்சியில் வெற்றி பெறலாம் என்கிறான். யாகத்திலே, தவ யோகத்திலே, தனி யோகத்திலே, பல போகத்திலே, ஆகத்திலே, பலபக்தி கொண்டார் தம் அருளிலே உயர் நாடு என்கிறான். யாகம், தவம், யோகம் முதலியவைகளெல்லாம் பல்வேறு முயற்சிகள் ஆகும். தவம் என்பது ஒரு குறிப்பிட்ட செயலில் முனைப்புடன் எது நேரிடும் இடர்படாமல் ஒரே குறியாக நிற்பது, செய்து முடிப்பது தவம் ஆகும். பொழுது புலர்ந்தது, யாம் செய்த தவத்தால் புண்மையிரும் கணம் போயின் யாவும் என்கிறான். பொழுது புலர்ந்து விட்டது, காலை புலர்ந்து விட்டது, வெளிச்சம் வந்துவிட்டது, ஒளி பிறந்து விட்டது, இருள் கணங்களாக இருந்த புண்மை துன்பங்கள், இழிவுகள், கேடுகள் ஆகாதனையெல்லாம் போய்விட்டன. இவையெல்லாம் நமது கடும் முயற்சியால், கடும் தவத்தால் நிகழ்ந்திருக்கின்றன என்கிறான் பாரதி. கடல் அலைகளை கட்டுப்படுத்தி கடல் அரிப்பை தடுக்க முயற்சிப்பது கடும் தவமாகும். அதுபோல நமக்கும் நமது நாட்டிற்கும் ஆக வேண்டிய பணிகளை சரியான நேரத்தில் அன்றாட பணியாக செய்ய வேண்டும். அதனேத்தான் பாரதி, தவத்தினை தினம் புரி, நாமும் தவத்தினை நிதவும் செய்வோம் என்கிறான்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.
2: ஆகாஷவாணி காரைகள் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. வைகரை பொழுதில் இறைவனுக்கு இசை மாலையால் பாமாலை சூட்டும் பக்தி மாலை இது. தொடக்கமாக கே ஜே யேசுதாஸ் பாடியிருக்கும் பாடல்

0: முஸ்லிம் என யாம் வாழும் முறை தருவாய் அல்லாவே.
1: ஆமீன்.
2: தீனின் பயிர் வளர்த்த தூய ஒலிமாருடைய வானுயரும் அறம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: பெண்களுக்கென்றே நாகையில் ஒரு உயர்தர கல்வி நிறுவனம் ஏடிஎம் மகளிர் கல்லூரி நாகப்பட்டினம்.
4: பெண்களால் மட்டுமே பயிற்றுவிக்கப்படுகிறது.
3: அனைத்து திறன் வளர் பயிற்சிகளுடன் இளங்கலை, முதுகலை, முனைவர் பட்ட படிப்புகள்,
4: தொழிற்கல்வி வகுப்புகள், சான்றிதழ் படிப்புகள் மற்றும் பாதுகாப்பும் கற்றல் சிறப்பும் நிறைந்த கல்வி வளாகம், அரசு உதவி பெறும் கல்லூரி
3: ஏடிஎம் மகளிர் கல்லூரி தன்னாட்சி நாகப்பட்டினம்.
5: நேரம் 6:25. நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி மாலையில் நிறைவாக

நிறைவு பெற்றது. பக்தி மாலை. இன்னும் சில நொடிகளில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவின் ரெட் ரோட்டில் நடைபெறும் யோகா தின சிறப்பு கொண்டாட்டத்தில் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வின் நேர்முக வர்ணனை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு. பண்பலையோடு இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் 8 மணி.
1: சுப முகூர்த்தத்திற்கான திருமங்கல் 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
2: அனைத்தையும்
1: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணாசாலை, திருவாரூர்.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அல்லது கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். அதாவது நேர்மையா இருக்கணும் அப்படிங்கறது வந்து சாதாரண காரியமா அப்படின்னா சில நேரத்துல கேட்டா கஷ்டமான காரியம்னு சொல்லுவோம். ஒரு மிகப்பெரிய கம்பெனி, அதோட முதலாளி இருக்காரு. அவர் இந்த கம்பெனியை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வெற்றி அடைஞ்ச கம்பெனியா, ஒரு முன்னிலையான ஒரு கம்பெனியா கொண்டு வந்துட்டாரு. அவருக்கு வாரிசு இல்லை. அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த கம்பெனி இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா நம்மள்ட்ட ஒர்க் பண்ண திறமையான பணியாளர்கள் தான், ரொம்ப கமிட்டடா ஒர்க் பண்ணதால் தான் இன்னைக்கு இந்த கம்பெனி முன்னேறி இருக்கு, இன்னைக்கு இவ்வளவு பெரிய லாபத்தை ஈட்டுது. அப்ப நமக்கு பிறகு இந்த கம்பெனி யார் நிர்வகிக்கிறது அப்படின்னு ஒரு ஐடியா பண்றாரு. அப்ப என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் இருக்கிற மேனேஜர்ஸ் பொறுப்புல இருக்கக்கூடிய எல்லாரையுமே அவர் ரூமுக்கு வர சொல்றாரு. அப்ப சொல்றாரு, உங்க எல்லாருக்கும் ஒரு போட்டி வைக்க போறேன், அந்த போட்டியில யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க தான் எனக்கு அப்புறமேலுக்கு இந்த கம்பெனியை டோட்டலா நிர்வகிக்க போறக்கூடிய பொறுப்பு எடுத்துக்க போறீங்கன்னு சொன்னோன்னே என்ன போட்டி அப்படின்னு எல்லாம் பாக்குறாங்க. அப்ப வந்து என்ன பண்றாரு, பையில இருந்து நிறைய விதைகள் எடுக்கிறாரு. அந்த விதைகளை என்ன சொல்றாரு, ஆளுக்கு ஒரே ஒரு விதை தான் கொடுப்பேன், உங்க வீட்டுல போய் தொட்டியில அதை நட்டு உரம் விட்டு தண்ணி ஊத்தி வளருங்க, 6 மாசம் கழிச்சு யார் கொண்டாந்து நல்ல செடியை என்கிட்ட வளர்த்திருக்கீங்களோ அவங்க தான் அந்த கம்பெனியில பொறுப்பை நடத்தக்கூடியங்கன்னு டிசைட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு விதையை வந்து கொடுக்குறாரு. இந்த விதையை வாங்கிட்டு போய் எல்லாருமே அவங்க வீட்டுல போய் அவங்க ஒய்ஃப் கிட்ட குழந்தைங்கள்ட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி எங்க முதலாளி இப்படி சொல்லியிருக்காங்க, அதனால இதை வந்து நம்ம வளர்த்து உருவாக்கி இந்த செடியை கொண்டு போய் காட்டினாதான் நமக்கு ஆபீஸ்ல வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும்னு ஆபீஸ்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. இது மாதிரி என்னாச்சுன்னு கேட்டுக்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் ரொம்ப சோகமாவே இருக்காரு. மீதி பேர்லாம் சொல்றாங்க, செடிக்கு வந்துருச்சு, 2 இலை வந்துருச்சு, 3 இலை வந்துருச்சு, 1 ஸ்டெம்ப் வந்துருச்சு அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு ஸ்டாஃப் மட்டும் கொஞ்சம் வருத்தமா இருக்காரு. அவர் வந்து நினைச்சுன்னா 1 மாசம் ஆச்சு,

0: அவர் சொல்றாரு, செடி வளரவே இல்லை அப்படின்றாரு. நான் டெய்லி தண்ணி ஊத்திட்டு வந்துட்டு இருக்கேன், டெய்லி அதை பார்க்காம வரதே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது 3 மாசம் ஆச்சு, அப்பயும் எல்லாரும் வந்து சொல்றாங்க நல்லா வளர்ந்துருச்சு, 1 அடி வளர்ந்துருச்சு, 2 அடி வளர்ந்துருச்சுன்னு சொல்லும் போது ரொம்ப கவலையா இருக்காரு. ஒய்ஃப் கூட சொல்றாரு, எல்லாரும் ஆபீஸ்ல பேசிக்கிறாங்க செடி வளர்ந்துருக்கு வளர்ந்துருக்குன்னு, நான் என்ன பண்றதுன்னே தெரியல, ஒரு செடியை கூட வளர்க்க முடியா உன்னால அப்படின்னு அவர் கேட்டு வரோம், எனக்கு பயமா இருக்கு. அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, அதெல்லாம் உனக்கு கவலைப்படாதீங்க, அந்த விதை வந்து டேமேஜா இருக்கலாம், 6 மாசம் கழிச்சு அவங்கள்ட்ட கொண்டு போகும்போது அதுல என்ன வளர்ந்துருக்கோ இல்ல என்ன இருக்கோ அதை கொண்டு காட்டுங்கன்னு அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க. 6 மாசம் ஆயிடுச்சு, இன்னைக்கு முதலாளி சொல்லிட்டாரு, நாளைக்கு வரும்பொழுது எல்லாருமே வீட்டுல இருக்க அந்த செடியை தொட்டி எடுத்துட்டு வரணும், கொண்டு வந்து ஆபீஸ்ல என்கிட்ட காட்டணும், இதை வச்சுதான் யாரு பொறுப்பெடுத்துக்க போறீங்கன்னு சொல்ல போறணும்னு. எல்லாரும் பாத்தீங்கன்னா விதவிதமா அழகழகான செடிகளோட வந்து ஆபீஸ்ல நிக்கிறாங்க. எல்லாரையும் பார்க்கும்போது இவருக்கு ஒரே வருத்தமா இருக்கு, சரி என்னடா நம்ம மட்டும் வெறும் எம்டி தொட்டியா வச்சிருக்கோமே, அவர் மனசுக்குள்ள வருத்தத்தோட போயிட்டு இருக்காரு. அப்ப ஒவ்வொருத்தங்களையும் பார்த்து முதலாளி சொல்றாரு, இதுக்கு என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காரு. அப்ப எல்லாருக்கும் பதில் சொல்றாங்க. அப்ப வந்து எல்லாரையும் வெரி குட் வெரி குட் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கடைசியா இவர் வராரு, அந்த தொட்டியை கொண்டு காட்டுறாரு, அதுல செடியே இல்ல வெறும் தொட்டி தான் இருக்கு. அதை பார்த்தோன்னே அந்த முதலாளி சொல்றாரு, வெரி குட், நீ தான்ப்பா அடுத்த இந்த கம்பெனி நிர்வகிக்கக்கூடிய பொறுப்புக்கு வர போறேன்னு சொன்னோன்னு ஆச்சரியம் தாங்கல. அப்ப அவர் சொல்றாரு, நம்ம எல்லாருக்குமே வந்து நான் வந்து விதை கொடுத்தேன், அந்த விதையை வந்து என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா பாயில் பண்ணி, அதாவது வேக வச்சு அவிச்ச விதையை நான் கொடுத்தேன், அது முளைக்கவே முளைக்காதுன்னு எனக்கு தெரியும், வேற ஒரு விதையை செடியை போட்டு விதவிதமான செடிகளை உருவாக்கிட்டு வந்தீங்க, ஆனா இவரு மட்டும்தான் உண்மையா அவர் எதுவுமே செய்யாம அப்படியே போட்டதை கொண்டாந்தாரு. அப்ப யார் வந்து உண்மையா இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் இந்த பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியை நிர்வகிக்கக்கூடிய தகுதியானவருங்கிறத சொன்னாரு. சோ நம்ம உண்மையா இருப்போம், உண்மையா நடந்துப்போம், எல்லாமே நம்மளை தேடி வரும். வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஈஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஈஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். துள்ளி வரும் பாட்டு, உங்களுக்கு பிடித்த புதிய பாடல்களை கேட்டு ரசிக்கணுமா அப்படின்னா உங்க மொபைல் எடுங்க, எங்களுக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்த பாட்டை கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். தொலைபேசி தொட்டு அழையுங்கள் நேயர்களே. 4368 இந்த முன்னிணைப்பு என்னோடு, 231 231 இது ஒரு தொலைபேசி எண், 299 480 இது ஒரு தொலைபேசி எண், 299 580 மொத்தமாக 3 தொலைபேசி எண்கள். உங்களுக்காக ஒரு அலைபேசி எண் கூட இருக்குங்க, 9566427231 இந்த அலைபேசியனிலும் உங்கள் உள்ளம் தொட்ட பாடலை கேட்டு மகிழும் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் துள்ளி வரும் பாட்டு.

0: தமிழகச்சலின் முதலில் இணையக்கூடிய நேயர் யாரு, என்ன படத்துல இருந்து பாட்டு கேக்குறாங்கன்னு கேக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரு இங்கிருந்து?
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன், வேதாரண்ய வட்டம் தேத்தாவுடி வடக்கு செல்வ பாரதி.
0: என்ன பாட்டு வேணும் சார் உங்களுக்கு?
1: மயில் படத்திலிருந்து என்ன செஞ்ச என்ற பாடல் மேடம்.
0: இது உங்களுக்கான பாடல்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

0: மன்னார்குடி ஆவணி பர்னிச்சர் நேரம் 8:15. தேவர் டிம்பர் டிப்போவின் ஒரு பிரம்மாண்ட உதயம். சொந்த தயாரிப்பு பர்னிச்சர்களை வாங்க ஆவணி பர்னிச்சர், பின்னலை விளையாட்டு மைதானம் அருகில் மன்னார்குடி. நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்குமே இந்த நிகழ்ச்சி பண்பலையின் துள்ளி பெறும் பாட்டு. நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு கேட்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். காற்று மண்டலத்தை கல்கண்டு மண்டலமாக்கும் காரை பண்பலையின் துள்ளி வரும் பட்டு நிகழ்ச்சியின் அன்பு அறிவிப்பாளரை வணங்குவது பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: விடுதலை படத்துல இருந்து வழிநிலை காற்றுமொழி என்ற பாடலை பாபுராஜபுரம் முகமது இக்பால்.
0: அனைவருக்காகவும் பாடல் வரும். நன்றி. அதனை கேட்ட பாடலை அனைவருக்காகவும் கொடுக்கலாம். கொடுப்பதற்கு முன்பு நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி எசிட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ONGC, மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம் ONGC.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் இன்சொல்லமுது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
5: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோஸ் வழங்கும் பசும் தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உடவன் சக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்
7: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்
8: ஹார்ட்வேர் பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர். நாளை காலை 7:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார் சாமி விளம்பரதார நிகழ்ச்சி நாளை மாலை 5:00 நாச்சியார் கோவில் வசந்த மாணிகை கண்ணல் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலாவரும் நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. இப்ப அந்த நேயர் கேட்ட பாடலை கொடுக்கலாமா?

0: நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இந்த நேயர் யாரு, என்ன பாட்டு கேட்டிருக்காங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: காலை வணக்கத்துடன் வருவது திருவாரூர் மாவட்டம் பெருவுடை வாசல் ஜோதி விஸ்வநாதன். வணக்கம் மேடம்.

0: ஏய், இன்னைக்கு நம்ம பேசுவோமா?
1: என்ன பேசுறது?
0: இது பேசலாமா? அது பேசலாம்.
1: எப்படி பேசலாம்?
0: அப்படி பேசலாமா? இப்படி பேசலாமா?
2: எதை பத்தி பேசலாம்?
3: சும்மா இருப்பா, எப்ப பார்த்தாலும் பேசிட்டு.
4: பேசினாதான் தெரியும்.
1: என்ன திடீர்னு சிந்தனை?
2: பேசணும்னா சிந்திக்கணும், சிந்திச்சா பேச தோணும்.
4: எங்க பேசுறது? யாருகிட்ட பேசுறது? எதுல பேசுறது?
5: காரைக்கால் பண்பலை 100.3 இன்றைய சிந்தனை அரங்கத்தில்.
1: தாராளமா பேசலாம், ஆனா தலைப்புல பேசணும்.
0: அப்ப தலைப்பு? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு.
1: எப்போ பேசலாம்?
2: மனசுல பட்டதை பேசலாமா?
4: மனசுக்குள்ள பதிய வச்சுதான் பேசலாமா?
2: அழகா பேசணும்,
1: அர்த்தமுள்ளதா பேசணும்,
4: நறுக்குனு பேசணும்,
2: நல்லதா பேசணும்.
5: ஒவ்வொரு நாளும் காலை 11 மணிக்கு சிந்தனை அரங்கம்.
6: ஆனா இப்ப நம்ம பண்பலையில சிந்தனை அரங்கம் 11 மணிக்கெல்லாம் இல்லைங்க, இப்ப 10 மணிக்கே மாறிடுச்சு. என்னம்மா? ஆமாங்க, 10 மணிக்கு தான் இப்பெல்லாம் சிந்தனை அரங்கம். ஆனா இன்னைக்கு 10 மணிக்கு சிந்தனை அரங்கம் இல்லைங்க, ஜி பூம்பா குழந்தைகள் பேசட்டும் இன்னைக்கு. சரியா நேயர்களே, இதுவரை கேட்டு ரசித்தது துள்ளி வரும் பாட்டு

அமைகளே இன்றைக்கி துளி வரும் பாட்டு இதோட முடிஞ்சிடுச்சு. இன்னும் நிறைய பாட்டு நீங்கள் கேட்குறதுக்கு உங்களுக்காக நமது பண்பையிலையில் நிறைய நிகழ்ச்சிகள் ரெடியாக இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கலாம், கடித வழியாக கேட்கலாம், தொலைபேசி வழியாக கேட்கலாம். உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம பண்பலையில் நிறைய பாட்டு, புதிய பாட்டு, பழைய பாட்டு எல்லாமே காத்துருங்க. எல்லா பாட்டுமே உங்களுக்காக தான். தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.

நேயர்களே, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:29, 916 கேடியம் ஹால்மார்க் தங்கும் போக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்கிட ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, திருவாரூர். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம். சென்னை நிலையத்திலிருந்து

மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சேவையை வழங்கும் நோக்குடன் மருத்துவர்கள் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் மாணவர்களை பாதிக்கும் எத்தகைய செயலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உடல், மனநலன், நலவாழ்விற்கு உதவிடும் வகையில் யோகக்கலை குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் June 21 இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டிற்கான சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. கொல்கத்தாவில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று கூறினார். யோகா தற்போது உலகின் பெருமளவிலான நாடுகளால் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக உருவெடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கொல்கத்தாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சர்வதேச யோகா தினத்தில் பங்கேற்பது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் கூறினார். ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைந்த நலவாழ்விற்கு யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டார். யோகா அனைத்து மக்களையும் ஒன்றிணைப்பதாக அவர் கூறினார். சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதன் ஒரு பகுதியாக இந்தியாவின் வளமான கலாச்சாரமான பாரம்பரியம் யோகக்கலையின் மரபுகளை ஒன்றிணைத்து நாடு முழுவதும் 100 முக்கிய இடங்களில் சிறப்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சென்னை தியாகராயர் நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி பங்கேற்றார். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டார். முன்னதாக நேற்று புதுதில்லியில் உள்ள அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனம் யோகா குறித்த விழிப்புணர்வு ஓட்டம் மற்றும் சிறப்பு ஜூம்பா அமர்வுக்கும் ஏற்பாடு செய்திருந்தது. யோகாவை அன்றாட வாழ்வில் ஒரு அங்கமாக இணைப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இத்தினத்தையொட்டி உலக அளவில் 2500 இடங்களில் யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 210 மேற்பட்ட இந்திய தூதரகங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள யோகா அமர்வுகள் கூட்டு நல்வாழ்வுக்கான உலக அளவிலான இயக்கமாக அதன் சிறப்பை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது. இதனையடுத்து ஷியாம பிரசாத் முகர்ஜி துறைமுகத்தில் சுயசார்பு திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட துணகிரி, சன்ஷோதக் மற்றும் அக்ரே ஆகிய 3 போர்க் கப்பல்கள்

0: பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுகாதாரமான முழுமையான வாழ்விற்கு உதவிடும் பயிற்சி முறையாக யோகா திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் கீழ் யோகா தற்போது உலக அளவிலான நலவாழ்வு இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். யோகக்கலை இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் முக்கிய அங்கமாக திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள் சேவை மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவை இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், இந்த மருத்துவமனையில் நவீன மருத்துவ கருவிகள், மாணவர்களுக்கான வசதிகள், மருத்துவர்கள் நியமனம் என அனைத்தையும் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். போட்டி நிறைந்த உலகில் மருத்துவ படிப்புடன் மாணவர்கள் தங்கள் உடல் நலத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நீட் நுழைவுத் தேர்வை மாணவர்கள் மன வலிமையுடன் எதிர்கொள்ள வேண்டும் என்று திரு அருண்ராஜ் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் வளர்ச்சிக்கான சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த ஆவடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்வி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், குடும்ப அட்டைதாரர்களுக்கான கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பருவமழை தொடங்கவுள்ள நிலையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் வீணாகாமல் தடுக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு வெங்கட்ரமணன் கூறினார். பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் மாணவர்களை பாதிக்கும் எத்தகைய செயலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு பள்ளிகளில் அத்துமீறி நுழைந்து வகுப்புகளை இடையூறு செய்யும் தாவேக நிர்வாகிகளின் செயல்பாடுகள் அதிர்ச்சியளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். மாணவர்களின் கல்வி, ஒழுக்கம் மற்றும் எதிர்கால வளர்ச்சிக்கான இடமாக பள்ளிகள் திகழ்கிறது என்றும், இதில் அரசியல் கட்சிகளோ, அமைப்போ, தனி நபரோ அரசியல் சுயலாபத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா கேட்டுக்கொண்டார். கடலூர் மாவட்டத்தில் உலக புகழ் பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன திருவிழா தேரோட்டம் இன்று காலை வெகு சிறப்பாக தொடங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய இவ்விழாவானது பஞ்சபூத தலங்களில் ஆகாய தலமாக விளங்கி வரும் சிதம்பரத்தில் ஆண்டுக்கு 2 முறை முக்கிய திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். ஆணி திருமஞ்சனம் நாளை அதிகாலை மகாபிஷேகம் சுவாமிகளுக்கு நடைபெறும். பின்பு மதியம் 2 மணிக்கு மேல் ஆணி திருமஞ்சன திருவிழா நடைபெறும். அகில இந்திய வானொலி செய்திகளுக்காக கடலூர் மாவட்டத்திலிருந்து பா இளஞ்செழியன்.
0: இருவரிச் செய்திகள். லெபனானில் இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதால் ஹோமோஸ் நீரிணை மீண்டும் மூடப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. கிரீஸ் நாட்டில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 5.8 பதிவானது. பாகிஸ்தானின் வடகிழக்கு பகுதியில் உள்ள கைபர் பக்துன்வா மாகாணத்தில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 7 பேர் உயிரிழந்தனர். உத்தரப்பிரதேசத்தில் வீடுகள் கணக்கெடுப்பு உள்ளிட்ட முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் முழுமையாக திட்டமிட்டபடி நேற்று நிறைவடைந்தது. கைலாஸ் மான்சரோவர் யாத்திரையின் முதலாவது யாத்ரீகர்கள் குழு நாதுலா பாஸ் வழியாக புறப்பட்டு சென்றது. ஹரியானா மாநில நீர்வள பாதுகாப்பு திட்டத்திற்காக உலக வங்கி 4000 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. திருவண்ணாமலையில் நேற்று நடைபெற்ற மாவட்ட மேற்பார்வை குழு கூட்டத்தில் மத்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 833 பயனாளிகளுக்கு 4 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி வழங்கினார்.

கூறினார். கடலூர் மாவட்டம் வெலிங்டன் நீர்த்தேக்க பகுதியில் நீர்வளத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சானிட்டோரியம் மேம்பாலம் அருகே கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை எரித்ததால் வாகன ஓட்டிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. சென்னையில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. இதனையடுத்து 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்திய அணி 28.4 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 224 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா அனைத்து போட்டிகளிலும் வென்றது. இந்தியா இலங்கை ஏ அணிகளுக்கு இடையேயான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டம் இன்று நடைபெறுகிறது. தம்புலாவில் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் 55 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் நிக்கில் வெண்கலப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சேவையை வழங்கும் நோக்குடன் மருத்துவர்கள் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் மாணவர்களை பாதிக்கும் எத்தகைய செயலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. அபிப்பெயர்ச்சி நேரம் 8:40. அபிப்பெயர்ச்சி ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிப்பெயர்ச்சி அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிப்பெயர்ச்சி. நேர்களை இனி கேட்கலாம். மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் என் சொல் அமது நிகழ்ச்சியை வழங்குவோர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நீடூர் மயிலாடுதுறை.
1: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
2: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
2: பிஎஸ்சி பயோடெக்னாலஜி,
1: பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், நியூட்ரிஷன், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டெடிக்ஸ்
2: போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
3: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
4: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை
5: ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை
4: முதல் தரமான கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை
5: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
4: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் போமேக்ஸ். போமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் போமேக்ஸ்.
6: எங்கும் என்றும் நம்பர் 1 போமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 போமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
7: போமேக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
6: போமேக்ஸ்.
8: இன் சொல் அமுது வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
9: அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் நூற்றாண்டில் ராசராச சோழன் தஞ்சை பெரிய கோயிலை மிகுந்த பொருட்செலவாலும் சிற்பிகளின் உழைப்பாலும் கட்டி முடித்தான். கருங்கற்களே இல்லாத காவிரி பாயும் நாட்டில் கருங்கற்களை கொண்டு உலகம் போற்றுகின்ற வகையிலே கோயிலை கட்டியது ராசராசனின் தனிச்சிறப்பாகும். இந்த ஒப்பற்ற திருப்பணியில் எண்ணற்ற தொழிலாளர்களும் சிற்பிகளும் கலந்து கொண்டனர். திருப்பணி வேலை சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. கொடிய வெயிலில் சிற்பிகள் வேலை செய்து கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் வயது முதிர்ந்த கிழவி ஆற்று மணலை பரப்பி

பி அதன் மேல் புதுப்பானை வைத்து அதிலே வாசனை பொருள்களை எல்லாம் போட்டு குளிர்ந்த நீரை வைத்து சிற்பிகளுக்கு கொடுத்து வந்தாள். சிற்பிகள் அகமகிழ்ந்தார்கள். திருப்பணி முடியும் தருணமும் வந்தது. ஒரு நாள் தலைமை சிற்பி கிழவியை பார்த்து, பாட்டி, இந்த திருப்பணிக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று விளையாட்டாக சொன்னான். சோழ மன்னன் கோடிக்கணக்கில் செலவு செய்து வரும் இந்த திருப்பணியிலே ஏழை கிழவியாகி

0: என்று விளையாட்டாக சொன்னான். சோழ மன்னன் கோடிக்கணக்கில் செலவு செய்து வரும் இந்த திருப்பணியிலே ஏழை கிழவியாகிய என்னால் என்ன உதவி செய்திட முடியும்? என் குடிசைக்கு எதிரிலே ஒரு பெரிய பாறாங்கல் இருக்கின்றது, அதை வேண்டுமானால் எடுத்து கொள்ளுங்கள் என்றாள் பாட்டி. தலைமை சிற்பி அந்த கல்லை எடுத்து வந்து வடிவமைத்து வட்டமாக செய்து சுவாமிக்கு மேல் உள்ள பெரிய ஸ்தூபியின் உச்சியில் அமைத்து அதற்கு மேல் கலசம் வைத்து பூர்த்தி செய்தான். திருப்பணி முடிந்ததும் சிறந்த முறையிலே குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. தலைமை சிற்பிக்கு பொன்னாடை போர்த்தி பொற்காசுகள் கொடுத்து மரியாதை செய்தான் மாமன்னன் ராசராச சோழன். மகிழ்ச்சியுடன் அரண்மனைக்கு சென்று உறங்கச் சென்றான் மன்னன். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது அவன் கனவில் சிவபெருமான் வருகிறார். மன்னா, உன்னை போல் திருப்பணி செய்பவர்கள் யாரும் இருக்க முடியாது. அதிசயிக்கத்தக்க வகையில் நீ கட்டிய கோயிலில் கைலாயத்தை விட்டு இங்கு நாம் குடியேறினோம். இப்பெருமை மிகுந்த கோயிலில் கிழவியின் நிழலில் நாம் சுகமாக இருக்கிறோம் என்று கூறி மறைந்தார். மன்னன் விழித்தெழுகிறான். சிவபெருமானை கனவில் கண்டது மகிழ்ச்சியாக இருந்தாலும் கிழவியின் நிழல் என்று பெருமான் கூறியதன் பொருள் தெரியாமல் திகைப்படைந்தான். தலைமை சிற்பி அழைத்து நடந்ததை கூறினான் மன்னன். தலைமை சிற்பிக்கு உண்மை புரிந்தது. மன்னன் காலடியில் விழுந்து வணங்கி கிழவி சிற்பிகளுக்கு குளிர்ந்த நீர் கொடுத்ததையும் அவள் வேண்டுகோளை ஏற்று அவள் வீட்டிற்கு முன்னிருந்த பாறங்களை வட்ட வடிவமாக ஒழுங்கு செய்து கோபுரத்தின் உச்சியில் வைத்து அதன் மேல் கலசத்தை வைத்ததையும் மன்னனிடம் சொல்லி, தங்கள் அனுமதி இல்லாமல் இதை செய்துவிட்டேன், இதைத்தான் சிவபெருமான் கிழவியின் நிழல் என்று கூறியுள்ளார் என்றான் சிற்பி. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும்தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கிய என் சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நீடூர் மயிலாடுதுறை.
3: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
4: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் BA இங்கிலீஷ், BBA,
4: BCA, BCOM, BSc கெமிஸ்ட்ரி, BSc மேக்ஸ், BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BSc ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை உடன் வழங்கியோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
6: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
7: பூமேக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்.
8: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், நேரம் 8:48 நிமிடம்.
11: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
8: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: நேயர்களை நாம் தொடர்ந்து இணைந்திருக்கிறோம் காரைக்கால் வானொலியில்.
8: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டனதுல ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேல தான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: நேயர்களே, இனி கேட்கலாம் காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோஸ் அண்ட் கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்சியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி, நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட், நாகூர் மார்க்கெட் வீதி, காரைக்கால். கமர்சியல் ட்ரேடர்ஸ்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோஸ் அண்ட் கலர் லேப்ஸ் கும்பகோணம்.
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரிய மிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
3: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தழி நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா? ஒரு நாட்டோட அரசு தன்னோட அவையில இருக்கிற அமைச்சர்கள் கிட்ட யாரு புத்திசாலின்னு சோதிக்க விரும்பினாராம். அரசர் உடனே எல்லா மந்திரிகளையும் வர வச்சு எல்லாருக்கும் ஒரு தங்க நாணயத்தையுமே கொடுத்தாராம். அரசர் மந்திரிகள் கிட்ட இந்த ஒரு தங்க நாணயத்தை எடுத்துக்கிட்டு அரண்மனையில இருக்கிற ஒரு பெரிய அறைய முழுமையா நீங்க தான் நிரப்பணும் அப்படின்னு சொன்னாராம். யார் அந்த அறைய முழுமையா நிரப்புறாங்களோ அவங்களே முதன்மையான மந்திரின்னு ஒரு நிபந்தனையும் விதித்தாராம். சில மந்திரிகள் என்ன பண்ணாங்களா, காய்ந்த இலையும் வைக்கோலையும் குறைச்ச விலையில வாங்கி அறைய நிரப்ப முயற்சி பண்ணாங்களாம். ஆனா அதெல்லாம் வச்சு அறைய பாதி கூட நிரப்ப முடியலையாம். இறுதியா ஒரு புத்திசாலி மந்திரி மட்டும் என்ன பண்ணாருன்னா, ஒரு தங்க நாணயத்தை வச்சு கொஞ்சம் மெழுகுவத்தியும் ஊதுபத்தியும் வாங்கினாராம். வாங்கிட்டு வந்து அறையோட நடுவுல ஏத்தியும் வச்சாராம். சில நிமிஷம் கழிச்சு அந்த மெழுகுவத்தியோட ஒளியில ஊதுபத்தியோட நறுமணத்துல அந்த அறை முழுக்க முழுமையா நிறைஞ்சு போனுச்சா. இத பார்த்த அரசர் மகிழ்ச்சி அடைந்தாராம். பொருட்களா நிரப்புவதை விட அறிவால அறைய நீதான் நிரப்பி வச்சிருக்க, அதனால உனக்கே அந்த தலைமை மந்திரி பதவியே கொடுத்துறேன்னு சொன்னாரா.
4: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளி நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்கள இப்ப சந்திக்கலாமா?
5: வணக்கம் தம்பி.
6: வணக்கம் அக்கா.
5: உங்க பேர் என்ன?
6: ஏ தீபேஷ்.
5: சரிங்கப்பா, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
6: அரசு தொடக்கப்பள்ளி திருமாவளங்களில 5ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
5: சரிங்கப்பா, இன்னைக்கு நேருக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
6: தீமை நன்மை பத்தின கதை சொல்லப்போ.
5: சொல்லுங்களேன் பாப்போம்.
6: ஒரு காட்டுல ஒரு கொக்கு இருந்துச்சான். அந்த கொக்கு ஒரு குளத்துக்கு அந்தாண்ட கல் இருந்துச்சான். அங்க நிறைய மீன் எல்லாம் இருந்துச்சான். அந்த மீன்ல இந்த கொக்குக்கு ஒரு கண்ணா வெய்யடிக்கிற காலமா பார்த்து ஒரு நாள் வந்துச்சான். அப்ப அந்த கல்லுகிட்ட போய் உக்காந்துகிட்டு சொன்னிச்சான் மீன் எல்லாகிட்டையும், நீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல தண்ணி எல்லாம் வறண்டுச்சு, நீங்க பரிதாபமா செத்து போயிடுவீங்க அப்படின்னு சொன்னிச்சான். இந்த கூட்டத்துல இருந்து ஒரு மீன் வெளில வந்து சொன்னிச்சான், எங்களை வேற குளத்துல போய் விட்டுறியா அப்படின்னு சொன்னிச்சான். உருன்னு சொல்லிட்டு போய் எல்லா மீனையும் தின்னுட்டான். லாஸ்டா ஒரே நண்டு இருந்துச்சான். அந்த நண்டை அழைச்சிட்டு போய் அங்க திங்கிறப்ப அதுக்கு தெரிஞ்சிருச்சான், இது நம்ம திங்கதான் போகுதுன்னு. அத கழுத்துல கீறி அந்த கொக்கு செத்து போயிடுச்சான். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, தன்மினை தன்னை சுடுங்க.
5: சுப்ர கதை சொன்னீங்களே, சரிப்பா இப்ப நீ குட்டியா இருக்கல, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பெரிய ஆளு பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
6: ஆர்மி.
5: நீங்க வருங்காலத்துல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ராணுவ அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்க.
6: தேங்க்யூ.
4: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் இணைந்தோம்.
0: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோஸ் அண்ட் கலர் லேப் வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோஸ் அண்ட் கலர் லேப் கும்பகோணம்.
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
7: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல ஆனா

0: இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ். நேரம் 8:54.
4: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
5: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
4: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், காட்சியார் கோயில்.

0: நேயர்களை இனி கேட்கலாம். காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும். உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: ஓஎன்ஜிசி நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ஓஎன்ஜிசி நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ். ஒரு கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடை காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிவிக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், பெண்டான சம்மர் கலெக்ஷன், ஸ்கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
0: இன்று பராபவ வருடம், ஆணி மாதம், 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை.
6: உழவர்களுக்கு
7: கமலா கிட்ட ஒரு வேலைய ஒப்படைச்சோம்னா இதோ அதோன்னு, ஆனா நடந்த பாடு எதுவுமே இருக்காது.
8: ஏன் சுப்பாக்கா, நம்ம ரேவதி அக்கா அப்படின்னா நம்ம கமலாக்கா கிட்ட வேலை கொடுத்துருப்பாங்க.
9: மார்க்கெட்ல போய் ஏதாவது காய்கறி வாங்கிட்டு சொல்லிருப்பாங்க, அவங்க வாங்கிட்டு வந்திருக்க மாட்டாங்க, அவ்வளவுதான் நடந்திருக்கும்.
7: ஏன் சுபா, நம்ம வீட்டு தோட்டத்துல இல்லாத காய்கறியா இந்த கமலா கிட்ட கொடுத்து வாங்க சொல்ல போறேன்? ஏதோ பேசணும்னு பேசுறியா நீ?
8: சரி, அப்படி என்ன வேலைதான் கமலா கட்ட வெட்டிங்க, நீங்களே சொல்லிடுங்களேன்.
7: நம்ம வீட்டு வயல்ல களை மண்டி கிடக்குது, அதுக்கு கமலா கிட்ட சொன்ன, நம்ம வீட்டுக்கு களை எடுத்தவங்கள உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிச்சு. ஆனா சொல்லிச்ச தவிர ஆளு வந்த பாடு இல்ல, அதான் சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தேன்.
8: ஏ சுபா காத்து, ரேவதி அக்கா இவ்ளோ கோவப்படுறாங்க.
9: இப்ப நம்ம கமலாக்கா எடுத்துட்டாங்களா உங்க வயல்ல, உடனே இவங்களும் எடுத்துடணும்.
7: ஏன் சுபா, நீ தெரிஞ்சுதான் பேசுறியா தெரியாம பேசுறியா? அந்த கலையால பயிருக்கு எந்த பாதிப்புமே இல்லையா, என்ன பேசுற நீ?
8: நீங்க சொல்லுங்கக்கா, அப்படி களை எடுக்கலன்னா என்னதான் பிரச்சனைன்னு?
7: ஒரு விஷயத்த ரெண்டு பேரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, களை எடுக்கலன்னா மகசூல்ல 4 பங்குல 3 பங்கு வீணாத்தான் போகும். அது தெரியுமா உங்களுக்கு?
9: என்னக்கா சொல்றீங்க, களை எடுக்கலினா மகசூலேவா பாதிக்கும்?
8: அதானே, எங்க ஊர் சைடு எல்லாம் ரொம்ப வறண்ட பூமி, அங்கெல்லாம் களையே எடுக்க மாட்டாங்களே.
7: நீ சொல்றதும் சரிதான் பூங்கொடி, வறண்ட நிலத்துக்கு களை ஒரு பெரிய பிரச்சனை இல்லதான், ஆனா எல்லா நிலத்திலயும் அப்படி சொல்லிட முடியாது. குறிப்பா நம்ம ஊர் பகுதியிலாம் அந்த அருகம்புல்லு அதிகமா மண்டும், அந்த மாதிரி அருகம்புல்லு மண்டுனா மகசூல் கண்டிப்பா குறையும்.
9: பொதுவா களை வராம இருக்கணும்னா என்னக்கா நீங்க பண்ணுவீங்க?
7: அது ஒண்ணும் இல்ல சுபா, நம்ம பயிர் செய்ய போற வயல நல்லா உழுதாலே களையெல்லாம் குறைஞ்சிரும். ஆனா அந்த அந்த மாதிரி சரிவர உழுக முடியாதப்ப களை மண்டை தான் செய்யும். இந்த மாதிரி முன்கூட்டியே களையை கட்டுப்படுத்துறதுக்கு பல வழி இருக்குது.
8: என்னக்கா வழி? களை எடுக்கிறது தான் ஒரே வழியா?
7: இல்ல பொங்குடி, ஆற களையை கட்டுப்படுத்தணும்னா எருக்கஞ்செடிய பசுந்தாள் உரஞ்செடியா சாகுபடி செஞ்சு உழணும். இந்த கோரப்புள்ள கட்டுப்படுத்தணும்னா கொள்ளு பயிரை சாகுபடி பண்ணலாம். சில பகுதிகளில் கோரைய அழிக்க அன்னப்பறவை எல்லாம் கூட வயல்ல விடுவாங்க பூங்குடி.
9: அன்னப்பறவை நம்ம பகுதியில எங்கக்கா போய் தேர்றது?
7: அப்படியும் ஒரு வழி இருக்குன்னு தான் சொன்ன சுபா. அது நம்ம பகுதியில இல்லைன்னா வேப்ப மரத்துல செஞ்ச கலப்பை இருக்கு பாரு, அதை போட்டு உழுதாலே களையெல்லாம் கட்டுப்படுத்தலாம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, வேப்ப முன்னாக்க அடிக்கடி வயல்ல போட்டோம்னு வச்சுக்கோ, கோரையே வராதுன்னு சொல்றாங்க.
9: சரி, அப்ப வந்த கோரைய என்னதாங்க பண்றது?
7: அதுக்கும் வழி இருக்கு. 1 கிலோ உப்போட 100 கிராம் காதி சோப்பு இருக்குல்ல, அதை 10 லிட்டர் தண்ணியில கலந்து தெளிச்சாலே போதும், கோரையே கட்டுப்படுத்திடலாம்.
9: அக்கா நான் கூட பாத்துருக்கேன், சில வயல்ல களைய அந்த பார்த்தினியன் செடியே இருக்கு, அதை என்னக்கா

0: பண்றது?
1: அதை அழிக்க ஈஸியான வழி இருக்கு சுபா. ஒரு 200 கிராம் உப்பை 1 லிட்டர் தண்ணியில கலந்து தெளிச்சாலே அது இருந்த இடம் தெரியாம போயிடும்.
2: போட்ட பயிருமாக்கா?
0: அட என்ன பூங்கொடி, நீ விவரம் தெரியாத பிள்ளையா இருக்க. போட்ட பயிருக்கு பாதிப்புன்னா நம்ம அதை செய்வோமா?
1: நல்லா கேட்ட சுபா. பொதுவாவே வயல்ல தொடர்ந்து நீர் நிக்கிற மாதிரி நீரை கட்டினாலே இந்த களையெல்லாம் கட்டுப்படுத்திடலாம்.
2: ஏ ரேவதி அக்கா, உங்களுக்கு இவ்ளோ விஷயம் தெரியுது களைய பத்தி, நீங்க ஏன் களை எடுக்க வெளியில ஆளை கூப்பிட்டு இருக்கீங்க?
0: இப்ப நீங்க சொன்ன விஷயத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்ல?
1: இது பண்ணறதுக்கும் ஆள் வேணும்ல சுபா. நானா நின்னு பண்ண முடியும்? அதுக்குத்தான் ஆளை தேடுறேன்.
0: அக்கா சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல பூங்குடி.
2: எனக்கு இது கூட நியாயமா தெரியல.
1: என்ன சுபா, இந்த பூங்குடி டக்குன்னு இப்படி சொல்லிடுச்சு.
3: உழவர்களுக்கு

0: நேர்கள் இதுவரை கேட்டது. காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
3: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
7: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
6: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலாத்திற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
8: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
9: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
8: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம் கைராசி.
9: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
8: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
10: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
11: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
12: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ் மகிட்டா டிவால்ட் ஆர்கைடைல்ஸ் கட்டர் வெல்டிங் மிஷின் செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ் ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
3: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: நேர்களினை கேட்கலாம் சைபால் வழங்கும் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
13: முகத்தில் பருவா சைபால், சரியா தெரிங்க சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
1: சைபால்.
0: மேலும் நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
14: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
15: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் திருவாரூர். உங்கள் கடை தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்கல் உங்கள் கடை நாகப்பட்டினம் காரைக்கால் கும்பகோணம்.
16: உங்கள் கடை காரைக்கால்
7: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
17: ஒரு சின்ன கிராமம், அங்கே ரெண்டு பேர் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா வளர்ந்தவங்க. அந்த ரெண்டு பேரில் ஒருத்தன் மட்டும் கொஞ்சம் வசதி உள்ளவன், கொஞ்ச நாள் பள்ளிக்கூடம் போனால் படித்தான், அப்புறம் அந்த கிராமத்தை விட்டுட்டு நகரத்துக்கு போனான், வியாபாரம் பண்ணினான், பணம் சேர்ந்தது, பட்டணத்தில் பங்களா கட்டிக்கிட்டு அங்கேயே தங்கிட்டான். இன்னொருத்தன் கிராமத்துலேயே மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்துட்டான், பள்ளிக்கூடம் போகலை, படிக்கலை, அந்த கிராமத்தை விட்டுட்டு வெளியில் எங்கும் போனதில்லை, அதனால் வெளி உலகமே தெரியாமல் வளர்ந்துட்டான். இவன் ஒரு நாள் பட்டணத்துக்கு போக வேண்டியிருந்தது, விவரம் தெரிஞ்சவங்க சில பேர் துணையோடு அங்கே போய் சேர்ந்துட்டான். மெதுவாக தன்னுடைய பழைய நண்பன் இருக்கிற இடத்தையும் விசாரித்து கண்டுபிடிச்சி போய் சேர்ந்துட்டான். அவன் கட்டியிருக்கிற பெரிய பங்களாவை பார்த்து அசந்து போய்

0: நிற்கிறான். அவன் இவனை பார்த்ததும் வாப்பா அப்படின்னு சொல்லி உள்ளே அழைச்சிட்டு போனான். இவன் மெதுவாக உள்ளே போனான். இவனுக்கு புரியாத சமாச்சாரங்கள் என்னென்னமோ இருக்குது உள்ள. நீ என்ன ரொம்ப பெரிய ஆளாகிட்ட போல் இருக்கேன்னா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். அவன் ரொம்ப பெருமையாக சொன்னான். அது சரி, ரொம்ப களைப்பாக இருக்குது, வெயிலில் வந்தது, ஒரு விசிறி மட்டை இருந்தால் கூடன்னு கேட்டிருக்கான் இவன். விசிறி மட்டை என்னத்துக்கு, அதுக்கு தேவையில்லை, இதோ இப்போ காற்று வீச வைக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி மின் விசிறி பட்டனை தட்டி விட்டான். அது சுழல ஆரம்பிச்சுட்டுது, காற்று வந்தது. இவன் ஆச்சரியமாக அண்ணாந்து பார்க்குறான். என்ன பார்க்குற, எல்லாம் என்னோடய விரல் நுனியில், இதை தொட்டால் போதும் அது சுத்த ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறான் இவன். நீ உண்மையிலேயே பெரிய ஆள் தான்ப்பா, அது இருக்கட்டும், இருட்ட ஆரம்பிச்சுட்டுதே ஒரு சின்ன விளக்கு அல்லது மெழுகுவத்தி இருந்தால் கொண்டாந்து வையேங்கிறான். அது என்னத்துக்கு, வெளிச்சமும் நான் சொன்னால் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சுவிட்சை போட்டான். உடனே பிரகாசமான வெளிச்சம். இவன் ரொம்ப ஆச்சரியமாக அதை பார்க்குறான். அவன் இதை கவனித்தான். என்ன ஆச்சரியப்படுற, இப்போ பார் அப்படின்னு சொல்லி வானொலி பெட்டியை போட்டான். அது பாட ஆரம்பிச்சுட்டுது. தொலைக்காட்சி பெட்டி சுவிட்சை தட்டி விட்டான். அது படம் வர ஆரம்பிச்சுட்டுது. அதில் பார்த்தியா, எல்லாம் என்னால் முடியும், எல்லாம் விரல் நுனியில் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்கிறான் அவன். இந்த சமயத்தில் தான் அது நடந்தது. அதாவது திடீர்னு மின்சாரம் நின்று போச்சு, பவர் கட். கிராமத்தாளுக்கு ஒன்றும் புரியல, ஏன் இருட்டாக்கி விட்ட வெளிச்சத்தை கொண்டுகிட்டு வான்னா, மின்சாரம் போயிட்டுது அதனால் விளக்கு எரியாதுன்னா. இவனுக்கு அது புரியல. சரி அப்படின்னா விசிறியாவது போடேன்னா, அதுவும் வேலை செய்யாதுன்னா. ரேடியோவை பாட வையேன்னா, அதுவும் முடியாதுன்னா. என்ன இப்படி சொல்கிற, எல்லாம் விரல் நுனியில், என்னால் தான் எல்லாம் முடியும், நான் தான் காரணம்னு, இப்போ அந்த நான் எங்கே போச்சு அப்படின்னு கேட்டானா இவன். அவன் தலையை தொங்க போட்டுக்கிட்டான். இன்றைக்கி நம்மளில் பல பேர் நினப்பு இப்படி தான் இருக்குது. அதனால தான் அப்பப்போ அல்லாடிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளும் ஒருத்தன் ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தான், உடம்பு பூரா கட்டு. என்ன ஆச்சுன்னு கேட்டார் அங்கே வந்த ஒருத்தர். இவன் தன்னோட விரல் நுனியை காட்டினான். இதுதான் சார் காரணம்னா. அவருக்கு ஒன்றும் புரியல. என்னப்பா சொல்கிறேன்னார். இந்த விரல் நுனியை எங்கள் வீட்டு சுவத்தில் வச்சேன், உடனே என்னை ஆஸ்பத்திரியில் கொண்டாந்து போட்டாங்கன்னா. வீட்டு சுவத்தில் விரலை வைக்கிறது தப்பா அப்படின்னு கேட்டார். விரலை வைக்கிறது தப்பு இல்லை சார், அப்படி வைக்கிற இடத்துல மின்சார ஒயர் தொங்கிக்கிட்டு இருந்தது, அதுதான் தப்பு அப்படின்னா இவன்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது சைபால் வழங்கிய தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில் அனைத்து
1: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியுடன் வழங்கியோர் காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
4: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
5: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் காரைக்கால் திருவாரூர், உங்கள் கடை தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை நாகப்பட்டினம், காரைக்கால், கும்பகோணம்.
6: உங்கள் கடை காரைக்கால்
7: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஹோஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
8: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
11: திருச்சி சாரதாசில்
12: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 BE diploma applications க்கு விசிட் sumangalasteel.in.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பெண்களுக்கென்றே நாகையில் ஓர் உயர்தர கல்வி நிறுவனம் ஏடிஎம் மகளிர் கல்லூரி நாகப்பட்டினம்.
4: பெண்களால் மட்டுமே பயிற்றுவிக்கப்படுகிறது.
3: அனைத்து திறன் வளர் பயிற்சிகளுடன் இளங்கலை, முதுகலை, முனைவர் பட்ட படிப்புகள்,
4: தொழிற்கல்வி வகுப்புகள், சான்றிதழ் படிப்புகள் மற்றும் பாதுகாப்பும் கற்றல் சிறப்பும் நிறைந்த கல்வி வளாகம், அரசு உதவி பெறும் கல்லூரி
3: ஏடிஎம் மகளிர் கல்லூரி தன்னாட்சி நாக.

0: பட்டினம்.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம். எல்லோருக்கும் இதமானது, எல்லோருக்கும் சுகமானது ஆகாஷ்வாணி காரைக்கால். நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் 9:10.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி, திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கரை திருவாரூர்.
6: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள் தங்கம் பூக்கும் நந்தவனம்.
5: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கரை திருவாரூர்.
7: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
8: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன,
7: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
8: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
9: என்னமா அங்க சத்தம்?
8: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
6: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
10: TMC திருவாரூர் மெடிக்கல் சென்டர், அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் மற்றும் உயரிய மருத்துவர்கள் கொண்டு அனைத்து நவீன சிகிச்சை மற்றும் அவசர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
11: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
12: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
13: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
14: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்,
15: மக்களின் அத்தியாவசிய தேவையறிந்து
14: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லேப்ரோஸ்கோபி, பிரசவ அறை,
15: சிசுக்களுக்கான NICU பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
14: சிஎம், யூரோலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, ENT, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி
15: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை, காரைக்கால்.
0: நேயர்கள் கேட்கிருப்பது காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும்
16: நலமாய் வாழ.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் GL மருத்துவமனை காரைக்கால்.
14: காரைக்கால் GL மருத்துவமனை,
15: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
14: GL மருத்துவமனை,
15: காரைக்கால்.
6: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில், காரைக்கால் GL ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் GL ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளி மற்றும் விதைநெல் விடுவதற்கான தற்பாய்கள் சல்லு சாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.
17: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
18: அடுத்த தார்பாய், நாக்குபாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லுசாய் வாங்க
17: அருண் என்டர்பிரைசஸ், எல்லையம்மன் கோயில், தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
18: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
16: குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் சந்தோஷ் ராஜகோபால் அவர்கள். இந்த ஆட்டிசம் உள்ள குழந்தைகளுக்கு அறிவு திறன் எப்படி இருக்கும் டாக்டர்? ஏன்னா பொதுவாக நம்ம கேள்விப்படுறது என்னன்னா, ஆட்டிசம் உள்ள குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும், அவங்க கிட்ட ஒரு தனித்திறன் இருக்கும், அந்த மாதிரி சொல்றாங்க. அதை பத்தி சொல்லுங்க டாக்டர்.
19: அறிவு திறன் வந்து ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு நார்மலாகவும் இருக்கலாம், எக்ஸ்ட்ராவாக இருக்கலாம், ஜீனஸாகவும் இருக்கலாம், இல்லை அதுக்கு கம்மியாகவும் இருக்கலாம். ஒரு கான்செப்ட் என்னென்னா, இப்போ நிறைய பேர் நினைக்கிற என்னென்னா, ஆட்டிசம் குழந்தைங்க வந்து ஒரு சில விஷயத்தில் ரொம்ப திறன் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கணக்கில் மேதைகளாக இருப்பாங்க, இல்லை கம்ப்யூட்டரில் மேதைகளாக இருப்பாங்கன்னா அந்த மாதிரி ஒரு பிலீஃப் சிஸ்டம் உண்டு. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அது வந்து ரேர் தான். ஆக்சுவலாக வந்து நார்மல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும், நார்மல் கம்மியாகவும் இருக்கும், அதுதான் மெஜாரிட்டியாக இருக்கும். இல்லாமல் ஜீனியஸ் அப்படிங்கிற ஒரு முன்னாடி வந்து சேவன்ட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஏதாவது விஷயத்தில் அந்த மாதிரி குழந்தைங்களும் இருக்காங்க. அந்த எக்ஸ்ட்ரா ஸ்கில் இருக்கிறவங்க வந்து எல்லா குழந்தைங்களும் இருக்காது. இப்போ ஆட்டிசம் இருக்குன்னு அப்பா

0: சொன்னால் அவங்க வந்து ஃபஸ்ட் ஆஃப்கோர்ஸ் அக்செப்டன்ஸ் டிஃபிகல்ட்டி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க எங்கேயாவது ஒரு கூகுளில் பார்த்துட்டு கேட்குறது என்னோட குழந்தையோட திறன் என்ன, ஸ்பெஷல் ஸ்கில் என்னான்னு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இட் இஸ் நாட் நெசசரி தட் எவ்ரி ஆர்டிஸ்டிக் சைல்டு ஹேஸ் அ ஸ்பெஷல் ஸ்கில். நிறைய குழந்தைங்களுக்கு அப்படி திறன் இருக்காது, இருந்தால் நல்லது. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனு நம்ம தான் காலப்போக்கில் அப்பா அம்மா தான் கண்டுபிடிக்கணும். இப்போ வரையறதுல இருக்கலாம், பாட்டு பாடுறதுல இருக்கலாம். இப்போ நல்லா பாட்டு பாடுற குழந்தைங்க இருக்காங்க, சோகால் ஆர்டிசம் அப்படிங்கிற குழந்தைங்க வந்து. இப்போ எனக்கு கூட ஞாபகம் இருக்குது, ஒரு ரியாலிட்டி ஷோ போயிட்டு இருக்கோம்ல, அந்த குழந்தை வந்து பெரிய பாடகர் முன்னாடி பாடிட்டு இருக்காங்க. நல்லா பாடி முடிச்ச உடனே எல்லாரும் வந்து கை தட்டுறாங்க, ரொம்ப நல்லா பாடினீங்கப்பா. அப்போ வந்து இந்த பையன் சொல்கிறான், இல்லை சார் எனக்கு வந்து மூணாவது சரணத்தில் வந்து என்னோட லேண்டிங் நோட் சரியா இல்லைன்னு அவனே சொல்கிறான். யாரும் சொல்ல மாட்டாங்க, யூஸ்வலாக கண்டஸ்டன்ஸ்னால் நல்லா பாடினாங்கன்னு பெரியவர்கள்லாம் சொன்னால் ஓகேன்னு கையை தட்டிட்டு போவாங்க. இவன் என்ன, அந்த கான்செப்ட் அவனுக்கு இல்லை. அவன் என்ன சொல்கிற இன்னசென்ட் சொல்கிறதா, ரொம்ப ஆனஸ்ட்டாக இருக்காங்க. எனக்கு வந்து இது இருக்குது அவனுக்கு தெரியுது, அது வந்து மறைக்கணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் அந்த ஆட்டிசி குழந்தை கிடையாது, ஸ்ட்ரைட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி திறன் இருக்கிற குழந்தை கண்டிப்பாக இருப்பாங்க, எல்லாருக்கும் இருக்குன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது.
1: ஓகே டாக்டர், இந்த சென்சரி இஷ்யூஸ் இருக்கும் சில குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொன்னீங்க, அதை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க டாக்டர்?
0: அதுக்கு வந்து ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் தான் நிறைய டைம் ஹெல்ப் பண்ணுவாங்க. சென்சரி இன்டெகிரேஷன் தெரப்பின்னு ஒன்று பண்ணுவாங்க. இதெல்லாமே வந்து கேம்ஸ், விளையாட்டு பொருள் வச்சு தான். இது வந்து வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுட்டு அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்களுக்கான விளையாட்டு பொருள் வச்சு தான் பண்ணுவாங்க. இப்போ பால் பீட்டன் ஒன்று இருக்கும், நிறைய பால்ஸ் வந்து ஒரு பாக்ஸுக்குள்ளே வச்சுட்டு அந்த பாக்ஸில் விளையாட விடுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அப்புறம் ப்ரெஷர் கொடுக்கறது எல்லாமே வந்து தெரப்பி தான். இதில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டோ ரொம்ப பெரிய மெடிசின்ஸ் எல்லாம் ஒன்றும் ரொம்ப யூஸ் பண்ணுறது இல்லை.
1: இந்த ஆர்டிசம் குழந்தைங்களுக்கு இந்த ஆரம்ப கட்டத்திலே இதை சரி பண்ண வேண்டிய அவசியம் என்ன டாக்டர்?
0: என்ன ஆர்டிஸ்ட் கூட என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், பேசிக்காக வந்து கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். இன்னொருத்தவங்கள்ட்ட நமக்கு என்ன செய்யுது, இல்லை நமக்கு என்ன வேணும், இதை வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான டிஃபிகல்ட்டி தான் ஒன்று. ரெண்டாவது வந்து ரிப்பீட்டிவ் பிஹேவியர். அந்த பிஹேவியர்னா அந்த செயல் வந்து ஒரு சில டைமில் என்ன ஆகும்னா அது அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது, மற்றவங்களுக்கு பிரச்சனை கூட வரலாம். ஸோ இது ரெண்டும் தான் மெயினாக நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது, கம்யூனிகேஷனில் தான்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்தார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் சந்தோஷ் ராஜகோபால் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால். நாம் கேட்டது காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ.
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
5: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
2: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சோலை மற்றும் இதனில் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர். ஆகாய காற்றில் ஆலா வழிபாடும் ஆகாஷ்வாணி காரைக்கால். திருச்சி மற்றும் சேலம் மங்கள் என்மங்கள் வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: இந்நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள்.

0: பாயிண்ட் டு பாயிண்ட். இன்றைக்கி பாயிண்ட் டு பாயிண்டில் இந்த பாயிண்ட்லேருந்து உங்கள் ஆர்ஜே ஆர்குமார், அந்த பாயிண்ட்லேருந்து உங்கள் ஆர்ஜே லக்ஷ்மி ரவி, ரெண்டு பேரும் நாங்கள் இன்றைக்கி உங்களோட பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் பேச போகிறோம். தந்தை சொன்னதும் தவற விட்டதும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி தந்தையர் தினம் இல்லைங்களா? தந்தையர் தினத்தை நம்ம கொண்டாடக்கூடிய இந்த வேளையில் தந்தை சொன்னதும் தவற விட்டதும் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம பேச போகிறோம்.
1: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
0: கோபால் பல்படி
4: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
5: பெண்களுக்கென்றே நாகையில் ஒரு உயர்தர கல்வி நிறுவனம் ADM மகளிர் கல்லூரி நாகப்பட்டினம்.
6: பெண்களால் மட்டுமே பயிற்றுவிக்கப்படுகிறது.
5: அனைத்து

0: நிபுணர் பயிற்சிகளுடன் இளங்கலை முதுகலை முனைவர் பட்ட படிப்புகள்,
1: தொழிற்கல்வி வகுப்புகள், சான்றிதழ் படிப்புகள் மற்றும் பாதுகாப்பும் கற்றல் சிறப்பும் நிறைந்த கல்வி வளாகம், அரசு உதவி பெறும் கல்லூரி,
0: ஏடிஎம் மகளிர் கல்லூரி, தன்னாட்சி, நாகப்பட்டினம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
2: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
1: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
3: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
2: பாயிண்ட் டு பாயிண்ட். தந்தை சொன்னதும் தவற விட்டதும். இன்னைக்கு தந்தையர் தினம், உலக தந்தையர் தினம் நம்ம கொண்டாடக்கூடிய இந்த வேளையில் தந்தையை பற்றி நம்ம நினைக்க வேண்டிய தருணம் இன்றைய தருணம். நம்ம அப்பா நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, ஆனால் நம்ம அப்பா சொன்னது எல்லாத்தையும் கேட்டிருக்கோமா அப்படின்னு பார்த்தோம்னா
3: கண்டிப்பா இல்லை.
2: பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க் நிற்கும் அப்படிங்களா? அந்த க்வெஸ்சன் மார்க் வழியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக நம்ம அப்பா பேச்சை கேட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சிருக்கும். நம்ம போட்ட பாதையை விட இன்னும் உயர்வான பாதையாக அமைஞ்சிருக்கும். ஆனால் நம்ம அதெல்லாம் கேட்கறது இல்லை. நம்மளுடைய எப்பயுமே எல்லா சமுதாயத்தினரும் எல்லா குழந்தைகளும் எல்லாரும் செய்யக்கூடிய விஷயங்களை நம்மளும் செஞ்சுட்டு தான் வந்திருப்போம்.
3: ஆனால்
2: இன்னைக்கு நம்ம அதை உணர்ந்து பார்க்க வேண்டிய தருணம் இன்றைய தருணம் அப்படிங்கிறதுனால தந்தை சொன்னதும் தவற விட்டதும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்குறோம். நேயர்கள்லாம் தங்களுடைய கமெண்ட்ஸில் காரைக்கால் பண்பலை 100.3 அப்படிங்கிற அந்த முகநூல் பக்கத்தில் தங்களுடைய கமெண்ட்ஸை பாஸ் பண்ணலாம், அதாவது பதிவேற்றம் செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் சொல்கிறேன். நிகழ்ச்சியில் யாருடைய கமெண்ட்ஸை முதல்ல எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. போட்டி போட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.
4: டாக்டர், உங்கள் ட்ரீட்மெண்ட்டால் என் உயிரை காப்பாற்றிட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: பெண்களுக்கென்றே நாகையில் ஒரு உயர்தர கல்வி நிறுவனம் ஏடிஎம் மகளிர் கல்லூரி நாகப்பட்டினம்.
7: பெண்களால் மட்டுமே பயிற்றுவிக்கப்படுகிறது.
6: அனைத்து திறன் வளர் பயிற்சிகளுடன் இளங்கலை முதுகலை முனைவர் பட்ட படிப்புகள்,
7: தொழிற்கல்வி வகுப்புகள், சான்றிதழ் படிப்புகள் மற்றும் பாதுகாப்பும் கற்றல் சிறப்பும் நிறைந்த கல்வி வளாகம், அரசு உதவி பெறும் கல்லூரி
6: ஏடிஎம் மகளிர் கல்லூரி தன்னாட்சி நாகப்பட்டினம்.
2: நிகழ்ச்சியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மன்னக்குடியிலேருந்து ராஜேந்திரன் நிகழ்ச்சியோட தொடக்கமாகவே வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால், தந்தை சொன்ன பல அறிவுரைகளின் அர்த்தம் வாழ்க்கையில் அனுபவித்த பிறகு தான் புரிகிறதுங்க. அவர் கூறிய சில நல்ல பழக்கங்களையும் வாய்ப்புகளையும் சில நேரங்களில் தவற விட்டதற்கு வருத்தமாக இருக்கும். ஆனால் அந்த அனுபவங்களே இன்று வாழ்க்கையாக சரியாக புரிந்து கொள்ள உதவுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
3: அடுத்து வந்து செமனார் கோயில் என் குணசேகர், என்னுடைய வாழ்வில் தந்தை சொன்னதை நான் தவற விட்டதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: மயிலாடுதுறை ஜேஜே நகர் ஆனந்த் சொல்றாங்க, காலை வணக்கம் அனைவருக்கும் தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கறது வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க எதுவுமே விஷயமே சொல்லல, இருந்தாலும் அடுத்து யார் சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்க்கல.
3: காரைக்கால் நளினி சொல்லியிருக்காங்க, எங்க அப்பா சொல்றதே இல்லை, அது இல்லை, ஏன் என்னன்னு தான் கேட்பேன். ஏன்னா இப்போ கூட எங்கள் அப்பா ஏன்னு கேட்குறதுக்கு இல்லை, ஆனால் வருத்தமாக இருக்குது, அவ்வளோதான், எங்கள் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 க்கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: தந்தை சொன்னதும் தவற விட்டதும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் அடுத்து யாருடைய கமெண்ட்டை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிய வணக்கம் இருவருக்கும் அப்படின்னு டிஆர் பண்ணம் நளினி சங்கர் சொல்லியிருக்கிறாங்க. தந்தை சொன்னதும் தவற விட்டதும், தந்தை இருக்கும்போது அருமை தெரியவில்லை, தந்தையை இழந்த பின்புதான் அவரின் அருமை புரிகிறது. அனைவருக்கும் தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
2: அடுத்தது இனிய காலை வணக்கம் அப்படிங்கிற வரிகளோட மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், தந்தை சொன்ன வாக்கியங்கள், யாரையும் எளிதில் நம்பிவிடாதே, யாரிடமும் பணத்தை கொடுத்து ஏமாந்து விடாதே, இரண்டும் என் வாழ்க்கையில் நடந்தது, நான் கேட்கவே இல்லை எங்க அப்பா சொன்னதை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து என் தந்தை சொன்ன யார் பேச்சையும் உடனே நம்புவது கூடாது என்ற அறிவுரையினை தவறவிட்டதால் பல சந்தர்ப்பங்களில் நஷ்டம் ஏற்பட்டது அப்படின்னு நாகூர் ஏஜேஎம்என் முகமது ஜலீல் சொல்லியிருக்கிறாங்க.
2: அடுத்தது கொரநாட்டு கருப்பூர் ஜி பிரபாகரன், என் அப்பா எனக்கு அறிவுரை சொல்லும் காலத்தில் சிறுவனாக இருந்து ஏற்றுக்கொள்ளும் காலத்தில் அவர் மண்ணை விட்டு மறைந்து விட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அதோட அப்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறாங்க,
2: அது ரொம்ப அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க, உண்மைதான் அது.
1: காட்டுமன்னார்கோவில் டி மடப்புறம் தோப்புத்தர் வேல்முருகன் சொல்றாங்க, தந்தை சொன்னதும் தவற விட்டதும் எதுவென்றால் நல்லா படிச்சுக்கோ, நான் படிக்கல அப்படின்னு சொன்னாங்க. பணப்பற்றாக்குறையால் நான் படிப்பை தவற விட்டேன், இன்று கைத்தொழில் டைலர் தான் மிகவும் சிரமப்படுகிறேன், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
2: அடுத்தது தந்தை தினத்தில் நான் எதையும் தவற விட்டதில்லை, உங்கள் அன்பின் காரைக்கால் நிறவி எம்மன் நச்சு பிள்ளை, இவங்க சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க, தந்தை சொன்ன ஒரு வார்த்தை தவற விட்டு விட்டு இப்போது வருந்துகிறேன் அப்படின்னு அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல் சொல்லியிருக்கிறாங்க.
2: அடுத்தது நனையிலத்திலிருந்து சுப்பிரமணியன், இவங்க சொல்லியிருக்காங்க, என் வாழ்க்கையில் என் தந்தை ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்தார், அவர் கூறும் ஒவ்வொரு வார்த்தையுமே என் முன்னேற்றத்திற்கும் நல்வாழ்விற்கும் உதவக்கூடியதாகவே இருக்கும், அதனால் என் தந்தை சொன்னதை நான் ஒருபோதும் தவறவிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: எங்க அப்பா எப்படி ஒரு குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, அதன்படி நான் நடந்து கொள்கிறேன், அப்பா சொல்லை தட்டியது இல்லை அப்படின்னு அன்னப்பன்பேட்டை ஜோதி சொல்லியிருக்கிறாங்க.
2: என் தந்தை என்னிடம் ஏதும் சொல்லியதில்லை, நான் தவற விடவும் இல்லை, அவர் செய்த தொழிலை நான் செய்து வாழ்க்கையில் உயர்ந்துள்ளேன்.

0: உலகிற்கு என்னை அறிமுகப்படுத்திய தந்தையருக்கு நன்றி. இஞ்சிக்குடி மின்சார கண்ணன்.
1: நான் எஸ்எஸ்எல்சி படிக்கும்போது என்னுடைய அப்பா சொன்னது, நல்லா படி அப்படின்னு. நான் ஒழுங்காக படிக்காமல் வீட்டுக்கு தெரியாமல் சினிமா விளையாட்டு ஊர் சுற்றுறது என ஜாலியாக இருந்தாங்க. பரீட்சையில் மார்க் எவ்வளவு தெரியுமா? சொல்லவே வெக்கமாக இருக்குது. ஆமாங்க, அப்பா பேச்சை கேட்டிருந்தேன்னா இன்றைக்கி நான் நல்லா இருப்பேன், நல்லா படிச்சிருப்பேன், நிறைய மார்க் எடுத்திருப்பேன் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்ஸை நம்ம முன்னாடி பதிவு செஞ்சுருக்காங்க கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன்.
0: எங்கள் அப்பா எனக்கு நிறைய அட்வைஸ் சொல்லுவாங்க, ஆனால் நான் ஒரு சில நேரம் கேட்காமல் இருப்பேன். இப்போ நான் எங்கள் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு நினைவு இருக்கிறது. ஐ மிஸ் யூ அப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் மருதப்பட்டினம் இருவேலி ரேவதி இளங்கோவன்.

அடுத்து ரமணி ராஜேஷ். அப்பா, அன்பு உள்ளிருக்கும், வெளியில் தெரியாது. பாசம் நிறைய இருக்கும், ஒருபோதும் வேஷமாய் மாறாது. தோற்றம் கடினமானாலும் உள்ளம் லேசாகி இருக்கும். உழைப்பு சோர்வாக்கினாலும் உற்சாகம் குடும்பமாயிருக்கும். தியாகமே

0: அவரது வாழ்க்கை, குடும்பமே அவரது உலகம். அப்பானா சும்மா இல்லை, அவரது தியாகம் இல்லைன்னா இங்கே யாருக்குமே வாழ்க்கை இல்லை. அப்பா ஆண்டவனின் அவதாரம். தந்தையர் தின வாழ்த்துக்கள் அப்படின்னு ரமணி ராஜேஷ் தன்னுடைய பதிவு பண்ணியிருக்காங்க.
1: தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. என் தந்தை நல்ல முறையில் வளர்த்து அனைவரையும் மதிக்க வேண்டும் என்ற அறிவுரை என்னை நல்வழிப்படுத்தியது. குத்தாலம் தேரடி தில்லை வில்லாளன்.
0: திருக்கண்டபுரம் ஆனந்த் சொல்றாங்க பாருங்க, தந்தை சொல் அனைத்துமே மந்திர சொல், தவற விட்டது என்று பார்த்தால் அதிகாலை 4 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் என்பார், அதை நான் செய்யவில்லை, தவற விட்டு விட்டேன். இப்பொழுது 4 மணிக்கு எழுந்திருந்தால் அனைத்து வேலையும் சரியாக நடக்கிறது. தந்தைக்கு நிகர் தந்தையே அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்தது, என் தந்தை சொன்னது எல்லாமே நான் தந்தையாக இருக்கும்போதுதான் அதன் தன்மை புரிகிறது. நாம் கடவுளை பார்த்ததில்லை என்று சொல்வார்கள், ஆனால் நான் பார்த்திருக்கிறேன் என் தந்தை உருவில். அவர் சொன்னதை பெருமளவுக்கு தவறவிட்டுள்ளேன், இப்போ உணர்கிறேன். கண்கெட்டப்பின் சூரிய நமஸ்காரம் பயனளிக்காது, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, இதை உணர்ந்தவர் வாழ்க்கையில் சங்கடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் குளஞ்சியப்பன்.
0: என் தந்தை என்ன சொல்கிறாரோ அதை மட்டுமே செய்வேன், தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை அப்படின்னு ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சிராணி சொல்லியிருக்கிறாங்க.
1: அப்பா உள்ளிருக்கும் அன்பு உள்ளிருக்கும் வெளியில் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகூர் ஜெகபர் சாதி.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கிய பாயிண்ட் டு பாயிண்ட் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோ இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில அடுத்து தொடர்வது
1: பல்லுல ஒரே கூச்சம் ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு
2: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட பற்கள்ல பிரச்சனையே வராது இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்
0: கோபால் பல்படி
3: பெண்களுக்கென்றே நாகையில் ஓர் உயர்தர கல்வி நிறுவனம் ஏடிஎம் மகளிர் கல்லூரி நாகப்பட்டினம்
4: பெண்களால் மட்டுமே பயிற்றுவிக்கப்படுகிறது
3: அனைத்து திறன் வளர் பயிற்சிகளுடன் இளங்கலை முதுகலை முனைவர் பட்ட படிப்புகள்
4: தொழிற்கல்வி வகுப்புகள் சான்றிதழ் படிப்புகள் மற்றும் பாதுகாப்பும் கற்றல் சிறப்பும் நிறைந்த கல்வி வளாகம் அரசு உதவி பெறும் கல்லூரி
3: ஏடிஎம் மகளிர் கல்லூரி தன்னாட்சி நாகப்பட்டினம்

0: நேயர்களே கேட்கலாம் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைகளுடன் அனைத்து கண் நோய்களுக்கான சிறப்பு ஆய்வு கூடங்களுடன் கண் நோய்களை மிக துல்லியமாக விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
4: வரலாற்று நிகழ்வுகள் தேதியும் சேதியும். இன்று உலக யோகா நாள். ஆண்டுதோறும்

0: ஜூன் 21 கொண்டாடப்படும் என ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்ததை தொடர்ந்து இன்று சர்வதேச அளவில் யோகா என்னும் பாரம்பரியமிக்க கலை பயிற்சி மனிதர்களின் வாழ்வில் மன அமைதியை ஏற்படுத்தி உடலை என்றும் ஆரோக்கியமாக பாதுகாக்கின்றது என்ற இந்தியாவின் முன்மொழிவை ஏற்று இன்று உலகெங்கும் சர்வதேச யோகா நாள் கொண்டாடப்படுகிறது.
1: இன்று ஜூன் 21 உலக இசை தினம். இசை கலைஞர்களை கௌரவிக்கவும் அனைவரும் இலவசமாக இசையை ரசிக்கவும் மற்றும் தெருக்களிலும் பொது இடங்களிலும் இசை நிகழ்ச்சிகளை நடத்தவும் 1982 பிரான்சில் இத்தினம் தொடங்கப்பட்டது. இசை தினத்தின் வரலாறு மொழி, இனம், நாடு என்ற எந்தவித பாகுபாடையும் கடந்து மக்களை ஒன்றிணைக்கும் பொது மொழியாக இசை திகழ்கிறது. பிரான்சின் கலாச்சார அமைச்சராக இருந்த ஜாக் லாங் மற்றும் மாரிஸ் ஃப்ரெட்லிட் ஆகியோர் 1982 பாரிஸில் முதன் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது. தற்பொழுது இந்தியா உட்பட 120 மேற்பட்ட நாடுகளில் இசை தினம் கொண்டாடப்படுகிறது.

0: பிரான்சின் கலாச்சார அமைச்சராக இருந்த ஜாக்லாக் மற்றும் மாரிஸ் ஃப்ரெட்லிட் ஆகியோர் 1982 பாரிஸில் முதன் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது. தற்பொழுது இந்தியா உட்பட 120 மேற்பட்ட நாடுகளில் இசை தினம் கொண்டாடப்படுகிறது.
1: சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக பதவியேற்ற நாள் இன்று. சுதந்திர இந்தியாவின் முதல் மற்றும் கடைசி இந்திய கவர்னர் ஜெனரல் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி ஜூன் 21 1948 முதல் ஜனவரி 26 1950 வரை அப்பதவியை வகித்தார்.
0: இன்று உலக தந்தையர் தினம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதத்தின் 3rd ஞாயிற்றுக்கிழமை தந்தையர் தினம் கொண்டாடப்படுகிறது. குடும்பத்திற்காக உழைக்கும் தந்தையர்களின் தியாகத்தையும் அன்பையும் போற்றும் விதமாக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. முதன் முதலில் 1910 ஜூன் 19 அன்று அமெரிக்காவின் வாஷிங்டனில் சோனாரா டாட் என்ற பெண்ணின் முயற்சியால் இந்த தினம் தொடங்கப்பட்டது. 1966 அமெரிக்க அதிபர் லிண்டன் ஜான்சன் 3rd ஞாயிறை தந்தையர் தினமாக அறிவித்தார். நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ் வழங்கிய தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் பிபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
2: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: பிபிஎன் கண் மருத்துவமனை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.

0: தாசு. காத்திருங்கள்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பெண்களுக்கென்றே நாகையில் ஒரு உயர்தர கல்வி நிறுவனம் ஏடிஎம் மகளிர் கல்லூரி நாகப்பட்டினம்.
4: பெண்களால் மட்டுமே பயிற்றுவிக்கப்படுகிறது.
3: அனைத்து திறன் வளர் பயிற்சிகளுடன் இளங்கலை முதுகலை முனைவர் பட்ட படிப்புகள்,
4: தொழிற்கல்வி வகுப்புகள், சான்றிதழ் படிப்புகள் மற்றும் பாதுகாப்பும் கற்றல் சிறப்பும் நிறைந்த கல்வி வளாகம். அரசு உதவி பெறும் கல்லூரி
3: ஏடிஎம் மகளிர் கல்லூரி தன்னாட்சி நாகப்பட்டினம்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: ஆகாஷ்வாணி வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று முதுமையிலும் இனிமை தரும் யோகாசனங்கள். ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் பீனா திரேஸ் அவர்களின் உரை கேட்கலாம்.
8: வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாற்காலி யோகா என்றால் என்ன, அதனுடைய பயன்கள், யார் யாரெல்லாம் நாற்காலி யோகா பண்ணலாம் என்று பார்ப்போம். நாற்காலியில் அமர்ந்து கொண்டே பண்ணும் யோகா பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள், தியான பயிற்சிகளை நாற்காலி யோகா அல்லது சேர் யோகா என்று கூறலாம். இது வயதானவர்களுக்கும் மருத்துவ பயனாளர்களுக்கும் நடக்க முடியாதவர்களுக்கும் அதிக நேரம் நிற்க முடியாதவர்களுக்கும் அலுவலகத்தில் அதிக நேரம் அமர்ந்து கொண்டே பணிபுரிபவர்களுக்கும் ஓய்வு எடுக்கும் நேரத்தில் பண்ணுவதற்கு சிறந்த ஒரு பயிற்சி. இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் முதலில் பார்ப்போம். முன்பெல்லாம் 80-90 வயதானவர்கள் கூட யாருடைய துணையுமின்றி அழகாக நடந்து சென்றார்கள். மூட்டுகளில் சிறு வலிகள் மட்டும் இருந்தது. கொஞ்சம் வலி நிவாரண தைலங்களை மட்டும் பயன்படுத்தி மூட்டுகளை அசைத்தார்கள். தரையில் அமர்ந்து சாப்பிட்டார்கள். அதிக தூரம் ஓரிடத்திலிருந்து இன்னோர் இடத்திற்கு கால்களில் செருப்புகள் இல்லாமல் நடந்தார்கள். வயல் வரப்புகளில் கூட கால் வழுக்காமல் தடுமாறாமல் நடந்தார்கள். மரம் ஏறினார்கள். அவரவர் வேலையை அவரவர் செய்தார்கள். இறுதி காலம் வரை யாருடைய துணையுமின்றி காலை கடன்களை கழித்தார்கள். மன அழுத்தம் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று உடல் உழைப்பு இல்லாததால் 30 வயதினர் கூட கால்வலி, கைவலி, கழுத்து வலியால் அவதிப்படுகிறார்கள். 40 வயதினர் கால்களை

மடக்கி கீழே அமர முடியாமல் சிரமப்படுகிறார்கள். 50 வயதில் நீரழிவு, இரத்த அழுத்தம், இதய நோய்கள், சுவாச கோளாறுகள், அதிக உடல் பருமன் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவ பயனாளர்களாக மருத்துவமனை நோக்கி ஒவ்வொரு மருத்துவ நிபுணர்களையும் சந்தித்து ஒவ்வொரு நாட்களையும் ஒதுக்கி மருந்துகள் உட்கொள்கின்றனர். இவர்கள் கால்களை மடக்க மிகவும் சிரமப்படுகிறார்கள், படியேற முடியவில்லை, மூட்டுகளை மடக்கி தரையில் அமர முடியாமல் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள், மூச்சு திணறல் ஏற்படுகிறது, கால்களை அசைக்காமல் அதிக நேரம் கீழே தொங்க போட்டுக் கொண்டே இருப்பதால் வெறிக்கோஸ்வையின் பிரச்சனையால் பாதிக்கப்படுகிறார்கள். நிரந்தர நோயாளிகளாக வீட்டுக்குள் முடங்கி மன அழுத்தத்திற்கு ஆளாகி தன்னுடைய வாழ்க்கையே முடிந்து விட்டதென கருதி வீட்டுக்குள் முடங்கி கிடக்கிறார்கள். 60 வயது வரை அலுவலகங்களில் சுறுசுறுப்பாக பணியாற்றியவர்கள், சந்தோஷமாக பள்ளிக்கு செல்லும் ஆசிரியர்கள், அடுத்தவர் மீது அக்கறையுடன் மருத்துவமனையில் மருத்துவ பயனாளர்களை கவனித்த செவிலியர்கள், பணி நிறைவு பெற்று ஓய்வு நிலை வந்தவுடன் வீட்டிலேயே முடங்கி வாழ்க்கையின் இறுதிகட்டம் வந்து விட்டதாக எண்ணி சந்தோஷத்தை இழந்து தன்னுடைய பிள்ளைகளை சார்ந்து தள்ளாடுகிறார்கள். இவர்களுக்காகவே நாற்காலி யோகா பயிற்சி என்ற ஒரு பயிற்சியை நாம் அளிக்கலாம். கீழே அமர முடியாதவர்கள், தனியாக நிற்க நடக்க முடியாதவர்கள், யோகா மற்றும் உடற்பயிற்சி பண்ண முடியாதவர்கள், இவர்களுக்கெல்லாம் நான் சொல்லுவது உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ள முடியும். சுய அன்பு, சுய கவனிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இன்றைக்கே யோகா மற்றும் இயற்கை மருத்துவரை தொடர்பு கொண்டு சேர் யோகா பயிற்சியை பெற்று வீட்டிலிருந்தே யாருடைய உதவியையும் நாடாமல் மெதுவாக நிதானமாக முதலில் சிறு சிறு அசைவுகளை நாற்காலியில் அமர்ந்து கொண்டே பண்ண ஆரம்பியுங்கள். இதை முதலில் முகத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். இதை ஃபேஸ் யோகா அல்லது முக யோகா என்று அழைக்கிறோம். இந்த முக யோகாவை அனைத்து வயதினரும் பண்ணலாம், நாற்காலியில் அமர்ந்து கொண்டே பண்ணலாம். இந்த முக யோகாவின் பயன்கள் என்று பார்த்தால், முகத்தில் உள்ள சதைகளுக்கு பயிற்சி அளிப்பதால் நெற்றியில் உள்ள ஃப்ரான்டலிஸ் மசல் அதிக இரத்த ஓட்டம் கிடைத்து நெற்றி சுருக்கம் குறைகிறது. கண்களுக்கான பயிற்சி கொடுக்கும் போது, அதாவது கண்களை இறுக்கமாக மூடி திறக்கும் போது, கண்களை சுற்றியுள்ள ஆர்பிகுலாரிஸ் அகுலை என்ற சதை பகுதிக்கு எக்ஸசைஸ் கொடுப்பதால் கண்ணுக்கு கீழே உள்ள வீக்கம், அதாவது அண்டர் ஐ பஃபினஸ் என்று நாம் சொல்லுவோம், இதையும் இந்த பயிற்சி போக்குகிறது. கன்னங்களுக்கான பயிற்சியில் குறிப்பாக முகத்தை சிரிப்பது போல் வைத்து நார்மலுக்கு வர வேண்டும். இது கன்னத்தில் உள்ள சைக்கோமேட்டிகஸ் மேஜோ, சைக்கோமேட்டிகஸ் மைனர் மசில்களுக்கு மிகவும் நல்லது. அடுத்ததாக உதட்டை குவித்து முத்தமிடுவது போல் செய்வது உதட்டில் உள்ள ஆர்பிகுலாரிஸ் ஆரிஸ் சதைக்கு நல்லது. அடுத்ததாக தாடைக்கு மற்றும் கழுத்து பகுதிகளுக்கான பயிற்சி, அண்ணாந்து பார்த்து மேற்கூரையை முத்தமிடுவது போன்ற பயிற்சி செய்வது, இது தாடையில் உள்ள தொங்கு சதையை குறைக்கிறது. இந்த பயிற்சி நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது. ஃபேசியல் நர்வ் என்று சொல்லக்கூடிய செவந்து கிரேனியல் நர்வ், இது ஃபேஸ் யோகா பண்ணும் போது நேரடியாக தொடர்புடைய நரம்பு. இது ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், ஸ்மைலுக்கு பொறுப்பான சதைகளை நேரடியாக தூண்டுவது. மேலும் ட்ரைஜெமினல் நரம்பு, சென்சரி நர்வ் என்று நாம் சொல்லுவோம், முகத்திற்கு தொடு உணர்வு, வெப்பம், அழுத்தம் கொடுக்கும் நரம்பு, இந்த நரம்பும் தூண்டப்படுகிறது. வேகஸ் நரம்பு, முக யோகா, ஆழ்ந்த சுவாசம், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், தாடைக்கான மசாஜ் பண்ணும் போது இந்த நரம்பு தூண்டப்படுவதால் மன அழுத்தம், மன சோர்வை குறைக்கும். மேலும் பாராசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டத்தை தூண்டி மனதை அமைதிப்படுத்தும். பொதுவாக நிறைய பேருக்கு பெல்ஸ் பால்சி என்ற ஒரு முகவாத நோய் வருவதை பார்க்கலாம். இந்த முகவாதம் என்று அழைக்கப்படும் இந்த நோயானது முகத்தின் ஒரு பக்க தசைகளில் திடீரென ஏற்படும் தற்காலிக பலவீனம் அல்லது முடக்கமாகும். இந்த பிரச்சனை உள்ளவர்கள் யோகா மருத்துவர்கள் அல்லது பிசியோதெரபிஸ்ட் ஆலோசனைப்படி முக சதைகளுக்கான ஃபேசியல் எக்ஸசைஸ் பண்ணுவது விரைவான குணமடைதலுக்கு உதவும். ட்ரைஜெமினல் நரம்பு என்று சொல்லக்கூடிய நரம்பு பாதிக்கும் போது ட்ரைஜெமினல் நியூராலஜி என்ற ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. இந்த பாதிப்பு ஏற்படும் போது முகத்தில் மின்னல் தாக்கியது போன்ற கடுமையான வலி உருவாகும். இந்த பிரச்சனைக்கும் ஃபேஸ் யோகா மற்றும் கழுத்து பயிற்சிகள் கொடுக்கும் போது நரம்பின் அழுத்தத்தை குறைக்க இது உதவும். மூச்சு பயிற்சிகள் மன அழுத்தத்தை குறைக்கும். அடுத்ததாக சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் என்கிற கழுத்து எலும்பு தேய்மானத்தால் பெரும்பாலானோர் கழுத்து வலியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இளம் வயதினரிடையே கழு

0: வலி ஆரம்பமாகிறது. ஏனென்றால் கைபேசியை அதிக நேரம் பயன்படுத்துவது, மடிக்கணினியில் அதிக நேரம் அமர்ந்து வேலை பார்ப்பது, இரு சக்கர வாகனத்தில் அதிக தூரம் பயணிப்பது, ஒன்றுக்கும் மேற்பட்ட தலையணையை உபயோகப்படுத்துவது, மேலும் பல காரணங்களால் கழுத்து வலி வருகிறது. சிலருக்கு கழுத்து வலி அதிகமாகும் போது தலை சுற்றல் ஏற்படும். எனவே இவர்கள் கழுத்து வலியை குறைக்க, தசை இறுக்கத்தை தளர்த்த மற்றும் நெகிழ்வு தன்மையை மேம்படுத்த கழுத்து பயிற்சிகள் மேற்கொள்ளலாம். கழுத்தை மேலும் கீழும் வலப்புறமும் இடப்புறமுமாக திருப்பி 5 முதல் 10 முறை பயிற்சியை மேற்கொள்ளலாம். அடுத்ததாக கழுத்தை அழுத்தும் பயிற்சியை செய்யலாம். உங்கள் கைகளை நெற்றியில் வைத்து தலையை முன்னோக்கி அழுத்தவும், இதேபோல் கைகளை தலைக்கு பின்னால் வைத்து பின்னோக்கி அழுத்தவும். ஒவ்வொன்றையும் 5 முறை செய்யலாம். அடுத்ததாக தோள்பட்டை வலி. இது பொதுவாக நீரழிவு, தைராய்டு பிரச்சனைகள், பார்க்கின்சன்ஸ் நோய், இதய நோய் உள்ளவர்களுக்கு காணப்படும். இதில் ஃப்ரோசன் ஷோல்டர் என்று சொல்லக்கூடிய தோள்பட்டை மூட்டுகளில் ஏற்படும் இறுக்கம் காரணமாக கைகளை அசைக்க முடியாமல் வலி ஏற்படும். அடுத்ததாக ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வாத நோய், மூட்டுகளுக்கு இடையே உள்ள கார்ட்டிலேஜ் தேய்மானம், வீக்கம் மற்றும் வலி போன்றவற்றால் அதிக பேர் பாதிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். மேலும் கழுத்து பகுதியிலுடைய நரம்பு அழுத்தப்படுவதால் தோள்பட்டை வலி வருவதையும் நாம் பார்க்கலாம். இதற்கு தோள்பட்டைக்கான பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். அமர்ந்து கொண்டே இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம். தோள்பட்டையை வட்ட வடிவமாக முன்னோக்கி மற்றும் பின்னோக்கி அசைக்கும் போது, அதாவது ஷோல்டர் ரொட்டேஷன் என்ற ஒரு பயிற்சியை நாம் இந்த வலிக்காக கொடுக்க வேண்டும். சிலருக்கு டார்சல் ஸ்பைனல் வலி, அதாவது முதுகு தண்டின் நடு மேல் பகுதியில் ஏற்படும் வலி, இது தவறான இருக்கை, அதாவது நீண்ட நேரம் கூன் போட்டு அமர்வது, தசை பிடிப்பு, டிஸ்க் ப்ரோலாப்ஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வயது முதிர்வு காரணமாக எலும்புகள் மற்றும் மூட்டுகளில் ஏற்படும் தேய்மானத்தை குறிக்கிறது. இந்த நடு முதுகு வலிக்கு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே வலது மற்றும் இடது புறமாக நடு முதுகு மற்றும் தோள்பட்டையை திருப்ப வேண்டும். இதை 5 முதல் 25 தடவை செய்யலாம். அடுத்ததாக லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் என்று சொல்லக்கூடிய இடுப்பு வலி. அதிக நேரம் அமர்ந்து வேலை பார்ப்பவர்களுக்கு, பல்வேறு உடல் நோய்களால் நடக்க சிரமப்பட்டு ஒரே இடத்தில் அதிக நேரம் உட்கார்ந்திருப்பவர்களுக்கும் இடுப்பு பகுதியில் வலி வருவதை காணலாம். இவர்கள் நாற்காலியில் அமர்ந்து கொண்டே வயிறு மற்றும் நெஞ்சு பகுதியை முன்னோக்கியும் தோள்பட்டையை பின்னோக்கியும் அசைத்து 5 முதல் 10 வினாடிகள் அப்படியே அமர்ந்து இந்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். 5 முதல் 20 முறை இப்பயிற்சியை பண்ணலாம். அடுத்ததாக பெரிஃபரல் நியூரைட்டிஸ் அல்லது பெரிஃபரல் நியூரோபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையை வயதானவர்கள் அதிகம் சந்திக்கிறார்கள். இது மூளை மற்றும் தண்டுவிடத்திற்கு வெளியே உள்ள புற நரம்புகள் சேதமடைவதால் அல்லது வீக்கமடைவதால் வரக்கூடியது. இது செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் கேர் முன்னெடுத்து இன்றே யோகா மற்றும் இயற்கை மருத்துவரை அணுகி சேர் யோகா என்று அழைக்கப்படும் நாற்காலி யோகாவை கற்று, இதனுடன் உணவு ஆலோசனையும் பெற்று நேர்மறை எண்ணங்களை வளர்த்து நலமாக வாழ்வோம். நன்றி.
1: வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் இதுவரை முதுமையிலும் இனிமை தரும் யோகாசனங்கள். ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் பீனா திரேஸ் அவர்களின் உரை கேட்டீர்கள். படைப்பு நாகர்கோவில் வானொலி நிலையம்.

நேயர்களின் நினைவிற்கு. இன்று மாலை மணி 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ மகளிருக்கான உடல்நல பிரச்சனைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி. சத்யமீரா அவர்கள்.

0: இன் சொல்லமுது. இன்று மாலை மணி 4 நாடகம் அன்புள்ள அக்கா. எழுத்தக்கம் பி. சிவசுப்பிரமணியன். அமைப்பில் உதவி பி. உஷா. நிகழ்ச்சி அமைப்பு கே. காளிமுத்து. நிகழ்ச்சி படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். பண்பலை 100.3 பல பல நிகழ்ச்சிகள் இருக்கிறது. இணைந்திருங்கள் 100.3. இனி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். உலகின் பெருமளவிலான நாடுகளால் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக யோகா உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் IIT போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். மாறிவரும் போர் முறைக்கு ஏற்ப பாதுகாப்பு படையினரை தயார்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உடல் மனநலன் நலவாழ்விற்கு உதவிடும் யோகக்கலை குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 21 இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டிற்கான சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. கொல்கத்தாவில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று கூறினார். யோகா தற்போது உலகின் பெருமளவிலான நாடுகளால் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக உருவெடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கொல்கத்தாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சர்வதேச யோகா தினத்தில் பங்கேற்பது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் கூறினார். ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைந்த நலவாழ்விற்கு யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டார். யோகா அனைத்து மக்களையும் ஒன்றிணைப்பதாக அவர் கூறினார். சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதன் ஒரு பகுதியாக இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியம் யோகக்கலையின் மரபுகளை ஒன்றிணைத்து நாடு முழுவதும் 100 முக்கிய இடங்களில் சிறப்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சென்னை தியாகராய நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி பங்கேற்றார். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் கலந்து கொண்டார். முன்னதாக நேற்று புதுதில்லியில் உள்ள அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனம் யோகா குறித்த விழிப்புணர்வு ஓட்டம் மற்றும் சிறப்பு ஜூம்பா அமர்வுக்கும் ஏற்பாடு செய்திருந்தது. யோகாவை அன்றாட வாழ்வில் ஒரு அங்கமாக இணைப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இத்தினத்தையொட்டி உலக அளவில் 2500 இடங்களில் யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. 210 மேற்பட்ட இந்திய தூதரகங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள யோகா அமர்வுகள் கூட்டு நல்வாழ்வுக்கான உலக அளவிலான இயக்கமாக அதன் சிறப்பை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது. இதனையடுத்து ஷியாமபிரசாத் முகர்ஜி துறைமுகத்தில் சுயசார்பு திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட துணகிரி, சன்ஷோதக் மற்றும் அக்ரே ஆகிய 3 போர்க்கப்பல்களை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் தகுதியுடைய ஒவ்வொரு குடிமகனையும் சென்றடைவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் வலியுறுத்தியுள்ளார். கோவா தலைநகர் பனாஜியில் நடைபெற்ற பிஜேபி மாநில செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், கோவாவில் உள்ள அனைத்து சட்டப்பேரவை தொகுதிகளிலும் கட்சி அமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி அமோக வெற்றி பெறும் வகையில் தொண்டர்கள் முனைப்புடன் பணியாற்ற வேண்டும் என்று டாக்டர் எல். முருகன் தெரிவித்தார். நாட்டை கட்டமைப்பதில் IIT போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய அவர், தற்போது நாடு முழுவதும் மொத்தம் 23 IIT தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் உள்ளதாக தெரிவித்தார். தன்னம்பிக்கை, ஞானம் போன்ற அம்சங்களுடன் சுயசார்பு நிலையை எட்டுவதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தகவல் தொழில்நுட்பம், டிஜிட்டல் மேம்பாடு, ஆராய்ச்சி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் IIT மாணவர்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது என்று திரு ஓம் பிர்லா கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நிச்சயமற்ற புவிசார் சூழலுக்கிடையே மாறிவரும் போர் முறைக்கு ஏற்ப பாதுகாப்பு படையினரை தயார்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். மேகாலய தலைநகர் ஷில்லாங்கில் உள்ள கிழக்கு விமானப்படை தலைமையகத்தில் வீரர்களுடன் கலந்துரையாடிய அவர், பாதுகாப்பு படையினரின் தொழில்நுட்ப திறன், உத்திசார் தொலைநோக்கு பார்வை, புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவை மேம்படுத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். பல்வேறு விதமான அச்சுறுத்தல்கள், இணையவழி சவால்கள், தகவல் போர், தளவாடங்களின் மீள்திறன், விநியோக நடைமுறைகளின் பாதுகாப்பு, ட்ரோன்கள் போன்றவை பாதுகாப்பு துறையில் முக்கிய அம்சங்களாக உருவெடுத்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு இந்தியா தற்சார்பு நிலையை அடைய வேண்டியதன் அவசியத்தை திரு ராஜ்நாத் சிங் மீண்டும் வலியுறுத்தினார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியில் வெளிநாட்டு நிதியுதவி பெறும் திட்டங்கள் ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மேகாலயாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டில் பெரும் பகுதியை மத்திய அரசே ஏற்றுக்கொள்வதால் மாநில அரசுகள் முக்கிய உட்கட்டமைப்பு, சமூக மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்த முடிவதாக கூறினார். சாலைகள், பள்ளிகள், கல்வி நிறுவனங்கள், திறன் மேம்பாட்டு மையங்கள், மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தேவையான பிற சமூக உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதில் இத்திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். கால்நடைகளுக்கான தடுப்பூசி சோதனை மையம் மற்றும் தடுப்பூசி உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பாக்பாத்தில் உள்ள சௌத்ரி சரண் சிங் தேசிய கால்நடை சுகாதார நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இதுவரை கால்நடைகளுக்காக 42 தடுப்பூசி சோதனை மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் கால்நடைகளுக்கான தடுப்பூசியின் தரம், பாதுகாப்பு, செயல்திறனை உறுதி செய்வதற்கான ஒழுங்குமுறை கட்டமைப்புகள் வலுப்படுத்தப்படும் என்றும் திரு J.P. நட்டா கூறினார். மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று ராஜஸ்தான் செல்கிறார். அவரது இந்த பயணத்தின் போது அம்மாநிலத்தின் ரயில்வே கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கும் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்துவதற்கும் தேவையான பல்வேறு முக்கிய ரயில்வே திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கவுள்ளார். பாகிஸ்தான் அதிபரின் கருத்துக்களை நிராகரிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தி ஜெய்ஸ்வால் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவின் உள் விவகாரங்கள் குறித்து கருத்து தெரிவிக்க அவருக்கு எவ்வித தகுதியும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். மனித உரிமைகள் விவகாரத்தில் பாகிஸ்தானின் மிக மோசமான செயல்பாடுகள் குறித்து உலக அளவில் விமர்சிக்கப்பட்டு வரும் நிலையில் அந்நாட்டு அதிபரின் இத்தகைய கருத்துக்கள் தேவையற்றவை என்று திரு ரந்தி ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுநுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. நாடு முழுவதிலும் 559 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் நடைபெறும் இந்த தேர்வை 22,79,000 மாணவர்கள் எழுதுகின்றனர். இந்த தேர்வு இன்று பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:15 வரை நடைபெறுகிறது. இதனையொட்டி தேர்வு மையங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. சென்னையில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதனையடுத்து 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்திய அணி 28.4 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 224 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தொடரில் இந்தியா அனைத்து போட்டிகளிலும் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் 55 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் நிகில் வெண்கலப்பதக்கம் வென்றார். மலேசியாவில் நடைபெற்று வரும் ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை இன்று பாகிஸ்தானின் நசீர் இக்பால் நூர் ஜமான் இணையை எதிர்கொள்கிறது. ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் சாக்சிங் நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் கலப்பு 1600 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இப்போட்டியின் கலப்பு 400 மீட்டர்

0: தொடர் ஓட்டத்தில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகின் பெருமளவிலான நாடுகளால் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக யோகா உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். மாறிவரும் போர் முறைக்கு ஏற்ப பாதுகாப்பு படையினரை தயார்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.

0: இந்நிகழ்ச்சியினை வழங்குபவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மூராசன்சன் ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
1: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.

மூராசன்ஸ் நாகப்பட்டினம். ஜி பூம்பா மழலை செல்வங்கள் பங்குபெறும் சிறப்பு நிகழ்ச்சி ஜி பூம்பா.

அன்பு குழந்தைகளே, நீங்கள் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு உங்களோட திறமையை நீங்கள் வெளிப்படுத்தலாம். ஜி பூம் பா நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுக்கணும் அப்படின்னா 231-231 மற்றொரு தொலைபேசி எண் 299-480 அல்லது 299-580 காரைக்கால் தொலைபேசி இணைப்பகை எண் 04-368 என்ற எண்களை இணைத்து தொடர்பு கொள்ளுங்கள்.

0: ஜிபும்பா சின்னஞ்சிறார்கள் மழை செல்வங்கள் பங்கு வரும் சிறப்பு நிகழ்ச்சி இது ஜிபும்பா. நிகழ்ச்சியில குழந்தைகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க, சந்திக்கலாமா அவங்கள தொலைபேசி வழியா? நீங்க ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: என்ன
0: எடுத்துக்கிறீங்க? சரி சொல்லுங்க கமலிஷா, ஜி திருக்குறள் சொல்ல போறீங்க சொல்லுங்க.
1: திருக்குறள் எதைத்தானும் பல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். பொருள், எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் நல்லவற்றை கேட்டால் கேட்ட அளவுக்கு பெருமை உண்டாகும்.
0: அழகு அழகு, நேர்த்தி அழகா சொன்னீங்க, நன்றிமா.
1: நன்றி சார்.
0: நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய குழந்தை யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம் ஜி.

0: ஹலோ,
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்க?
1: வடக்கு பையூர்ல இருந்து தா திவ்ய தர்ஷினி பேசுறேன் சார்.
0: வடக்கு பையூர்ல இருந்து திவ்ய தர்ஷினி?
1: ஆமா சார்.
0: எப்படி இருக்கீங்க திவ்ய தர்ஷினி? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் சார்.
0: சரி, என்ன சாப்பிட்டீங்களா?
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன் திவ்ய தர்ஷினி. எல்லாருமே நலமா இருக்கோம், நலமோடு இருப்போம். சாப்பிட்டீங்களா திவ்ய தர்ஷினி?
1: சாப்பிட்டேன் சார்.
0: என்ன சாப்பிட்டீங்க?
1: தோசை சார்.
0: சரி, தோசை சாப்பிட்டீங்க. தோசை அம்மா, தோசை அம்மா சுட்ட தோசை அப்படிங்கிற பாட்டு தான் நீங்கள் சொன்னோன்னு ஞாபகம் வருது எனக்கு. சரி, ஓகே. இன்னைக்கு நீங்கள் ஜி பூம்பால என்ன விளையாட போறீங்க?
1: ஜி சார்.
0: ஜி, சரி, விளையாடலாமா? ஜி சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச திருக்குறளை நீங்க சொல்லுங்க. ஜி,
1: உள்ளத்தால் பொய்யாது ஒழுக்கின் உலகத்தால் உள்ளத்துள் எல்லாம் உளன். பொருள், உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்பவர் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் ஆவார்.
0: சரிமா, நன்றி.
1: நன்றி சார்.
0: நிகழ்ச்சியில் அடுத்து யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஜிபூம்பா நிகழ்ச்சியில் மழை செல்வங்கள் சின்ன ஜிறார்கள் பங்கு பெறும் சிறப்பு நிகழ்ச்சி இது. ஜிபூம்பா விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நம்ம அடுத்து வரக்கூடிய குழந்தை யாருன்னு சந்திக்கலாம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: பெண்களுக்கென்றே நாகையில் ஒரு உயர்தர கல்வி நிறுவனம் ADM மகளிர் கல்லூரி நாகப்பட்டினம்.
7: பெண்களால் மட்டுமே பயிற்றுவிக்கப்படுகிறது.
6: அனைத்து திறன் வளர் பயிற்சிகளுடன் இளங்கலை, முதுகலை, முனைவர் பட்ட படிப்புகள்,
7: தொழிற்கல்வி வகுப்புகள், சான்றிதழ் படிப்புகள் மற்றும் பாதுகாப்பும் கற்றல் சிறப்பும் நிறைந்த கல்வி வளாகம். அரசு உதவி பெறும் கல்லூரி
6: ADM மகளிர் கல்லூரி, தன்னாட்சி, நாகப்பட்டினம்.
8: திருச்சி சாரதாசில்
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை. கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் முடிஞ்சது.
2: பட்ஜெட் போட்டாச்சா? 5000 மிச்சம் இருக்கும். புது புடவை வாங்கலாமா?
3: இல்ல, போன மாசம் தானே
2: வாங்கினேன். இன்னொன்னு
3: இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க. சின்ன சின்ன சேமிப்பை பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க.
2: பெருசா வந்துட்டோம். நீ இப்ப கிளம்பு.
4: RBI சொல்கிறது,
5: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
6: ஜிபும்பா நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய குழந்தை யாருன்னு கேட்கலாமா? எங்க இருந்து பேச போறாங்க? ஹலோ ஹலோ, வாங்க வாங்க வாங்க. 54 இரவாஞ்சேரி ரதி மதனா, சரி குட்டி நேயர், உங்களுக்கு செல்ல பட்டமா அது? வந்திருக்கிறவங்க இன்னைக்கு எல்லாருமே குட்டீஸ் தான்.
7: உன் வயதில் நான் என் நிழலில் அமர வைப்பேன் தந்தை என்னும் கடவுளே.
6: அழகா சொன்னீங்க. இன்னைக்கு தந்தையர் தினத்தை முன்னிட்டு ஒரு கவிதை சொல்லியிருக்கிறீங்க நீங்கள். சரி, ஜீபும்பால வந்து திருக்குறள் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து விளையாடுற நீங்க இன்னைக்கு அழகா அப்பாவுக்காக ஒரு கவிதை சொல்லிட்டீங்க. நன்றிம்மா. விளையாட்டை இப்பதான் ஆரம்பிக்கணுமா? பாருங்கம்மா, அணிவகுப்புல நிக்கிறாங்க எல்லாரும் குழந்தைங்கெல்லாம் விளையாடுறதுக்காக. இப்போ கவிதை சொல்லிட்டு நீங்க தொடங்கியிருக்கீங்க. சரி, என்ன பா விளையாடணுமா?

0: சரி விளையாடலாமா? என்ன விளையாட்டு, பால் என்ன சொல்லலான்னு உங்களுக்கு யோசித்து பார்க்குறேன். சரி, கஷ்டமாக கொடுத்துடக்கூடாதே அப்படிங்கிறதுனால யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன். நானும் பாவ விளையாடணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டதுனால இன்னைக்கு உங்களுக்கான பா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். விளையாடலாமா? ரெடி ஸ்டார்ட்டா? அம்மா சுட்ட தோசை, சுவையான தோசை. என்ன ஒரு முறை சொல்றீங்க அப்படின்னு சொல்லுங்க. நீங்க அம்மா சுட்ட தோசை சுவையான தோசை.
1: தோசை சுவையான தோசை சுட்ட அம்மா.
0: சரிம்மா, நன்றிம்மா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, இது ஜி பூம்பா. நிகழ்ச்சியில அடுத்து வரக்கூடிய குழந்தை யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, சீர்காழி தென்னங்குடி பானபத்ரன்.
0: பானபத்ரன், எப்படி இருக்கீங்க பானபத்ரன்? நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும் சார்.
0: சரி, இன்னைக்கு என்ன?
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் பானபத்ரன். உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
2: நல்லா இருக்கும் சார்.
0: சரி, எல்லாரும் நல்லா இருக்க வாழ்த்துக்கள். சரி, இன்னைக்கு என்ன விளையாடலாம்னு நினைக்கிறீங்க
2: நீங்க? விடுகதை.
0: விடுகதை நீங்க சொல்ல போறீங்களா? இந்த விளையாட்டுல அப்படி ஒரு பாயிண்டே இல்லையே, விடுகதை போடுறது. ஹலோ, இல்லப்பா, ஜி பூம் பா அப்படிங்கறதுல நீங்க என்ன விளையாடலாம்னு நினைக்கிறீங்க?
2: நீங்க
0: பூம் விளையாட போறீங்களா? பூம் அப்படின்னா உங்களுக்கான நா பிறழ்வு பயிற்சி கொடுக்கணும் உங்களுக்கு, இல்லையா? சொல்லலாமா? நூறு சோள தோசை இல்ல, ஒரு சோள தோசை, சொத்த சோள தோசை. ஹலோ பானபத்ரன்,
2: இன்னொரு
0: வாட்டி சொல்லுவா. நூறு சோள தோசை இல்ல, ஒரு சோள தோசை, சொத்த சோள தோசை.
2: நூறு சோள தோசை, ஒரு சொத்த சோள தோசை.
0: சரி, பூம் அப்படிங்கிறத எடுத்துட்டீங்க நீங்க, அதனால உங்களுக்கு அந்த கஷ்டமா இருக்கு. சரி, அடுத்தது சொல்றேன், அதை சொல்லுங்க பார்க்கலாம். இது யாரு தச்ச சட்டை? இது எங்க தாத்தா தச்ச சட்டை.
2: இது யாரு தச்ச சட்டை? இது எங்க தாத்தா தச்ச சட்டை.
0: சரி, இது ரொம்ப பொறுமையாக சொல்லி வந்திருக்கிறீங்க, நல்ல முயற்சி எடுத்திருக்கீங்க பானபத்ரன். ஆனால் இது வந்து என்ன செய்யுங்கன்னா, அடிக்கடி சொல்லி பாருங்க. இது யார் தச்ச சட்டை? இது எங்கள் தாத்தா தச்ச சட்டை அப்படின்னு அடிக்கடி சொல்லி பார்த்தீங்கன்னா வேகமாக வந்துடும், நாக்கு பிறண்டு அப்படி வரும். ஓகேவா? பாராட்டுகள் பானபத்ரன் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். நன்றிப்பா.
2: நன்றி சார்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்டுக்கொண்டு இருப்பது ஜி பூம்பா.

0: நாகப்பட்டினம் முராசன்சன் ரெடிமேட்ஸ் வழங்கிய ஜி பூம்பா. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை நமக்கு வழங்கியவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் முராசன்சன் ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
1: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை முராசன்ஸ் நாகப்பட்டினம்.

0: மையம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பெண்களுக்கென்றே நாகையில் ஓர் உயர்தர கல்வி நிறுவனம் ஏடிஎம் மகளிர் கல்லூரி நாகப்பட்டினம்.
4: பெண்களால் மட்டுமே பயிற்றுவிக்கப்படுகிறது.
3: அனைத்து திறன் வளர் பயிற்சிகளுடன் இளங்கலை முதுகலை முனைவர் பட்ட படிப்புகள்,
4: தொழிற்கல்வி வகுப்புகள், சான்றிதழ் படிப்புகள் மற்றும் பாதுகாப்பும் கற்றல் சிறப்பும் நிறைந்த கல்வி வளாகம், அரசு உதவி பெறும் கல்லூரி
3: ஏடிஎம் மகளிர் கல்லூரி தன்னாட்சி நாகப்பட்டினம்.
5: இது நாகப்பட்டினம் ஏடிஎம் மகளிர் கல்லூரி வழங்கும் ஜீவும்பா. இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஏடிஎம் மகளிர் கல்லூரி நாகப்பட்டினம். யோகா பயின்று மனமும் உடலும் எப்போதும் நலமாக இருக்க வாழ்த்துகிறது ஏடிஎம் மகளிர் கல்லூரி தன்னாட்சி நாகப்பட்டினம். ஜீபூம்பா மழை செல்வங்கள் பங்கு பெறும் ஜீபூம்பா நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய குழந்தை யாரு, எங்கிருந்து, என்ன சொல்றாங்க அப்படிங்கறது கேட்கலாமா? ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்கப்பா? வானொலியோட ஒலி அளவு குறைச்சு வச்சுக்கலாமா? ஹலோ,
6: பூந்தோட்டம்
5: விளையாடலாமா?

0: பழுத்த பழம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க? ரொம்ப ரொம்ப மழை அழகுடா, அழகு. சீர்காழி தென்னங்குடி சொல்லுங்க. கௌஷிகா, அழகா பாருங்க, நம்ம நல்லா பேசுவதற்கும் சரி நல்லா செயல்படுவதற்கும். கௌஷிகா அழகா, அப்பாடி பங்கு போட்டு தின்னலாங்கிறது மட்டும் வேகமாக வருதுடா. அழகா பாண்டிங்க கௌசிகா, நன்றிப்பா, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய குழந்தை யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஜீபூம்பா, நேரம் 10:36. மழை செல்வங்கள் பங்கு பெறும் ஜீபூம்பா நிகழ்ச்சியில் அப்படியே முகநூல் பக்கத்துக்கும் நம்ம போகிறோம். முகநூல் பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, நல்ல நிகழ்ச்சிகள் நெஞ்சத்துடன் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் FM 100.3 ஜீபூம்பா நிகழ்ச்சி. அப்பாவிற்கு தரும் அன்பு பரிசு. இன்றைக்கி உலக தந்தையர் தினம் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த உலக தந்தையர் தினம் கொண்டாடக்கூடிய இந்த வேளையில் அப்பாவுக்கு தரும் அன்பு பரிசு அப்படிங்கிற தலைப்பில் முகநூல் பக்கத்தில், காரைக்கால் பண்பலை அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் உங்களுக்கான தலைப்பு பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு நீங்கள் உங்களுடைய தொலைபேசி வழியாக இணைப்பு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நீங்கள் பதிவை நீங்கள் வந்து சொல்லலாம். அப்பாவுக்கான அன்பு பரிசு என்ன அப்படிங்கிறத பற்றி ஜீபூம்பா நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு ஐயாவாடி அசோக்ராஜ் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அண்ணப்பன்பேட்டை ஹரிணி பிரியா சொல்கிறாங்க, என் அப்பாவிற்கு நான் தரும் பரிசு, நான் நன்றாக படித்து அரசாங்க வேலைக்கு செல்வது, எப்போதும் அப்பாவுக்கு துணையாகவும் தூணாகவும் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கடலூர் துறைமுகம் சுரேஷ், மழையின் மொழிகளில் அழகிய தமிழ் அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நன்னிலம் லக்ஷியா சுப்பிரமணியன் சொல்கிறாங்க, அப்பா என் வாழ்க்கையின் முதல் நாயகன், அவர் எனக்காக பல தியாகங்களையும் உழைப்புகளையும் செய்து வருகிறார், அவருடைய அன்பிற்கும் அர்ப்பணிப்பிற்கும் ஈடாக எந்த பரிசு கொடுத்தாலும் பத்தாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது உங்களுடைய அந்த பதிவேற்றங்கள். நிகழ்ச்சியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அடுத்து தொலைபேசி வழியாக தனது ஜீபூபா நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு பேசணும் அப்படின்னு வராங்க, யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ
2: ஹலோ,
0: வணக்கம். யாருப்பா பேசுகிறீங்க?
2: வணக்கம், மேட்டுப்பாளையம் நவீன்குமரன்.
0: மேட்டுப்பாளையம் நவீன்குமரன், எப்படி இருக்கீங்க நவீன்குமரன்? நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன்.
0: சரி, இன்னைக்கு ஜீபு மாலை என்ன விளையாடலாம் நவீன்குமரன்?
2: எனக்கு ஆப்ஷன் சொல்லுங்க.
0: என்னப்பா
2: ஆப்ஷன் சொல்லுங்க?
0: புரியலையே, ஆப்ஷன் கொடுக்கணுமா? ஜினா திருக்குறள் சொல்லலாம் நீங்க, பூம்னா நான் பிறழ் பயிற்சி செய்யணும், பா அப்படின்னா தலைக்கீழாக சொல்லணும். நாங்கள் சொல்ல ஒரு சொற்றொடர் கொடுப்போம், அதை நீங்கள் தலைக்கீழாக சொல்லணும், திருப்பி அப்படியே பெரட்டி சொல்லணும். நாப்பிரழ் வாக்கியங்கள். சரி, ஓகே, ரெடியா, விளையாடலாமா? கடலோரத்தில் அலை உருளுது பிறழுது, தத்தளிக்கது தாளம் போடுது.
2: கடலோரத்தில் அலை தத்தளிக்குது தாளம் போடுது.
0: கமான் கமான், சூப்பர் சூப்பர், அழகா சொன்னீங்க, அதையே கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லணும் ஓகேவா? கடலோரத்தில் அலை உருளுது பிறழுது, தத்தளிக்குது தாளம் போடுது.
2: கடலோரத்தில் அலை தத்தளிக்குது தாளம் போடுது.
0: உருளுது பிறழுது விட்டுட்டீங்களே. கடலோரத்தில் அலை உருளுது பிறழுது, தத்தளிக்குது தாளம் போடுது.
2: கடலோரத்தில் அலை உருளுது பிறழுது, தத்தளிக்குது தாளம் போடுது.
0: அழகுப்பா, அழகு, சூப்பரா ட்ரை பண்ணீங்க, நல்லா சொன்னீங்க, பாராட்டுகள் உங்களுக்கு. நன்றி.

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
1: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
7: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி.
9: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
10: நமது காரைக்கால் பண்பலை 100.3. நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ மருத்துவ ஆலோசனைகள் இடம்பெறும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் GL மருத்துவமனை காரைக்கால்.
11: காரைக்கால் GL மருத்துவமனை
12: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
11: GL மருத்துவமனை
12: காரைக்கால்.
10: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர், செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன்கன் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.

0: நாளைய தேதியும் செய்தியும் நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு, விபிஎன் கண் மருத்துவமனை.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
8: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
9: மின்னும்

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நாளை மாலை 4:30 வைக்கிங் பன்னியன்கள் உள்ளாடைகள் வழங்கும்.

0: தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்பவர் வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை இரவு 7:30 காரைக்கால் ஒயன்ஜிசி காவேரி அசட் வழங்கும் விழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ஒயன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால்.
2: ஒயன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஒயன்ஜிசி.

0: காவிரி அசட் காரைக்கால்
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: இது ஜிபூம்பா. நேரம் 10:45. ஜிபூம்பா நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய குழந்தை யாரு, எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, ஹலோ, வணக்கம் வணக்கம். வீட்டில் உள்ளவங்களை எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க, சுட்டிக்கொள்ளலாம். தீக்ஷையா, எங்க இருந்தம்மா? வேட்டங்குடியிலிருந்து தீக்ஷையா. எப்படி இருக்கீங்க தீக்ஷையா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தீக்ஷையா. எப்படி இந்த குழந்தைகள்லாம் எவ்வளோ அன்பாக கேட்குறாங்க பாருங்க. எப்படி நம்ம கேட்கும்போது பதிலுக்கு நீங்களும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப கேட்பதற்கே ஆனந்தமாக இருக்கிறது தீக்ஷையா. சாப்பிட்டோம்மா, நீங்கள்
2: சாப்பிட்டீங்களா?
0: சரி, இன்னைக்கு ஜீபும்பால என்ன விளையாடலாம்டா தீக்ஷையா? ஜி, நீங்கள் சொல்லுங்க ஜி. திருக்குறள் சொல்ல போறீங்க, சொல்லுங்க கேட்போம். ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றிமா தீக்ஷையா. எத்தனாவது படிக்கிறீங்க தீக்ஷையா நீங்க?
2: 3rd வகுப்பு.
0: 3rd வகுப்பு, தெளிவா படிக்கிறீங்கம்மா, நல்லா படிக்கிறீங்க, அழகு, நல்லா படிங்க. நன்றிமா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய குழந்தை யாருன்னு கேட்கலாம். தீக்ஷையை தொடர்ந்து வரும் இந்த குழந்தை. ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? மயிலாடுதுறை கூரை நாட்டிலேருந்து ஜனனியா? ஜனனி எத்தனாவது படிக்கிறீங்க?
3: 6th வகுப்பு
0: படிக்கிறீங்க. சரி, இன்னைக்கு என்ன விளையாடலாம் ஜீபூம்பா நிகழ்ச்சியில்? விடுகதையா? ஜீபூம்பால நாங்கள் விடுகதையே கொடுக்கலையே. ஹலோ, சரி சொல்லுங்க.
3: 4 கால் 2 காது.
0: விடையே வெடிச்சிடுங்க.
3: நாற்காலி.
0: சரி, அழகாக சொல்லியிருக்கிறீங்கம்மா, நன்றி. சரி, நீங்கள் ஜி பூம்பா அப்படிங்கிறதுல விடுகதை தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? சரி, நன்றிம்மா. இன்னைக்கு யோகா நாள், யோகாசனம்லாம் செய்வீங்களா நீங்கள்? தெரியுமா? என்னென்ன ஆசனங்கள் நீங்கள் செய்வீங்க?
3: சூரிய
0: நமஸ்காரம், வெரி குட். அப்புறம் என்ன நீங்க யோசிக்கிறது என்னமா?
3: தலாசனம்.
0: சரி, சூரிய நமஸ்காரம், சகவாசனம். சரி, ரெண்டு ஆசனம். சூரிய நமஸ்காரம் செஞ்சோடனே சகவாசனம் செஞ்சுட்டு அடுத்து வேலையை பார்க்க கிளம்பிடுவீங்க இல்லையா? நன்றிம்மா, நன்றி.
1: இது ஜி பூம்பா, மழை செல்வங்கள் பங்கு வரும் நிகழ்ச்சி.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போம் வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ மருத்துவ ஆலோசனைகள் இடம்பெறும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் உங்கள் கடை காரைக்கால், தரமான தரப்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால். இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமது. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் உங்கள் கடை நாகப்பட்டினம். தார்பாய்கள் கிரீனேட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நேயர்களுக்கு நாகப்பட்டினம் ADM மகளிர் கல்லூரியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். யோகா பயின்று மனமும் உடலும் எப்போதும் நலமாக இருக்க வாழ்த்துகிறது ADM மகளிர் கல்லூரி தன்னாட்சி நாகப்பட்டினம். நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் தங்க மாளிகை.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு நாகப்பட்டினம் ஊராசன் சன் ரெடிமேட்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
6: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: ஜீவமா நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய குழந்தை யாரு, எங்கிருந்து என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
7: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
7: நான் தில்லையாடியில இருந்து நவிலன் பேசுறேன்.
0: தில்லையாடி நவிலன், எப்படி இருக்கீங்க நவிலன்? நல்லா இருக்கீங்களா?
7: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கின்றேன். நலமை மலர வாழ்த்துக்கள் நவிலன் உங்களுக்கு.
7: நான் பூம் விளையாடுவேன்.
0: பூம் விளையாட போறீங்க? ஜி பூம் பா. ஜி பூம்ல நான் பிறழ் பயிற்சி சொல்ல போறீங்களா? சரி, சொல்லும்போது அப்படியே திருப்பி சொல்லிடுவீங்க இல்லையா? வாழைப்பழம் அழுகி அழுகி விழுந்தது.
7: வாழைப்பழம் வழுக்கி வழுக்கி விழுந்தது.
0: இல்லப்பா, வாழைப்பழம் அழுகி அழுகி விழுந்தது.
7: வாழைப்பழம் அழுகி அழுகி

0: விழுந்தது.
1: இதை நீங்க நான் பிறழ் பயிற்சியில சொல்லணும், எப்படி சொல்ல போறீங்க?
0: வாழைப்பழம் அழகி அழகி விழுந்தது.
1: அருமை அருமை, சூப்பர், அழகா சொன்னீங்க, நன்றிப்பா.
0: நன்றி.
1: நிகழ்ச்சியில அடுத்து வரக்கூடிய குழந்தை யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ
1: ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: உங்களுடைய குழந்தையை பேச வைக்கலாம். யாருப்பா? வாழ்க்கையில முதல் படி, அந்த படியில நம்ம எடுத்து வைக்கும் போதே நல்ல ஸ்ட்ராங்கா எடுத்து வைக்கணும், நல்ல மதிப்பெண் பெற்று நல்ல வர வாழ்த்துக்கள், நல்லா படிங்க. சரி ஓகே, இன்னைக்கு ஜீபம்பா நிகழ்ச்சியில என்ன விளையாட போறீங்க மணி சர்மா? ஆப்ஷன் சொல்லணும். ஜினா திருக்குறள் சொல்லலாம், பூம்னா நா பிறழ் பயிற்சி, பானா தலைகீழா சொல்றது. பா சொல்றத தலைகீழா சொல்லுவீங்களா? தொகைதோ இல்லப்பா, தொகை தொடு தொகைதோ. சரி, நல்ல முயற்சிப்பா, பாராட்டுகள் உங்களுக்கு, நன்றிப்பா.
2: நன்றி சார்.
1: மணி சர்மா நல்லா படிங்க மணி சர்மா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய குழந்தை யாருன்னு கேட்கலாம். நேரம் 10:57 ஆயிடுச்சுங்க. காரைக்கால் பண்பலை 100.3 ஜிபூம்பா நிகழ்ச்சியில வரக்கூடியவங்க, ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், யார் பேசுறீங்க சார்?
3: ஆமே சார், நான் தானியா பேசுறேன்
1: சார். எங்க இருந்து சார்?
3: காமேஸ்வரம் தானியா.
1: காமேஸ்வரம் தானியாவா?
3: ஆமா சார்.
1: எப்படி இருக்கீங்க தானியா, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம் தானியா. இன்னைக்கு என்ன விளையாடலாமா? ஜிபூம்பால என்ன விளையாட போறீங்க? உங்களுக்கானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பா விளையாடணும்னு நீங்க சொல்றீங்க. மேகமே மேகமே, ராகமே மேகமே. மேகமே மேகமே இல்லப்பா, மேகமே மேகமே, ராகமே மேகமே. மேகமே மேகமே, ராகமே மேகமே.
3: மேகமே ராகமே, மேகமே மேகமே.
1: கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். மேகமே மேகமே, ராகமே மேகமே. நன்றி, நல்ல முயற்சிகள், பாராட்டுகள் உங்களுக்கு. காரைக்கால் பண்பலை 100.3 ஜிபூம்பா

0: நாகப்பட்டினம் ஏடிஎம் மகளிர் கல்லூரி வழங்கிய ஜி பூம்பா. இந்நிகழ்ச்சியினை வழங்கியவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஏடிஎம் மகளிர் கல்லூரி நாகப்பட்டினம். யோகா பயின்று மனமும் உடலும் எப்போதும் நலமாக இருக்க வாழ்த்துகிறது ஏடிஎம் மகளிர் கல்லூரி தன்னாட்சி நிறுவனம் நாகப்பட்டினம்.
1: பெண்களுக்கென்றே நாகையில் ஓர் உயர்தர கல்வி நிறுவனம் ஏடிஎம் மகளிர் கல்லூரி நாகப்பட்டினம்.

0: பெண்களால் மட்டுமே பயிற்றுவிக்கப்படுகிறது.
1: அனைத்து திறன் வளர் பயிற்சிகளுடன் இளங்கலை, முதுகலை, முனைவர் பட்ட படிப்புகள்,
0: தொழிற்கல்வி வகுப்புகள், சான்றிதழ் படிப்புகள் மற்றும் பாதுகாப்பும் கற்றல் சிறப்பும் நிறைந்த கல்வி வளாகம், அரசு உதவி பெறும் கல்லூரி,
1: ஏடிஎம் மகளிர் கல்லூரி, தன்னாட்சி, நாகப்பட்டினம்.
2: ஜீபுமா நிகழ்ச்சியில் அப்பாவுக்கு கொடுக்கக்கூடிய அன்பு பரிசு என்ன அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நம்ம பதிவேற்றம் செஞ்சோம். அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா, தோல் கொடுத்து என்னை வளர்த்து என் தூணாய் நிற்கும் அன்பு அப்பாவிற்கு இனிய தந்தையர் என வாழ்த்துக்கள் அப்படின்னு மயிலாடுதுறை குரு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து புதுத்துறை செல்வகுமார், ஜீபுமா நிகழ்ச்சிக்கும் தந்தைக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பொதுவாக எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அருண் திருக்குள்ளிக்காட்டிலிருந்து, தந்தையினுடைய அன்பிற்கு இவ்வுலகில் எதுவும் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இப்படி முகநூல் பக்கம் வழியாகவும் தொலைபேசி வழியாகவும் தொடர்பு கொண்டு ஜீபுமா நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து மழலை செல்வங்களுக்கும் நன்றியும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்து விடைபெறுகிறது ஜீபூம்பா.

0: இணைந்திருக்கிற நேர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
1: வணக்கம் நேர்களே, இன்று சர்வதேச யோகா தினம். இந்த நாள் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக இணைக்கும் யோக கலையின் முக்கியத்துவத்தை உலகிற்கு உணர்த்தும் வகையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. மனிதர்களாகிய நாம் உடலையும் மனதையும் ஒருநிலைப்படுத்தி இயற்கையோடு இணைந்து வாழ்வதற்கான வாய்ப்பை வழங்குகிறது யோகா. மன நிம்மதி, மன அழுத்தத்திலிருந்து விடுதலை, உடல்சார் பிரச்சனைகளுக்கு தீர்வு என இயற்கை முறையில் மனிதர்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிவகுக்கிறது யோகா. நாளும் நலம் தரும் யோகா நிகழ்ச்சியில் சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சியாக கும்பகோணம் மனவளக்கலை யோக பேராசிரியர், யோகா தத்துவ பயிற்சியாளர், மனநல ஆலோசகர் அருள்நிதி மா சிவராமன் அவர்களுடனான நேர்முகத்தை கேட்கலாம். வருக. வணக்கம் சார்.
2: காரைக்கால் பண்பலை நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தையும் சர்வதேச யோகா தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் குருவே துணை.
1: உங்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் சார், நம்ம பண்பலை நேயர்களுக்கு. நீங்க வந்து எப்படி இந்த யோகா கலைக்குள்ள வந்தீங்க, உங்களோட குருஜி யாரு, நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் இந்த யோகா கலைக்கு வரும்பொழுது ஒரு யதார்த்தமான சூழ்நிலையில தான் உள்ள வந்தேன். 1995 நான் கல்லூரி பயிலக்கூடிய காலகட்டத்தில் இந்த யோகா பற்றிய ஒரு சிறிய எனக்கு அறிமுகம் கிடைத்தது. அதை தொடர்ந்து இந்த யோகா பயிற்சிக்குள்ளாக வந்தேன். வந்தபொழுது தான் எனக்கு தெரிந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அறிவியல் ரீதியாகவும் மெய்ஞான ரீதியாகவும் மிக அற்புதமான ஒரு உடல் இயக்க தத்துவத்தையும் மன இயக்க தத்துவத்தையும் இது மனித குலத்தோடு எப்படி சேர்ந்து இயங்குகிறது தனி மனிதர்களுக்குள்ளாக என்பதையும் தெரிந்து கொண்டேன். இதை வந்து மிக அற்புதமாக எடுத்துரைத்த குருமகான் அவர்கள், அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இதை மிக சிறப்பான முறையில் எடுத்துரைத்தார்கள். இந்த தத்துவமும் யோக பயிற்சிகளும் என்னை மிகவாக ஈர்த்தது. காரணம் என்ன அப்படின்னா, அதில் எல்லாம் சொல்லப்பட்டது எல்லாமே உண்மையான விஷயங்களாக இருந்த காரணத்தினால நம்மளால் அதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதனால் அதை வந்து எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அதிலிருந்து இதை நான் பயிற்சியாளராக சேர்ந்து கொண்டு பயிற்சி பெற்று கொண்டு வந்து கொண்டிருந்தேன்.
1: எத்தனை வருஷம் அனுபவம் சார் உங்களுக்கு?
2: இப்போ 30 வருடத்துக்கு மேலாக நான் அதில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன்.
1: ரொம்ப சந்தோஷம் சார். 30 வருஷத்தோட ஆசான வந்து காரைக்கால் பண்பலை இன்னைக்கு வந்து நேர்முகம் காணுது அப்படின்னு சொன்னால் ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாக இருக்கு. தொடக்கமாக யோகா அப்படின்னா என்ன சார், அதோட முக்கியத்துவம் என்ன, நம்ம ஏன் யோகா செய்யணும்?
2: யோகா அப்படிங்கிறது மனித குலத்துக்கு பொதுவான ஒரு பயிற்சி முறை தாங்க. இது அறிவியல் பூர்வமாகவும் நம்ம பார்க்கலாம், மருத்துவ விஞ்ஞானமாகவும் பார்க்கலாம், மெய்ஞான அளவிலும் இது பார்க்கப்படுகிறது. இது எல்லாமே ஒன்று சேர்ந்த ஒரு பயிற்சி முறை தான் இந்த யோகா என்று சொல்வது. இதோடைய பேசிக் அடிப்படை தத்துவம் என்ன சொல்கிறது அப்படின்னாக்கா, ஒரு தனி மனிதன் ஒரு மனிதனுடைய உடல் இயக்க தத்துவத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய பயிற்சி முறை தான் யோகா. இப்போ பொதுவாக உடலில் பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டங்கள்னு இன்றைக்கி மெடிக்கல் சயின்ஸ்லேயும் சொல்கிறாங்க, எல்லாத்துலேயுமே நிரூபிக்கப்பட்ட ஒன்று தான். என்ன அப்படின்னாக்கா, ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், இந்த 3 ஓட்டமும் வந்து எல்லாவற்றிலும் நம்ம வந்து மருத்துவர்களும் அதை தான் நமக்கு நோய் தீர்க்கிற முறையில் பயன்படுத்தி அதை அளவீடு பண்ணி தான் நம்ம

0: நோய் தீர்ப்பதற்கான அனைத்து சிகிச்சைகளையும் கொடுக்குறாங்க. அந்த ஓட்டம் ஒரு உடலில் இருக்கக்கூடிய இந்த இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் ஏதாவது அதிகமானாலோ குறைந்தாலோ தடைபட்டாலோ அதற்கு பெயர் நோய் அப்படின்ட்டு அறுதியிடப்படுகிறது. யோகா என்ன செய்யுது அப்படின்னாக்கா, இயற்கையாக இந்த ஓட்டத்தில் ஏதாச்சும் தடை ஏற்பட்டாலோ இல்லை அதிக ஓட்டங்கள் இருந்தாலோ ஓட்டத்தில் குறைபாடுகள் இருந்தாலோ இயற்கையாக அதை சரி செய்யக்கூடிய ஒரு பயிற்சி முறை தான் யோகா.
1: ஓகே சார், யோகா செய்யறதுனால உடலுக்கும் மனதுக்கும் என்னென்ன நன்மைகள் ஏற்படுது சார்?
0: யோகா அப்படிங்கிறப்ப இதில் பல்வேறு வகைப்பாடுகள்லாம் இருக்குங்க. பொதுவாக நம்ம யோகா அப்படிங்கிறத எப்படி நம்ம வந்து கிட்டத்தட்ட ஓரளவுக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க அப்படின்னாக்கா, ஆசனங்கள், முத்திரைகள், பந்தங்கள், இதுதான் யோகா அப்படின்ட்டு எண்ணங்கள் இருக்குது எல்லாருக்குமே. ஆனால் இதையும் தாண்டிய விஷயங்கள்லாம் இன்னும் நிறையா இருக்குது இந்த யோகாக்குள்ள. யோகாங்கிறது உடல் மட்டும் கிடையாது, மனம் சார்ந்த விஷயங்களும் அதில் அடங்கி இருக்கிறது, உயிர் சார்ந்த விஷயங்களும் அடங்கி இருக்கிறது. நம்ம வந்து நடைமுறை வாழ்க்கையில் ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாவற்றையும் இந்த யோகா நமக்கு கற்றுக் கொடுக்குது. அதைத்தான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த யோகாவை மிக சிறப்பான முறையில் வடிவமைத்து ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அத்தனையும் இதற்குள்ளாக வடிவமைத்து கொடுத்துருக்குறாங்க.
1: நீங்கள் பேசிட்டு இருக்கும் போது சொன்னீங்க ஆசனாசு பந்தங்கள் மட்டும்தான் யோகா நம்ம நினச்சிட்டு இருக்கோம், அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு. அப்படி என்னென்ன செயற்பாடுகள் யோகாக்குள்ளே அடங்குது சார்?
0: இதில் அறுதியிட்டு கூடப்படுவது அப்படி என்ன அப்படின்னாக்கா, முதல்ல வந்து ஒரு மனிதனுக்கு எல்லா ஜீவனுக்கும் உள்ள ஒரு விஷயந்தான், அதில் சிறப்பாக சொல்லும் பொழுது ஒரு மனிதன் அப்படின்னு இந்த உலகத்தில் யாரை எடுத்துக்கொண்டாலும் முதல்ல உடல் ஆரோக்கியம் மிக மிக முக்கியமான ஒன்று தான். சுவர் இருந்தால் தான் சித்திரம்னு சொல்கிறாங்கல்ல, அதுபோல் இந்த உடலுக்கு எல்லா மகான்களும் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த முதல்ல நம் உடலை பாதுகாத்தால் தான் உயிரை பாதுகாக்க முடியும். அதை தான் சொல்லுவாங்க, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே என்று திருமூலர் சொல்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நம்மளுடைய உடல் முதல்ல முக்கியங்க. உடல் நல்ல ஆரோக்கியமாக இருந்தால்தான் ஒரு மனிதன் மனிதனாக முதல்ல இருக்க முடியும். அப்போ தான் அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ, எதை செய்யணும்னு நினைக்கிறார்களோ அதை அவர்களால் செய்ய முடியும். நோய்வாய்ப்பட்ட உடலை வைத்து கொண்டு அவர்கள் விருப்பப்பட்டாலும் எதையும் செய்வதுங்கிறது சாத்தியக்கூறு மிக மிக குறைவு. அதனால் எல்லா மகான்களும் எதை சொல்கிறாங்க முன்னாக்கா, இந்த யோகா வாயிலாக உடலை முன்னாடி ஆரோக்கியப்படுத்திக் கொள்வதற்கு வழிமுறைகள் கொடுத்துருக்கிறாங்க. இதில் எல்லா மகான்களும் கொடுத்துருக்கிறாங்க, திருமூலர் கொடுத்துருக்கிறாங்க, பதஞ்சலி முனிவர் கொடுத்துருக்கிறாங்க, அதை தொடர்ந்து வரும்போது வள்ளல் பெருமானம் உடலுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அந்த வேதாத்ரி மகரிஷி அவர்களும் உடலுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இந்த யோக பயிற்சியையும் கொடுத்துருக்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது உடல் ஆரோக்கியம் முழு ஆரோக்கியமாக இருக்கிறது. அதுக்கு அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எளிய முறை யோக பயிற்சிகள், அதுலேயும் பந்தங்கள், ஆசனங்கள், இது எல்லாமே உள்ளது. இதை நாம் செய்யும் பொழுது இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல உடலில் சுழலக்கூடிய அந்த ஓட்டங்கள் ஒரு உடலுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுகிறோ அந்த தேவை அளவிற்கு அது இயங்கிக் கொண்டே இருக்கும். அப்படி இயங்கும் பொழுது, ஓட்டங்கள் சரியாக இயங்கும் பொழுது அது ஆரோக்கியமான தேகம் என்று அழைக்கப்படுகிறது.
1: ஓகே சார், இன்றைய பரபரப்பான வாழ்க்கையில வந்து நோய் வரக்கூடாது, உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னு எங்களுக்கும் ஆசைதான். ஆனா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஓட்டமா ஓடுறோம், நடையா நடக்கிறோம், என்னைக்காவது ஒரு நாள் வந்து எங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னும் பட்சத்துல டாக்டர் கிட்ட போறோம், மாத்திரை வாங்குறோம், சாப்பிட்றோம், நோய் சரியா போயிடுது, அதுக்கப்புறம் மறுபடியும் ஓடுறோம். நாங்க எதுக்கு யோகா செய்யணும் சார்?
0: பொதுவாக எதுக்கு யோகா செய்யணும் அப்படின்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்களே தான் திரும்பவும் அதுல ஒரு சில விஷயங்களை நான் விளக்குவதற்கு விரும்புறேன். என்ன விஷயம் அப்படின்னாக்கா, நம்ம மருத்துவர்கிட்ட போயிட்டாக உடம்பு சரியாயிடும் அப்படின்னு
1: நினைக்கிறோங்க.
0: மருந்து என்பதற்கு ஒரு விளக்கம் இருக்குது. உடலில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஓட்டங்கள் தடைபடும் பொழுது அது நம்ம நோயின்னு நம்ம அறுதியிடுகின்றோம். அதை அந்த ஓட்டம் குறைபாடு இருக்குல்ல, அதை மறுபடியும் உந்தி சரியான இயக்கத்துக்கு கொண்டு வரக்கூடியது தான் மறு உந்து.
1: அருமை சார், அருமை சார்.
0: அதைத்தான் இன்னைக்கு நம்ம மருந்துன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த மருந்தே எப்பொழுதும் அந்த ஓட்டத்தை சரி பண்ணிக்கிட்டு இருக்குமானாக்கா இருக்காது. எது சரி பண்ணணும்னாக்கா இயற்கை தான் சரி பண்ணும். அப்போ இயற்கை சரி பண்ணிட்டா மருந்து தேவையில்லை. அந்த மருந்துக்கு பதிலாக இயற்கையாக அந்த ஓட்டத்தை சரி செய்யக்கூடிய ஒரு பயிற்சி முறை தான் யோகா.
1: இப்போ நீங்கள் சொன்னீங்க பந்தங்கள் இருக்குது, உடற்பயிற்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க சார். இந்த நீங்கள் சொல்லி கொடுக்குற இந்த யோகாவில் எத்தனை விதமான பயிற்சிகள் இருக்குது சார்? உடலுக்கு, உயிருக்கு, மனதுக்கு என்னென்ன மாதிரி பயிற்சிகள்?
0: இதில் பார்த்தீங்கன்னாக்கா உடலுக்கு எளிய முறை உடற்பயிற்சிகள், அது யோகா சார்ந்த உடற்பயிற்சி தாங்க. இதில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த ட்ரெடிஷ்னல் யோகான்னு சொல்லுவோம், இந்த பாரம்பரிய யோகா முறை அப்படிங்கிறது பதஞ்சலி முனிவர் காலத்திலிருந்து தொடங்கப்பட்டது.

0: இந்த பாரம்பரிய யோக முறைகளில் தான் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த ஆசனங்கள், மூன்று நிலை ஆசனங்கள் இருக்கிறது, பந்தங்கள் இருக்கிறது, முத்திரைகள் இருக்கிறது, எல்லாமே இருக்குது. எல்லாமே மிக அற்புதமான ஒரு இயக்க முறைகள் யோகா தான் அது. ஆனால் வேதாத்திரி மகரிஷி கொடுத்துருக்கிற யோக முறையை சின்ன குழந்தைங்க மட்டும் இல்லாமல் ஒரு 80 வயசில் இருக்கக்கூடிய ஒருவர் நான் யோகா கற்றுக்கணும் அப்படின்னு விரும்பினால் இதை இலகுவாக செய்து அந்த யோக பயிற்சியினுடைய பலன்களை அவரால் அடைய முடியும்.
1: இப்போ பதஞ்சலி முனிவர் கூறிய யோகத்துல வந்து இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாரம், பிரத்யாகாரம்னு ஒரு 8 வகை ஆசனா, இந்த யோக பயிற்சிகள் எந்த அளவுக்கு வேறுபடுது, எந்த அளவுக்கு வந்து ஒற்றுமையா இருக்கு?
0: பதஞ்சலி முனிவர் சொன்ன அஷ்டாங்க யோகம் மிக சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா அதை வச்சுதான் இன்னைக்கு எல்லாமே உலகம் முழுவதும் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. அதில் நீங்கள் சொன்னது போல் அந்த அஷ்டாங்க இயமோ நியமம் என்று சொல்லி வரும்பொழுது அதுக்கு சரியான பயிற்சி முறைகளுக்கு யார் ஒருத்தங்க சிறு வயதிலிருந்தே தன்னை ஈடுபடுத்தி கூறுகிறார்களோ அவர்களுக்கு முழு பயனும் அவர்களால் அடைய முடியும்.
1: ஓகே சார்.
0: ஆனால் ஒரே ஒரு விஷயம் இதில் நம்ம பார்க்க வேண்டியதுனாக்கா, இந்த பதஞ்சலி முனிவர் சொன்னது கிமு கிட்டத்தட்ட 5000-10000 அதுக்கு வரலாற்று குறிப்புகள்லாம் சொல்லுது, அப்பயே சொல்லிட்டாங்க இந்த யோகாவை வந்து வடிவமைத்து கொடுத்தது தான். இன்னொரு விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ளணுங்க இந்த இந்த தருணத்தில் என்ன அப்படின்னாக்கா, யோகாவின் தந்தை பதஞ்சலி முனிவர், ஆனால் யோகாவை வந்து அவர் வடிவமைத்து தான் கொடுத்திருக்கிறார். 8 முறைகளாக எப்படி எப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாக செய்யணும் அப்படின்ட்டு. அப்படின்னா யோகா அதுக்கு முன்னாடியே இருந்திருக்கு, அதுக்கு ஒரு வடிவம் இல்லாமல் இருந்திருக்கிறது. அதை செய்து இதை இந்த வரிசை கிரமத்தில் செய்தால் அதன் முழு பலனை நாம் அடைய முடியுங்கிறத பதஞ்சலி முனிவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதை அந்த சிறு வயதிலிருந்தே நம்ம சரியாக முறையாக கற்றுக்கொள்ளும் பொழுது அதை நம்மளால் அடைய முடியும். ஆனால் காலத்தால் யோகாங்கிற ஒரு பயிற்சி முறையே மக்கள்கிட்ட இருந்து விடுபட்டு போயிடுச்சு. இப்போ மீண்டும் சொல்லப்போனால் நம்மளுடைய பாரத பிரதமருடைய பெரும் முயற்சியில் தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்த யோகா மீண்டும் வேரூன்றி சென்று இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது உண்மையும் கூட. அந்த விதத்தில் இன்றைய அளவில் வேதாத்திரி மகரிஷி கொடுத்துருக்கிறதுக்கும் அந்த பதஞ்சலி முனிவர் கொடுத்துருக்கிறதுக்கும் என்ன ஒரு வேறுபாடுனா, அந்த யோக முறைகளை சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்டா தான் கற்றுக்க முடியும். ஒரு வயசுக்கு மேலே இந்த உடல் வளையாது, அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாமல் போயிடும். நம்ம உடலுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லைனாவே அது வந்து கிட்டத்தட்ட டிசீசஸ் சைடுக்கு தான் நம்ம உடல் போகும். அப்போ வந்து அதை நம்மளால் செய்வது மிக கடுமையாக இருக்கும். ஆனால் வேதாத்திரி மகரிஷி கொடுத்துருக்கிற யோகா, எளிய முறை யோகா பயிற்சி அப்படிங்கிறது, நம்ம உடம்பு ஸ்டிஃபாக ஆகியிருந்தாலும் அதை செய்வதற்கு ஏற்ற வகையில் மாற்று வடிவம் கொடுத்து இதை எளிமையாக்கி கொடுத்திருக்கிறார்கள்.
1: ஓகே சார். இப்போ உடலுக்கான உடற்பயிற்சி அப்படின்றதுல வந்து என்னென்ன யோகா நம்ம செய்கிறோம் சார்?
0: இதில் கைக்கு பயிற்சி பண்ணுறோம், கைகள்லாம் நல்லா செயல்படணும். அடுத்து கால்களுக்கு பயிற்சி பண்ணுறோம். அப்புறம் தசைனார் மூச்சு பயிற்சின்ட்டு நம்ம கிட்னிக்கு, அதாவது உடலில் உள்ள ஒரு ஒரு ஆர்கன்ஸுக்குமே இதில் பயிற்சி வச்சுருக்கிறாங்க. அப்புறம் லங்ஸு, நுரையீரலுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா கண்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. நம்ம மூச்சு கபாலபதின்னு சொல்லக்கூடிய ஒரு மூச்சு பயிற்சி கொடுக்குறாங்க. அப்புறம் மகராசன பயிற்சின்னு முதுகு தண்டுவடம், அது சரியாக இருக்கணுங்க, அதற்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது. அப்புறம் வந்து நம்ம உடலில் ஒரு ஒரு ஆதாரம் சக்கராசு சொல்கிறோம்ல, அந்த சக்கராவுடைய சரியான இயக்கத்திற்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கக்கூடிய 14 பாயிண்ட் அக்கு ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு பயிற்சி கொடுக்குறோம். அதுக்கு பிறகு உடலை வந்து தளர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைதி நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய உடல் தளர்ச்சர்னு ஒரு பயிற்சி கொடுக்குறோம். இது கிட்டத்தட்ட நம்மளுடைய உடலை 100% உட்படுத்தி அது எல்லா விதமான உடல் இயக்கங்கள், அது நரம்பு மண்டலமாக இருந்தாலும் சரி, எலும்பு மண்டலமாக இருந்தாலும் சரி, தசை மண்டலமாக இருந்தாலும் சரி, செல்களாக இருந்தாலும் சரி, இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம், எல்லாவற்றையும் ஒட்டு மொத்தத்திற்கு சரி செய்யக்கூடிய ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் தான் இந்த வேதாத்திரி மகரிஷி கொடுத்துருக்கக்கூடிய இந்த உடற்பயிற்சி முறை.
1: ஓகே சார். இப்போ நம்ம உடலுக்கு யோகா செய்கிறோம், மனதுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? மனநலம் இருந்தால் தான் உடல் நலம் வந்து சீரமைக்கப்படும் இல்லையா, மனதுக்காக நம்ம என்ன செய்யலாம்?
0: மனதை பொறுத்தவரைங்க உடலும் மனதும் வெவ்வேறு அல்ல, உடலும் மனமும் ஒன்றாக சேர்ந்து தான் பயணித்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த மனம் தான் எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக இருக்கிறது. ஒரு மனிதன் மனிதனாக இருக்கிறது காரணமே மனசு தான். ஒரு மனிதன் எப்படியாப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறார் என்பதை ஒரு அளவுகோல் வைக்கிறோனாக்கா அது மனதை வைத்து தான் அந்த மனிதனை நம்மளை அளவிட முடியும். அப்போ அந்த மனம் அப்படிங்கிறது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அதனால தான் அப்பயே சொன்னாங்க, மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மனம் எவ்வளவு செம்மைப்படுகிறதோ அந்த அளவிற்கு உடலும் ஆரோக்கியம் பெறும். அதே போல் உடல் எவ்வளவு ஆரோக்கியம் பெறுகிறதோ அந்த அளவிற்கு மனமும் செம்மைப்படும். இது ரெண்டுமே பின்னி பிணைந்த ஒன்று தான். அப்போ மனதை அமைதியாக வைத்து கொண்டால் மன ஆரோக்கியம், எப்படி உடலில் வந்து ஓட்டங்களை சரியாக வைத்து கொண்டால் உடல் ஆரோக்கியம்னு சொல்கிறோமோ, அதுபோல் மனதை அமைதியாக வைத்து கொள்ளும் பொழுது அது மனம்

0: ஆரோக்கியம் அடைகிறது. இப்போ ஏற்கனவே நீங்கள் ஒரு வினா தொகுத்தீங்க, நம்ம இந்த பரபரப்பான சூழ்நிலை ஓடுறோம், அப்புறம் டாக்டரை பார்க்குறோம், திரும்ப ஓடுறோம் அப்படின்ட்டுலாம். அப்போ அந்த சூழ்நிலை என்ன நமக்கு உணர்த்துகிறது அப்படின்னாக்கா, மன அமைதி இன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நமக்கு உணர்த்துது. அதை தாண்டி நம்ம மன அமைதிக்கு வந்துட்டோம்னாக்கா, இந்த பரபரப்பு, இந்த எமோஷன், இதெல்லாம் விட்டு நம்ம வெளியில் வந்துடுவோம். இன்றைக்கி இந்த எமோஷனுங்கிற ஒரு ஸ்டேஜ் மனதில் நமக்கு உள்ளாக இருக்கும் பொழுது தான், டிப்ரெஷன் ஒன்று வரும் பொழுது தான், அது காலத்தால் நோயாக மாற்றம் பெறுகிறது. அப்போ மனதை அமைதிப்படுத்துவதற்கு ஏற்ற அற்புதமான ஒரு பயிற்சி முறை என்ன அப்படின்னாக்கா, தவம் என்று மூதாதையர்கள் மகான்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த தவத்தை தான் நம்ம வந்து வடமொழியில் சொல்லும் பொழுது தியானம்னு சொல்கிறோம், அப்புறம் மெடிடேஷன்னு சொல்கிறோம், எல்லாம் ஒன்று தான். அப்போ தவம் செய்ய பழகிவிட்டால் மனம் அமைதியாகிவிடும். அதை தான் திருவள்ளுவர் சொல்வார், தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். தவம் செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய கர்மயோக வாழ்க்கையை கடைபிடித்து அதை வாழ்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தவம் செய்யக்கூடியவங்க. அப்போ மன அமைதி இருந்தால்தான் மனிதனுக்கு நிதானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அப்போ மன அமைதிக்கு ஏற்ற ஒரு பயிற்சி தான் தியான பயிற்சி அல்லது தவ பயிற்சி என்று சொல்லுகின்றோம். அதிலும் மிக அற்புதமான ஒரு தவ பயிற்சி எதுனாக்கா, குண்டலினி யோக தவ பயிற்சி. இன்னைக்கு உலகளாவிய ஒரு தவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மகான்கள் எல்லாரும் செய்து தன்னை முழுமையாக்கி கொண்ட ஒரு பயிற்சி முறைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, குண்டலினி யோகம் தான். அந்த குண்டலினி யோகத்தையும் எளிமைப்படுத்தி கொடுத்த ஒரு மகான் தான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள்.
1: ஓகே சார், குண்டலினி யோகம் அப்படின்னா என்ன சார்?
0: குண்டலினி யோகம் அப்படிங்கிறது நம்மளுடைய உடலில் இயங்கக்கூடிய உயிராற்றல், மூலாதார மையத்தில் மையம் கொண்டு இருக்கக்கூடிய உயிராற்றல். இது மூலாதாரத்திலேயே இருந்தால் அதனுடைய முழு பயனை நம்மளால் அடைய முடியாது. அப்போ அதை என்ன செய்கிறார்கள் அப்படின்னாக்கா, இந்த குண்டலினி அப்படிங்கிற ஒரு தீட்சை கொடுப்பதன் வாயிலாக அதை பூர்வமதிக்கு கொண்டு வராங்க, உச்சந்தலைக்கு கொண்டு வராங்க. இது மகான்கள் எல்லாருமே செய்து நிறைவு பெற்றது ஒரு பயிற்சி முறை தான் இதை. அப்படி அந்த நம்மளுடைய உயிராற்றலை அதனுடைய நிலையிலிருந்து, அது அங்கே தான் இயங்குது மூலாதாரத்தில், அதனுடைய ஆற்றலை மாற்றி நம்ம மேலே கொண்டு வந்து தீட்சையாக கொடுக்கும் பொழுது, இது வந்து மாஸ்டர் சக்கரான்னு சொல்கிறதுங்க, ஆக்னை. இந்த பூர்வமத்திக்கு கொண்டு வரும் பொழுது இதை நெற்றிக்கணும்னு நம்ம சொல்கிறோம். அந்த பூர்வமத்தியில் கொண்டாந்து நம்ம அந்த தவத்தை இயற்றும் பொழுது, இந்த கிளாண்டு, அதாவது இது பிட்யூட்டரி கிளாண்டுன்னு சொல்கிறோம் நம்ம சயின்டிஃபிக்காக சொல்லும் பொழுது, இந்த பிட்யூட்டரி கிளாண்டோட வேலை என்னன்னாக்கா, மற்ற உடலில் இருக்கிற எல்லா ஆதார சக்கரங்களையும் தேவையான ஆற்றல்களை கொடுத்து இயக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரு சக்கரா தான் அது. அங்கே அந்த உயிராற்றலை கொண்டு வந்து நம்ம கவனித்து அதிலேயே மனதை ஒருமுகப்படுத்துவது தான் குண்டலினி யோகம்.
1: ஓகே சார், இந்த யோகா வந்து நம்ம வந்து செய்கிறதுனால நமக்கு என்ன சார் பலன்?
0: முதல் பலன் என்னன்னாக்கா, மன அலைச்சுழலுங்க. நான் ஏற்கனவே சொன்ன போது எமோஷன், இப்போ மனிதன் அப்படிங்கிறப்பயே மனம் அப்படிங்கிறது ஒரே நிலையில் எல்லாருக்கும் இருக்கிறதில்ல. அவர்களுடைய தேவை, ஆசைகள், கோபங்கள், கவலைகள், இது போன்ற பல்வேறு நிலைகளில் அவங்க சிந்திக்கும் பொழுது அதனுடைய இந்த மனசு என்ன என்னாக்கா அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும், பயணிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அதுலேயே பயணிக்கும் பொழுது அது ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா, எமோஷன் சொல்லுவோம், டிப்ரெஷன் சொல்லுவோம், ஏதோ ஒரு ஸ்டேஜில் போய் அந்த நிலையை அடையும் பொழுது அது பாதிக்கப்படுகிறது அந்த மனத்தோடைய அந்த ட்ராவலில். அப்போ அந்த நிலைகளில் போயிட்டு இருந்துச்சுனாக்கா அந்த மன அலைச்சூழலை அந்த வேகம் வந்து அதிகரிச்சிடும். உதாரணத்துக்கு சொல்லணுனாக்கா, ஒரு செகண்டுக்கு 14 சர்க்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு மேலே போகும் பொழுது ஈஸியாக சொல்லணுன்னாக்கா, பரபரப்பான ஒரு மனோநிலை.
1: காலைல நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது, ஆஃபீஸ் போகும்போது ஒரு
0: அப்போ பார்த்தீங்கன்னாக்கா மன அலைச்சூழல் அதிகமாகிடும். ஒரு விஷயம் ஏதாச்சும் நமக்கு ஒரு பொருந்தாத விஷயமோ, இல்லை ஒரு அவசர விஷயமோ, இல்ல ஒரு ஆபத்தான விஷயமோ,
1: ஒரு கோபப்படுற டைம்ல,
0: கோபப்படுற டைத்துலயும் சரி, கோபம் வரும்பொழுது நமக்கு வந்து நிதானம் இல்லாம போயிடும். நீங்க சொன்னது மிக சிறப்பான ஒரு விஷயம், கோபம் ஈஸியா எடுத்துக்கலாம். இந்த கோபப்படும் பொழுது நமக்கே நல்லாவே தெரியுங்க, உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நம்ம எல்லாராலையும் உணர முடிகிறது. ரொம்ப டென்ஷனா இருக்கும், கோபமா இருக்கும் அப்படிங்கிறப்ப உடல் முழுவதும் பாத்தீங்கன்னா ஒரு உஷ்ணம் ஏற்படும். அது மட்டும் இல்ல, ஒரு விறுவிறுப்பு தன்மை ஏற்படும். இது என்னன்னாக்கா, மன அலைச்சுழல் அதிகமாக வேகமாக சுழலும் பொழுது மனம் மட்டும் சுழலுவதில்லை, அந்த உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தையும் அது அதிகப்படுத்துது. வெப்பம் மட்டும் அதிகரிக்கிறது இல்லை, உடலில் ஓடக்கூடிய ரத்தத்தின் வேகத்தையும் அதிகப்படுத்துது. இது எல்லாவற்றையும் மனம் இயக்குது, அதனால எல்லாமே தாறுமாறாக ஓடுது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எமோஷன் ஸ்டேஜ்னு நம்ம பேயிடுறோம். இது இப்படியே இருந்துச்சு அப்படின்னாக்கா அது உடல் நோயாக மாறிடுது. அதனால தான் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த மனதை என்ன செய்யணுனாக்கா அமைதிப்படுத்தணும்னு சொல்கிறது. அதோடைய இயல்பு தன்மைக்கு விடணும். மனதிற்குன்னு ஒரு இயல்பு, சின்ன ஃப்ரீக்குவென்சி லெவலில் தான் அது இயங்கணும்ன்ட்டு இருக்குது. அந்த லெவலுக்கு இருந்துச்சுன்னா அது ஆரோக்கியமான மனநிலை. அதை விட்டு மேலே போயிடுச்சுனாக்கா அது வந்து ஆரோக்கியமற்ற மனநிலை, உடலையும் பாதிக்கும். அதோடைய இயல்புத்தன்மையிலிருந்து இன்னும் கீழே போய் அதோடைய வேகம் குறைய குறைய குறைய, அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, முக்தி நிலைன்னு சொல்கிறாங்க. அதாவது அறிவுக்கும், சாதாரணமாக இயங்கினா நம்ம அறிவாளியாக அறிவு நிலையில் இருப்போம்.

0: அதோட இயக்கம் குறைய குறைய குறைய பீட்டா வேவ்ஸ்க்கு போயிட்டுனாக்கா ஞான நிலைக்கு போயிடும். அறிவு என்பது ஞானமாக மாறிவிடும்.
1: ஓகே சார், அறிவுனா என்ன, ஞானம்னா என்ன சார்?
0: அறிவு அப்படிங்கிறது இந்த உலகத்தில் நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் நாம் பல விஷயங்களை பார்த்து படித்து தெரிந்து அனுபவித்து வைத்துக் கொள்வது, அதை பிறருக்கு எடுத்துரைப்பது, அதை எப்படி பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்வதெல்லாம் அறிவு தான். அதை வச்சு தான் இப்போ நம்ம பள்ளிக்கூடம் போகிறோம், கல்வி படிக்கிறோம், அதிலிருந்து தெரிந்து கொள்கிறோம், ஒரு தொழில் செய்கிறோம், அதிலிருந்து தெரிந்து கொள்கிறோம், அடுத்த வாட்டி அதை எவ்வளோ சிறப்பாக செய்யணும்னு நம்ம செய்கிறோம். இது எல்லாம் அறிவு சார்ந்த விஷயங்கள். ஆனால் ஞானம் என்பது அப்படி கிடையாது, இதற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். இப்போ நம்ம இந்த உடம்பு இருக்குது, இந்த உடம்பை பற்றி நம்ம எத்தனை பேர் சிந்திச்சிருக்கோம்னு நமக்கு தெரியாது. நமக்கு உடம்புக்கு நோய் வந்ததுக்கு அப்புறம் தான் டாக்டர்கிட்ட போகிறோம், அது வரைக்கும் அதை பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஆனால் ஞானம் என்பது என்ன அப்படின்னாக்கா, ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று கொடுக்குறாங்க, அதாவது இயற்கை மனிதன் சமுதாயம் அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் அப்படி வச்சுங்க. இதில் ஒரு மனிதன் எதை பற்றி ஃபஸ்ட்டு சிந்திக்கணும்னாக்கா தன்னை பற்றி சிந்திக்கணும், அப்புறம் தான் சார்ந்து இருக்கக்கூடிய சமுதாயத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கிறான். இதே வந்து மனிதனுடைய அறிவு வளர்ச்சியில் அடுத்த நிலை. இந்த ரெண்டுத்தையும் எது மூலமாக இருந்து படைக்கப்பட்டது அப்படிங்கிறத சிந்திக்கிறது தான் ஞானம். அப்போ இயற்கை தான் எல்லாவற்றையும் இங்கே படைத்திருக்கிறது. அப்போ இயற்கையிலிருந்து தான் எல்லாமே நம்ம இயங்கிக் கொண்டு இருக்கிறோம். இப்போ நான் மனிதனாக நான் இருக்கிறேனாக்கா நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம், நாம் சுயமாக நம்ம இயங்குகிறோம் அப்படின்ட்டு. சுயமாக நாம் இயங்குவதாக இருந்தால் நம்மளே எல்லாத்தையும் செஞ்சிடலாங்க. நம்ம உடல் சரியில்லைன்னா கூட நம்மளால் சுயமாக இயங்க முடியல. அப்போ ஏதோ ஒரு மருத்துவம் செய்து நான் சொன்ன மாதிரி மருந்து ஏதாச்சும் எடுத்துக்கொண்டால் தான் நான் சுயமாக இயங்கவே முடிகிறது. எனக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒன்று என்னை இயக்கி கொண்டு தான் இருக்கிறது. அதுதான் இயற்கை சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது, பிரபஞ்ச சக்தின்னு சொல்கிறோம் அதை நம்ம. இந்த பிரபஞ்ச சக்தியை அதை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு, பெரிய அறிவு, அதைத்தான் ஞானம்னு சொல்கிறோம். அது எங்கெங்கே இருக்குது? மனிதனுக்குள்ளாக மட்டும் இல்லை, விலங்கினத்துக்குள்ளாகவும் இருக்கிறது. விலங்கினத்துக்குள்ளாகவும் மட்டும் இல்லை, பஞ்சபோதங்களுக்கு உள்ளாகவும் இருக்கிறது. பஞ்சபோதங்களுக்கு உள்ளாகவும் மட்டும் இல்லை, பிற கோள்களாகவும் இருக்கிறது. அதுக்குள்ளாகவும் மட்டும் இல்லை, அணுக்களாகவும் இருக்கிறது. இப்படியே அதோடைய பரிணாமம், அதோடைய வளர்ச்சி வரலாறுன்னு பின்னோக்கி பார்த்துக்கிட்டே போனோம்னாக்கா கடைசியாக எங்கே அது போகணும்னாக்கா இயற்கை என்று சொல்லக்கூடிய அந்த சக்திக்கு இது போயிடும். இது எல்லாவற்றையும் நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது இந்த உலகத்தில் இயங்கக்கூடிய எல்லா இயக்கத்திற்கும் மூல காரணம் எது என்று நான் உள்ளார்ந்து உணர்ந்து கொள்ளும் பொழுது நான் ஞானம் அடைகின்றேன்.
1: அருமை சார், அருமையான விளக்கம் சார். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாளும் நலம் தரும் யோகா, சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சியாக கும்பகோணம் மனவளக்கலை யோக பேராசிரியர், யோகா தத்துவ பயிற்சியாளர், மனநல ஆலோசகர் அருள்நிதி மா சிவராமன் அவர்களுடனான நேர்முகம். உயிர் அப்படின்னு நீங்க சொன்னீங்களே சார், உயிராற்றலை பெருக்கிறதுக்காக என்ன பயிற்சி இருக்கு?
0: இப்போ உயிர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சிதம்பர ரகசியம் மாதிரி தாங்க இது, உயிர்ங்கிறது.
1: அப்படிங்களா?
0: ஆமா. இப்ப சிதம்பர ரகசியம் அப்படின்னாக்கா அங்க போய் பார்க்குறோம், ஆனால் என்னென்ன யாருக்கும் இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியல. கிட்டத்தட்ட அதே போல் தான் உயிர், எல்லாருக்கும் உயிர் இருக்குதுனாக்கா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் எப்படி இருக்குது, எங்கே இருக்குது, என்ன செஞ்சிட்டு இருக்குதுனாக்கா பெரும்பான்மையான மக்களுக்கு அது வந்து எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியல.
1: மூச்சு விடுறது தான் உயிர்னு நாங்கள்லாம் நினச்சிட்டு இருக்கோம் சார்.
0: மூச்சு விடுவது மட்டும் உயிர் அல்ல. ஒருத்தர் வந்து இறந்துட்டாங்கன்னாக்கா மூச்சு மட்டும் தான் நிற்கிது, ஆனால் உடல் அப்படியே இருக்குது. உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் அப்படியே இருக்குது குறிப்பிட்ட காலம் வரைக்கும். அந்த உடலில் இருக்கக்கூடிய மற்ற அவயங்கள்லாம் அப்படியே இருக்குது. அப்போ ஏதோ ஒன்று அதை வைத்து கொண்டு தான் இருக்கிறது. அதுக்கு ஒரு காலம் எடுத்த பிறகு தான் அது எல்லாம் போகுது. அப்போ மூச்சு தான் உயிர்னாக்கா மூச்சு போனோன்னு எல்லாம் போயிடணும், ஆனால் போகிறது இல்லையே.
1: ஆமாம், அந்த பூத உடல் அப்படியே தான்
0: அப்படியே தான் இருக்குது. மூச்சு போயிட்டு அப்படின்னாக்கா இன்றைக்கி எகிப்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ உடல்கள் இருக்குது, இது எல்லாமே பாதுகாக்கப்பட்டு தான் வருது, ஆனால் மூச்சு ஓட்டம் கிடையாது. அப்போ உயிர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி ஃபஸ்ட்டு கொஞ்சம் தெளிவுபடுத்தி கொள்ளணும். நம்ம இந்த இப்போ ஏற்கனவே சொன்ன ஓட்டங்களில் இந்த பிரபஞ்ச சக்தியில் இருக்கக்கூடிய காந்தம்னு சொல்லுவாங்க, அதை மேக்னெட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது கண்ணுக்கு தெரியாத ஒன்று தான், அந்த உயிருங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒன்று தான், ஆனால் அதுதான் உள்ளே இருந்து இயக்கி கொண்டிருக்கிறது. அதுதான் அந்த மூச்சையும் உள்ளே வாங்குது, மூச்சையும் வெளியில் தள்ளுது. அந்த உயிர் போயிடுச்சுனாக்கா உலகத்தில் பூமியில் காற்று மண்டலம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது, ஆனால் அந்த உயிர் இல்லாத உடல் அந்த மூச்சை உள்ளே இழுக்க முடியாது அதால். அப்போ இழுப்பது எதுனாக்கா அந்த உயிருங்கிற ஒரு ஆற்றல் தான் உள்ளே எல்லாத்தையும் ஈர்த்து கொள்கிறது, வெளித்தள்ளுகிறது, எல்லாவற்றையும் செய்யுது. இந்த உயிரை தக்க வைப்பதுங்கிறது மிக முக்கியங்க. அப்போ நீண்ட காலம் நம்ம வாழணுனாக்கா உயிர் இருக்கணும், ஆனால் நோய்வாய்ப்பட்டால் உயிர் போயிடும்.
1: ஆமாம்.
0: மனம் கெட்டு போச்சு, மனநல கோளாறுகள் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னாங்களும் உயிர் போயிடும் ஒரு ஸ்டேஜில்.
1: வயசாயிடுச்சுனாலும் உயிர் போயிடும்,
0: அது வந்து இயற்கை. இந்த தேகத்துக்குன்னு

0: காலம் இயற்கை கொடுத்துருக்குது. 120 வருஷம் ஒரு மனிதனால் இந்த உடலை வைத்து கொண்டு இந்த பூமியில் வாழ முடியும் அப்படிங்கிறதாக படைக்கப்பட்டது தான் இயற்கை விதியின் அடிப்படையில் ஒரு மனித அப்படி மனிதன்னு சொல்லக்கூடியவங்க. ஆனால் அந்த 120 வருஷத்தில் இந்த உடல் அப்படிங்கிறது எப்படி வளர்ச்சி பருவம் ஒவ்வொரு பருவமாக தாண்டி போகுது. அப்போ போகும்பொழுது அதுக்கு முதிர்ச்சி அப்படிங்கிற ஒரு நிலை வந்ததுக்கு பிறகு அது உயிர் போவது அப்படிங்கிறது இயற்கை.
1: இயற்கை
0: அதுக்கு முன்னாடியே போகிறதுங்கிறது செயற்கை.
1: 120 வருஷம் நீங்கள் சொல்கிறீங்க சார், 60-70 வயசே வந்து நிறைய பேரால் தாண்ட முடியல.
0: இன்றைக்கி உலக சுகாதார அமைப்பு நிறுவனத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு சராசரி வருஷம் இப்போ இந்தியாவை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே 50-55 இருந்த காலங்கள் போய் இப்போ கொஞ்சம் 65 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதுவே 50% தான் நம்ம உயிர் வாழ்கிறோம்.
1: ஆமாம்.
0: ஆனால் இதே உலகத்தில் இன்னும் எத்தனையோ இடங்களில் 120 வருஷத்துக்கு மிக சர்வசாதாரணமாக வாழக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னாக்கா மனம்தான் மெயின் காரணம், அறிவு முக்கிய காரணம். நமக்கு எது தேவை அப்படிங்கிறத ஒரு மனிதன் சரியாக தெளிவாக சிந்தனை செய்துவிட்டால் அந்த தேவைகளுக்கு உள்ளாக மட்டும் ஒரு மனிதனால் வாழ முடியும். மனம் அப்படிங்கிறது பாரமாக இல்லாமல் மனம் மகிழ்ச்சியாகவே எப்பொழுது இருக்கும் பொழுது அவர்கள் 120 வருஷத்துக்கு நல்லா வாழ முடியும்.
1: சொல்லும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அந்த 120 வருஷம் வரைக்கும் நாங்கள் வாழணும்னா நாங்கள் என்ன பயிற்சி சார் பண்ணணும்?
0: அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா இப்போ நான் சொன்ன பயிற்சிகள் எல்லாத்தையும் சேர்த்து தான் செஞ்சாகணும். அதில் உயிருக்குன்னு சிறப்பு பயிற்சியாக சித்தர்கள் செய்த பயிற்சியை எளிய முறையில் வடிவமைத்து கொடுத்த மிக அற்புதமான ஒரு மகான் யாரு அப்படின்னாக்கா அதையும் நாங்கள் வேதாத்திரி மகரிஷி என்று தான் அறுதியிடுகின்றோம். காரணம் என்னன்னாக்கா ஒரு காலகட்டத்தில் மகான்கள் அதாவது இயற்கையை உணர்வதற்காக நீண்ட காலம் வாழ வேண்டும். அப்போ நீண்ட காலம் வாழ்வதற்கு என்ன செய்யணும்? உயிரை உடலில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ அதற்காக அவர்கள் கண்டுபிடித்த ஒரு அற்புதமான யோக முறை தான் இதுவும். இந்த உயிரை காக்கக்கூடிய ஒரு யோக முறை தான் காயக்கல்பம், காயக்கல்ப யோகா அப்படின்னு சொல்கிறோம். இந்த காயக்கல்ப யோகாவை செய்யும் பொழுது உயிர் ஆற்றல் உடலில் திடமாக இருக்கும். அப்போ அந்த உயிர் ஆற்றல் திடமாக இருக்கும் பொழுது உடல் வலுவாக இருக்கும், மனம் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இதனோடு நம்ம நீண்ட காலம் வாழ முடியும். ரெண்டாவது, இந்த பயிற்சியும் செய்துட்டு தவத்தையும் செய்யும் பொழுது மனம் எப்பொழுது அமைதியாக இருக்கும். ஒரே ஒரு விஷயங்க, மனம் சுழற்சி அதிகமாயிட்டா உடல்ல இருக்கக்கூடிய எனர்ஜியை அது வந்து ரொம்ப லாஸ் பண்ணும், விரயமாக்கும். அப்ப மன அமைதியாயிடுச்சுன்னா உடல்ல இருக்கக்கூடிய ஆற்றல்களை அது தக்க வைத்துக் கொள்ளும். இந்த உடல் ஆற்றல்னு சொல்றது எங்க இருந்து விரயமாகுதுனாக்கா உயிராற்றல் தான். அது உடல் ஆற்றல் என்பது உயிராற்றல் தான். நிறைய கோவப்பட்டோம்னாக்கா எமோஷன் சொல்றோம், டென்ஷன் சொல்றோம்ல, எது வெளியே தள்ளப்படுகிறதுனாக்கா உயிராற்றல் தான் வெளியே தள்ளப்படுகிறது. கண்ணுக்கு தெரியாத உயிராற்றல் தான் வெளியே தள்ளப்படுகிறது. தொடர்ந்து கோவப்பட்டோம்னாக்கா உடல் அசதியாயிடும்.
1: தொடர்ந்து கோவப்பட்டோம் சீக்கிரமா நரைச்சிடும் முடின்னு சொல்லுவாங்க.
0: முடி மட்டும் நரைக்காதுங்க, நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும்.
1: ஓ,
0: நரம்பு மண்டலம் வலுவிழந்துவிடும். நரம்பு மண்டலம் வலுவிழந்து விட்டால் கண் பார்வை குறையும் கோவப்படுற ஒரே ஒரு காரணத்தினால. இதயத்தினுடைய இயக்கம் சீர்குலையும். அப்போ உடல்ல பார்த்தீங்கன்னாக்கா டைஜஷன் ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் கோவப்படுறதுனாலே வருது. அதுக்கப்புறம் பிளட் ப்ரெஷர் அதிகரிக்கும். தொடர்ந்து பிளட் ப்ரெஷர் அதிகரிச்சா இன்னைக்கு இருக்கக்கூடிய டயபிட்டிஸ், சர்க்கரை நோய் உடல்ல வெளிப்பட ஆரம்பிக்கும். அது டைஜஷன் ப்ராப்ளம் வரும்பொழுதே அதுவும் சேர்ந்து ஆரம்பிச்சிடும். இது கோவப்பட்டாவே இவ்வளவு நடக்குது உடம்புல. இப்போ எது வெளியில போகுதுனாக்கா இந்த உயிராற்றல் வெளில போகுது. தொடர்ந்து இப்படியே நம்ம வாழ்ந்து கொண்டே இருந்தோம்னாக்கா ஒட்டுமொத்த உயிராற்றலும் வெளில போயிடும்.
1: அப்போ சீக்கிரமா நமக்கு வந்து மரணம் வரும்.
0: அப்போ அதை தவிர்ப்பதற்கு தான் என்ன செய்யறாங்க சித்தர்கள்லாம், உயிரை நேரடியாக உடல்ல நீண்ட காலம் தக்க வைப்பது கொள்வதற்கு காயகல்ப யோகாவையும், அதை பாதுகாப்பு கவசமாக அதற்கு மனதை அடிப்படையாக கொண்ட தவ பயிற்சியும் கொடுக்குறாங்க. இந்த ரெண்டுத்தையும் எங்கே இருக்குதுன்னா உடலுக்குள்ளாக தான் இருக்கிறது, மனமும் உயிரும். அப்போ உடலை பாதுகாத்து கொள்வதற்கு யோகாவையும் கொடுக்குறாங்க. இது எல்லாம் ஒருங்கிணைந்து கொடுக்கும் பொழுது மனிதனுடைய ஆயுள் காலம் நீடிக்கிறது.
1: நோய்வாய்ப்படாமல் ஒரு நீண்ட ஆயுள் காலம் வாழ்றதுக்கு வந்து நம்ம இந்த பயிற்சிகள் வந்து அன்றாடம் செய்யணும்.
0: கண்டிப்பாக நீண்ட, நம்ம வந்து பிறந்ததுலேருந்து எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழ்கிறோமோ அவ்வளவு காலம் உயிரோடு வாழணுங்கிறதுக்காக ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றோம். உயிர் வாழ்வதற்கு தான் சாப்பிட்றோம்.
1: ஆமாம்.
0: அப்போ உயிர் வாழ்வதற்கு இந்த பயிற்சி செய்து தான் ஆகணும்.
1: கண்டிப்பாக சார். யோகாவில் பிராணாயாமம்னு சொல்கிறோமே சார், பிராணாயாமம்னா என்ன சார்?
0: பிராணாயாமம் அப்படிங்கிறது தவத் செய்வதற்கான முன்னோடி பயிற்சிகளில் ஒன்றுங்க. சுவாச ஓட்டத்தை, மூச்சுக்காற்றை அடிப்படையாக வைத்து செய்யக்கூடிய ஒரு யோக பயிற்சி முறை தான் பிராணாயாமம். நம்ம இப்போ ரொம்ப டென்ஷனாக இருக்கோம், உடனே உட்காந்து தியானம் பண்ணணும் அப்படின்னா எல்லாராலையும் உடனே முடியாது. அதனால தான் பதஞ்சலி முனிவர் வந்து அஷ்டாங்க யோகத்தில் படிப்படியாக அதை சொல்கிறாங்க. பிராணாயாமத்தையும் கொண்டு வராங்க முன்னாடியே, தவத்திற்கு முன்னாடியே அதை கொண்டு வராங்க. அப்புறம் தான் தவம் வருகிறது, அப்புறம் தான் சமாதி நிலை வருகிறது. அப்போ பிராணாயாம

0: நாம் அப்படிங்கிறப்ப நம்மளோட இயல்பான மூச்சு ஓட்டம். இப்போ நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்திலேருந்தே நான் எடுத்து சொல்கிறேன். இந்த கோபம் சினம் வயப்படும் பொழுது நம்மளுடைய சுவாசம் எப்படி இருக்கும்னு கவனிச்சிருக்கீங்களா நீங்கள்?
1: வேகமாக இருக்கும்,
0: வேகமாக இருக்கும், உஷ்ணமாக இருக்கும், சரிங்களா? இதை மாற்றணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன செய்யணும்? தவம் செய்யணும். அப்போ அது குறையும். அப்போ தவம் செய்வதற்கு முன்னோடியாக, இந்த பயிற்சிக்கு வருவதற்கு முன்னோடியாக நம்ம செய்யக்கூடிய இந்த பிராணாயாம பயிற்சியில் சுவாசத்தை அடிப்படையாக கொண்டு அதை கவனிக்க தொடங்குதல், இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். இது அப்போ கவனிக்கும் பொழுது என்ன ஆகுனாக்கா, இந்த உடலுக்குள்ளாக வேகமாக ஓடக்கூடிய இந்த மூச்சு சுவாசம் அது குறைய ஆரம்பிக்கும். அது குறைய ஆரம்பித்தாவே நம்மளுடைய நுரையீரல் வந்து அதோடைய லைஃப் அதிகமாகும். நம்ம நல்லா தெரிந்து கொள்ளணும், நிறையா பேர் நுரையீரலில் நம்ம அந்த சுவாசத்தை இழுத்து விடுறோம் இல்லையா, இந்த சுவாச கணக்குன்னு ஒன்று இருக்குது. அது ஒரு நிமிடத்திற்கு இத்தனை சுவாசம் தான் சராசரியாக இருக்குது. ஒழிய நம்ம சினமயப்படும் பொழுது அந்த சுவாசத்தின் அளவு அதிகரிக்கும், தவம் செய்யும் பொழுது சுவாசத்தின் அளவு குறையும், சரிங்களா? மகான்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிமிடத்திற்கு 10 சுவாசம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுவாங்க. அந்த சுவாசம் குறைய குறைய குறைய ஆயுள் நீடிக்கும்.
1: அருமை சார்,
0: இதுதான் பிராணாயாம தத்துவத்தில் சொல்லப்படுகிறது. அது மட்டும் கிடையாதுங்க, உடலை இயக்குவதற்கு இந்த பிராணாயாமம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. தச வாயுக்கள்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரிந்தது சுவாசம் என்று சொல்லக்கூடிய மூச்சு காற்று. மூச்சு இழுத்து விட்டால் பிராணாயாமம்னு நம்ம நினச்சிக்கிறோம், அது மட்டும் கிடையாது. மூச்சு காற்று ஒரே காற்று, தச வாயுக்கள் என்று சொல்லக்கூடிய 10 விதமான காற்றாக நம்ம உடலுக்குள்ளாக மாற்றம் பெறுகிறது. ஒரு ஒரு காற்றும் நம்ம உடலை ஒரு ஒரு அவயங்களை இயங்க வைக்கிறது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை ஜீரணப்படுத்துவதற்குன்னு ஒரு சுவாசம் அதில் பிரித்து கொள்கிறது. இப்போ நம்ம சாப்பிட்றோம்னாக்கா அது நம்ம தொண்டையிலேருந்து உள்ளே போகணும், உள்ளே போனது திரும்ப வெளியில் போகணும் கழிவாக. இதெல்லாம் உடல்லே தங்கிடுச்சுனாக்கா நம்மளால் உயிர் வாழ முடியாது. அப்போ இந்த காற்று என்ன செய்யுதுனாக்கா அது பணிகளை செஞ்சு கொண்டே இருக்கிறது. இதுக்கு ஒட்டு மொத்தமாக சொல்வது என்னன்னாக்கா, பிராணாயாம பயிற்சி பண்ணும் பொழுது தேகம் சுத்தமாக இருக்கும், எந்த கழிவுகளும் உடலில் தங்காமல் முதல்ல தேகம் சுத்தமாக இருக்கும். தேகம் சுத்தமாக இருக்கும் பொழுது மனம் அமைதியாக இருக்கும். அடுத்த ஸ்டேஜுக்கு அப்போ தான் நம்ம தியானத்துக்கு போக முடியும். இதைத்தான் வந்து பிராணாயாமத்தில் அவர் வழிமுறைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள்.
1: ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நாளைக்கு யோக பயிற்சிகள், தியான பயிற்சிகள், காயகல்பம்னு நாங்கள் செஞ்சோன்னா எவ்வளோ நேரம் சார் ஆகும்? இதுக்காகவே நாங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம், நாங்கள் மற்ற வேலைகள்லாம் எப்போ செய்கிறது?
0: இது நல்ல ஒரு வினா தான் இது. இந்த மாதிரியான சிந்தனை எனக்கு தெரிந்த வகையில் நம்ம நாட்டில் தான் அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் சில நாடுகளில் கூட இருக்கலாம். ஆனால் உலகத்தில் சில நாடுகளில் நீங்கள் நம்ம சொல்லக்கூடிய இந்த யோக பயிற்சிக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். சொல்லப்போனாக்கா ஜப்பான், சைனா போன்ற நாடுகள், இன்னும் சில நாடுகள்லாம் இருக்குங்க. அங்கெல்லாம் இந்த யோகாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இன்றைக்கெல்லாம் அன்றாட வாழ்வியல் நிகழ்வுகளுக்கு இரண்டாம் பட்சமாக தான் இடம் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில் பொருளாதாரத்திற்கும் மனிதனுடைய இயக்கங்களுக்கும் தான் முதன்மையாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. யோகா அப்படிங்கிறது அடுத்த நிலைகளில் தான் வச்சுருக்கிறாங்க, அப்படி தான் கரெக்டாக சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா யோகாவுக்கு முக்கியத்துவம் குறைவாக இருக்கிற காரணத்தினால்தான் நம்ம நிறைய நோய்வாய்ப்படுகின்றோம்.
1: இந்த நாட்டில் பிறந்த யோகா வந்து இங்கே செய்ய மாட்டாங்க, ஆனால் இங்கேருந்து பிறந்த யோகா வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து செய்கிறாங்க.
0: மிக சரி, யோகாவின் பிறப்பிடம் நம்மளுடைய பாரத தேசம்தான். ஆனால் பாரத தேசத்தில் பல நூற்றாண்டுகளாக யோகாவின் அடிப்படை சுவடுகள் கூட கிடையாதுங்க. கொஞ்சம் பேர் தான் அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இப்பொழுது யோகாவை பற்றிய விழிப்புணர்வுகள் அதிகமாக வந்திருக்கிறது. இது வந்து உண்மையும் கூட, வரவேற்கத்தக்கதும். இன்றைக்கி உலக அளவில் யோகா அப்படின்னு கொண்டு போனதே நம்மளுடைய பாரத தேசம் தான். உலகத்தில் மற்றவங்களுக்கு தெரிந்திருந்தாலும் இன்றைக்கி உலக அளவில் கொண்டு போனதே நம்ம பாரத தேசம் தான். இப்போ மீண்டும் நம்ம மக்கள் யோகாவை பற்றிய ஒரு விழிப்புணர்வுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் முழுமையாக ஈடுபட்டுட்டாங்களானாக்கா இன்னும் நிறைய ஈடுபட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இன்றைக்கி எவ்வளவு மருத்துவமனைகள் இருக்கிறதோ இது எல்லாமே யோகா மையங்களாக மாறணும். மருத்துவமனைகள் அதிகமாக இருந்தால் நோயாளிகள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று தான் அர்த்தம். அப்போ யோகாவினுடைய முழு பயனை நாம் இன்னும் அனுபவிக்கவில்லை. யோகாவினுடைய முழு பயனை நாம் அனுபவிக்கும் பொழுது நம்ம நாட்டில் எல்லாருமே மருத்துவமனைகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துவிடும், குற்ற சம்பவங்கள் நடக்காது, அத்தனை இதில் இருக்குது. இது வந்து ஒரு பண்பாட்டு பயிற்சி முறை தாங்க. யோகாங்கிறது ஏதோ உடலுக்கும் மனசுக்கும் மட்டும் கிடையாதுங்க, ஒரு மனிதனுடைய கலாச்சாரம், பண்பாடு, மனித இயல், இது எல்லாமே உள்ளடக்கியது தான். ஒரு மனிதன் மனிதன் என்ற தன்மையிலேயே வாழ்வதற்கு இந்த

0: யோக பயிற்சிகள் அவனுக்கு வழிவகை செய்கிறது. அதுதான் இதில் நம்ம பார்க்க வேண்டிய முதல் விஷயம். பொதுவாக சொல்லணும்னா மனிதன்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன் பாருங்கள், மனம் பிளஸ் இதம், மனதை இதமாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு ஜீவன் தான் மனிதன். அப்போ மனம் இதமாக இருக்கணும்னாக்கா இந்த யோகா தவம் இதெல்லாம் செய்யணும். அப்போ இதெல்லாம் செய்ய முடியலனாக்கா அது இதமாக இருக்காது. அப்போ மனிதன் என்ற நிலையிலிருந்து அதே மனிதன் உருவத்தில் மனிதனாக இருந்தாலும் மனதளவில் விலங்கு என்ற நிலைகளுக்கு தான் அவங்களால இருக்க முடியும். அதிலிருந்து மாற்றம் செய்து தான் இதுக்குள்ளே நம்ம கொண்டு வர வேண்டும். அப்போ மனிதனாக இருக்கக்கூடியவங்க இந்த யோகாக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னாவே அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், நோயிலிருந்து விடுபட முடியும். கலாச்சார முறைகளிலும் சரி பண்பாட்டு முறைகளிலும் சரி எது தேவை எது தேவையில்லை என்பதை அவர்களே சிந்தித்து கொள்ள முடியும். அவர்களே சிந்தித்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு அவங்களால் முழுமையான அமைதியான நிறைவான வாழ்க்கையை அவர்களால் வாழ முடியும். வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு நிறைய இன்றைக்கி வந்து ஆதாரக்கூறுகள் நிறைய இருக்கின்றது. அதைத்தான் மகான்கள்லாம் நூல் வடிவிலையும் கொடுத்துருக்குறாங்க, பயிற்சி வடிவிலையும் கொடுத்துருக்குறாங்க. இந்த பயிற்சியை செய்தால் மட்டும்தான் அந்த நிலையை அடைவதற்கான சாத்தியம் நம்மள்கிட்ட வரும்.
1: இப்போ உடற்பயிற்சின்னு சொல்கிறாங்க, யோகான்னு சொல்கிறாங்க, உடல் நல்லா இருக்கிறதுக்கு நான் உடற்பயிற்சியே செய்யலாமே சார், யோகா எனக்கு எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் சார்?
0: ஆ, இது இன்றைக்கி நிறையா பேர்கிட்ட இந்த ஒரு ஐயப்பாடு இருக்குதுங்க. இன்றைக்கி உடற்பயிற்சிங்கிறப்ப லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜிம் அப்படின்னு சொல்கிறோம். ஆண்களுக்கு இருக்குது, பெண்களுக்கு இருக்குது. அங்கே போய் எல்லாருமே உடற்பயிற்சி பண்ணுறாங்க, உடல் வலுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி யோகா மையங்களும் நிறையா இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசப்படுகிறது அப்படின்ட்டு இருக்குது. நம்ம உடலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த உடல் அமைப்பு அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னது பெரிய நரம்பு மண்டலம், தசை மண்டலம், எலும்பு மண்டலம், இது பெரிய ஒரு ஒரு மண்டலமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு ஒரு மண்டலத்துக்கும் தாங்கும் திறன் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம வீட்டிலையோ எங்கேயோ ஒரு எலக்ட்ரிசிட்டி இருக்குது அப்படின்னாக்கா நம்ம இந்த வயர் அப்படிங்கிற ஒரு கலனை பயன்படுத்தி தான் இங்கேருந்து அந்த மின்சாரத்தை கடத்துகின்றோம் இன்னொரு இடத்துக்கு. அந்த ஒயரில் எவ்வளோ லோடு கொடுக்கலான்ட்டு ஒரு அளவு இருக்குது. இப்போ ஹெச்டி லைனில் போகிறத கொண்டு போய் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒயரில் கொடுத்தோம்னாக்கா ஒயர் என்ன ஆகும், எரிஞ்சிடும், தாங்காது. இப்போ இதே போல தான் இந்த உடலும். இந்த உடலுக்கு இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய மிக கடினமான பயிற்சி முறைகள், உடற்பயிற்சியில் இன்றைக்கி கிட்டத்தட்ட நிறைய இடங்களில் அப்படி தான் இருக்குது. கடினமான பயிற்சி முறைகள் கொடுக்கும் பொழுது பார்ப்பதற்கு உடல் ஒரு மாதிரியாக இருந்தாலும் உடலில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம், தசை மண்டலங்கள்லாம் ஒரு காலகட்டத்தில் வெகு சீக்கிரமாக அதனுடைய இயல்பான தன்மையை இழந்துவிடும். அப்போ மனிதனுடைய ஆயுள் வெகுவாக குறைந்து போயிடும். ஆனால் யோகா அப்படி கிடையாது. யோகா மிக இதமாக இருக்கும். நீங்கள் செய்யும் பொழுதே யோகா வேகமாக செய்ய சொல்ல மாட்டோம், செய்யவும் மாட்டாங்க. அதற்கு மூச்சு கணக்கு வச்சுருப்போம். ஒரு ஒரு யோகா பாய்ச்சரில் ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னாக்கா செஞ்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது செய்யணும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது செய்யணும். அடுத்தது இந்த யோகாவை நம்ம செய்யும் பொழுது மிக வேகமாகவும் செய்ய முடியாது. அந்தமாரி தான் இதோடைய அமைப்பே இருக்கும். இது உடலில் வந்து உள் அவயங்கள், நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி உள்ள ஒரு ஒரு அவயங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி எல்லாம் மிக மென்மையானது, சென்சிட்டிவான விஷயந்தாங்க. இப்போ ஹார்ட் இருக்குன்னா ஹார்ட்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், லங்ஸ் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். இந்த சென்சிட்டிவாக இருக்கிறதுக்கு வந்து ஓவர்லோடு நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா அதால் தாங்க முடியாது. அப்போ ஓவர்லோடு கொடுக்காமல் அதுக்கு தேவையான அளவிற்கு அதை இயக்க செய்வது தான் யோக பயிற்சி. அப்போ இந்த லங்ஸ் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம், நுரையீரல் எடுத்துக்கிட்டோம்னா நுரையீரலினுடைய செயல்பாடு அது சுருங்கிறது விரியறது, அது எல்லா பக்கமும் விரியணும். ஒரு பக்கம் மட்டும் விரிந்தால் மட்டும் அது முழு செயல்பாட்டுக்கு வராதுங்க, அதோடைய சுவாசம் தடைபடும். அப்போ முழு அளவும் சுருங்கி விரிவதற்கான ஒரு நிலைகளில் நம்ம பயிற்சி கொடுக்கறது யோக பயிற்சி. அப்போ நுரையீரல் முழுமையாக சுருங்கி முழுமையாக விரியும் பொழுது அது முழு அளவில் செயல்படுகிறது, அது இயல்பு தன்மைக்கு ஏற்ற வகையில். அதே ஓவராக நம்ம வந்து எக்ஸசைஸ் அதாவது கடுமையான உடற்பயிற்சின்னு செய்யும் பொழுது அது தன் இயல்பு தன்மைக்கு மீறி வேகமாக இயங்க ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட சினவயப்படக்கூடியதும் ஓவராக அதாவது ஓவர்லோடில் நம்ம உடற்பயிற்சி செய்வதும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனால் யோகா அதை இதமாக வைத்து கொண்டு அதை செயல்படுத்துவதனால அந்த நுரையீரலினுடைய அந்த இதயத்தினுடைய அந்த இறைப்பையினுடைய அந்த கல்லீரலுடைய அந்த கிட்னியினுடைய ஆயுட்காலம் முழுமையாக நீடிக்கின்றது. அது ஆயுட்காலம் முழுமையாக நீடிக்கிறது தான் நம்மளுடைய ஆயுள் முழுமையாக இருக்கிறதுன்னு இதில் பொருள் எடுத்துக்கொள்ளலாம்.
1: அதாவது உடலில் இருக்க உள்ளுறுப்புகளோட ஆயுட்காலம் நீடிக்கும் போது நம்ம உயிர் வந்து நீண்ட காலம் வந்து செயல்படுது.
0: கரெக்டாக, சரியாக.
1: ஓகே சார், யோகா பண்ணும்போது நம்ம கண்ணை மூடிட்டு தான் செய்யணும்னு சொல்கிறாங்க, ஆனால் உடற்பயிற்சின்னும் போது அந்த கண்ணை நார்மலாக கண்ணை திறந்துட்டு செய்கிறாங்க. எதுக்கு சார் நம்ம கண்ணை மூடிட்டு செய்யணும்னு சொல்லப்படுது?
0: உடற்பயிற்சி

0: திறந்துக்கிட்டு செய்வாங்க. ஆனால் யோகா பயிற்சிகளை பொறுத்தவரைக்கும் கண்ணை மூடிக்கிட்டு தான் நம்ம செய்யணும். என்ன காரணம் அப்படின்னாக்கா, யோகாவே ஒரு தியானமாக இந்த இடத்துல மாறுகிறது. தவம் மட்டும் தவம்னு சொல்கிறதில்ல. நம்ம ஒரே ஒரு விஷயம், இது வந்து நீங்கள் அறிவியல் ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, மெய்ஞான ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, விஞ்ஞான ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, அதற்கு அப்பாற்பட்டு ஒரு தனி மனிதனுடைய அனுபவமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, இது ஈஸியாக நம்மளால் அதை ஆதாரமாக சொல்ல முடியும். இப்போ நம்ம உடலில் ஒரு இயக்கம் நடக்குது அப்படின்னாக்கா, நம்ம கண்ணை திறந்துக்கிட்டு இருக்கும்பொழுது நம்மளால் அதை கவனிக்க முடியாது. கண்ணை மூடினோம்னா அந்த இயக்கம் என்ன உடலில் நடக்குதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுங்க. நம்ம உடலில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேணும் அப்படின்னா, கண்ணை மூடிட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தாவே உடலுக்குள்ளே என்ன இயக்கம் நடைபெறுகிறது நமக்கு தெரியும். அப்போ மனம் என்ன ஆகுதுனாக்கா, அங்கே போய் ஒருமுகப்படுகிறது, குவிகின்றது. மனம் குவியும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய உயிராற்றலினுடைய தன்மை, அதோடைய நிலை அதிகரிக்கிறது. விரயம் இருக்காது, சேமிப்பு மட்டும் இருக்கும். அப்போ உடலில் உயிராற்றல் அதிகரித்தால் நோய் எதிர்ப்பு திறன், இம்யூனிட்டி பவர், அது இயற்கையாக அதிகரிக்கும். இது எல்லாமே அதிகரிக்கும் பொழுது எந்த உறுப்பை நாம் கவனிக்கின்றோமோ அந்த உறுப்புக்கு தேவையான ஆற்றல்கள் அங்கேருந்தே அது போயிட்டுருக்கும். இது நம்ம கவனிச்சாவே நமக்கு தெரியுங்க. நம்ம உடலில் இருக்கக்கூடிய உயிராற்றல் ஒரு இடத்துல குவிவதை நம்ம கண்ணை மூடினாவே தெரியும். ஈஸியாக நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், நமக்கு தலைவலி ஏற்படுது. சாதாரணமாக கண்ணை திறந்துக்கிட்டோம்னா தலைவலி தலைவலின்னு தான் நம்ம வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்போம். அதே கண்ணை மூடிட்டோம்னாக்கா அந்த தலைவலி கொஞ்ச நேரம் அதிகரிக்கும், சாதாரண நிலைகளோடு அதிகமாக தெரியும். ஏன்னாக்கா நம்ம உயிர்களுடைய உடல் இயக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் அதிகமாக எங்கே உணரப்படுகிறது அப்படின்னாக்கா, எங்கே தலைவலி இருக்குதோ அங்கே. அப்போ கொஞ்சம் நேரம் அது அதிகரிக்கும். தொடர்ந்து அதை கவனிக்க என்ன ஆகுனாக்கா, அங்கே ஏற்கனவே டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால தான் அந்த வலி வருது. இதை அதிகரித்து கவனிக்க அங்கே தேவை நிறைவு செய்யும் பொழுது, அந்த எனர்ஜி நிறைவு செய்யும் பொழுது அந்த தலைவலி அதுவாக குறையும்.
1: அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு வலி ஏற்பட்டுச்சுன்னா நம்ம கண்ணை மூடி உட்காந்து அதை கவனிச்சா அது சரியாயிடுமா சார்?
0: சரியாகும். ஆனால் அது ஒரு ஃபஸ்ட்டு டேமேஜ் ஆனதுனால தான் அந்த வலி வருது உடலில். அது ஆரம்பத்தில் அந்த வலி தொந்தரவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் குறையும். இயல்பாக மனிதர்கள் என்ன செய்வாங்கனாக்கா, வலி வந்துட்டால் உடனே குறையுன்னு தான் நினைப்பாங்க. அது இன்னும் அதிகரிக்கிறத அவங்க வந்து விரும்ப மாட்டாங்க. அதனால தான் நம்ம போய் உடனே தலைவலி வந்தால் ஒரு மாத்திரை சாப்பிட்றோம், உடனே குறையணும் அப்படின்ட்டு. ஆனால் அது இயற்கையாக குறைக்க முடியும்.
1: ஓகே சார்,
0: அதுக்கு ஒரு டூரேஷன் நம்ம எடுத்துக்கொள்ளணும்.
1: கால அளவு
0: எடுத்துக்கிட்டால் இயற்கையாகவே மருந்து மாத்திரை இல்லாமலேயே அதை சரி செய்து கொள்ள முடியும்.
1: ஓகே சார், நோ டாக்டர் நோ மெடிசின்.
0: ஆமாம்.
1: யோகாசனம் பண்ணும்போது விரிப்புகள் மேலே தான் பண்ணணும்னு சொல்லப்படுது, எதனால சார்?
0: பொதுவாக வந்துங்க, நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆற்றல்கள் விரிப்பு மட்டும் கிடையாது, ஒரு ஓப்பன் பிளேஸ்லையும் செய்ய வேண்டான்னு தான் சொல்கிறாங்க. மொட்டை மாடியில் செய்யாமல் ஒரு டெரஸ் இருக்கணும், ஒரு வீட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று மேலே மூடி இருக்கணும்,
1: தடுப்பு இருக்கணும்.
0: ஆமாம். பொதுவாக மனிதர்களுக்குள்ளாக மெய்ஞான ரீதியாக சொல்லும் பொழுது இந்த ஆகர்ஷண சக்தின்னு சொல்லுவோம், பிரபஞ்ச சக்தின்ட்டு. இது மனிதர்களுக்குள்ளாக உள்ளே வர்றது வெளியில் போகிறதுக்கு பிரதான வாயில்கள்னு இருக்குதுங்க. ஒன்று வந்து உச்சந்தலை, மற்றொன்று கால் பாதம், சரிங்களா? இது ரெண்டுத்துக்கும் ரிசீவ் உள்ளே பெறக்கூடிய தன்மையும் உண்டு, வெளியே அனுப்பக்கூடிய தன்மையும் உண்டு அதிகபட்சமாக. இன்னும் நிறைய இடங்கள்லாம் இருக்குது உடலில், அந்த சென்சிட்டிவான பிளேஸ்லாம் இருக்குது. இது இயற்கையாக இப்படி மனிதன் நேராக நிற்கக்கூடிய ஒரு விலங்கினம். அப்போ என்ன செய்யணாக்கா, அந்த ஈர்ப்புத்தன்மை இருக்கிற காரணத்தினால நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆற்றல்கள் தேவையில்லாமல் வெளியே போக வேண்டாம் என்பதனால மேலே ஒரு தடுப்பும், தேவையில்லாமல் கால் வழியாக கீழே ஈர்ப்பு விசை காரணமாக போக வேணாங்கிறதுக்கு கீழே ஒரு தடுப்பும் வைத்து கொள்வது சிறப்பு. அதனால தான் கீழே ஒரு யோகா மேட்டு ஏதாச்சும் ஒன்று போட்டுங்க, மொட்டை மாடியில் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு மறைவான பகுதியில் இருந்து பயிற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது. ஆனால் நம்ம இன்னொரு சந்தேகமே எல்லாருக்கும் வரும். இப்போ நம்ம வெளியில் நடந்து போகிறோம், போட்டுட்டு போகலாம், செப்பல் போடாமையும் போகலாம், நம்ம வெளியில் போகும்பொழுது ஓப்பன் பிளேஸில் தான் போகிறோம், அப்போல்லாம் இதெல்லாம் நிகழாதா அப்படின்ட்டு? எப்படி இருந்தாலும் நிகழும். ஆனால் அதே நேரம் இந்த உடல் என்ன செய்யணாக்கா, இதுக்கு என்ன தேவையோ அதை அதே மையங்களை கொண்டு தேவையானதை பிரபஞ்சத்திலிருந்து ஈர்த்து கொள்ளும். ரெண்டுமே நடக்கும். அது நம்ம உடலில் வந்து யோகா பண்ணும் பொழுது உடலுக்குள்ளாக அந்த காந்த களத்தை, ஆற்றல் களத்தை நம்ம உணர்ந்து அதிகமாக்கி கொள்ளும் பொழுது இந்த ரெண்டு வாயிலும் அடைத்திருப்பது சிறப்பு.
1: ஓகே சார், உடல் நலமாக இருக்க நடைப்பயிற்சி மட்டும் போதுமானதா, இல்லை யோகா எந்த அளவுக்கு அவசியமானது சார்? டெய்லி வந்து ஒரு ஹாஃப் அன் அவரோ ஒரு பத்து நிமிஷமோ நடந்துட்டு போயிட்டு வந்தாலே எனக்கு நல்லா இருக்குமே சார்.
0: நடைப்பயிற்சி செய்யலாங்க, தாராளமாக செய்யலாம். இன்றைக்கி கிட்டத்தட்ட நடைப்பயிற்சிங்கிறது உடல் இயக்கங்களுக்கு தாங்க. நம்ம யோகான்னு சொன்னாலும் சரி, நடைப்பயிற்சின்னு சொன்னாலும் சரி, அடிப்படை தத்துவம் என்ன சொல்லுகிறது அப்படின்னாக்கா, உடல் வந்து இயங்க வேண்டும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அசைந்து கெட்டது மனம், அசையாமல் கெட்டது உடல்.

0: கடலே.
1: சரிங்களா? மனம் என்பது அமைதியாக இருக்க வேண்டிய ஒன்று, ஆனால் அது அமைதி இல்லாமல் அங்கங்கே திரிஞ்சுக்கிட்டே இருக்குது, அசைந்து கொண்டே இருக்கிறது. உடல் ஆரோக்கியங்கிறது அசைய வேண்டும், உடல் இயங்க வேண்டும். உடல் இயங்கினால்தான் அதுக்கு ஆரோக்கியம். ஆனால் உடல் இயங்காமல் இருந்தால் அதற்கு நோய். அதனால்தான் அசைந்து கெட்டது மனம், அசையாமல் கெட்டது உடல் என்று சொல்கிறார்கள். அப்போ உடல் என்ன செய்யணுனாக்கா அசைந்து கொண்டிருக்க வேண்டிய ஒன்று. அப்போ தான் ஓட்டம் தடையில்லாமல் ஓடும். அதுக்கு தான் நடைப்பயிற்சின்னு இன்றைக்கி நிறையா போயிட்டு அங்கே வாக்கிங் அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் இன்றைக்கி எப்படி வாக்கிங் போகிறாங்கன்னா நமக்கு தெரியலைங்க. அது வந்து முழுமையான நடைப்பயிற்சியானே நம்மளால் சொல்ல முடியல. ஆனால் நடைப்பயிற்சிக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்கிறது. அப்போ நடைப்பயிற்சிக்கு உரிய இலக்கணத்தோடு நம்ம நடைப்பயிற்சி மேற்கொண்டமே ஆனால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் அது கால்கள் அப்படிங்கிற ஒரே ஒரு உறுப்பை வைத்து கொண்டு செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. நம்ம யோகா அப்படிங்கிறது கால்களுக்கு மட்டும் கிடையாது, கைகளுக்கும் செய்கிறோம், தலைக்கும் செய்கிறோம், கண்களுக்கும் செய்கிறோம், மூச்சுக்கு சுவாசத்துக்கு செய்கிறோம். இது மாதிரி ஒரு ஒரு உறுப்புக்கும் ஸ்பெஷலாகவே செய்யும் பொழுது நடைப்பயிற்சி.

0: ஆனால் அது கால்கள் அப்படிங்கிற ஒரே ஒரு உறுப்பை வைத்து கொண்டு செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. நம்ம யோகா அப்படிங்கிறது கால்களுக்கு மட்டும் கிடையாது, கைகளுக்கும் செய்கிறோம், தலைக்கும் செய்கிறோம், கண்களுக்கும் செய்கிறோம், மூச்சுக்கு சுவாசத்துக்கு செய்கிறோம். இதுமாரி ஒரு ஒரு உறுப்புக்கும் ஸ்பெஷலாகவே செய்யும் பொழுது நடைப்பயிற்சியை விட பல மடங்கு பயனை கொடுக்கக்கூடியதாக ஒட்டுமொத்தமாக யோக பயிற்சிகள் இருக்கிறது.
1: ஓகே சார், நீங்கள் சொல்கிறது இன்னொரு விதத்துலையும் யோசிக்கணும். ஒரு மழை வருது அப்படின்னு சொன்னால் நம்ம வாக்கிங்லாம் போக முடியாது, அன்றைக்கி கட் ஆகிடும். இல்லை நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னும் போது அந்த வாக்கிங் வந்து கட் ஆகிடும். ஆனால் நம்ம யோக பயிற்சி அப்படின்னும் போது மழை வந்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனால் கூட முன்னாடியே நம்ம வந்து செஞ்சுட்டு போயிடலாம் வீட்டிலையே. அந்த ஒரு ப்ளஸ் வந்து நம்ம யோக பயிற்சிகளுக்கு இருக்குது.
0: அதில் இன்னொரு விஷயம், இந்த நடைப்பயிற்சிக்கும் யோக பயிற்சின்னு உள்ளது. இன்றைக்கி சராசரியாக இந்த யோக பயிற்சியில் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய எளிய முறை இந்த உடற் யோக பயிற்சிகளில் ஒரு பயிற்சி முறையே இருக்குங்க, சைக்கிளிங்ன்ட்டு. இந்த பயிற்சியை வந்து நீங்கள் வந்து அதிகபட்சம் 2 நிமிடம் செய்தால் கூட போதுமானது தான். ஆனால் 2 நிமிட பயிற்சி கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் நடந்ததுக்கு நிகராக இருக்கும் பயன்.
1: அப்படிங்களா?
0: சரிங்களா, நீங்கள் 8 கிலோமீட்டர் ஒரு வாக்கிங் போயிட்டு வர்றதுக்கு இது ஒரு 2 நிமிஷம் செஞ்சீங்கன்னாவே போதும், அத்தனை பயன்களும் உடலுக்கு வந்துடும். இதுதான் யோகாவினுடைய சிறப்பே.
1: சூப்பர் சார். அதாவது நம்ம 8 கிலோமீட்டர் வந்து வாக்கிங் போயிட்டு திரும்பி வரும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு மணி நேரமாக தான் ஆயிரும்,
0: தாராளமாக ஆகும்.
1: அது வந்து 2 நிமிஷத்தில் அந்த சைக்கிளிங் அப்படின்னு சொல்லக்கூடிய எளிய முறை உடற்பயிற்சிகளில் வரக்கூடிய அந்த பயிற்சி செஞ்சோன்னா அதுக்கு ஈக்குவலான பயன்பாடு நமக்கு உடலில் இருக்கு.
0: யோகா எல்லாமே அப்படிதான், எந்த பயிற்சிகள் செய்தாலும் சரி. அதுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் வேற பயிற்சிகள் செஞ்சாலும் நீண்ட நேரம் செய்யணும், அதற்கு அதிக மெனக்கடணும். இது வந்து எப்படின்னாக்கா ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் யோக பயிற்சிகள் எப்படிங்கிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஜூஸ்னு சொல்லுவோம், நிறையா பழங்களை எடுத்து சாப்பிட்ற காலத்தை விட அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை மட்டும் சாப்பிட்டாலே நிறையா நமக்கு பயன் கொடுக்குன்ட்டு. அதுபோல் இது போல் பயிற்சிகளை விட யோகாவை செய்யும் பொழுது அதிக பயனை குறுகிய காலத்தில் நம்மளால் பெற முடியும்.
1: யோகாவை வந்து ஒரு வாழ்க்கை முறையாக எப்படி சார் மாற்றுறது?
0: ரொம்ப அற்புதமான கேள்வி. இன்றைக்கி யோகா அப்படிங்கிற விஷயம் வந்து தனியாகவும் வாழ்க்கை முறை தனியாகவும் சில பேர் நினைத்து கொண்டு இருக்கிறாங்க, அப்படி கிடையாது. 2 ஒன்று தான். மனிதன் மனித வாழ்க்கையில் சில சிஸ்டம் இருக்குதுங்க, அந்த சிஸ்டப்படி வாழ்ந்தாவே 2 ஒன்றாக தான் இருக்கும், யோகாவும் மனித வாழ்வியலும். ஏற்கனவே சொன்னது போல தான் மனிதன் அப்படிங்கிறவனுக்கு 4 விதமான தன்மைகளை ஒரு மனிதன் பெற்றுவிட்டால் முழுமையான மனிதனாக அவர்களால் வாழ முடியும். 1, ஆரோக்கியமான உடல், அமைதியான மனம், ஆற்றல் மிகு உயிர், அளவு மிகு எண்ணங்கள், இது இருக்கணுங்க. இந்த 4 சரியாக இருந்துச்சுனாக்கா நம்ம நீண்ட காலம் வாழலாம், ஆரோக்கியமாக வாழலாம், நிறைவாக வாழலாம். இதை ஒரு மனிதன் அடைந்து விட்டால் முழுமையான வாழ்க்கைன்னு சொல்கிறோம். அப்போ உடல் நல்லா இருக்கணும், மனம் நல்லா இருக்கணும், உயிர் வளமாக இருக்கணும், எண்ணங்கள் சிறப்பாக இருக்கணும். இந்த 4த்தையும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய பயிற்சி முறை தான் யோகா. அந்த யோகாவை செஞ்சோம் அப்படின்னாக்கா இந்த 4 நிலைகளும் மனிதனுக்கு இயல்பாக கிடைத்துவிடும். அவர்களால் மனிதர்களாகவும் நிறைவு பெற்ற மனிதர்களாகவும் அறிவு நிலையிலிருந்து ஞான நிலையாக வாழ முடியும்.
1: நான் யார், அதோட பதில் என்னவா சார் இருக்கும்? நான் யார் அப்படின்னு அவங்கள கேட்டா அந்த நான் அப்படின்றதுக்கு பதில் என்னவா இருக்கும் சார்?
0: ஒரு ஞான நிலையில் இருந்த மகான்கள் இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. வேதாத்ரி மகரிஷி மட்டும் இல்லை, விவேகானந்தர் சொல்லியிருக்கிறாங்க, ரமண மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க, இதுபோல் எண்ணற்ற மகான்கள் நான்கிற ஒரு தத்துவத்தை விளக்கி இருக்கிறாங்க. அந்த நான் அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு 2 ஸ்டெப்பில் எனக்கு தெரிந்ததை நான் சொல்கிறேன். பொதுவாக நான்கிறது இந்த உடலா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இப்போ பொதுவாக சராசரியாக வாழக்கூடிய மனிதர்கள் நான் அப்படிங்கும்போது நம்மளுடைய தேகத்தை குறித்து தான் நம்ம சொல்லுவோம். சில பேர் கொஞ்சம் விவரமாக இருக்கக்கூடியவங்கன்னா நான்கிறது இந்த உடல் மட்டும் இல்லை, இந்த உயிர் அப்படிம்பாங்க. உடலும் அழியக்கூடியது, உயிரும் கண்ணுக்கு தெரியாமல் போகக்கூடியது. அப்போ எது நிலைற்று நிற்கக்கூடியதோ ஏதோ ஒன்று இருக்குது இந்த உலகத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதைத்தான் என்ன சொல்கிறாங்கனாக்கா இயற்கைன்னு சொல்கிறாங்க, பிரபஞ்ச சக்தின்னு சொல்கிறாங்க. அதை சுவாமி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்லும் பொழுது நான் அப்படிங்கிறது எது அப்படின்னாக்கா அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அறிவு தான் தெய்வமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை மகான் சொல்லியிருக்கிறாரு, அறிவே தான் தெய்வம். தாயுமான சுவாமி சொன்னது, அறிவு தான் தெய்வமாக இருக்கிறது, தெய்வம் என்பது நிலைத்து இருக்கக்கூடியது, அறிவும் நிலைத்து இருக்கக்கூடியது. அப்போ இந்த உடலையும் இந்த மனதையும் இந்த உயிரையும் எது ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னாக்கா அறிவு தான். இந்த அறிவு தான் நிலையாக இருக்கக்கூடியது. எத்தனையோ 10,000-20,000 வருடங்களுக்கு முன்னதாக வாழ்ந்த பதஞ்சினி முனிவர், அந்த அறிவு தான் இன்றைக்கி நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. அந்த தேகம் இருக்குதோ இல்லையோ அந்த அறிவு தான் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கு. 2,000 வருடங்களுக்கு முன்னதாக

0: எழுதப்பட்ட திருக்குறள், திருவள்ளுவர், அந்த அறிவு தான் இன்றைக்கும் நம்மளை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அதுதான் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. இயற்கை என்பதும் இறைவன் என்பதும் ஒன்று தான். அப்போ இயற்கையாக கூடிய இருக்கக்கூடிய அந்த இறைவன் அறிவாக ஒட்டுமொத்தமாக இந்த பிரபஞ்சத்தையே இயக்கி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு அறிவு, பிரபஞ்ச அறிவுன்னு சொல்லுவோம். இந்த அறிவு தான் நான் என்ற வகையில் நிலையாக இருக்கிறது. என்னை இயக்குவதும் அந்த அறிவு தான், இயற்கை தான். இன்னொருவரை இயக்குவதும் அது தான். இன்னொரு ஜீவனை இயக்குவதும் அது தான். இந்த பூமியை இயக்குவதும் அது தான். ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தையும் சேர்த்து இயக்கக்கூடியது அது தான். அதிலிருந்தான் எல்லாவுமாக வந்திருக்கிறது. இதைத்தான் நான் அப்படிங்கிற தத்துவத்தில் எல்லா மகான்களும் அறுதியிட்டு இருக்கிறார்கள். இதைத்தான் சாமிஜியும் சொல்கிறாங்க, அறிவு தான் நான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: உலக யோகா தினத்தை முன்னிட்டு நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்?
0: அந்த ஜூன் 21 இதை நாம் வந்து உலகளாவில் கடைபிடிக்கின்றோம். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னாக்கா, இன்றைக்கி உலகம் முழுவதும் எல்லா இடங்களிலும் யோகா செய்து காண்பிக்கிறார்கள். என்னுடைய ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னாக்கா, இன்றைக்கி மட்டும் இந்த யோகா செய்து காண்பிப்பதனால் எந்த பயனும் இல்லை. வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டும். யோகா டேக்கு மட்டும் யோகா செய்யாமல் ஒரு ஒரு நாளும் காலையில் அல்லது மாலையில் எப்போ நேரம் கிடைக்குதோ ஏதாவது ஒரு யோகாவை செய்து உடலையும் மனதையும் உயிரையும் நம்மளுடைய எண்ணங்களையும் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
1: நிறைவா சார், ஒரே ஒரு கேள்வி, மனிதர்களுக்கு ஏற்படுற இன்னல்களிலிருந்து வெளிவர என்ன வழி சார்?
0: மனிதர்களை பொறுத்த வகையில் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து எப்படி நாம் விடுபடலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எளிய வழி ஒன்று இருக்குங்க. இதை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நமக்கெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கவிகள் வாயிலாக அதை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவிலும் உடலிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்புக்க நேதியாகும் என்று சொல்கிறாங்க. இதோடைய பொருள் என்ன அப்படின்னாக்கா, நாம் எந்த ஒன்றை தொடர்ந்து மனதிற்குள்ளாக சிந்தித்து கொண்டே இருக்கிறோமோ, யாரை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கிறோமோ, எதை தொடர்பு கொண்டு வாழ்ந்து கொண்டே இருக்கிறோமோ, அதனுடைய தன்மை தான் நமக்குள்ளாக பிரதிபலிக்கும். அந்த அடிப்படையில் தான் நம்மளுடைய உடலும் மனமும் உயிரும் எண்ணமும் அமையும். அப்போ நல்ல விஷயங்கள்லேயே நாம் தொடர்ந்து கவனத்தை செலுத்தும் பொழுது உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உயிர் ஆரோக்கியம், குணநல பேர் எல்லாமாக கிடைக்கும். நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தாங்க. நாம் எந்த நபரோடு தொடர்பு கொள்கிறோம், எந்த இடத்தில் இருக்கின்றோம், எதை பற்றி சிந்திக்கின்றோம் அப்படிங்கிறத மட்டும் முதல்லையே நம்ம சரியாக செய்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவுமே நன்மையாக அமையும். இதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
1: இந்த ஒரு மணி நேரம் உங்களோட பேசுனதுல நேரம் போனதே தெரியல சார். இருந்தாலும் நேயர்களுக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்கும். உங்ககிட்ட தொடர்பு கொள்ளலாமா? உங்களுடைய தொலைபேசி எண்கள் தரலாமா?
0: தாராளமாக.
1: குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே,
0: 9443974627. மற்றொரு தொலைபேசி எண் 9944185091.
1: 94 43 97 46 27. மற்றும் ஒரு தொலைபேசி எண் 99 44 18 50 91. யோகாவை குறித்தும் பல விஷயங்கள், நான் யார், அதாவது யோகாவில் ஸ்டார்ட் பண்ணி நான் யார்ன்ற தத்துவம் வரைக்கும் ஐயா வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. நிலையத்திற்கு வந்தமைக்கு நன்றி சார்.
0: ஒரு அற்புதமான இந்த சர்வதேச யோகா தின நாளில் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த காரைக்கால் பண்பலை எனது சார்பிலும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பிலும் எனது அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்த்துக்கள், நன்றி, வாழ்க வளமுடன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நாளும் நலம் தரும் யோகா, சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சியில் கும்பகோணம் மனவளக்கலை யோக பேராசிரியர், யோகா தத்துவ பயிற்சியாளர், மனநல ஆலோசகர் அருள்நிதி மா சிவராமன் அவர்கள் பங்கேற்ற நேர்முகம்.

ஆகாஷ்வாணி. நேரம் 12 மணி. நேர்களை இனி கேட்கலாம் எஃப்எம் எக்ஸ்பிரஸ். நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம் ஏடியும் மகளிர் கல்லூரி.

0: இந்த அறிவிப்புக்கு அடுத்து வருதுங்க. 12:10 கடித மலர்கள், 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் சிறுவன் பி தீபேஷ். 12:55 பன்னிசை, 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை, 1:30 உலக யோகா தினம். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு லஞ்ச் பிரேக். முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:05 நாகை மூரா சாம்சன் ரெடிமேட்ஸின் வார்த்தை விளையாட்டு. 2:30 வார்த்தை விளையாட்டு தொடர்ந்து கேட்கலாம். 3 மணிக்கு நாகப்பட்டினம் ஏடியம் மகளிர் கல்லூரி வழங்கும் எல்எஸ்சி. 3:30 எல்எஸ்சி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். நான்கு மணிக்கு நாடகம் அன்புள்ள அக்கா. எழுத்து இயக்கம் பி சிவசுப்பிரமணியன், அமைப்பில் உதவி பி உஷா, அமைப்பு கே காளிமுத்து, படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 5 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் கலக்கல் நேரம். 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை. 6 மணிக்கு பன்னிசை, 6:20 நஜர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லமுது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. நிகழ்ச்சியில் மகளிருக்கான உடல்நலை பிரச்சனைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள். 6:45 இசை தோரிகை, 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 27:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் பனைமரம் மூலம் பொருளாதார உயர்வு. மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் பனைமரம் அறக்கட்டளை நிறுவனர் கே ரவீந்திரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8 மணிக்கு நலம் நல்கும் யோகா, யோகாசனத்தின் பயன்கள். காரைக்கால் தலத்தெரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இம்மாதம் 17 அன்று நடைபெற்ற சர்வதேச யோகா தின சிறப்பு நேரலை நிகழ்ச்சியிலிருந்து சில பகுதிகள். பங்கேற்பவர் காரைக்கால் யோகா பயிற்றுனர் முனைவர் எஸ் செந்தில் அவர்கள். இரவு 8:30 நாகப்பட்டினம் ஏடியம் மகளிர் கல்லூரி வழங்கும் காற்றில் வரும் கானம். 9 மணிக்கு ஆங்கில செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 மத்திய அரசு 12 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்ததை ஒட்டிய தொடர் நிகழ்ச்சி, 10:05 MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் என் சொல்லமது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 10:10 இரவும் மலரும், 10:30 நாகை மூரா சன்சன் ரெடிமேட்ஸின் இரவும் மலரும் கேட்டு ரசிக்கலாம். 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். நேயர்கள் இதுவரை கேட்டது நமது நிலையம் இன்று வழங்க உள்ள நிகழ்ச்சிகளை பற்றியவோ நினைவூட்டலாய். FM எக்ஸ்பிரஸ் நேயர்களை, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இது உங்க FM, உங்களுக்கான FM காரைக்கால் பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம்.
1: This is Akashvani, the news read by Naresh Mago. Prime Minister Narendra Modi today commissioned 3 indigenously built Indian Navy platforms, INS Dhunagiri, INS Sanshodhak and INS Agraya in Kolkata. Designed by the Navy's Warship Design Bureau and built by Garden Reach Shipbuilders and Engineers, the vessels are intended

0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக நரசிங்கன்பேட்டை ஏஜி ஐயப்பன் அவர்கள் எழுதியுள்ள கடிதங்களை பார்க்கலாம். இந்த நேயர் கடந்த 12 வெள்ளிக்கிழமை மாலை 4 பண்பலையில் உலா வந்த ஓரும் உறவும் நிகழ்ச்சி சிதம்பரம் வட்டம் கீரப்பாளையம் கடைவீதியிலிருந்து ஆர்வமாக நேயர்கள் பங்கேற்றார்கள். நிகழ்ச்சி அருமையாக இருந்தது, பாராட்டுகள் என எழுதியுள்ளார் இதே நேயர். 13 அன்று மாலை 4 சூப்பர் ஹிட் நிகழ்ச்சியான மனம் விழையுதே கேட்டோம். நிகழ்ச்சியில் சிதம்பரம் சின்ன மார்க்கெட்டு சகோதரி செல்வி அவர்களின் மனம் விரும்பும் பாடல் தெரிவுகள். நிகழ்ச்சி அருமையாக இருந்தது, நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்தது 14 ஞாயிறு அன்று காலை மணி 7:25 தகவல் நேரம் கேட்டோம். நிகழ்ச்சியில் டாக்டர் எரலவன் அவர்கள் எழுதியுள்ள தகவல்கள் மிகவும் அருமையாக இருந்தது. தென்கட்சியார் கொடுத்த நிறைவு செய்தியும் அருமையாக இருந்தது. ஒளிபரப்பேறுவதற்கு பாராட்டுகளும் நன்றியும் என எழுதியுள்ளார் இந்த நேயர்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
4: பெண்களுக்கென்றே நாகையில் ஒரு உயர்தர கல்வி நிறுவனம் ADM மகளிர் கல்லூரி நாகப்பட்டினம்.
5: பெண்களால் மட்டுமே பயிற்றுவிக்கப்படுகிறது.
4: அனைத்து திறன் வளர் பயிற்சிகளுடன் இளங்கலை முதுகலை முனைவர் பட்ட படிப்புகள்,
5: தொழிற்கல்வி வகுப்புகள், சான்றிதழ் படிப்புகள் மற்றும் பாதுகாப்பும் கற்றல் சிறப்பும் நிறைந்த கல்வி வளாகம், அரசு உதவி பெறும் கல்லூரி
4: ADM மகளிர் கல்லூரி தன்னாட்சி நாகப்பட்டினம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கமே இந்த நிகழ்ச்சி கடித மலர்கள் நிகழ்ச்சியில் இனி விளம்பல் ஏ காவேரி எத்திராஜ் அவர்கள் எழுதியுள்ள கடிதங்களை பார்க்கலாம். கடந்த 13 காலை 6:55 ஒளிபரப்பான பசுந்தளிர் குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் குட்டீஸ் ஏ பவித்ரா அவர்கள் திருக்குறள் சொன்னது சூப்பராக இருந்தது. குட்டீஸ் பவித்ரா அவர்கள் படித்து சிறந்த ஆசிரியராக ஆவதற்கு எங்களின் ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்களும். நிகழ்ச்சி அருமையாக இருந்தது, வாழ்த்துக்கள் என எழுதியுள்ளார் இந்த நேயர். இதே நேயர் அன்று மாலை 4 ஒளிபரப்பான சூப்பர் ஹிட் நிகழ்ச்சியான மனம் எழுதிய நிகழ்ச்சியில் சிதம்பரம் செல்வி அவர்களின் பாடல்களை கேட்டேன். பாடல்களும் அதற்கான விளக்கங்களும் அற்புதமாக இருந்தது. பாடல்கள் அனைத்தும் சூப்பரோ சூப்பர் என்று எழுதியுள்ளார். இதே நேயர் 14 அன்று காலை 6:55 ஒளிபரப்பான பசுந்தொழில் நிகழ்ச்சி பற்றியும் எழுதியுள்ளார். இதே நேயர் 15 அன்று பிற்பகல் 2:30 ஒளிபரப்பான சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் இ மணி சங் அவர்களின் சங்கீத சாஸ்திரி சங்கர சாஸ்திரி அவர்களின் வீண இசை கேட்டேன். மகா கணபதி என்ற பாடல் மிக இனிமையாக இருந்தது. நிகழ்ச்சி கேட்டு மகிழ்ந்தேன். வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளார் விளமல் ஏ காவேரி எத்திராஜ். இதே நேயர் 16 மாலை 4 ஒளிபரப்பான ஊர் உறவும் நிகழ்ச்சி நாகை மாவட்டம் வேதாரண்யமட்டம் புஷ்பவனம் அரச மரத்தடி அருகில் இருந்து நேரலையாக ஒளிபரப்பானது. நிகழ்ச்சி அருமையாக இருந்தது அப்படின்னு எழுதியிருக்காங்க இதே நேயர் தான். அதாவது விளமல் ஏ காவேரி எத்திராஜ்.

அடுத்து கடித மலர் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதி காத்திருக்கவங்க யாருன்னா அலிவலம் ஜெயலக்ஷ்மி கணேசன். இவங்க கடிதங்கள் பார்க்கலாமா? கடந்த 12ஆம் தேதி அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பான உலக குழந்தைகள் தொழிலாளர்கள் எதிர்ப்பு தின சிறப்பு நிகழ்ச்சி மிக அருமையாக இருந்தது என எழுதியுள்ளாங்க. இதே நேயர் 13ஆம் தேதி அன்று காலை 6:55 பசுந்தொழில் நிகழ்ச்சி பற்றி பவித்ரா அவர்கள் இனிமையான குரலில் திருக்குறள் சொன்னார்கள், நிகழ்ச்சி அருமையாக இருந்தது எனவும். இதே நேயர் 14ஆம் தேதி அன்று மாலை 6:40 நலமாய் வாழ நிகழ்ச்சி கேட்டோம், இதில் பக்கவாதம் வலிப்பு நோய் வர காரணமும் சிகிச்சை முறைகள் பற்றியும் டாக்டர் ஆர் பத்மராஜன் அவர்கள் ஆலோசனைகள் வழங்கினார், மிக உறுதுணையாக இருந்தது, நிகழ்ச்சி கேட்டோம், நன்றி பண்பலைக்கு அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதே நேயர் 15ஆம் தேதி அன்று மாலை 4 மணிக்கு ஒலிபரப்பான உலக முதியோர் வன்முறை விழிப்புணர்வு தின சிறப்பு நிகழ்ச்சியில் என் பூபாலகிருஷ்ணன் அவர்கள் நேர்முகம் கேட்டோம், இதில் 60 வயதுக்கு மேல் உள்ள முதியோர்களை எப்படி அவர்களை அன்போடு பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் பல தகவல்களும் ஆலோசனைகளும் வழங்கினார்கள், நிகழ்ச்சி அருமையாக இருந்தது, வழங்கிய பண்பலைக்கு நன்றி எனவும் எழுதியுள்ளார் இந்த நேயர்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் இனி காங்களாஞ்சேரி டி முருகேசன் அவர்கள் எழுதியுள்ள கடிதங்களை பார்க்கலாம். கடந்த 11 திங்கள் காலை மணி 6:55 மழலையர்களின் சூப்பர் ஹிட் நிகழ்ச்சியான பசுந்தளிர் கேட்டேன். காரைக்காலைச் சேர்ந்த 1 சிறுமி திருக்குறள்களை விறுவிறுப்பாக சொன்னார்கள். டீச்சராக வேண்டுமென்ற சிறுமியின் ஆசை நிறைவேற கடித வழி நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சி அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே நேயர் 14 சூப்பர் ஹிட் நிகழ்ச்சியான பசுந்தொழி நிகழ்ச்சி அருமையாக இருந்தது அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதே நேயர் 16 செவ்வாய் காலை மணி 6:35 ஒளிபரப்பான உழவர்களுக்கு நிகழ்ச்சி கேட்டேன். ஆட்டுப்பால் குடித்தால் உடல் எடையை குறைக்கலாம், இரத்த அழுத்தம் குறையும், உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரத்த தட்டுக்கள் அதிகரிக்கும் எனவும், ஆட்டுப்பாலின் மருத்துவ பயன்களை கேட்பதும் ஆட்டுப்பால் மீது ஈர்ப்பு அதிகமாகிவிட்டது, வழங்கிய சகோதரிகளுக்கு நன்றி எனவும் எழுதியுள்ளார் இந்த நேயர். அடுத்த கடிதங்களை எழுதியிருக்காங்க. நாகப்பட்டினம் ஆரிய நாட்டுத்தெரு சிவபாரதி, வாழ்முனீஸ்வரன், பாப்பா கோவில் ரவி, வேளாங்கண்ணி AR சொக்கலிங்கம், மயிலாடுதுறை SP வேந்தன், மங்கை மடம் ஜெயந்தி, மணக்குடி எஸ் ராஜேந்திரன் இவர்கள் எழுதியுள்ள கடிதத்தில், கடந்த 13 இரவு 10 ஒளிபரப்பான இரவு மலரும் நிகழ்ச்சி கேட்டோம். அதில் நேயர்கள் கடிதம் மூலம் விரும்பி கேட்ட பாடல்கள் வழங்கினார்கள். நிகழ்ச்சியில் ஒளிபரப்பான அனைத்து பாடல்களும் அருமையாக இருந்தது, வழங்கிய பண்பலைக்கு நன்றி எனவும் எழுதியுள்ளார்கள் இந்த நேயர்கள். இதே நேயர்கள் கடந்த 14 அன்று பிற்பகல் 2:05 ஒளிபரப்பான வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சி கேட்டோம். நிகழ்ச்சி அருமையாக இருந்தது, பங்கு கொண்ட நேயர்கள் கேட்ட வார்த்தைக்கு சரியான பதிலை சுட சுட சொன்னார்கள். நிகழ்ச்சி விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தது, வழங்கிய பண்பலைக்கு நன்றி எனவும் எழுதியுள்ளார்கள் இந்த நேயர்கள். இதே நேயர்கள் 19 அன்று காலை 10 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சி கேட்டோம். அதில் நல்ல பழக்க வழக்கத்தினால் கிடைத்த சக்தி என்ற பொருளில் உரையாடினார்கள். அதில் நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட நேயர்கள் தனக்கு கிடைத்த நல்ல பழக்க கருத்துக்களை வழங்கினார்கள் மற்றும் பாடல்களும் நிகழ்ச்சியும் அருமையாக இருந்தது, வழங்கிய பண்பலைக்கு நன்றிகள் என எழுதியுள்ளனர் இந்த நேயர்கள்.

சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 க்கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: பெண்களுக்கென்றே நாகையில் ஒரு உயர்தர கல்வி நிறுவனம் ஏடிஎம் மகளிர் கல்லூரி நாகப்பட்டினம்.
2: பெண்களால் மட்டுமே பயிற்றுவிக்கப்படுகிறது.
1: அனைத்து திறன் வளர் பயிற்சிகளுடன் இளங்கலை முதுகலை முனைவர் பட்ட படிப்புகள்,
2: தொழிற்கல்வி வகுப்புகள், சான்றிதழ் படிப்புகள் மற்றும் பாதுகாப்பும் கற்றல் சிறப்பும் நிறைந்த கல்வி வளாகம், அரசு உதவி பெறும் கல்லூரி
1: ஏடிஎம் மகளிர் கல்லூரி தன்னாட்சி நாகப்பட்டினம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி திருச்சி சாரதாசன்.

0: ஜுவல்லர்ஸ் நாகப்பட்டினம்.
1: கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் இனி சீர்காழி வட்டம் மேலமாத்தூர் கலைஞர் தாசன் எழுதியுள்ள கடிதம். கடந்த 14 தேதி அன்று 2-5 ஒளிபரப்பான வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சி கேட்டேன். அதில் கேட்கப்பட்ட வார்த்தை கடினமாக இருந்தாலும் நமது நேயர்கள் சிறப்பாக விடைகளை கூறி அசத்திவிட்டார்கள். நிகழ்ச்சி அருமையாக இருந்தது என எழுதியுள்ளார். அடுத்த கடிதம் பேரளம் செந்தில்கண்ணன் இவர்கள் எழுதியுள்ள கடிதத்தில், கடந்த 18 தேதி ஒளிபரப்பான தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி மிகவும் அருமை. காலை 10 ஒளி உலா வந்த சிந்தனை அரங்கம் வழிகாட்டுதலும் வழி நடப்போம் என்ற தலைப்பில் மிகவும் அருமையாக இருந்தது. நிகழ்ச்சியை தந்தமைக்கு பாராட்டுகள் என எழுதியுள்ளார் இந்த நேயர். அடுத்த கடிதத்தை எழுதியிருக்காங்க ஆண்டிப்பாளையம் மதனசேகர். 15 தேதி சிந்தனை அரங்கத்தின் தலைப்பு மிகவும் அருமையான தலைப்பு. பெற்றோர்களின் மனக்குமுறைகள் வெளிப்படுத்தின. இன்றைய காலகட்டத்தில் பெரியவர்கள் யாருக்கும் மதிப்பதில்லை. ஒரு சிலரை தவிர குடும்பத்தில் ஒற்றுமையின்மையும் இணைந்து காணப்படுகிறது. அன்றைக்கு வந்த சிந்தனை அரங்கு மிகவும் அருமையாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர். அடுத்தது கரையப்பம் வானொலியில் இப்பொழுது புது புது நிகழ்ச்சிகள் உள்ளன. அதிலும் வணக்கம் தோழி நிகழ்ச்சி அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கங்களாஞ்சேரி மைதிலி முருகேசன். அடுத்த கடிதத்தை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா மேனாங்குடி எம்கே முருகேசன், சாந்தி முருகேசன், அரவிந்தன், கலாவதி, ராஜலக்ஷ்மி, விஜயா, ரேவதி, நிஷான், ஹலீம், கொள்ளிடம், காமராஜ் இவங்க சொல்லியிருக்காங்க. கடந்த 17 தேதி அன்று காலை ஒளிபரப்பான சிந்தாமணி வீரசித்தி விநாயகர் ஆலய கும்பாபிஷேகத்தின் நிகழ்ச்சி நேரலை நிகழ்ச்சி அருமையாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளாங்க இந்த நேயர். அடுத்த கடிதம் கோத்தூர் அப்துல் கரீம் இவங்க எழுதியிருக்காங்க. கடந்த 12 தேதி அன்று உலா வந்த சிந்தனை அரங்கத்தில் நடையின் நின்னுயிர் நல்லதொரு அருமையான தலைப்பை தந்தீர்கள். தலைப்பிற்கு ஏற்றாற்போல் தன்னலமில்லாத வாழ்க்கை, தெளிவான சிந்தனை, நேர்பட பேசுதல், ஒழுக்கம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஒரு மனிதனை உச்சத்துக்கு கொண்டு சொல்வது இதெல்லாம் தான். இதை பற்றியெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு அன்னைக்கு சிந்தனை அரங்கம். வழங்கிய பண்பலைக்கும் அறிவிப்பாளருக்கும் நன்றி அப்படின்னு எழுதியிருக்காங்க கோத்தூர் அப்துல் கரீம். நமது பண்பலையில் நாளை காலை 9 காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ.
2: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் இதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு சாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்
4: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்.
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
4: பிபிஎன் கண் மருத்துவமனையும்.
1: மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர்
6: தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
7: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: நமது பண்பலையில் நாளை காலை 10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசந்தளிர்.
8: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கமாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லமது.
9: வீட்டு உபயோக பொருட்கள்
10: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோம்
11: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நமது பண்பலையில் நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம்.
12: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
1: நமது பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.

நிறைவு பெற்றது கடிதமலர்கள். இன்னும் சில நொடிகளில் 12:40 தமிழ் செய்திகள் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். மனநலத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் யோகா வழிகாட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படையின் INS துனாகிரி, INS சன்ஷோதக், INS அக்ரை ஆகிய போர்க்கப்பல்கள் இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டன. இன்று நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை 22

0: 129,000 பேர் எழுதியிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ரஷ்ய சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த 24 பேர் தாயகம் திரும்பினர். ஆசிய கராத்தே மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அலிஷா சௌத்ரி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மனநலத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் யோகா வழிகாட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி கொல்கத்தாவில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி மனநலத்திற்கும் உள் உணர்வை வெளிப்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருப்பதாக கூறினார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும் என்று அவர் தெரிவித்தார். யோகாவை பின்பற்றுவதன் மூலம் 40 வயதில் 20 வயது இளைஞர் போலவும், 50 வயதில் 30 வயது போலவும், 70 வயதில் 50 வயது போலவும் செயல்பட முடியும் என்று அவர் கூறினார். சர்வதேச யோகா தினம் உலகெங்கும் உள்ள பல்வேறு நாடுகளில் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். யோகா 365 என்ற 100 நாள் இணையதள யோகா பயிற்சி வகுப்பில் 130 நாடுகளைச் சேர்ந்த 30 லட்சம் பேர் பங்கேற்றதாக அவர் கூறினார். ஆரோக்கியமான சமூகத்தால் மட்டுமே நாடு வளர்ச்சியடைய முடியும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். யோகா என்பது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் உருவான உடல் மன ஆன்மீக நலனுக்கான பயிற்சி என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி அவர் எழுதியுள்ள கட்டுரையில் இளம் வயதிலேயே யோகாசன பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அனைத்து குடிமக்களும், கல்வி நிறுவனங்களும், மருத்துவ அலுவலர்களும், சமூக அமைப்புகளும் யோகாசன முறையை பின்பற்றி பயனடைய வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்த கட்டுரையில் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையில் புதுதில்லியில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், யோகாவின் மூலம் நேர்மறையான எண்ணங்களை உருவாக்க முடியும் என்று தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு குடிமகனும் பங்காற்றுவதற்கு யோகா ஊக்கசக்தியாக விளங்குவதாக திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் மகாபலிபுரத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்றார். முன்னதாக இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், உடல் மனம் உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார். சுகாதாரமான முழுமையான வாழ்விற்கு உதவிடும் பயிற்சி முறையாக யோகா திகழ்கிறது என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி வேலூர் கோட்டை பூங்காவில் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் யோகாசன பயிற்சியில் ஈடுபட்டனர். யோகாசனம் மூலம் மன வலிமை ஏற்பட்டுள்ளதாக யோகாசன பயிற்சியை மேற்கொண்டவர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: எல்லா விதமான யோகா கத்துக்கிட்டாங்க. இந்த யோகாவை சொல்லி கொடுத்ததுனால எங்களுக்கு நல்ல ரிலாக்ஸா இருந்துச்சு. இது தினம் தினம் பண்றதுனால உடல் வலிமை, மன வலிமை எல்லாமே கூடும். நம்ம மைண்ட் எதுக்கும் போகாம படிப்பு மேல மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும். எல்லாரும் இதை டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப வயசானாலும் நம்ம நல்லா ஸ்ட்ரென்தா வாழ முடியும்.
2: நீங்க வந்து யோகா ட்ரை பண்ணும், வஜ்ராசனம், அதே போல பத்மாசனம், அதே போல நாசிகாமுத்ராசனம் ட்ரை பண்ணி சில பல பேசிக்ஸான எக்ஸசைஸ் கற்றுக்கிட்டோம். அதே போல மேஜரான எக்ஸசைஸ் பண்ண என்னென்ன ஃபிட்னஸ் கிடைக்கும், மனுஷனுக்கு தேவையானது ரெண்டு, மனவலிமை அண்ணன் வந்து மன உறுதி, ரெண்டுமே வந்து யோகாவில் கொடுக்க முடியும்னு சொல்லி எங்களுக்கு புரிய வச்சாங்க.
0: தெற்கு ரயில்வே சார்பில் சர்வதேச யோகா தினம் சென்னையில் இன்று கொண்டாடப்பட்டது. தெற்கு ரயில்வேயின் கூடுதல் பொது மேலாளர் திரு விபின்குமார் தலைமையில் நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் ஏராளமான ஊழியர்கள் பங்கேற்றனர். தெற்கு ரயில்வேயின் சென்னை, திருச்சி, மதுரை, சேலம், பாலக்காடு, திருவனந்தபுரம் ரயில்வே கோட்டங்கள் சார்பிலும் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கப்பல் கட்டுமான துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய கடற்படையின் 3 போர்க்கப்பல்களை இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்து பேசிய அவர், இது தொடர்பாக மத்திய அரசு

பல்வேறு கொள்கை முடிவுகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் கடல்சார் துறை மேம்பாடு அடைவதன் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக வாய்ப்புள்ளதாக பிரதமர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் INS தூணாகிரி, INS சன்ஷோதக், INS அக்ரே ஆகிய மூன்று போர்க்கப்பல்களை இந்திய கடற்படையின் சேவைக்காக திரு நரேந்திர மோடி இணைத்தார். இந்திய கடற்படையின் கப்பல் வடிவமைப்பு வாரியம் அமைத்துள்ள இந்த போர்க்கப்பல் கொல்கத்தாவின் கார்டன் ரீச் கப்பல் கட்டுமான நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டுள்ளது. INS தூணாகிரி போர்க்கப்பலில் பிரம்மோஸ் ஏவுகணை உள்ளிட்ட ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளன. INS சன்ஷோதக் போர்க்கப்பல் கடலோர மற்றும் ஆழ்கடல் பகுதிகளில் ஆய்வுக்கு பயன்படுத்தப்படும். INS அக்ரே போர்க்கப்பல் நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்து அழிக்கும் திறன் கொண்டதாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல்களின் 75% பாகங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. இந்திய விமானப்படையின் 3 போர்க்கப்பல்களை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணித்தது கடல்சார் திறன் வளர்ச்சியில் வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில்,

0: தயாரிக்கப்பட்டதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது.
1: இந்திய விமானப்படையின் 3 போர்க்கப்பல்களை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணித்தது கடல்சார் திறன் வளர்ச்சியில் வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுயசார்பு இந்தியா அடிப்படையில் ராணுவ தளவாடங்கள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்திய பெருங்கடலில் கடல்சார் பாதுகாப்பிற்காக இந்த போர்க்கப்பல்கள் பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. இத்தேர்வை 2,29,000 பேர் எழுதியிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் அச்சமின்றி தேர்வை எழுத வேண்டும் என்று கூறினார். வெளிப்படைத்தன்மையுடனும் பாதுகாப்பாகவும் நீட் தேர்வை நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் நடைபெறும் இந்த தேர்வு பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:15 வரை நடைபெறவுள்ளது. பிற்பகல் 1:30 வரை நடைபெறும் மட்டுமே தேர்வு மையத்திற்கு மாணவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், நுழைவுச்சீட்டு மற்றும் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையுடன் மாணவர்கள் தேர்வெழுத அனுமதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வெழுத மாணவர்களுக்கான குடிநீர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக அந்த முகமை கூறியுள்ளது. ரஷ்ய சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிலிப்பீன்ஸ் நாட்டைச் சேர்ந்த 24 பேர் தாயகம் திரும்பினர். சைபீரிய பகுதியில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்ட இவர்களை விடுவிக்க வேண்டும் என்று பிலிப்பீன்ஸ் அதிபர் பெர்னிடாட் மார்கோஸ் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து கடந்த புதன்கிழமை இவர்களை விடுவிக்க திரு புட்டின் உத்தரவிட்டார். இந்த 24 பேரும் 2 விமானங்களில் இன்று காலை பிலிப்பீன்ஸ் தலைநகர் மணிலா சென்றடைந்தனர். ஆசிய கராத்தே மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அலிஷா சௌத்ரி தங்கப்பதக்கம் வென்றார். இந்தோனேஷியாவின் பாலியில் நடைபெற்ற இப்போட்டியின் 55 கிலோ எடைப்பிரிவில் ஜப்பானின் ரீனா கூடாவை 4-3 என்ற புள்ளிக்கணக்கில் வென்றார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் அன்வி ராத்தோட் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியின் சுகலில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 4 தங்கம், 1 வெள்ளி, 4 வெண்கலப்பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஜெர்மனி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. இதுவரை ஜெர்மனி, மெக்சிகோ, அமெரிக்கா நாடுகளின் அணிகள் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இலங்கை ஏ அணிக்கு எதிராக பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்று முன் வரை 34 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 247 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் இப்போட்டி இன்று இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. நேஷனல் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மனநலத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் யோகா வழிகாட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படையின் INS துனாகிரி, INS சன்ஷோதக், INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டன. இன்று நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை 2,29,000 பேர் எழுதியிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ரஷ்ய சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிலிப்பீன்ஸ் நாட்டைச் சேர்ந்த 24 பேர் தாயகம் திரும்பினர். ஆசிய கராத்தே மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அலிஷா சௌத்ரி தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 12:50. தேசியெங்கும் இசையின் ஊற்று. இது நம் காரை பண்பலை 100.3.
3: 105 கால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
2: நேயர்களை இனி கேட்கலாம் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.

0: செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தலை, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தழி நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேட்போமா?
1: ஒரு நாட்டோட அரசு தன்னோட அவையில இருக்கிற அமைச்சர்கள் கிட்ட யாரு புத்திசாலின்னு சோதிக்க விரும்பினாராம். அரசர் உடனே எல்லா மந்திரிகளையும் வர வச்சு எல்லாருக்கும் ஒரு தங்க நாணயத்தையுமே கொடுத்தாராம். அரசர் மந்திரிங்க கிட்ட இந்த ஒரு தங்க நாணயத்தை எடுத்துக்கிட்டு அரண்மனையில இருக்கிற ஒரு பெரிய அறைய முழுமையா நீங்க தான் நிரப்பணும் அப்படின்னு சொன்னாராம். யார் அந்த அறைய முழுமையா நிரப்புறாங்களோ அவங்களே முதன்மையான மந்திரின்னு ஒரு நிபந்தனையும் விதித்தாராம். சில மந்திரிகள் என்ன பண்ணாங்களா, காய்ந்த இலையும் வைக்கோலையும் குறைச்சி விலையில வாங்கி அறையை நிரப்ப முயற்சி பண்ணாங்களாம். ஆனா அதெல்லாம் வச்சு அறைய பாதி கூட நிரப்ப முடியலையா. இறுதியா ஒரு புத்திசாலி மந்திரி மட்டும் என்ன பண்ணாருனா, ஒரு தங்க நாணயத்தை வச்சு கொஞ்சம் மெழுகுவத்தியும் ஊதுபத்தியும் வாங்கினாராம். வாங்கிட்டு வந்து அறையோட நடுவுல ஏத்தியும் வச்சாராம். சில நிமிஷம் கழிச்சு அந்த மெழுகுவத்தியோட ஒளியில ஊதுபத்தியோட நறுமணத்துல அந்த அறை முழுக்க முழுமையா நிறைஞ்சு போனுச்சா. இத பார்த்த அரசர் மகிழ்ச்சி அடைந்தாராம். பொருட்களா நிரப்புவதை விட அறிவால அறைய நீதான் நிரப்பி வச்சிருக்க, அதனால உனக்கே அந்த தலைமை மந்திரி பதவியே கொடுத்துடுறேன்னு சொன்னாரா.
0: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமிலா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளி நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
1: வணக்கம் தம்பி.
2: வணக்கம் அக்கா.
1: உங்க பேர் என்ன?
2: ஏ தீபேஷ்.
1: சரிங்கப்பா, என்ன ஸ்டாண்ட் படிக்கிறீங்க?
2: அரசு தொடக்கப்பள்ளி திருமாவளங்கையில 5ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
1: சரிங்கப்பா, இன்னைக்கு நேருக்குக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
2: தீமை நன்மை பத்தின கதை சொல்லப்போ.
1: சொல்லுங்களே பாப்போம்.
2: ஒரு காட்டுல ஒரு கொக்கு இருந்துச்சான். அந்த கொக்கு ஒரு குளத்துக்கு அந்தாண்ட கல் இருந்துச்சான். அங்க நிறைய மீன் எல்லாம் இருந்துச்சான். அந்த மீன்ல இந்த கொக்குக்கு ஒரு கண்ணா வெய்யடிக்கிற காலமா பார்த்து ஒரு நாள் வந்துச்சான். அப்ப அந்த கல்லுகிட்ட போய் உக்காந்துகிட்டு சொன்னிச்சான் மீன் எல்லாகிட்டையும், நீங்க இன்னும் கொஞ்சம் நாள்ல தண்ணி எல்லாம் வறண்டுச்சு, நீங்க பரிதாபமா செத்து போயிடுவீங்க அப்படின்னு சொன்னிச்சான். இந்த கூட்டத்துல இருந்து ஒரு மீன் வெளில வந்து சொன்னிச்சான், எங்களை வேற குளத்துல போய் விட்டுறியா அப்படின்னு சொன்னிச்சான். உடுறேன்னு சொல்லிட்டு போய் எல்லா மீனையும் தின்னுட்டான். லாஸ்டா ஒரே நண்டு இருந்துச்சான். அந்த நண்டை அழைச்சிட்டு போய் அங்க திங்கிறப்ப அதுக்கு தெரிஞ்சிருச்சான், இது நம்ம திங்கதான் போகுதுன்னு. அத கழுத்துல கீறி அந்த கொக்கு செத்து போயிடுச்சான். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, தன்மினை தன்னை சுடும்.
1: சுப்ர கதை சொன்னீங்களே, சரிப்பா இப்ப நீ குட்டியா இருக்கல, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பெரிய ஆள பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
2: ஆர்மி.
1: நீங்க வருங்காலத்துல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ராணுவ அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்க.
2: தேங்க்யூ.
0: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களில் மழை மொழியில் நினைந்தோம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்,
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: நேர்களை நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12:55. நேர்களினை கேட்கலாம் பன்னிசை.

நேயர்களின் நினைவிற்கு என்று மாலை 6:20 என் சொல்லமது வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன்சுருட்டி சி. அரங்கநாதன் அவர்கள். தொடர்ந்து 6:25 லைட் ஹவுஸ் 6:40 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் மகளிருக்கான உடல் நல பிரச்சனைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி. சத்யமீரா அவர்கள். இன்றிரவு 7:30 உழவர் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பனைமரம் மூலம் பொருளாதார உயர்வு. மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் பனைமரம் அறக்கட்டளை நிறுவனர் கே. ரவீந்திரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்றிரவு 7:30 உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில். தொடர்ந்து 8:00 நலம் நல்கும் யோகா. யோகாசனத்தின் பயன்கள். யோகாசனத்தின் பயன்கள். காரைக்கால் தலத்தெரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இம்மாதம் 17 அன்று நடைபெற்ற சர்வதேச யோகா தின சிறப்பு நேரலை நிகழ்ச்சியிலிருந்து சில பகுதிகள். பங்கேற்பவர் காரைக்கால் யோகா பயிற்றுனர் முனைவர் எஸ். செந்தில் அவர்கள். நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் காரைக்கால் வானொலியில்.

0: நேயர்களுக்கு தங்களது உளம் கனிந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு தங்களது உளம் கனிந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ்.
2: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: நேயர்களுக்கு நாகப்பட்டினம் ஏடிஎம் மகளிர் கல்லூரியின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். யோகா பயின்று மனமும் உடலும் எப்போதும் நலமாக இருக்க வாழ்த்துகிறது ஏடிஎம் மகளிர் கல்லூரி தன்னாட்சி நாகப்பட்டினம்.

0: கம்பளையில் நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தேன்மழை நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்களது விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். கடிதம் வழியே எத்தனையோ புது புது பாடல்கள் தோன்றி வண்ணம் இருந்தாலும் நம் மனதில் நீங்காமல் இடம் பிடித்திருக்கும் பாடல்கள் சில. அப்படிப்பட்ட 70 மற்றும் 80களின் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தென்மழை நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் ஒலிக்கிறது. பொல்லாதவன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், பாணி ஜெயராமன் குரலில் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. நன்னிலம் அம்பலவாணன், மல்லிகா, மேகநாதன், திவ்யா.

0: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
1: மின்னும் தங்க நிலவோ, கண்கள் தீண்டும் பட்டின் அழகோ,
2: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
3: நினைவில் கொள்ளுங்கள், நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் அண்ட் ட்ரீஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
3: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
6: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
3: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீனைட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
7: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
3: பண்பலையோடு இணைந்து நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மனம் பருடும் பாடல்களுடன் ஒலித்துக் கொண்டிருக்கும் தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கும் இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க காட்டூர் சிவகுமார், சுஜாதா சிவகுமார், சஞ்சய் குமரன், சரண் குமார், மாலதி பாபு, ஸ்ரீனிவாசன், சிவகாமி தீப்தி, மணக்குடி ஆறுமுகம், கோமதி ஸ்ரீவர்ஷன், உட்கோட்டை சரவணன், ராஜேஸ்வரி, கனிஷ்கா நிவாஷ், பனங்குடி ரத்னா, பிரகாஷ், சிவனேஷ், சர்வேஷ், சுவாமிமலை, சேகர், இந்திரா, திவ்யா, கார்த்திகேயன், தியானிகா, ரதிமித்ரா. பாடல் ஒலிக்கிறது மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து.

0: அனைவருக்கும் நீதி கிடைக்க நாட்டில் புதிய காலை பிறக்க திஷா காட்டுது புதிய பாதையை பிரச்சனைக்கு நல்ல தீர்வு.
1: திஷா திட்டத்தின் டெலிலா நியாயபந்து சட்ட அறிவு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். டெலிலாவின் கட்டணமில்லா தொலைபேசி எண் 144454 மற்றும் www.teli-law.in இணையதளத்தில் சட்ட உதவிகள் கிடைக்கும்.
2: நாகையில் ஒரு உயர்தர கல்வி நிறுவனம் ஏடிஎம் மகளிர் கல்லூரி நாகப்பட்டினம்.
3: பெண்களால் மட்டுமே பயிற்றுவிக்கப்படுகிறது.
2: அனைத்து திறன் வளர் பயிற்சிகளுடன் இளங்கலை முதுகலை முனைவர் பட்ட படிப்புகள்,
3: தொழிற்கல்வி வகுப்புகள், சான்றிதழ் படிப்புகள் மற்றும் பாதுகாப்பும் கற்றல் சிறப்பும் நிறைந்த கல்வி வளாகம். அரசு உதவி பெறும் கல்லூரி
2: ஏடிஎம் மகளிர் கல்லூரி, தன்னாட்சி, நாகப்பட்டினம்.
4: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நேயர்களுக்கு உலம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
4: நேயர்களுக்கு நாகப்பட்டினம் ஏடிஎம் மகளிர் கல்லூரியின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். யோகா பயின்று மனமும் உடலும் எப்போதும் நலமாக இருக்க வாழ்த்துகிறது ஏடிஎம் மகளிர் கல்லூரி, தன்னாட்சி, நாகப்பட்டினம். நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசெட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.

0: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
1: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள். காரைக்கால் ஷேகர்ஸ்.
2: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் இன் சொல் அமுது.
3: உள்ளூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
4: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
5: தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமெக்ஸ், பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.

இணைந்திருக்கிறோம் நேர்களே தேன்மழை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் அம்மன் கோயில் கிழக்காலை திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி, பாலமுருகன்.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாளைக்காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ரேடியோ கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லாப் அழகும் பசுந்தலில் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் காரைக்கால் கமர்ஷியல் ரேடியோஸ்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனின் அக்கறை கொண்டு சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம்.
4: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
2: தரமான தார்பைகள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நமது பண்பலையில் நாளை காலை 7:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார் சாமி. நாளை மாலை 5:00 நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மற்ற ஸ்டோர்ஸ் வழங்கும் உலா வரும் நேரம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள்.

0: நிறைவு பெறுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த தேன்வழே இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
0: நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஆகாஷ்வாணி காரை பண்பலை 100.3 நேரம் 1:30.
5: ஆகாஷ்வாணி சர்வதேச யோகா தின சிறப்புரை கேட்கலாம். வழங்குபவர் மனவளக்கலை பேராசிரியர் எஸ் கோவிந்தராஜ் அவர்கள்.
6: நேயர்கள் அனைவருக்கும் அன்பான மகிழ்ச்சியான சர்வதேச யோகா தின வாழ்த்துக்கள். ஒட்டுமொத்த உலகமும் ஆரோக்கியத்தை நோக்கி திரும்பும் இந்த உன்னதமான 12வது சர்வதேச யோகா தினத்தில் உங்களோடு யோகாவின் மகத்துவத்தை பற்றி பேசுவதில் நான் பெருமதிப்பும் பெருமிதமும் அடைகிறேன். இந்த ஆண்டின் யோகா தினத்தின் கருப்பொருள் யோகா ஃபார் ஹெல்த்தி ஏஜிங், ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்பதாகும். நம்முடைய வாழ்க்கையின் பிற்காலத்தை நோயற்றதாக

ஆகவும் நிம்மதியானதாகவும் மாற்றும் யோகா என்பது கருப்பொருளின் விளக்கம் ஆகும். கடந்த 2014 ஐக்கிய நாடுகள் சபையில் நமது பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையையும் வேண்டுகோளையும் ஏற்று ஐக்கிய நாடுகள் சபை ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21 சர்வதேச யோகா தினமாக அறிவித்தது. இன்று உலகம் முழுவதும் உள்ள 170 மேற்பட்ட நாடுகள் சாதி மத இன எல்லைகளை கடந்து இந்த தினத்தை சர்வதேச யோகா தினமாக கொண்டாடுகின்றன என்றால் அது நம் முன்னோர்கள் உலகிற்கு அளித்த யோகா எனும் கொடையின் வலிமையை காட்டுகிறது. யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி அல்ல, அது ஒரு வாழ்வியல் முறையாகும். நம்மில் பலர் யோகா என்பதை ஏதோ உடலை வளைத்து செய்யும் ஒரு கடினமான உடற்பயிற்சி என்று மட்டுமே நினைக்கிறார்கள். ஆனால் அது முற்றிலும் தவறு. யோகா என்ற சொல்லின் உண்மையான பொருள் இணைப்பு என்பதாகும். நம் உடலையும் நாம் சுவாசிக்கும் மூச்சு காற்றையும் கட்டுக்கடங்காமல் ஓடும் நம் மனதையும் ஒன்றாக இணைக்கும் ஒரு உன்னத பாலமே யோகா ஆகும். சுருக்கமாக சொன்னால் இது உடலுக்கும் உள்ளத்திற்கும் இடையே ஒரு சுமூகமான சமநிலையை உருவாக்குகிறது. நேயர்களே, நாம் இன்று நவீன வடிவத்தில் பார்க்கும் யோகாவிற்கு பின்னால் 1000 பாரம்பரியம் உள்ளது. நம்மில் பலர் யோகா என்பது ஏதோ அண்மை காலத்தில் உருவான ஒன்று என்று நினைக்கிறோம். ஆனால் பாரம்பரிய யோகா என்பது நம் பாரத தேசத்தின் ஆன்மீக மற்றும் அறிவியல் உறைவிடம் ஆகும். சுமார் 5000 முற்பட்ட காலத்திலிருந்தே தொடரும் ஒரு உன்னதமான தொன்மை வாய்ந்த வாழ்வியல் கலையாகும். பாரம்பரிய யோகாவின் சில முக்கியமான அம்சங்களை நாம் அறிந்து கொள்வது அவசியம் என்று நினைக்கிறேன். வேறு வேறு தலங்களில் வெவ்வேறு வடிவங்களில் இருந்த யோக கலைகளை யோக கலையின் தந்தை என்று அழைக்கப்படும் பதஞ்சலி முனிவர் ஒருங்கிணைத்து யோகாவை 8 நிலைகளாக பிரித்து அஷ்டாங்க யோகம் என்று நமக்கு அருளினார்கள். அந்த 8 யோக நிலைகள் முறையே யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம் மற்றும் சமாதி என்பனவாகும். யமம் என்பது நாம் சமுதாயத்தில் பிற மனிதர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி கூறுவது, அதாவது சமுதாய ஒழுக்கம் சார்ந்தது. நியமம் என்பது தனி மனித ஒழுக்கம் சார்ந்தது. நாம் நம் மனதையும் அக வாழ்க்கையையும் தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க நெறிகள் பற்றி கூறுவதாகும். உடலை ஆரோக்கியமாக வைப்பதற்குரிய பல உடல் நிலைகளை குறித்து கூறுவது ஆசனம். பிராணாயாமம் என்பது மூச்சுக்காற்றை கட்டுப்படுத்தும் கலை பற்றியது. மூச்சுக்காற்றை ஒழுங்குபடுத்தி ஆரோக்கியத்தை கூட்ட வல்லது பிராணாயாமம். பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி இந்த 4 நிலை யோக பயிற்சிகளும் நம் மனதை உள்நோக்கி திருப்பி ஒரு புள்ளியில் நிலைநிறுத்தி இறைநிலையோடும் பிரபஞ்சத்தோடும் இணைக்கின்றன. இதிலிருந்து பாரம்பரிய யோகா என்பது வெறும் உடலை வளைப்பது மட்டுமல்ல, அது மனிதனை ஒழுக்கமுள்ளவனாகவும் மன அமைதி கொண்டவனாகவும் மாற்றும் ஒரு முழுமையான வாழ்க்கைக்கான வழிகாட்டியாக விளங்குகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். இதன் மூலம் மனிதனை அவனுடைய மனதை வைத்தே பிரபஞ்சத்தோடு இணைத்து பிரபஞ்சத்தின் ஒரு சக்தியாக அவன் விளங்குவதை உணர வைத்து அந்த மனிதனின் வல்லமையையும் அவனுக்கும் இயற்கைக்கும் உள்ள தொடர்பையும் உணர்த்த வல்லது யோகம். யோகா பற்றி பேசும் பொழுது தமிழ்நாட்டில் சித்தர்களின் யோக பாரம்பரியத்தை பேசாமல் இருக்க முடியாது. தமிழ் மண்ணிற்கும் பாரம்பரிய யோகாவிற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. நம் தமிழ்நாட்டு சித்தர்கள் யோகக்கலையை மருத்துவத்தோடும் தத்துவத்தோடும் இணைத்து வளர்த்தார்கள். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று திருமூலர் தனது திருமந்திரத்தில் பாடியுள்ளார். உடலை பாதுகாக்கும் பொழுதுதான் உயிரை காக்க முடியும். அதற்கு யோகாதான் மிகச்சிறந்த வழி என்பதை 1000 முன்பே நம் தமிழ் பாரம்பரியம் உலகிற்கு உரக்கச் சொல்லியிருக்கிறது.

0: இன்று நாம் செய்யும் ஃபிட்னஸ் யோகாக்கள் உடல் எடையை குறைக்கவோ அல்லது அழகை கூட்டவோ பயன்படலாம். ஆனால் பாரம்பரிய யோகாவின் முதன்மை நோக்கம் சித்த விருத்தி நிரோதகா என்பதாகும். அதாவது அலைபாயும் மனதை உள்முகமாக திருப்பி மனிதனை அவனது அக உலகத்தோடு இணைப்பது என்பதாகும். இந்த நவீன உலகில் யோகா ஏன் அவசியம் என்றால், நாம் வாழும் இந்த காலகட்டத்தில் தொழில்நுட்ப ரீதியாக நாம் மிக வேகமாக வளர்ந்துவிட்டோம். ஆனால் அதே வேகத்தில் மன அழுத்தமும் பதற்றமும் தூக்கமின்மையும் நம் வாழ்வின் அங்கங்களாக மாறிவிட்டன. இன்றைய இளைஞர்களும் மாணவர்களும் வேலைக்கு செல்பவர்களும் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால் மன அழுத்தம்தான். யோகாவின் ஒரு பகுதியான பிராணாயாமம் எனும் மூச்சு பயிற்சி மற்றும் தியானம் ஆகியவை நம் மூளைக்கு செல்லும் ஆக்சிஜன் அளவை அதிகரித்து மனதை அமைதிப்படுத்துகின்றன. இது பதற்றத்தை குறைத்து முடிவெடுக்கும் திறனையும் ஞாபக சக்தியையும் பெருமளவு கூட்டுகிறது. இன்றைய சூழ்நிலையில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் குறிப்பாக இளைய சமுதாயத்திற்கு மன ஆரோக்கியம் சென்று சேர்ந்தாக வேண்டும். அடுத்து உடல் ஆரோக்கியம். தொடர்ந்து யோகாசனம் செய்வதன் மூலம் நம் உடலில் இரத்த ஓட்டம் சீராகிறது. தசை மற்றும் எலும்புகள் வலுவடைகின்றன. எல்லாவற்றுக்கும் மேலாக நம் உடலின் இம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றல் பல மடங்கு அதிகரிக்கிறது. நீரழிவு, இரத்த அழுத்தம் போன்ற நவீன கால வாழ்வியல் நோய்களை கட்டுப்படுத்த யோகா ஒரு சிறந்த இயற்கை மருந்தாகும். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட உன்னத நோக்கத்தோடு இந்த நாளில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டும் நாம் வெறும் தற்காலிக ஆரோக்கியத்திற்காக அன்றி நம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக யோகாவை மாற்ற வேண்டும் என்ற விழிப்புணர்வை உலகெங்கும் விதைத்து வருகிறோம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நம்மிடம் எவ்வளவுதான் செல்வமும் வசதிகளும் இருந்தாலும் அதை அனுபவிக்க ஆரோக்கியமான உடலும் அமைதியான மனமும் வேண்டும். அந்த ஆரோக்கியத்தை எவ்வித செலவும் இன்றி நமக்கு தரவல்லது யோகா. நேயர்களே, யோகா என்பது ஏதோ ஜூன் 21ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் செய்துவிட்டு மறக்கும் விஷயமல்ல. அது ஒரு தொடர் பயணம். 24 மணி நேரம் கொண்ட ஒரு நாளில் நமக்காக, நம் உடலுக்காகவும் மனதிற்காகவும் குறைந்தது 30 நிமிடங்கள் ஒதுக்க நாம் பழக வேண்டும். அது அன்றைய நாள் முழுவதையும் சுறுசுறுப்பாகவும் பாசிட்டிவ் எனர்ஜி எனும் நேர்மறை ஆற்றலுடனும் கடக்க உதவும். எனவே இந்த சர்வதேச யோகா தினத்தில் நாள்தோறும் யோகா பயில்வோம், நோயற்ற வாழ்வு வாழ்வோம், ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று நாம் அனைவரும் நெஞ்சார உறுதியேற்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.
1: சர்வதேச யோகா தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் மனவளக்கலை பேராசிரியர் எஸ் கோவிந்தராஜ் அவர்கள்.
2: நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா வெங்கடேசன்.
1: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

நேயர்களின் நினைவிற்கு நமது பண்பலையில் இன்று இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட்டின் உழவர் அரங்கம். பனைமரம் மூலம் பொருளாதார உயர்வு. மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் பனைமரம் அறக்கட்டளை நிறுவனர் கே. ரவீந்திரன் அவர்களுடன் நேர்முகம்.

நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்கள் அனைவரும் யோக பயிற்சியை வாழ்நாள் பயிற்சியாக கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. கல்வி நிறுவனங்களில் மாணாக்கருக்கு இடையூறு ஏற்படுத்தும் செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் எச்சரித்துள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டு மக்கள் அனைவரும் யோகா பயிற்சியை வாழ்நாள் பயிற்சியாக கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவுறுத்தியுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி கொல்கத்தாவில் நடைபெற்ற பிரம்மாண்ட யோகா நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர், யோகாவால் உடலும் மனமும் ஒருங்கிணைந்து ஆரோக்கியம் மேம்படும் என்றார். இன்றைய வேகமான உலகில் ஒழுக்கம், விழிப்புணர்வு மற்றும் சமநிலையுடன் வாழ்வதற்கான வழிமுறைகளை முழுவதும் உள்ள 100 முக்கிய இடங்களில் சிறப்பு யோகா கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூர் யோகா நிகழ்வில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, நாட்டின் பாரம்பரிய கலையாக யோகா திகழ்கிறது என்றார். ஆரோக்கியமான குடும்பம், சமூகம் மற்றும் தேசத்தை கட்டமைக்க யோகா பெரிதும் உதவுவதாக கூறினார். லடாக் லே பகுதியில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்ற குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், இந்திய நாகரிகத்தின் அடையாளமாக திகழும் யோகா உடல், மனம் மற்றும் ஆன்ம நலனுக்கான பயிற்சி என்று கூறியுள்ளார். ஆரோக்கியமான முதுமை காலத்தை வழிநடத்த யோகா பெரும் பங்காற்றும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேகாலயா மாநிலம் ஷில்லாங்கில் கிழக்கு வான்படை தலைமையகத்தில் நடைபெற்ற யோகா தின கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அவர், யோகாவை வாழ்க்கை முறையாக கடைபிடிக்க உறுதியேற்க வேண்டும் என்று கூறினார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், ஆரோக்கியமான மகிழ்ச்சியான சமுதாயத்தை உருவாக்க ஒவ்வொருவரும் யோகாவை வாழ்வின் அங்கமாக மாற்ற வேண்டும் என்றார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் யோகா சிறப்பு பயிற்சி

0: தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், இந்திய நாகரிகத்தின் அடையாளமாக திகழும் யோகா உடல் மனம் மற்றும் ஆன்ம நலனுக்கான பயிற்சி என்று கூறியுள்ளார். ஆரோக்கியமான முதுமை காலத்தை வழிநடத்த யோகா பெரும் பங்காற்றும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேகாலயா மாநிலம் ஷில்லாங்கில் கிழக்கு வான்படை தலைமையகத்தில் நடைபெற்ற யோகா தின கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அவர், யோகாவை வாழ்க்கை முறையாக கடைபிடிக்க உறுதியேற்க வேண்டும் என்று கூறினார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், ஆரோக்கியமான மகிழ்ச்சியான சமுதாயத்தை உருவாக்க ஒவ்வொருவரும் யோகாவை வாழ்வின் அங்கமாக மாற்ற வேண்டும் என்றார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் யோகா சிறப்பு பயிற்சிகள் நடைபெற்றன. திருப்பூரில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் பங்கேற்றார். நாமக்கல், அரியலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகங்களில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் ஈடுபட்டனர். தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரை பூங்காவில் தேசிய மாணவர் படை அதிகாரிகள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணாக்கர் கலந்து கொண்டு வஜ்ராசனம், திரிகோண ஆசனம், சூரிய நமஸ்காரம் உள்ளிட்ட 25 ஆசனங்களை நிகழ்த்தினர். விழுப்புரம் செஞ்சிக்கோட்டை பூங்காவில் அஞ்சல் துறை சார்பில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் ஏராளமான பள்ளி மாணாக்கர், தொல்லியல் மற்றும் அஞ்சல் துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். சேலம் ரயில்வே கோட்ட அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் கோட்ட மேலாளர் வன்லால் தலைமையில் அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள், சாரணர் படை மாணாக்கர் உள்ளிட்டோர் யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி மையத்தில் ராணுவ அதிகாரிகள் குடும்பத்துடன் யோகாசன முத்திரைகளை செய்து காண்பித்தனர். வேலூர் கோட்டை பூங்காவில் இன்று நடைபெற்ற யோகா பயிற்சியில் தொல்லியல் துறை அதிகாரிகள், பள்ளி கல்லூரி மாணாக்கர் உள்ளிட்டோர் யோக பயிற்சியை மேற்கொண்டனர். தர்மபுரியில் பள்ளி கல்லூரி மாணாக்கர் பங்கேற்ற யோக பயிற்சியின் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: யோகாசனம் மேற்கொள்வதன் மூலம் சகிப்புத்தன்மை அதிகரிக்கும், கழுத்து வலி, முதுகு வலி, மூட்டு வலிகளுக்கு தீர்வாக அமையும். இவ்வளவு நன்மைகள் மனிதர்களுக்கு அளிக்கும் யோகா பயிற்சி சர்வதேச யோகா தினத்தில் தருமபுரி மாவட்டத்தில் அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள், பொது நிறுவனங்கள் சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. யோகாசன வடிவத்தில் மாணவர்கள் நின்று பார்ப்போரை வியக்க வைத்தனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: தஞ்சை பெரிய கோவில் வளாகத்தில் தொல்லியல் துறை சார்பில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவர் இப்பயிற்சி தமக்கு பெரிதும் ஊக்கமளிப்பதாக கூறினார்.
2: இன்னைக்கு வந்து உலக யோகா தினம். நாங்க வந்து கேத்த ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கோம். பெரிய கோயில வந்து யோகா நடக்குது அப்படிங்கறது வந்து ஸ்கூல் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு எங்க NCC குரூப்ல இருந்து நாங்க வந்து யோகா பண்றதுக்காக வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா வந்திருக்காங்க. யோகா ட்ரைனர்லாம் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அது எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால நாங்க வந்து டெய்லிக்கும் அவங்க வந்து வீட்டுல எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லிருக்காங்க. இதனால பண்றதுனால நம்ம உடம்பு மனசு அளவுக்கு நமக்கு எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கும். அதனால நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க.
0: MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு நாடு முழுவதும் சற்று நேரத்தில் நடைபெறுகிறது. புதுதில்லியில் இன்று செய்தியாளரிடம் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான், நீட் மறுதேர்வு சுமூகமாக நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உள்ளிட்ட 12 மொழிகளில் நடைபெறும் இத்தேர்வை நாடு முழுவதும் 551 நகரங்களில் 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணாக்கர் எழுதுகின்றனர். தமிழகத்தில் சென்னை, கோவை, திருச்சி உள்ளிட்ட 31 மாவட்டங்களில் 307 தேர்வு மையங்களில் நடைபெறும் இத்தேர்வை 142,000 பேர் எழுதுகின்றனர். திருச்சி மாவட்டத்தில் 6,688 பேர் தேர்வெழுதுகின்றனர். ஈரோடு மாவட்டத்தில் 13 தேர்வு மையங்களில் நடைபெறும் இத்தேர்விற்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது. மத்திய தொழில் பாதுகாப்பு படைகள் மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மாணாக்கர் ஆபரணங்கள் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் ஹால் டிக்கெட் உள்ளிட்ட ஆவண சரிபார்ப்பிற்கு பின்னர் தேர்வறைக்குள் அனுமதிக்கப்பட்டனர். நாடு முழுவதும் ரயில்வே நவீனமயமாக்கல் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இதன்படி 1,300 ரயில் நிலையங்களில் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளில் ரீல்ஸ் எடுப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் எச்சரித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், மாணாக்கருக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலான செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொண்டார். தஞ்சை மாவட்டம் பட்டீஸ்வரத்தில் நெல் கொள்முதல் நிலையத்தில் மழையில் நனைந்த நெல் மூட்டைகள் பிரிக்க

0: அறவை ஆலைகளுக்கு அனுப்பப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கொள்முதல் நிலையத்தில் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்ட அவர், நெல் மூட்டைகளை பாதுகாக்கும் வகையில் உரிய அளவு தார்பாய்களை தட்டுப்பாடின்றி வைத்திருக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கமும் குற்ற சம்பவங்களும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டம் ஒழுங்கு தொடர்பான பிரச்சினைகளை எதிர்கொள்ள அரசு கால அவகாசம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றார். தேனி கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகளுக்கு இன்று முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் போதிய நீர்வரத்து இல்லாததால் கடந்த மாதம் 23ஆம் தேதி அருவிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான கொடைக்கானல், வட்டக்கானல், வெள்ளக்கவி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மிதமான மழையால் அருவிக்கு நீர்வரத்து ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று காலை முதலே சுற்றுலா பயணிகள் அருவிக்கு செல்லவும் அருவியில் குளிக்கவும் வனத்துறையினர் அனுமதி அளித்தனர். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: மதுரையில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் இன்று தொடங்கி வைத்தார். சேலம் பேருந்து நிலையத்தில் மாநகராட்சி ஆணையர் திரு லலித் ஆதித்ய நீலம் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அங்குள்ள சுகாதார வளாகங்களை தூய்மையாக பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அடுத்த குன்னூரில் திருமண வீட்டினர் சென்ற பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 40 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களை மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி சந்தித்து ஆறுதல் கூறினார். வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சிதம்பரம் அருள்மிகு நடராஜர் திருக்கோவில் ஆணி திருமணஞ்சர தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்தனர். ஆணி திருமஞ்சன உற்சவ தரிசனம் நாளை மறுநாள் நடைபெறும். ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்றிரவு 7 மணிக்கு தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று ஜப்பான் டுனிஷியாவை 4-0 என்ற கோல் கணக்கிலும், ஜெர்மனி ஐவரி கோஸ்டை 2-1 என்ற கோல் கணக்கிலும் வென்றன. ஈக்வட்டார் குவாரச்சவ் இடையேயான போட்டி டிராவில் முடிவடைந்தது. ஸ்பெயின் சவுதி அரேபியா இன்றிரவு எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்கள் அனைவரும் யோக பயிற்சியை வாழ்நாள் பயிற்சியாக கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. கல்வி நிறுவனங்களில் மாணாக்கருக்கு இடையூறு ஏற்படுத்தும் செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் எச்சரித்துள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 1:55. நேர்களை இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: நேயர்களின் நினைவிற்கு இன்று மாலை 6:40 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் மகளிருக்கான உடல் நல பிரச்சனைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெற தொடர்ந்து இணைந்திருங்க நேர்களே. உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 2 மணி. லஞ்ச் பிரேக். நிகழ்ச்சியின் முதலில்
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். இன்றைக்கி நான் பேச போகிறது வந்துட்டு ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டோம் அல்லது கதிர்வீச்சு கொடுத்து குணப்படுத்திட்டோம் அல்லது ஊசி மூலமாக கீமோதெரப்பி மற்றும் இம்யூனோ தெரப்பி மூலமாக ஒரு பேஷண்ட்டு கேன்சர்லேருந்து குணமாயிட்டாங்க. அந்த குணமான பேஷண்ட் வந்துட்டு எப்படி அவங்க உடம்பை பார்த்துக்கணும், என்னென்ன செக்கப்லாம் பண்ணிக்கணும் இன்டர்வல்ஸில், அதெல்லாம் அதை பற்றி நான் கொஞ்சம் பேசுகிறேன். கேன்சர் வந்துட்டு நம்ம உடம்புலேயே வர்ற ஒரு செல்லு. அந்த செல்லை நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு திருப்பி வரத்துக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு சான்ஸ் இருக்குது. ஒரு ஒரு கேன்சருக்கும் விதவிதமான ஒரு சதவீதம்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்ப நாங்கள் ஸ்டாண்டர்டாக என்ன பண்ணுறோன்னா ஒரு ஒரு பேஷண்ட்டுடைய கேன்சருக்கு ஏற்ப நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஃபாலோ அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை வச்சுருப்போம். ஃபாலோ அப்னா என்ன, குணமாயிட்டீங்க ஆனால் அடுத்த 5 வருஷத்துக்கு

0: நாங்கள் வந்துட்டு உங்களை கண்காணிப்போம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேன்சர் வந்து குணமாயிடுச்சுன்னா அந்த 5 வருஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ரிஸ்க் இருக்குது திருப்பி வர்றதுக்கு. அது 2% இருக்கலாம், 20% இருக்கலாம், 50% இருக்கலாம். அதெல்லாம் உங்கள் எப்போ எந்த ஸ்டேஜில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்களோ அதை வச்சு தான் மீதி நிர்ணயிக்குது. இந்த முதல் 2 வருஷத்தில் கேன்சர் திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், நாங்கள் இந்த 1-2 இயர்ஸ் ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச முதல் 2 வருஷம் பேஷண்ட் வந்துட்டு 3 அல்லது 4 மாதங்களுக்கு ஒரு தடவை வந்து நாங்கள் செக்கப் பண்ணிக்க சொல்லுவோம். உதாரணத்துக்கு இப்போ மார்பக புற்றுநோய்க்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்கன்னா, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா, அவங்கள ஒரு 3 மாதம் வந்து ஒரு மார்பக செக்கப் பண்ணுவோம். ஆப்ரேஷன் பண்ண இடத்துல, ட்ரீட்மெண்ட் பண்ண இடத்துல, மற்றும் மற்ற உடங்களில் எங்கேயாவது பரவி இருக்கான்றது நாங்கள் செக் பண்ணுவோம். இது வந்துட்டு ஸ்கேன், எலும்பில் ஏதாவது ஸ்கேன் பண்ணுவோம், இல்லை மூளையில் ஸ்கேன் பண்ணுவோம், இல்லை வயரில் ஸ்கேன் பண்ணுவோம். ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு இது மாறும். 2 வருஷத்துக்கு இதே மாதிரி 3 இல்லை 4 மாதங்களுக்கு ஒரு தடவை நாங்கள் பேஷண்ட்டை வர வச்சு செக்அப் பண்ணுவோம். ஏன்னா மேக்ஸிமம் கேன்சர் திருப்பி வர்றது இந்த முதல் 2 வருஷம் தான். அந்த மாதிரி திருப்பி வந்துச்சுன்னா சின்னதுலேயே கண்டுபிடிச்சிட்டா அதுக்கும் குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகம். 3-5 வருஷம் வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் 6 மாதங்களுக்கு ஒரு தடவை பேஷண்ட்டை வர சொல்லி செக் பண்ணுவோம். இதே செக்கப், பட் டைம் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிடுவோம் நடுவில். இதனால் என்ன ஆகுது, பேஷண்ட்டும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆக மாட்டாங்க, அதே மாதிரி நாங்களும் ஒரு கண்காணிப்பு பார்வை நாங்கள் வச்சுருப்போம். 5வது வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்போம் பேஷண்ட்டுக்கு, இன்றைக்கி நீங்கள் வந்து இப்போ கேன்சர்லேருந்து குணமாயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் முக்கியம். ஸோ ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா, கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்க. அவங்க ஆக்சுவலாக குணமாகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த 5 வருடங்களை தாண்டணும். 5 வருஷம் தாண்டினாதான் அவங்க அந்த கேன்சர்லேருந்து குணமாயிட்டாங்கன்னு அர்த்தம்.
1: நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373-23-33-33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வின்னா நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
2: இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.

0: லஞ்ச் பிரேக்கில் இனி தொடர்வது நாகை மோராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கும் வார்த்தை விளையாட்டு. இந்நிகழ்ச்சி பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மோராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
1: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மோராசன்ஸ் நாகப்பட்டினம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: என்ன நேர்களே, வார்த்தை விளையாட்டு விளையாட ரெடியாக இருக்கீங்களா? இன்றைக்கி எது மாதிரியான வார்த்தை விளையாட்டு? எந்த வார்த்தையும் நீங்கள் கண்டுபிடிக்க வேணாம், எதுவுமே செய்ய வேணாம். நான் ஒரு பாட்டு போடுவேன், அந்த பாட்டை கேட்குறீங்க, என்ன பாடம்னு நீங்கள் சொல்லணும், அவ்வளோதான். பாட்டை ப்ளே பண்ணுவேன், கேட்டுட்டு என்ன பாடம்னு சொல்லணும். நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் யாருன்னு கேட்கலாமா? வணக்கம்.
2: இனிய மதிய வணக்கம் சகோதரிக்கு.
1: இனிய மதிய வணக்கம் கூறுவது
2: சகோதரிக்கு வணக்கம் கூறுவது மணக்குடி ராஜேந்திரன். பழைய பாட்டா கொடுங்க, புது பாடல் எனக்கு அவ்வளவு தெரியாது.
1: சரி, இப்ப உங்களுக்கான பாடல் வருது, கவனமா கேளுங்க, உடனே சொல்லணும், சரியா?

0: இந்த பாடல் அவங்க வந்து நீல வானம் அப்படின்னு சொன்னாங்க, அது தவறான பதில். சரி, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா
0: இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். வணக்கம், யாரு இங்கிருந்து?
1: செந்தில் கண்ணன், பேரளம்.
0: செந்தில் கண்ணன், பேரளம். உங்களுக்கான பாடல் போடலாமா?
1: போடுங்க மேடம்.
0: கேளுங்க, பாட்டை கேளுங்க.

0: கேட்டிங்களா
1: மேடம்?
0: என்ன படம் சொல்லுங்க.
1: இந்த பாடல் வந்து கௌரவம் மேடம்.
0: கரெக்டா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
1: அந்த பாடல் வந்து என்ன மேடம்?
0: வெரி குட், ரெண்டுமே சரியா சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.
1: நன்றி
0: நன்றி. ஆம்நேயர்களே, இப்ப ஒழித்த பாடல் வந்து கௌரவம். அதுக்கு முன்பு ஒழித்த பாடல் வந்து அவங்க சொன்னது மாதிரி என்னன், இதுதான் சரி, என் அண்ணன், இதுதான் சரியான விடை. வாழ்த்துக்கள். அவ செந்தில் கண்ணன் பேரில் வந்து கண்ணா நீயும் நானுமா அப்படின்னோடனே பாட்டு சொல்லிட்டாங்க. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். சரி, அடுத்த நேயருக்கான வாய்ப்பு. வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து? மேட்டுப்பாளையம் நாகராஜன். உங்களுக்கான பாடல் போடலாமா?
2: புதுப்பாட்டு
0: வருது.

0: கண்டுபிடிச்சாச்சா?
1: துருவ படம் மாதிரி தெரியுது மேடம், பாசம் மனசுல இருக்கு பரவாயில்ல.
0: யார் படம் மாதிரி தெரியுது? பிரபு படமா? நீங்க தப்பா தான் சொல்லிருக்கீங்க. இருந்தும் முயற்சிக்கு பாராட்டுகள். வானொலி கேட்டுட்டே இருங்க, விடை தெரிந்து கொள்ளலாம். நன்றி. அந்த நேயர் தவறான பதில் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? ஹலோ, வணக்கம். வணக்கம். யாரு, எங்கிருந்து? நல்லா இருக்கோம். யாருங்க? நான் தாங்கன்னு ஒரு பேரா? இல்ல, உங்க பேர் வந்து நான் தாங்க அப்படின்னு ஒரு பேர் இருக்கா? அப்படியா? எனக்கு உங்க பேர் தெரியலையே,
2: சொல்லுங்களேன்.
0: பாத்தீங்களா, இந்த எவ்வளவு அழகான பேரை சொல்ல மறுக்கிறீங்களே. தஞ்சை மாவட்டம் மீனா சுவாமிநாதன். பாடல் போடலாமா?
2: எனக்கு
0: அதனால உங்களுக்கு ஒரு பாட்டு போடுவா, அது என்ன படம் நீங்க சொல்லணும், சரியா?

0: கேட்டிங்களா?
1: ஆமா, பொட்டு வைத்த முகமோ.
0: ஆமா, இது என்ன படம்? சரியா சொல்லல, தவறாதான் சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும், முயற்சி
1: பண்ணுவேன்.
0: இந்த ஒரு பாட்டு தான் ஒருத்தருக்கு, நீங்க தவறா சொல்லிட்டீங்க. முயற்சிக்கு வாழ்த்துக்கள். சரி, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம். வணக்கம். யாரு எங்கிருந்து? ரொம்ப நலமா இருக்கும். நீங்க யாரு எங்கிருந்து பேசுறீங்க? ஸ்ரீ கிருஷ்ணாவுக்கு புது பாட்டா பழைய பாட்டா?
1: பாட்டு
0: போடலாமா?

0: கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேத்து.
1: என்ன படம்? வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சரியான விடிதான். ரிக்ஷாக்காரன் என்பதுதான் சரியான விடை. சரி, அடுத்த நேயருக்கு பாட்டு கொடுக்கலாமா? அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து பேசுறாங்க? வணக்கம். வணக்கம்.
2: அம்மா வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
1: ரொம்ப நலமா இருக்கோம். நீங்களா அப்படி இருக்கீங்க?
2: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கேம்மா. எனக்கு ஒரு புது பாடலா கொடுங்கம்மா.
1: புது பாடலா?
2: ஆமா ஆமா.
1: சரி, இப்ப உங்களுக்கான புது பாடல் வருது, கேட்கலாமா?
2: கொடுங்க கொடுங்க.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: பழைய
0: பாட்டு பாருங்க, எனக்கு புது பாட்டே போடுங்க, நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னாங்க, உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. வாழ்த்துக்கள். சரி, அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாமா? வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்துமா?
2: நான் தில்லையாடியில இருந்து நவீலன்.
0: நவீலனுக்கு என்ன பாட்டு வேணும்? உங்களுக்கு பழைய பாட்டு போடலாமா?
2: இப்ப ரீசெண்டா பழத்துல வந்த பாட்டு.
0: இப்ப ரீசெண்டா வந்ததுதான் கண்டுபிடிப்பீங்களா நீங்க?
2: அதனால 2K
0: கிட்ஸ்ங்கிறதுனால அப்படி கேக்குறீங்களா?
2: ஆமா.
0: சரி, இப்போ உங்களுக்கு ஒரு பாட்டு வருது. இந்த பாட்டு கரெக்டா சொல்லணும், சரியா?
2: ஓகே.
0: பாட்டு கேட்கலாமா? ரெடியா இருக்கீங்களா?
2: ரெடியா இருக்கேன்.
0: பாட்டு வந்தது.

0: கேட்டிங்களா?
1: கேட்டானா வேற பாட்டு இருக்கா?
0: ஆஹா, இதுதான் போங்க. இப்ப நான் என்ன சொன்னீங்க, எனக்கு புது பாட்டு போடுங்க, கண்டுபிடிச்சிருவேன்னு சொன்னீங்க இல்லையா? கண்டுபிடிக்கலையே, என்ன பண்ணலாம்? இது 2023 தான் வந்திருக்கு இந்த படம். சரி, நீங்கள் வானொலி கேட்டுகிட்டே இருங்க, இல்லைனா வீட்டில் கேட்டு பாருங்கள், இந்த என்ன படம்னு சொல்லிவிடுவாங்க. முயற்சிக்கு பாராட்டுக்கள். அந்த நவீலன் வந்து எனக்கு புது பாட்டு கொடுங்கன்னு கேட்டார், கொடுத்தாலும் அவர் சொல்லலை. சரி, வாழ்த்துக்கள், அடுத்த நேயர் சந்திக்கலாமா? வணக்கம் வணக்கம்.
2: சித்ரா மணக்குடி.
0: ஆ, ராஜேந்திரன் ஐயாவை தொடர்ந்து சித்ரா மணக்குடி. உங்களுக்கு பாட்டு போடலாமா?
2: புது பாட்டாக போடுங்க.
0: உங்களுக்கும் புது பாட்டா?
2: சரி, பழசு கொடுங்க.
0: ஓகே, அப்படியே லைனில் இருங்க.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: எம்ஜிஆர் படங்க, ஆனால் என்னன்னு பாடல்
0: தெரியல. அச்சோ, பழைய பாட்டு, ஆனால் எம்ஜிஆர் படம் கரெக்டாக சொல்கிறீங்க, ஆனால் பாட்டு என்னன்னு தெரியலையா?
1: நேற்று என்று நாளையா?
0: இல்லை, சரி, தவறான பதிலாம் சொல்லியிருங்க. முயற்சிக்கு பாராட்டுக்கள். வானொலி கேட்டுகிட்டே இருங்க, விடை தெரிந்து கொள்ளலாம். நன்றி. அந்த படத்து என்ன படத்துலேருந்து பாட்டு வந்துச்சு அப்படின்னா, குமரி கோட்டம், அதுதான் அந்த பாட்டோட படத்தோட பெயர், குமரி கோட்டம். இந்த படத்துல தான் நாம் ஒருவரை ஒருவர் சந்தித்தால் அப்படிங்கிற பாட்டு வந்திருக்கு. சரி, அடுத்த நேருக்கான வாய்ப்பு கொடுக்கலாமா? வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாரு இங்கிருந்துமா?
2: திருத்தணிமுடி தேவி மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கமா. நீங்களாம் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் மேடம். ரொம்ப நாளா பேசி இப்போ ஒரு
0: நானும் தான் உங்கள்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது. சொல்லுங்க, பாட்டு போடலாமா?
2: போடுங்க மேடம். கொஞ்சம் நடுத்தரமா போடுங்க மேடம்.
0: நடுத்தரமான பாட்டு உங்களுக்காக.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: தெரியல மேடம்.
0: அச்சோ, நடுத்தரமான பாட்டு கேட்டீங்க. சரி, போட்டா கண்டுபிடிக்கல. சரி, முயற்சிக்கு பாராட்டுகள்மா.
1: நன்றி மேடம்.
0: ஓகேம்மா. அந்த நேயர் கண்டுபிடிக்கல. ரொம்ப அழகான பாட்டு தான், ஈஸியாக சொல்லிடுவாங்கன்னு தான் நினச்சோம். என்ன பண்ணுறது? சரி, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுப்போமா. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார்? எங்கிருந்து?
2: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பாபராஜபுரம் முகமது இக்பால். நலமா இருக்கலாம் சகோதரி?
0: ரொம்ப நலமா இருக்கோம். நீங்களாம் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேம்மா.
0: உங்களுக்கு பாட்டு போடலாமா?
2: பாட்டு வந்தது ஃப்ரெண்ட்ஸ் படம் தானே?
0: நீங்க சொல்லிட்டீங்க பாத்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த படம். கரெக்ட்.
2: இன்னொரு வாய்ப்பு கொடுங்க.
0: சரி, உங்களுக்கு என்ன பாட்டு போடலாம்? பழசா புதுசா சொல்லுங்க.
2: பழசே போடுங்களேன்.
0: ஓகே, அப்படியெல்லாம் இல்லை. இருங்க, உங்களுக்கான பாட்டு வரப்போகுது, போடலாமா?
2: போடலாமே.

0: கேட்டிங்களா?
1: கேட்டேன், சிவாஜி படம் தெரியுது, ஆனால் படம் ஞாபகத்தில் வரமாட்டேங்குது.
0: படம் ஞாபகத்தில் வரலையா? சரி, முயற்சி.
1: கன்ஃபார்மாக தெரியுது,
0: கன்ஃபார்மாக சிவாஜி படம் தெரியுது, ஆனால் படம் பேர் தாங்க தெரியல அப்படிங்கிறீங்களா?
1: ஆமாம், 50 மார்க் கொடுங்க.
0: 50 மார்க் கொடுத்துருவோம். சரியா,
1: நன்றி.
0: ஆம்னேர்களே, அந்த நேயர் வந்து அந்த பாட்டை கேட்டாங்க.

0: ஆனால் எனக்கு படம் பேர் தெரிலன்ட்டாங்க. சரி வேறு நயர் யாராச்சும் சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்துமா?
1: காரைக்கால் நளினி.
0: காரைக்கால் நளினி, உங்களுக்கு பாட்டு போடலாமா? புதுப்பாட்டா பழைய பாட்டா?
1: புதுப்பாட்டே.
0: அப்படி போடவா? சரி இப்போ பாருங்க, உங்களுக்கான பாட்டு வருது, இப்போ பாருங்க.

0: பார்த்தேன் ரசித்தேன். என்னமா
1: பார்த்தேன் ரசித்தேன்?
0: சரியா சொல்லிட்டீங்க. அந்த மியூசிக்கை கேட்டோன்னே சொல்லிட்டீங்கம்மா நீங்க.
1: ஆமா,
0: நாளைக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.
1: நன்றி
0: நன்றி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாகையில் ஒரு உயர்தர கல்வி நிறுவனம் ஏடிஎம் மகளிர் கல்லூரி நாகப்பட்டினம்.
3: பெண்களால் மட்டுமே பயிற்றுவிக்கப்படுகிறது.
2: அனைத்து திறன் வளர் பயிற்சிகளுடன் இளங்கலை முதுகலை முனைவர் பட்ட படிப்புகள்,
3: தொழிற்கல்வி வகுப்புகள், சான்றிதழ் படிப்புகள் மற்றும் பாதுகாப்பும் கற்றல் சிறப்பும் நிறைந்த கல்வி வளாகம், அரசு உதவி பெறும் கல்லூரி
2: ஏடிஎம் மகளிர் கல்லூரி தன்னாட்சி நாகப்பட்டினம்.
4: நேரிலே நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் வார்த்தை விளையாட்டு. நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்துமா?
5: ஆறுபாக்கம் கவிதா.
4: ஆறுபாக்கம் கவிதா.
5: ஆமா மேடம்.
4: உங்களுக்கான பாட்டு போடலாமா?
5: புது பாட்டு வேணும், பழைய பாட்டு வேணாம் மேடம், மீடியமான பாட்டு போடுங்க மேடம்.
4: புதுசு வேணாம் பழசு வேணாம், எனக்கு பழசே போடுங்க அப்படிங்கிறீங்களா?
5: கொஞ்சம்
4: பாட்டு வரும் பாருங்க.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கண்டுபிடிச்சது மேடம், படம் வெற்றி கொடுக்கட்டு.
0: கரெக்டா சொல்லிட்டீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு பிடிச்ச கரெக்டான பாட்டு போட்டனா?
1: ஆமா மேடம்.
0: நன்றிமா, வாழ்த்துக்கள்.
1: தேங்க் யூ மேடம்.
0: நன்றிமா, பரவாயில்ல, அவங்க கரெக்டாக கேட்டாங்க, அது மாதிரி பாட்டு போட்டோம் சொல்லிட்டாங்க, வாழ்த்துக்கள். அடுத்தது வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்கிருந்துமா?
2: பொறையார் விஜி மேடம்.
0: பொறையார்லேருந்து விஜி, உங்களுக்கு பாட்டு போடலாமா?
2: ஆ போடுங்க மேடம், 80 சாங்காகவே போடுங்க.
0: உங்களுக்கு நீங்கள் கேட்குற மாதிரி தான் போடுவோம். சரிம்மா, போடலாமா? பாட்டு வருது கேளுங்க.

0: என்னமா
1: ராஜகாளியம்மன்னு
0: ஒரு மேதுவா?
1: ஆமா, அதுவேதான். நீங்களே சந்தேகத்துல சொல்றீங்களா?
0: ஆமா மேம், படம் பேரு சரியா ஞாபகம் இல்லையா? வடிவேலு கௌசல்யா பட்டுதானே அது?

0: கரெக்டா சொல்லிட்டீங்க பாத்தீங்களா.
1: ஓகே ஓகே,
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்மா.
1: தேங்க் யூ தேங்க் யூ மா.
0: ஓகேமா, பரவாயில்ல, அவங்க கேட்டாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பாட்டு போட்டோம், ஆன்சரும் சரியாக சொல்லிட்டாங்க. வாழ்த்துக்கள்மா. அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: மயிலாடுதுறை மாவட்டம் மேலமங்கலூர், விக்னேஷ் மேடம்.
0: விக்னேஷ், உங்களுக்கு பாட்டு போடலாமா?
2: போடுங்க மேடம்.

0: கண்டுபிடிச்சாச்சா?
1: சந்தித்த வேலை
0: சரியா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கோம் எந்த நிகழ்ச்சி பண்பலையின் வார்த்தை விளையாட்டு. நம்ம நேர்கள்லாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க. எந்த பாட்டு வேணாலும் போடுங்க, பழசு போடுங்க, புதுசு போடுங்க, நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறாங்கங்க. கட கடன்னு எல்லா பாட்டும் சொல்லிகிட்டே இருக்காங்க. வாழ்த்துக்கள் நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி நிப்பகுதியை வழங்கி கொண்டிருப்போர் மோரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம். இந்நிகழ்ச்சி நிப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மோரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
2: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மோரா சன்ஸ் நாகப்பட்டினம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பலகின் வார்த்தை விளையாட்டு. நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இந்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம். யாரு, எங்கிருந்து?
5: பாட்டு
4: வருது பாருங்க.

0: கண்டுபிடிச்சா?
1: பூக்காரி தானே மேடம்?
0: பூக்காரி என்பது சரியான விடை. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.
1: நன்றிங்க.
0: நன்றி. ஆம்நேயர்களே, இந்த பாட்டு பூக்காரி இந்த படத்துல தான் இந்த பாட்டு வந்துச்சு. நேயர் சரியா சொல்லிட்டாங்க. அடுத்த நேயருக்கான வாய்ப்பு. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்துமா?
2: பாட்டு
0: போடலாமா?

0: தென்றலோடு உடன் பிறந்தாள் செந்தமிழ் பெண்ணாள். தென்மதுரை கோயிலிலே சங்கம் வளர்த்தாள். தஞ்சையிலே குடிபுகுந்து மங்களம் தந்தாள்.
1: கண்டுபிடிச்சாச்சா? இந்த பாட்டுலயே உங்களுக்கு குளூ கொடுக்கறதுக்காக தான் இந்த லைனை நான் ஓட விட்டேன். பாராட்டுக்கள்மா, அடுத்த இருக்கான வாய்ப்பு. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் இங்க இருந்துமா?
2: சோபனா.
1: சோபனா இரவாஞ்சேரியில இருந்து சோபனா. உங்களுக்கு பாட்டு போடலாமா?
2: கொஞ்சம் புது பாட்டாவே போடுங்க மேடம்.
1: இப்ப பாருங்க, உங்களுக்கு புது பாட்டு தான் வருது.

0: என்னாச்சு கேட்டிங்களா?
1: மாவீரன் இல்லைனா அயலான் மேடம்.
0: ஆ,
1: மாவீரனா?
0: ஏதாச்சும் ரெண்டுல ஒன்று தான் சொல்லணும். மாவீரனா அயலானா?
1: மாவீரன்.
0: மாவீரன் என்பது சரியான விடை.
1: நன்றி மேடம்.
0: யார் சொன்னது? நீங்க சொன்னீங்களா? யாராச்சும் சொல்லி கொடுத்தாங்களா?
1: என் பொண்ணு மேடம்.
0: ஆ, அதான் நான் பார்த்தேன். நீங்க புது பாட்டு கேட்டீங்க, அங்கே பொண்ணு அப்போ பக்கத்தில் இருக்காங்கன்னு தான் அர்த்தம். உங்க பொண்ணுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. அந்த நேயர் சரியா விடை சொல்லிட்டாங்க. அடுத்த நேயருக்கான வாய்ப்பு. வணக்கம்.
2: எங்கள் தங்கராஜா ராஜராஜ சோழன். நீங்க முதல்ல ரெண்டு கொடுத்த பாடல்.
0: எங்கள் தங்கராஜா ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாரு இங்க இருந்துமா?
3: மேலவாஞ்சூர் லதாங்க மேடம்.
0: மேலவாஞ்சூர் லதா?
3: ஆமாங்க மேடம்.
0: என்ன பாட்டு போடலாம், புதுசா பழசா?
3: பாட்டுதான்
0: ரொம்ப பிரபலமான பாட்டு தான்.

0: கேட்டாச்சா? அப்படியா, பாத்துக்கீங்களா? உங்களுக்கு ஃபேவரட் சாங் போட்டுட்டேன், சொல்லுங்க, விடை சொல்லுங்க. ஆஹா, அருமை, வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். எப்படிமா இது உங்களுக்கு ஃபேவரட் சாங் போட்டிருக்கேன், நீங்க கரெக்டா விட சொல்லிட்டீங்க.
1: வாழ்த்துக்கள்.
0: அடுத்த நேயருக்கான வாய்ப்பு. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
2: செத்தியிலிருந்து செல்வி பேசுறேன். ஈஸியான பாட்டா கேளுங்க மேடம்.
0: ஈஸியான பாட்டா? இப்ப வருது பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியான பாட்டு வருது.
2: என்னது
0: இது, ஈஸியான பாட்டு கேட்டீங்க, சொல்ற பயமா இருக்குங்க. இப்ப பாருங்க, அருமையான பாட்டு
2: கேளுங்க.

0: இப்ப வந்துச்சா, ஞாபகம் வந்துச்சா? சரிமா, நீங்க பாருங்க, அடுத்த நேயர் சொல்லுவாங்க பாருங்க விடை. நன்றி நன்றி. அடுத்த நேயருக்கான வாய்ப்பு. வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யாரங்க இருந்துமா?
1: சங்கரி,
0: தோப்புத்துறை சங்கரி. உங்களுக்கு பாடல் போடலாமா?
1: புதுப்பாட்டா
0: சொல்லுவீங்க பாருங்க.

0: இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்களா? எப்படி? ஒரு பையனுக்கு தெரியல. நன்றிமா, இந்த பாட்டில் இப்ப நீங்க சரியா தான் சொல்லிருக்கீங்க, ருத்ரன் என்பதுதான் சரியான விடை. நன்றிமா. ஆம் நேர்களே, ருத்ரன் என்பது சரியான விடை. நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்புலையின் வார்த்தை விளையாட்டு.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்குமே இந்த நிகழ்ச்சி பண்பலையின் வார்த்தை விளையாட்டு. ஆனா பாருங்க, நம்ம பேஸ்புக்ல எல்லா நேர்களும் சரியான விடையை தாங்க போட்டுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 50-60 நேர்களுக்கு மேல பேஸ்புக்ல அவங்க கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே சரியான விடையா தான் போட்டுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அவ்வளோ பேர் போட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட 60-70 பேர் போட்டிருக்காங்க. நன்றி. அடுத்த நேயருக்கான வாய்ப்பு. வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து? இங்கிருந்து கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன், எங்கிருந்து பேசுறீங்க? ஆயக்காரன்புலத்திலிருந்து சுரேஷ். உங்களுக்கு பாட்டு போடலாமா?

0: சொல்லுங்க.
1: வல்லரசு.
0: வல்லரசு என்பது சரியான விடை. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.
1: நன்றி.
0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாரெங்கிருந்து?
1: மயிலாடுதுறை சிவபாலன்.
0: மயிலாடுதுறையிலிருந்து சிவபாலனா?
1: ஆமாம்.
0: உங்களுக்கு பாட்டு போடலாமா?
1: நான் போடுங்க.

0: கேட்டிங்களா?
1: கேட்டேன்.
0: சொல்லுங்க, படத்து பேர் சொல்லுங்க.
1: ராஜபாட்டரங்கத்துறை
0: என்பது சரியான விடை. உங்க பேர் சொல்லுங்க. மயிலாடுதுறை சிவபாலன். சரியான விடைதான் சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அடுத்த நேருக்கான வாய்ப்பு. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
2: மயிலாடுதுறை சேரன் தோப்பில் இருந்து அன்னிதாசன்.
0: மயிலாடுதுறை சேரன் தோப்பா?
2: போடுங்க.
0: உங்களுக்கான பாட்டு வருது, கேளுங்க.
2: ஹலோ.
0: பாட்டு வருது உங்களுக்கான பாட்டு.

0: கேட்டிங்களா? ஆசை என்பது சரியான விடை. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.
1: வெரி குட் மேம்.
0: நன்றி நன்றி நன்றி.

0: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பலகின் வார்த்தை விளையாட்டு. நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இந்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
1: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம், ஜான் ஹாஜா நஜிமுதீன்.
0: உங்களுக்கான பாடல் போடலாமா?

0: கண்டுபிடிச்சா?
1: இது ராஜகிரண் சார் படம். எல்லாமே என் ராசாதான் மேடம்.
0: சரியா சொல்லிட்டீங்க, எல்லாமே என் ராசாதான் என்பதுதான் சரியான விடை.
1: ராசாவின் மனசுல ஒரே குழப்பமா இருக்கு, ஏன்னா எல்லாமே ராசா ராசான்னு தான் ஒரு படமெல்லாம் இருக்கு.
0: சரியா சொல்லிட்டீங்க,
1: ராசாதான். வாய்ப்பு மிக நன்றிமா.
0: நன்றி நன்றி, சரியா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
1: நன்றிமா.

0: அண்ணப்பன்பட்டிலிருந்து.
1: உங்களுக்கான பாட்டு போடலாமா?
0: மேம் பழசு வேணா புதுசு வேணாம், அது பெருமா சென்ட்ரா கொடுங்க.
1: சென்ட்ரா கொடுக்கவா?
0: ஆமா
1: ஏமா, அது பழசு வேண்டாம் புதுசு வேண்டாம்.
0: எயிட்டி ஹிட்ஸ் மேம்.
1: இப்போ பாருங்க, உங்களுக்கு ஒரு சூப்பர் பாட்டு வருது.
0: கொடுங்க மேம்.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: மேம் பாஷாவா?
0: ஆ, கரெக்டாக சொல்லிட்டீங்க. அதுக்கு தான் ரெண்டு லைன்லேயே கண்டுபிடிச்சிருவீங்கன்னு தெரியும். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா.
1: ஜோதி மேம், அன்னப்பன்பேட்டை.
0: அன்னப்பன்பேட்டை ஜோதி. வாழ்த்துக்கள்மா.
1: தேங்க்ஸ் மேம்.

0: கரெக்டா சொல்லிட்டீங்க, அதுதான் ரெண்டு லைன்லயே கண்டுபிடிச்சிருவீங்கன்னு தெரியும். உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: ஜோதி மேம், அன்னப்பன்பேட்டை.
0: அன்னப்பன்பேட்டை ஜோதி, வாழ்த்துக்கள்மா.
1: தேங்க்ஸ் மேம்.

0: நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இந்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம். திருவாரூர் மாவட்டம் பனங்குடியிலிருந்து லதா பேசுறேங்க மேடம்.
0: பனங்குடியிலிருந்து லதா, உங்களுக்கு பாட்டு போட்டுடலாமா?
1: பழைய சாங், எம்ஜிஆர் சாங்.
0: ஓஹோ, உங்களுக்கு எம்ஜிஆர் சாங் தான் வேணுமா?
1: ஆமாங்க மேடம்.
0: சரி, இப்போ ஒரு பாட்டு போடுறேன், அதான் எம்ஜிஆர் சாங்கா என்னன்னு தெரியல, ஒரு பழைய பாட்டு போடலாமா?
1: ஆ போடுங்க.

0: சிவாஜியும் பத்மினி நடிச்ச படம் மேடம்.
1: என்னப்பா படத்தை சொல்லுங்க. பாட்டு ஓகே.
0: பாலக்காட்டு
1: என்னாச்சு?
0: மனசுல இருக்க வரமாட்டேங்க மேடம்.
1: வார்த்தை, அந்த வார்த்தை வரல அப்படிதானே? ஆனா இங்க இருக்கு, நெஞ்சு குழிக்குள்ள இருக்கு, வெளியே வரமாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? சரி பாட்டை கேளுங்க இன்னும் கொஞ்சம்.

0: கண்டுபிடிச்சாச்சா?
1: பரீட்சைக்கு நேரம் ஆச்சு.
0: ஆஹா, பரீட்சைக்கு நேரம் ஆச்சா? இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சிருக்கீங்க. சரி, பாராட்டுக்கள். நானே விடை சொல்லிடவா? வியட்நாம் வீடு, இதுதான் சரியான விடை. பாலக்காட்டு பக்கத்தில் இப்போ ஒரு புது படத்தில் கூட இந்த பாட்டு ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இது பழைய பாட்டு தான், சிவாஜி கணேசன், பத்மினி. வியட்நாம் வீடு என்பது தான் சரியான விடை.

0: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் வார்த்தை விளையாட்டு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவா ஒரு நேயர் ஒரு பாட்டை போடுறோம், என்ன பாட்டுன்னு சொல்றாங்கன்னு கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
1: அகரக்குந்தகையிலிருந்து கார்த்திகேசன்.
0: உங்களுக்காக பாட்டு போடலாமா?
1: சொல்லுங்க மேடம்.
0: கேளுங்க, பாட்டை கேளுங்க, படத்து பேரை சொல்லணும். சரியா?
1: சொல்றேன் மேடம்.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா? பாட்டு இன்னொரு முறை கேளுங்க.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரியா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. ஆம் நேயர்களே, சாமுண்டி என்பதுதான் சரியான விடை.

நேரம் 2:55. ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் அதன் அளவுகளும்: நீலகிரி மாவட்டம் குன்னூர் AWS 17 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் லக்கூர் 11 சென்டிமீட்டர், திண்டுக்கல் மாவட்டம் நாதம் AWS 5 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் கருமாந்துறை நாகப்பட்டினம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் பம்பாரணை ஊத்தங்கரை கடலூர் மாவட்டம் காட்டுமயிலூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கரூர் மாவட்டம் தோகமலை திருவாரூர் சேலம் மாவட்டம் ஏற்காடு கடலூர் மாவட்டம் வேப்பூர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம் திருவள்ளூர் நிலக்கோட்டை நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் மிக அதிக அளவு வெப்பநிலையாக 38 டிகிரி செல்சியஸ் பாளையங்கோட்டையில் பதிவாகியுள்ளது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக சமவெளி பகுதியில் 24 டிகிரி செல்சியஸ் நாமக்கல்லில் பதிவாகியுள்ளது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 10.8 டிகிரி செல்சியஸ். கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவு வெப்பநிலை தமிழ்நாட்டில் தருமபுரி நீலகிரி மாவட்டங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது. சென்னை தஞ்சாவூர் பகுதிகளில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்திருந்தது. ராயல்சீமா மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளுக்கான அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி 27ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்றும் நாளையும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு சேலம் திருச்சிராப்பள்ளி மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று தொடங்கி 27ஆம் தேதி வரை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில்

ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்றும் நாளையும் தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. வெப்பநிலை அதிக அளவு 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 31.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.4 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி 25 தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடற்பரப்புகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: நளினி கேட்டு ரசிக்கலாம். நாகப்பட்டினம் ஏடிஎம் மகளிர் கல்லூரி வழங்கும் LSC லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் ஏடிஎம் மகளிர் கல்லூரி. யோகா பயின்று மனமும் உடலும் எப்போதும் நலமாக இருக்க வாழ்த்துகிறது ஏடிஎம் மகளிர் கல்லூரி தன்னாட்சி நாகப்பட்டினம்.
1: பெண்களுக்கென்றே நாகையில் ஒரு உயர்தர கல்வி நிறுவனம் ஏடிஎம் மகளிர் கல்லூரி நாகப்பட்டினம்.
2: பெண்களால் மட்டுமே பயிற்றுவிக்கப்படுகிறது.
1: அனைத்து திறன் வளர் பயிற்சிகளுடன் இளங்கலை முதுகலை முனைவர் பட்ட படிப்புகள்,
2: தொழிற்கல்வி வகுப்புகள், சான்றிதழ் படிப்புகள் மற்றும் பாதுகாப்பும் கற்றல் சிறப்பும் நிறைந்த கல்வி வளாகம், அரசு உதவி பெறும் கல்லூரி
1: ஏடிஎம் மகளிர் கல்லூரி தன்னாட்சி நாகப்பட்டினம்.
0: இன்னைக்கு லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில ராத்திரி தூங்கும் போது கண்ட கனவு காலையில நிஜமா நடந்திருக்கா? அட, இது நம்ம கனவுல வந்துச்சேன்னு வாய பொலந்த அந்த வேடிக்கையான அனுபவம் உங்களுக்கு இருக்கா? எக்ஸாமுக்கு படிக்காம தூங்கி கனவுல அதே க்வெஸ்சன் வந்து மறுநாள் எக்ஸாம்லயும் அதே க்வெஸ்சன் வந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி கனவு பழிச்சு நீங்க சிரிச்ச அனுபவம் உங்களுக்கு இருக்கா? ஆமாங்க, இன்னைக்கு லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில கனவு பழித்த வேடிக்கையான அனுபவம் உண்டா? இதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பேசி மகிழ போறோம். உங்களுடைய வேடிக்கையான கருத்துக்களை காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பக்கத்துல பதிவிடுங்க, நாமளும் படிச்சு சிரிக்கலாம். நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருக்கும் நான் உங்கள் அன்பு தோழி வெண்முகி.
3: எனக்கு மியூசிக்க பத்தி என்ன தெரியுமா? பீட்டர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல. அபி தேக்கோ சூப்பிஸ்தானு.

0: நேர்களை நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யாண் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
3: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கல்யாண் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல மங்கல்யாண் சூப்பர் கோல்டு உரம். இணைந்திருக்கிறோம் நேயர்களே, லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில என்ன தலைப்பு கொடுத்தோம், கனவு பழித்த வேடிக்கையான அனுபவம் உண்டா? ஐயாவடி அசோக் ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்படி ஒன்று நினைத்த கனவு ஒன்று நடக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ராஜேந்திரன் மணக்குடியிலிருந்து, ஒரு நாள் பள்ளி நாட்களில் ஒரு முறை தேர்வுக்கு தாமதமாக போகிற மாதிரி கனவு கண்டாங்களாம். மறுநாள் அலாரம் அடிச்சும் போது கூட எழாமல் தூங்கிட்டாங்களாம். உண்மையிலேயே அவசர அவசரமாக பள்ளிக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அந்த சம்பவம் இன்று வரை கனவு பழித்த வேடிக்கையான அனுபவமாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா வித்யா வீரமணி, கனவு பழித்த வேடிக்கையான அனுபவம்லாம் இல்லைங்க, கனவு எல்லாம் வெறும் கனவாகவே இருக்குது, அதுவும் பகல் கனவாகவே போயிருச்சு அப்படின்னு கொஞ்சம் கவலைப்பட்டிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் மடப்புறம் தோப்பு திரு வேல்முருகன், கனவுகள் வருவதுண்டு, அதில் பழித்த அனுபவம் எல்லாம் கிடையாது. பேய் கனவு கண்டு கத்தியிருக்கேன், என்னோட சேர்ந்து என்னோட குடும்பமே பயந்துருச்சு, என்னோட மனைவியும் என்னை திட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாலை வணக்கம், கனவு நிறைய வந்ததுண்டு ஆனால் நிறைவேறியதா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு நினைவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்பு சிங்காரவேலு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, செந்தில் கண்ணன் பேரத்துலேருந்து, கனவு நிறைய கண்டிருக்கிற ஆனால் அது போல் நடந்ததில்லை, அதாவது பழித்த மாதிரி ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து கனவு பழிச்சிருக்கங்க, கோழி அடை வச்சு பொறிச்சது மாதிரி கனவு வந்துச்சு. காலையில் அவங்களோட கணவரிடம் போய் அதை பற்றி சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, கோழி உண்மையாகவே முட்டையெல்லாம் பொறிச்சிருக்கங்க, கனவு நிஜமாயிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவாஞ்சேரி சோபனா ரஞ்சித்குமார், கனவு பழிச்சதா அப்படின்ற அனுபவமாக இருக்கா இல்லையான்லாம் தெரியல, ஆனால் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும்போது நினைவுக்கு வரும், அன்று நாம் கண்ட அதே நினைவு அதே போல் நடக்குது அப்படின்னு ஆச்சரியப்பட்டிருக்கேன், அது யதார்த்தமாக என்னென்னலாம் யூகிக்க முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குலஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோயிலிருந்து.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: மூன்று மணி 16 நிமிடத்தில் பண்பலையோடு இணைந்து நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது LSC லைக் ஷேர் கமெண்ட். இன்னைக்கு லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில கனவு பழித்து வேடிக்கையான அனுபவம் உண்டா, இத பத்தி தான் கேட்டிருந்தோம் இல்லையா? கனவாக கண்டது எங்களுடைய அண்ணன் வந்து வீட்டுக்கு வருவது போல கனவு கண்டோம். மறுநாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ட கனவு வந்து பளிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ணப்பன்பேட்டையில் இருந்து ஜோதி. நாகூர் முகமது ரஃபிக், நான் தூங்கும் போது நினைத்த கனவுகள் எதுவுமே நடக்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம், இனிய பிற்பகல் வணக்கம் மட்டும் சொல்லிட்டு போயிருக்காங்க. கோமல்ல இருந்து சரவணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கனவு கனவாவே போயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் குமரன், நிறைய கனவுகள் கண்டிருக்கேன் ஆனா பழித்த அனுபவம்

ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து நிறைய கனவுகள் வரும், அந்த கனவை நானே நிறைவேற்றிக் கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எரவாஞ்சேரியிலிருந்து ஒரு குட்டி நேயர் ரதி மதினா. இனிய மாலை வணக்கம். குத்தாலம் தோப்பு தெரு சிவசுப்பிரமணியம். கனவு பழித்த வேடிக்கையான அனுபவம்லாம் எதுவும் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட போங்க, கொசுக்கு கொசுவோட தொல்லையால் தூக்கம் வருவதே பெரிய கஷ்டமாக இருக்குது, இதில் எங்கே கனவு காண்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்டாரவாடையிலேருந்து வழுவூர் ஸ்ரீ கிருஷ்ணா.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: இணைந்திருக்கும் நேர்களே, லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியில் அடுத்ததாக யார் என்ன கமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அதம்பார்லேருந்து கலைச்செல்வி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கனவு நிறையா வந்ததுண்டு ஆனால் காலையில் வந்து மறந்துடுவாங்க, சில கனவுகள் ஞாபகம் வரும், அது போலலாம் நடந்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் மேடம், மே மாத்துலேருந்து அமுதா சேகர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கனவில் வந்து மலையிலிருந்து கீழே விழுவது போல வரும், நிஜத்தில் நடந்ததில்லை. எங்க நிஜத்தில் நடந்தது என்ன பண்ணுறது, அதனால தான் நிஜத்தில் நடக்கலன்னு சொல்லிட்டு அவங்களே ரொம்பவே வேகமாக சிரிச்சிருக்காங்க. தேத்தாக்குடி வடக்குலேருந்து மணிகண்டன், என் நண்பன் தரையில் வழுக்கி விழுவது போல கனவு கண்டு அடுத்த நாள் குளத்தில் குளிக்கும் போது படித்துறையில் என்னோட கண்ணு முன்னாடியே வழுக்கி விழுந்துட்டான். என்ன ஒன்றும் ஆகலை, ஆனால் சிரிப்பு தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கனவுல பேய் கனவு வந்து ஒரே சத்தம், வீட்டில் உள்ள அனைவரையும் எல்லாருமே எழுந்துட்டாங்க, அப்புறம் எல்லாரும் என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, எனக்கு ஒரே பயமாக போயிட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் மருதப்பட்டினம் இருவேலி ரேவதி இளங்கோவன். மங்கை மடம் ஜெயந்தி கோவிந்தராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படிலாம் ஒன்றும் நடந்ததில்லைங்க அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாங்க. மாலை வணக்கத்தோட எங்கேருந்து யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல் சொல்லியிருக்காங்க, என்னோட கனவுல அப்படி எதுவும் நடக்கலைங்க, ஆளை விடுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டாங்க.
2: கருப்பா நீ கொஞ்சம்

0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் மீடியம் மகளிர் கல்லூரி வழங்கிய லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் மீடியம் மகளிர் கல்லூரி யோகா பயின்று தினமும் மனமும் உடலும் எப்போதும் நலமாக இருக்க வாழ்த்துகிறது ஏடிஎம் மகளிர் கல்லூரி தன்னாட்சி நாகப்பட்டினம்.
1: நாகையில் ஒரு உயர்தர கல்வி நிறுவனம் ஏடிஎம் மகளிர் கல்லூரி நாகப்பட்டினம்.
2: பெண்களால் மட்டுமே பயிற்றுவிக்கப்படுகிறது.
1: அனைத்து திறன் வளர் பயிற்சிகளுடன் இளங்கலை முதுகலை முனைவர் பட்ட படிப்புகள்,
2: தொழிற்கல்வி வகுப்புகள், சான்றிதழ் படிப்புகள் மற்றும் பாதுகாப்பும் கற்றல் சிறப்பும் நிறைந்த கல்வி வளாகம், அரசு உதவி பெறும் கல்லூரி
1: ஏடிஎம் மகளிர் கல்லூரி தன்னாட்சி நாகப்பட்டினம்.
0: இணைந்திருக்கும் நேர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3 நேரம் 3:30.

0: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் இன்சொல்லமுது.
3: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
4: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் தஞ்சை உழவர் நாட்டு சர்க்கரை.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். பண்பலையோடு இணைந்து நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லைக் ஷேர் கமெண்ட். இன்றைக்கு லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில் கனவு பலித்த வேடிக்கையான அனுபவம் இருக்கா. காரைக்கால் இருந்து நளினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கனவு கண்டு பழிச்சுதலாம் இல்லை, ஆனால் நான் சின்ன வயசில் வந்து பாம்பு படம் எடுத்ததெல்லாம் நேரில் பார்த்துருக்கேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்லாத்தூர் பரமசிவம் கனவில் வந்த சம்பவம் ஒன்றும் நடக்கவில்லை, ஒரு நாள் வந்து வித்தியாசமான மிருகங்களை பார்த்து தான் அலறியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரைக்குந்தகையிலேருந்து சபரீஷ் செந்தில்வேல் நிறைய கனவுகள்லாம் கண்டிருக்கோம், ஆனால் எதுவுமே பழிச்சதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட, நான் கண்ட கனவு நிஜமாவே நடந்திருக்கு. என்ன தெரியுமா, எங்கள் மாமா வெளிநாட்டிலேருந்து ஒரு பெட்டியை எடுத்துக்கிட்டு கொல்ல வழியாக வார மாதிரி கனவு கண்டேன். அதை எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது போலவே நடந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருமூலஸ்தானத்திலிருந்து வீரசுந்தரி. இரவஞ்சதி கலாவதி ராஜமோகன், எனக்கு முதல் குழந்தை பெண் குழந்தை என்பது போல வந்து கனவு வரும். அது கனவா நனவா அப்படின்லாம் அப்போ தெரியல, ஆனால் முதல் குழந்தை எனக்கு பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

என் நினைவெல்லாம் கனவாகிறது, காணும் கனவெல்லாம் கலைந்து போகிறது, வெடிந்து பார்த்தால் வெறுமையாகிறது. வெறுமையே நமக்குள்ள உத்வேகத்தையும் தருகிறது. அந்த உத்வேகமே வாழ்க்கையில தூங்க விடாமலும் செய்கிறது. தூங்கினாலும் கனவே நிஜமாகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்வையான கவிதையா நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க வலங்கை மான்லருந்து ஆட்டோதுரை. கனவுகள் நிறைய வரும், நனவாகவில்லை, ஆனா அதை பத்தி கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மயிலாடுதுறை ராஜா தெருலருந்து குரு.

0: நேர்களை நமது பன்மலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லவ் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அலைச்செல்ல வாருங்கள் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும், உங்கள் நலனில் அக்கறை கொண்டு சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம்.
2: Plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: தரமான தார்பைகள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: மூன்று மணி 45 நிமிடத்தில் நாம் இணைந்திருப்பது லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியோடு.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய கமெண்ட் பார்த்தீங்கன்னா, அரியலூர் மாவட்டம் மாண்டிமடம் செலவனன் வந்து நமக்கு வருகிற கனவெல்லாம் வந்து ரொம்பவே தேவையில்லாத கனவாக தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ், இனிய மாலை வணக்கத்தோட கனவுகள் நிறைய வரும். நான் வந்து கிரிக்கெட் ஆடுவேன், கிரிக்கெட் கனவு ஒன்று வந்தது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் எங்கள் நண்பர்கள் கூட கிரிக்கெட் ஆடுவது போல கனவு. எதிரணியில் ரன் ஓடும்போது ரன் அவுட் அடிப்பதற்காக நான் தூக்கத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடிடா அடிடா அப்படின்னு கத்தியிருக்காங்களா. நான் கத்தியது நேரம் 1:30, அதாவது இரவு 1:30 பக்கத்தில் எங்கள் அப்பா படுத்திருந்தாங்க, சும்மா வெளுத்து வெளுத்துட்டாங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கதையெல்லாம் நடந்து 35 ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் கண்ட கனவு பழித்ததுண்டு. நான் கல்லூரியில் தேர்வு எழுதிய காலங்களில் கனவில் வரும் கேள்வி பதில் அதே கேள்வி பதில் தேர்விலும் வந்திருக்குங்க. பார்த்தீங்களா என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் ஜெயஸ்ரீ. நல்லம்பல் ஷேக் அலாவுதீன், நான் கடலில் குளிப்பது போல கனவு கண்டேன், எழுந்து பார்த்தா நான் தூங்கிட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிய மாலை வணக்கத்தோட மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், நான் கண்ட கனவு ஊரில் இருந்து அப்பா அம்மா வர்றது போல அவர்களுக்கு உணவு பரிமாறுவது போல கனவு கண்டேன், என்ன ஆச்சரியம், மறுநாள் காலையில என்னோட அப்பாவும் அம்மாவும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மகிழ்ச்சியா சொல்லியிருக்காங்க. காரைக்கால் மேல ஓடுதுறை சேப்பு விஜயராகவன் சொல்லியிருக்காங்க, நான் கனவு இரவில் கண்டேன், அது பகலில் நடந்தது, நான் வியந்து போனேன், ஆச்சரியம் ஆனால் உண்மை, நான் தேர்வில் வெற்றி பெற்றது அவ்வளவுதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் நினைத்தது நடந்தது, ஆனால் கனவுல தான் நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சி ராணி பாடல் கேட்கலாம்.

கனவு பறித்த வேடிக்கையான அனுபவம்லாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் பகல் கனவாகவே போயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரைக்கால் மாஸ் நகர்லேருந்து ஸ்ரீதர். நிறைவான செய்தி யாரிடமிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருண், இலக்கியா, ஆகாஷ் நிவாஷ் எல்லாரும் திருக்கொல்லி காடிலிருந்து என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, இந்த நிகழ்ச்சி சிறக்கவும் சிரிக்கவும் வாழ்த்துக்கள். என்னுடைய மகன் வந்து நல்லா படித்து நல்லா வேலைக்கு போனால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில் நிறைய கமெண்ட்களை கொடுத்து நம்மளை சிரிக்க வைத்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறது இன்றைய லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சிக்காக. இதுவரை உங்களிடம் இணைந்திருந்தது நான் உங்கள் அன்பு தோழி வெண்முகி.

0: கேட்கின்றே. நாகையில் ஓர் உயர்தர கல்வி நிறுவனம் ஏடிஎம் மகளிர் கல்லூரி நாகப்பட்டினம்
1: பெண்களால் மட்டுமே பயிற்றுவிக்கப்படுகிறது.
0: அனைத்து திறன் வளர் பயிற்சிகளுடன் இளங்கலை முதுகலை முனைவர் பட்ட படிப்புகள்,
1: தொழிற்கல்வி வகுப்புகள், சான்றிதழ் படிப்புகள் மற்றும் பாதுகாப்பும் கற்றல் சிறப்பும் நிறைந்த கல்வி வளாகம், அரசு உதவி பெறும் கல்லூரி
0: ஏடிஎம் மகளிர் கல்லூரி தன்னாட்சி நாகப்பட்டினம்.
2: நினைவில் கொள்ளுங்கள், நமது பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை ஆர்சி நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னர்சாமி, நாளை மாலை 5 மணிக்கு நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலாவரும் நேரம், நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம், இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். என்னுடைய வாழ்க்கையில தூக்கத்தில் நான் கண்ட கனவு சில சமயங்களில் நிஜமாகவே நடந்து இருக்கு, அது நல்ல கனவாகவும் இருந்திருக்கு, நிஜமாவே நனவா மாறி இருக்கு, மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: நேர்களே, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இணைந்திருக்கும் நேர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 பண்பலையில் தொடர்வது சென்னை அஞ்சல்.
1: நேரம் 4 மணி.
2: அன்புள்ள அக்கா, வானொலி நாடகம் கேட்கலாம். எழுத்தாக்கம் பி. சிவசுப்பிரமணியன் அவர்கள். நாடகத்தில் பங்கேற்றோர் மரிய சேவியர் மெத்தோடியஸ், கே. ஐயம்மாள், எஸ். சேவியர் லூர்துசாமி, பி. அனுராணி, எம். காந்தி செல்வின், வி. கனகலதா, கே. காளிமுத்து, எஸ். முத்துக்குமார் ஆகியோர்.
3: என்னங்க என்னங்க, சாப்பிட வாங்க. ஏங்க, நேரமாகுதுல, பசி தாங்க மாட்டீங்க, வாங்க.
4: சாப்பிட்டு சாப்பிட்டு என்னத்தமா கண்டோம், நமக்குன்னு யார் இருக்காங்க? உனக்கு நானும், எனக்கு நீயும் தானே இருக்கோம்.
3: நமக்கு குழந்தை இல்லைன்னா என்னங்க? உங்க தம்பி பிள்ளைகளோ, என் தங்கச்சி பிள்ளைகளோ இருக்காங்க. எல்லா பிள்ளைங்களையும் நாம தானே வளர்த்த ஆளாக்குறோம்.
4: சரிதான், ஆனா அவங்க நம்மள அப்பா அம்மான்னு கூப்பிடுவாங்களா? என்னைக்கு இருந்தாலும் நாம அத்தை, மாமா, பெரியப்பா, பெரியம்மா தானம்மா.
3: இப்ப என்ன திடீர்னு இந்த சந்தேகம் எல்லாம்?
4: அப்போ அவங்க கிட்ட நமக்கு எந்த உரிமையும் கிடையாதாம்மா?
3: இத பாருங்க, பெத்தவங்களை விட நாம தான் அவங்கள பாசமா வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு தான் அதிக உரிமை இருக்கு, தெரியுமா? இப்ப எதுக்கு இந்த பேச்செல்லாம்னு கேக்குறேன்.
4: ஏதோ கேக்கணும் போல இருந்துச்சு, கேட்ட.
3: சரிதான், சாப்பிட வாங்க.
5: கமலா, கமலா.
6: என்னங்க?
5: என்ன, உங்க அக்காவோ அத்தானோ அவங்க வீட்டு மாடிய வாடகைக்கு கொடுத்தாச்சு போல இருக்கு.
6: ஆமாங்க, ஏதோ அவங்க செலவுக்கு ஆகும்ல.
5: செலவா? உங்க அத்தானுக்கு பென்ஷன் வருது, சொந்த வீடு, குழந்தைங்க கிடையாது, அப்புறமும் ஆசைய பாரு.
6: அவங்க விட்டு அவங்க வாடகை கொடுக்கறாங்க, இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை?
5: நமக்கு அந்த மாடிய வாடகைக்கு தரலாமே, நாம உங்க வாடகைக்கு தானே குடியிருக்கோம்.
6: வாடகைக்கு கொடுத்தா உங்களுக்கு வாடகை கொடுக்க மனசு வருமா?
5: நீ கூட பிறந்த தங்கச்சியாச்ச, உங்ககிட்ட வாடகை கேப்பாங்களோ? கேட்டாலும் கேப்பாங்க. உங்க அக்கா தான் பணத்தாசை பிடிச்ச மனுஷியாச்ச.
6: ஐயோ, எங்க அக்காவை பத்தி குறை சொல்லணும்னா நாள் பூரா பேசுவீங்களே.
5: சரி சரி, கோபப்படாத, நிதானமா யோசனை பண்ணி பாரு.
6: ஏங்க, முதல்ல நீங்க யோசனை பண்ணி பாருங்க. பெத்தவங்க போன பிறகு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது எங்க அக்கா தான். அப்போ உங்களுக்கு குறைஞ்ச சம்பளம், அடுத்தடுத்து நமக்கு பாலு.

0: வாணியும் பிறந்தாச்சு. அவங்கள வளர்த்து படிக்க வச்சது எல்லாமே எங்க அக்கா தானே.
1: சரி, எத்தனை வயசானாலும் மனுஷங்களுக்கு பணத்தாசை மட்டும் போகவே போகாது போல இருக்க.
0: அத நீங்க சொல்றீங்களாக்கும்.
2: என்னங்க, உங்க அண்ணனும் அண்ணியும் காலையில ஆட்டோல போறத பார்த்தேன், எங்க போறாங்களாம்?
3: எனக்கு என்ன தெரியும் விஜி, எங்க போனாலும் எங்கிட்ட சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்ல முடியும்.
2: உங்க அண்ணி மாம்பழ கலர்ல பச்சை பார்டர் போட்டு பட்டு கட்டி இருக்காங்க, எப்படியும் 5000 இருக்கும். 5 சரம் முகப்பு செயின், தலை நிறைய பூ, குங்கும பொட்டு, 60 வயசு இருக்குமே. வயசே தெரியல, நானும் தான் இருக்கேனே.
3: சரி சரி விஜி, காலையில எதுக்கு தேவையில்லாத பேச்சு, ஆக வேண்டியத பாரு.
2: எங்க அந்த மகராசி கமலா இருக்காளே, அக்கா அக்கா அப்படின்னு சொல்லியே உங்க அண்ணிக்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடுங்கிருவா. அவங்களும் அவளுக்கு தான் அள்ளி கொடுப்பாங்க, நமக்கு கிள்ளி தான் கொடுப்பாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், பிள்ளை விஷயம் என்னாச்சு?
3: நமக்கு என்ன விஜி, ரெண்டும் மகங்க தான். பெரியவன் ஸ்ரீதர் வேலைக்கு போயிட்டான், சின்னவன் 10வது போறான். இவ்வளவு நாளும் அண்ணனும் அண்ணியும் தானே அவங்கள பாத்துக்கிட்டாங்க, இனிமையாவது அவங்களுக்கு தொல்ல கொடுக்காம இருப்போமே.
2: இங்க பாருங்க, வாரிசு இல்லாத சொத்து யாரு வேணும்னாலும் அபகரிச்சுட்டு போலான்னு நான் ஒண்ணு சும்மா இருக்க மாட்டேங்க. உங்க அண்ணனுக்கு நீங்க தான் ஒரே தம்பி, ஒரே வாரிசு, ஞாபகம் இருக்கட்டும்.
3: அப்பப்பா என்ன பேராசை.
4: நாகு நாகு
0: சொல்லுங்க.
4: நேத்து எலுமிச்ச ஊர்கா வச்சியே ரொம்ப நல்லா இருக்குமா, சூப்பர். ஆமா, கடையில வாங்கினதா?
0: என் தங்கச்சி கமலா கொண்டுட்டு வந்தா. எப்பவும் ஊர்கா போடுறதுல அவ எக்ஸ்பர்ட்டுங்க, கைப்பக்குவம் யாருக்கும் வராது.
4: ஆமா ஆமா, அவ சமையலும் நல்லா தான் இருக்கும், உனக்கு தான் அந்த வேலையெல்லாம் ஓடாது.
0: வேணா இன்னும் கொஞ்சம் ஊர்கா கொண்டு வர சொல்லி கமலாக்கு ஃபோன் பண்ணட்டுமா?
4: அதெல்லாம் வேண்டாமா, அவ வீட்டுக்கு வேணும்ல, அவங்க வீட்லயும் குழந்தைகள் வளர்ந்தாச்சு, முன்ன மாதிரி நம்ம அப்படி நினைக்க கூடாது.
0: நீங்க வேற, நான் சொன்னா அவங்களுக்கு வேத வாக்கு.
4: நாகு, யார்ட்டையும் நாம ரொம்ப உரிமை எடுத்து கூடாதுமா, அது எப்பவும் போல இருக்காது, அது அவ்வளவு நல்லது இல்ல.
0: நீங்க வேற.
5: ஏங்க, நான் எங்க அக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்.
1: காலையில அங்க என்ன வேலை உனக்கு, நம்ம வீட்டு வேலையை பார்க்க வேண்டியதானே?
5: பாவங்கவ, ஆசையா ஊர்கா கேட்டா, கொண்டு போய் குடுத்துட்டு வந்துடுறேனே.
1: உங்க அத்தா தான் வண்டி வச்சிருக்காருல்ல, அவர் வந்து வாங்கிட்டு போக வேண்டியதானே?
5: ஒரு காலத்துல விடியறதுக்கு முன்னால அவ வீட்டு வாசல்ல போய் நின்னதெல்லாம் மறந்துட்டீங்களா? நாம கஷ்டப்படும் போது அவங்க தான் உதவி பண்ணாங்க, மறந்துடாதீங்க.
1: அதுக்காக காலமெல்லாம் நம்ம அவங்களுக்கு அடிமையா இருக்கணுமா? பதிலுக்கு தான் நாமளும் அவங்களுக்கு உழைச்சி நன்றி செலுத்தியாச்சு. இல்ல,
5: அவ எனக்கு அக்கா இல்லைங்க, பெத்த தாய் மாதிரி. வாழ்நாள் முழுசும் உழைச்சாலும் நாம பட்ட கடன் தீராது.
1: சரி தாயே, உங்க அக்காவுக்கு கோயில் கட்டி கும்பிடு. இப்போ உங்க அக்காவை பார்க்க போனோம், போறது சரி, உடனே திரும்பி வந்துரு, சரியா?
5: சரி சரி.
4: என்னவா விஜி, அவசரமா என்ன பார்க்கணும் சொன்னியாமே, எதுக்கு சொல்லுமா?
2: அத்தா வந்துட்டான், உங்க தம்பி குடும்பத்துக்கு நீங்க தான் உதவி செஞ்சாகணும், எங்களுக்கும் வேற யார் இருக்கா சொல்லுங்க அத்தா.
4: என்னால முடிஞ்சதை கண்டிப்பா செய்யறேன், முதல்ல என்னன்னு சொல்லு.
2: அத்தா நீங்க செய்ய நினைச்சாலும் நாகு அக்கா செய்ய விடமாட்டாங்க, அவங்களுக்கு அவங்க தங்கச்சி குடும்பம் தான் உயிர்.
3: விஜி சொல்றத உடனே சொல்லு, அண்ணனை காக்க வைக்காத, அவர் ஹார்ட் பேஷண்ட் இல்லையா?
2: சொல்றேன் அத்தா, நம்ம ஸ்ரீதருக்கு வெளிநாடு போக யோகா வந்திருக்கு.
4: அப்படியா, ரொம்ப சந்தோஷமா, போயிட்டு வரட்டுமே.
3: அண்ணே, அதுக்கு ஏஜென்ட்டுக்கு பணம் கொடுக்கணுமா? இப்போ அவன் பாக்குற வேலையில சம்பளம் ரொம்ப கம்மி, இல்லனா நாங்க கூட புரட்டி கொடுத்துருவோம்.
2: அஞ்சு பத்து இல்லையாத்தான், 5 லட்சம் வேணுமா
3: விஜய்?

0: நீங்க சும்மா இருங்க, அத்தான் கண்டிப்பா தருவாரு. ஸ்ரீதர் மேல அவருக்கு ரொம்ப பாசம் உண்டு இல்லையாத்தான்.
1: அண்ணே நீங்க வீட்டுல இருங்க, வெளியில எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீ பேசிட்டு இருக்க நான் வந்துடுறேன்.
0: அத்தான் உங்க தம்பி கடனாளியா நிக்கிறார், உங்கள்கிட்ட சொல்ல வெக்கப்படுறாரு.
2: விஜி என்னமா சொல்ற?
0: ஆமா தான், 5 லட்சம் வரை எங்களுக்கு கடன் இருக்கு. இப்ப ஸ்ரீதர் வேற பணம் கேக்குறான், 4 நாளா பணத்தை எப்படி புரட்டுறது, அவனை எப்படி வெளிநாட்டுக்கு அனுப்புறதுன்னு வீட்டுல ஒரே சண்டை தான். நாங்க உங்களைத்தான் நம்பி இருக்கோம்.
2: அப்படியா சொல்லாதம்மா, அது ஸ்ரீதரோட வாழ்க்கை. இந்த வாரம் எப்படியும் பணத்துக்கு ஒரு வழி பண்ணிடலாம். தைரியமா இரு, தைரியமா இரு.
0: சரிதான்.
3: பெரியப்பா பார்க்குக்கு வர சொன்னீங்களே.
2: ஆமா, உங்க அப்பா அனாவசியமா செலவு பண்ண மாட்டானே. 5 லட்சம் கடன் வாங்கியிருக்கானா, அப்படி என்ன செலவு அவனுக்கு?
3: அது தெரியல பெரியப்பா, ஆனா சாக போறேன்னு ஒரே அழுக வேற.
2: சரி, நீ வெளிநாடு போய்தான் ஆகணுமா? ஏன், நம்ம நாட்டில் அரசாங்கம் எவ்வளவோ வாய்ப்பு கொடுத்துருக்காடா.
3: அது வந்து பெரியப்பா, என் ஃப்ரெண்டு சில பேர் போயிருக்காங்க, நல்ல நிலைமையிலும் இருக்காங்க. வெளிநாடு போறது நல்லது பெரியப்பா.
2: சரியப்பா, சரி சரி. உன் பெரியம்மாவுக்கு தெரியாம ஒரு 5 லட்சம் தாரேன். நீங்க நல்லா இருந்தா போதும்ப்பா, நல்லா இருந்தா போதும்.
3: சரிங்க பெரியப்பா.
4: என்னங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: நல்லா தான் இருக்கேன், மனசுதாமா சரியில்லை.
4: ஏன்,
2: சொந்தக்காரங்கெல்லாம் பணத்துக்காகத்தான் இருக்காங்களோன்னு தோணுதுப்பா.
4: என் தங்கச்சி கமலா மட்டும்தாங்க பண ஆசை இல்லாதவ. ஆனா உங்க தம்பி பொண்டாட்டி இருக்காளே விஜி, அவளுக்கு நம்ம சொத்து மேலதான் கண்ணு, அவளை மட்டும் நம்ப கூடாது.
2: ஆமா, ஸ்ரீதர் நல்ல பையன் தானே?
4: அவனா, நீங்க வேற. அவ அம்மா என்ன சொன்னாலும் செய்வான். நீங்க ரொம்ப இறக்க குணம் உள்ளவங்க, அது எனக்கு தெரியும். ஆனா அந்த குணமே சில நேரம் ஆபத்தா முடிஞ்சிடும் தெரியுமா, அத முத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஸ்ரீதரை பத்தி ஏன் கேக்குறீங்க?
2: இல்ல சும்மா தான் கேட்டேன். ஆமா, கமல புருஷன் எப்படி?
4: அப்பா பயங்கரமான ஆளு.
2: ஓ,
4: கிரிமினல் மூளை. அவரை மட்டும் நம்ப கூடாது.
2: ஸ்ரீதர், இந்த மஞ்ச பையில 5 லட்சம் பணம் இருக்கு, அம்மா கிட்ட பத்திரமா கொடுத்துருப்பா. ஆட்டோல பத்திரமா போ.
3: ரொம்ப நன்றி பெரியப்பா, ரொம்ப நன்றி பெரியப்பா. முதல் மாதம் சம்பளம் வாங்கினதும் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிச்சிருந்தேன். ஆனால் பெரியம்மா கிட்ட மட்டும் இது விஷயமா எதுவும் சொல்ல வேண்டாம் பெரியப்பா.
5: என்னென்ன இந்த பக்கம் பேங்க்குக்கு வந்தீங்களா?
2: என்னடா ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குற? ஸ்ரீதர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு 5 லட்சம் வேணும்னு நீயும் பொண்டாட்டின்னு தானே கேட்டீங்க? அதான் பேங்க்ல 5 லட்சம் எடுத்து அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கேன். ஏண்டா, ஏற்கனவே 5 லட்சம் கடன் வச்சிருக்கேன்னு உன் பொண்டாட்டி வேற சொல்றேன். என்னடா
5: என்ன என்ன என்னென்ன சொல்றீங்க? நான் 5 லட்சம் கடன் வாங்கி வச்சிருக்கேன்னா யார் சொன்னா?
2: விஜிதாட்டா சொன்னா?
5: ஐயோ ஐயோ அண்ணே, அவ சொல்றதுல பாதி பொய்யின. ஸ்ரீதருக்கு வேலைக்கு போகத்தான் 5 லட்சம் கேட்டான், அதான் உங்ககிட்ட வந்திருந்தோம்.
2: அப்படியா?
4: எனக்கு ஏன் இப்படி சோர்ந்து போய் வரீங்க, என்னாச்சு?
2: நமக்கோ வயசு 60 ஆச்சு, இனிமே யாருக்கும் கடன் கொடுத்தா நமக்கு திருப்பி கொடுப்பாங்களா? நாகு,
4: பென்ஷனை வச்சுதான் நம்ம பொழப்பே ஓடிக்கிட்டு இருக்கு. நாம யாருக்கு கடன் கொடுக்க போறோம்? இப்ப யாருக்கு கொடுத்தாலும் நாம இருக்கிற நிலைமையில நமக்கு திருப்பி கொடுப்பாங்களா?

0: நாகு, ஏதாவது மருத்துவ செலவு நமக்கு வந்துட்டா யாருகிட்டமா காசு கேக்குறது?
1: அதான் பேங்க்ல 8 லட்சம் ரூபாய் போட்டிருக்கோமே, அப்புறம் என்ன?
0: அது வந்து ஒண்ணும் இல்லம்மா, யாரையும் நம்பாத, நம்பவே நம்பாத.
1: என்ன இது, தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க.
0: யாரையும் நம்பாத, நம்பவே நம்பாத.
1: என்னங்க, எழுந்துருங்க. விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க. எந்திரிங்க. என்னங்க? ஐயோ!

0: சம்பாத்தியத்துல ஒருவேளை சோறு போட நினைச்சேன் பெரியப்பா, அதுக்கு முன்னாடி போயிட்டீங்களே பெரியப்பா.
1: ஸ்ரீதர், அதுக்குள்ள உங்க வீட்டுக்கு தகவல் வந்துருச்சா?
0: ஆமா, பக்கத்து வீட்டுக்காரங்க போன் பண்ணி சொன்னாங்க.
1: சரி ஸ்ரீதர், நீ வாசல்ல போய் ஆக வேண்டியத பாரு. கமலா அழாத, கமலா கமலா அழாத, கமலா ஒன்று பண்ணு, உங்க அக்காவோட ஏடிஎம் கார்டை வாங்கித்தா, நான் மற்ற வேலையெல்லாம் பார்க்கறேன். போமா அழாதம்மா, போமா போ.
2: அண்ணா, எங்களெல்லாம் அனாதையாக்கிட்டு போயிட்டீங்களே அண்ணா.
3: ஐயோ ஆண்டவா, எங்க அக்காவோட பொட்டையும் பூவையும் பறிச்சுட்டீங்களே ஆண்டவா, நான் என்ன பண்ணுவேன்? அக்கா அக்கா, அத்தா நம்மள விட்டுட்டு போயிட்டா அக்கா, எங்க கூட பிறந்த பொறுப்புக்கு நீங்க தான் எல்லா காரியமும் செய்யணும். போங்க, போய் முன்னாடி நில்லுங்க, போங்க.
1: அதுக்கெல்லாம் நாங்க இருக்கோம், நீங்க கவலைப்பட வேண்டாம்.
0: உங்க பஞ்சாயத்தை நாளைக்கு வச்சுக்கோங்க.
4: ஆமாப்பா,
0: இப்ப ஆக வேண்டியதா? பாப்பா
4: எப்ப சண்டை போட்டு இருக்கியே.
5: அக்கா ஏதாவது சாப்பிடுக்கா, இப்படி பட்னியா இருந்த உடம்பு என்னத்துக்காகும், சாப்பிடுக்கா.
6: நீ கொடுத்த ஊருக நல்லா இருக்குன்னு சொன்னாரோ, கமலா கிட்ட சொல்லி இன்னும் கொஞ்சம் கொண்டு வர சொல்லவான்னு கேட்டேன். இப்படி என்ன விட்டுட்டு போயிட்டாருடி?
7: ஐயோ, வயசான மனுஷனுக்கு உப்பு ஊறுகா ஒத்துக்குமா? அப்பாவும் தங்கச்சியும் சேர்ந்து அநியாயமா அந்த மனுஷனை கொண்டுட்டீங்களே.
8: ஹே விஜய், உனக்கு இங்க என்னடி வேலை? நீ போ கிளம்பிடி.
7: கடவுளே, உரிமை உள்ளவளை இப்படி விரட்டுறீங்களே! யார் யாரோ வந்து உட்கார்ந்து இருக்கிற இந்த வீட்டுல எனக்கு இடம் இல்லாம போச்சே ஆண்டவா.
5: அக்கா நான் கிளம்புறேக்கா, என்னால உங்களுக்குள்ள சண்டை வேண்டாம்.
8: ஏ விஜி, அன்னைக்கு உன் வீட்டுக்காரு என்கிட்ட செலவுக்கு பணம் வாங்கிட்டு போனாரு. முதல்ல அந்த பணத்துக்கான கணக்கு இப்ப உடனே வந்து எனக்கு சேரணும்.
7: செலவு கணக்கு நாங்க மட்டும்தான் தரணுமா? உங்க அருமை தங்கச்சி புருஷனும் தான் அன்னைக்கு ஏடிஎம் கார்டுல பணம் எடுத்துட்டு செலவு பண்ணாரு, அவர்கிட்ட கணக்கு கேட்க வேண்டியதானே.
5: அக்கா நாளைக்கு நான் கணக்கு கொண்டு வந்து தரேன், இப்ப கிளம்புறேன்க்கா.
7: நீங்க ஒண்ணும் அலைய வேண்டாம், இனிமே அக்காவை நாங்களே பாத்துக்கிறோம்.
0: அப்பா என்னதான் இருந்தாலும் பெரியப்பா

0: இறந்த வீட்டில் நீங்க சண்டை போட்டிருக்க கூடாது.
1: டேய் ஸ்ரீதர், நீ சின்ன பையன், உனக்கு ஒன்றும் தெரியாதுடா. உங்க பெரியப்பாவுக்கு நான் ஒரே தம்பி, நம்ம உரிமையை விட்டு கொடுக்கலாமா?
0: அந்த கமலாமாவுக்கும் அவங்க அக்கா வீட்டில் உரிமை உண்டுப்பா, அதையும் நீங்க மறந்துடாதீங்க.
1: விஜி, உன் பையன் என்ன சொல்றான் பாரு கேளு. நமக்கு உள்ள உரிமை கமலாவுக்கும் உண்டா?
2: நல்லா இருக்கே. உங்க பெரியப்பா பெரிய வீடு, பேங்க்ல ரொக்கம் எல்லாம் வச்சுட்டு போயிருக்காரு. பெரியம்மாவுக்கு பென்ஷன் வரும், நகை வேற இருக்கு, வாரிசு கிடையாது. நீங்க தான் வாரிசு. நீ இன்னும் பெரிய வேலைக்கு போகணும். உன் தம்பிக்கு படிப்பு செலவு வேற இருக்குடா.
0: இவ்வளவு நாளும் பெரியப்பா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாரு. பாவம், இனி பெரியம்மா என்ன செய்வாங்களோ. நாம வேற 5 லட்சம் வாங்கியிருக்கிறோம்.
1: அதுதான், நம்ம இருக்கோமே, நம்ம தான் எல்லாம் பார்க்கணும்.
2: டேய், அந்த கமலா குடும்பத்தை மட்டும் உள்ள நுழைய விடக்கூடாதுடா. ஸ்ரீதர், 5 லட்சம் பத்தி பேசவே பேசிராத. யாருக்கும் அந்த விஷயம் தெரியாது. அந்த கமலா லேசுப்பட்டவ இல்ல. அவன் புருஷன் ரங்கராஜா இருக்கானே, அவரு அடுத்தவங்க காசுக்கு ரொம்ப ஆசைப்படுவாரு. அவங்களுக்கு 5 லட்சம் பத்தி தெரியவே கூடாது. நான் சொல்லிட்டேன்
1: விஜி. அப்ப அந்த 5 லட்சத்தை நீங்க அவங்களுக்கு குடுக்கற மாதிரி ஐடியா இல்லையா?
2: பாருங்க, நீங்க சும்மா இருந்தாலே போதும்.
3: எங்க அத்தா இறந்தப்போ நீங்க எவ்வளவு பணம் எடுத்தீங்க, எவ்வளவு செலவு செஞ்சீங்க, எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு எழுதி கொடுங்க, அக்கா கிட்ட கொடுத்துடலாம்.
4: ஏய், உங்க அக்கா கேட்டாங்களா? கட்டுன புருஷ செத்தனைக்கும் கூட காசை பத்தி யாரும் கவலைப்படுறாங்களாக்கும்.
3: அந்த விஜய் தாங்க ரொம்ப குத்தலா பேசினா.
5: அம்மா, அவங்க குணமே அதானே, அதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாதுமா. பெரியம்மா எதுவும் கேட்டாதான் நம்ம பதில் சொல்லணும். செலவு கணக்கெல்லாம் அவங்களுக்கு எதுக்கா?
3: அக்கா பாவம், அந்த விஜய் எப்படித்தான் சமாளிக்க போறாளோ.
4: நீ வேற, உங்க அக்காவோட அதிகாரம் எல்லாம் அந்த விஜய் குடும்பத்துல செல்லாது. உன்னைத்தான் பாடா படுத்த போறாங்க, பாத்துக்கிட்டே இரு.
5: ஆமாப்பா, அம்மாதான் பிராணி, அக்காவுக்கு உயிரை கொடுத்து கொடுத்து உழைப்பாங்கப்பா.
3: பாவம்ப்பா, அக்காவுக்கும் என்ன விட்டா யார் இருக்கா?
4: போதும் போதும், உங்களை மாதிரி ஊர் உலகத்துல அக்கா தங்கச்சிகளை பார்த்ததே இல்லை.
1: என்ன விஜய், என் அண்ணி என்ன சொல்றாங்க?
2: அதை ஏன் கேக்குறீங்க? அவங்க பேச்சும் வார்த்தையும், இத்தனை வருஷமா உங்க அண்ணே எப்படித்தான் சமாளிச்சாரோ தெரியலப்பா.
0: ஏன்பா, பெரியம்மா வீட்டு மாடிக்கு நாம போயிடலாமா? பெரியம்மா கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். பெரிய வீடு, வெளிச்சம், காத்து எல்லாம் நல்லா கிடைக்கும்பா.
1: ஸ்ரீதர், அண்ணன் இருக்கும்போதே நான் அவர்கிட்ட எதுவும் கேட்டதில்லப்பா. இப்போ போய் அண்ணிச்ச கேட்கணுமா? அது இல்லாம அந்த 5 லட்சத்தை நினைச்சாதான் பயமா இருக்குப்பா.
2: இங்க பாருங்க, உங்க அண்ணி கிட்ட என்ன பேச்சு? முதல்ல மாடியில குடியிருக்கிறவங்கள காலி பண்ண சொல்லிடுவோம், அப்புறமா நாம அங்க போயிடலாம்.
1: விஜி, வேண்டாத வேலையெல்லாம் பண்ணாத, அண்ணியோட குணம் உனக்கு தெரியாது. பிறகு நம்ம தான் அவமானப்பட்டு நிக்கணும்.
2: இங்க பாருங்க, நீங்க பேசாம இருங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்.
4: கமலா, கமலா.
3: என்னங்க?
4: உங்க அக்கா விட்டு கிளம்பலையா? நானும் உன் கூட வர்றேன்.
3: இது என்ன அதிசயமா இருக்கு? நான் கூப்பிட்டா கூட வர மாட்டீங்க, இன்னைக்கு என்ன?
4: உங்க அக்கா வீட்டு மாடிய கேட்கணும், பக்கத்துல நாம இருந்தா அவங்களுக்கும் உதவியா இருக்கும்ல. அதான்.
3: ஆமா ஆமா ஆமா, ரொம்ப உதவியா இருக்குங்க, ரொம்ப உதவியா இருக்கும்.
4: கிண்டல் பண்ணாத, உண்மையை தான் சொல்றேன். பாவம், அவங்கள யாராவது ஏமாத்திட போறாங்க.
3: ஏங்க, எங்க அக்காவை யாரும் ஏமாத்த முடியாது.
4: அவங்களுக்கு உதவியா இருக்கும்ல, அதனாலதான் சொல்றேன்.
3: வேண்டாங்க, பக்கத்துல இருந்த பிரச்சனை தான். அக்காவோட பேச்சுவார்த்தையெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது.
4: அப்படி இல்ல கமலா, அந்த வீட்டு மேல விஜிக்கு ஒரு கண் உண்டு. நாம அங்க போகலனா விஜி குடும்பம் அங்க போயிரும். உன்னையும் உங்க அக்காவையும் பிரிச்சிருவாங்கப்பா.
3: ஆமா, கேம் பேச்ச நீங்க என்னைக்கு கேட்டீங்க? வாங்க, வந்து எங்க அக்கா கிட்ட பேசுங்க. ஆனா அவ வெடுக்குன்னு ஏதாவது சொன்னா என்கிட்ட நீங்க சண்டைக்கு வரக்கூடாது. இப்பவே சொல்லிட்டேன்.
4: சரி வா.
1: அண்ணி, நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்துட்டு போகலாம் தான் வந்தோம்.
6: இருக்கேன், இன்னும் போக.

0: இப்படி உச்சி வெயில ஓடி வரணுமாக்கோ? சாயந்தரம் வந்திருக்கலாம்ல?
1: சாயங்காலம் போலான்னு தான்க்கா சொன்னேன், ஆனா அவங்க குழந்தனார் தான் உடனே கிளம்புன்னு சொல்லிட்டாங்க.
0: அவங்க குடும்ப பழக்கமே அப்படித்தானே, நினைச்சத உடனே முடிச்சிடணும்.
2: அதெல்லாம் ஒண்ணு இல்ல அண்ணி. சரி சரி, சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம், எந்திரிச்சு சாப்பிடுங்களே.
0: அவ சமையல்ல உப்பு இருக்காது, காரம் இருக்காது, அதெல்லாம் என்னால சாப்பிட முடியாது.
1: ஏங்க, நான் கிளம்புறேன், நீங்க மெதுவா வாங்க. ஒத்த கட்டையா நின்னாலும் வாய்க்கு ஒன்னு குறைச்சல்ல. சை,
0: என்ன முணங்கிக்கிட்டே போறா? இந்த சாப்பாடு போட்டதையும் சேர்த்து எடுத்துட்டு போ, எனக்கு வேண்டாம்.
3: என்னம்மா, ஏன் இப்படி கோபமா வர்ற? என்னாச்சு?
4: பாரு, என்கிட்ட ஏதாவது கேட்காத பாத்துக்கோ. இந்த பெரிய மனுஷிக்கு நான் செஞ்ச சாப்பாடு பிடிக்கலையா?
3: யார சொல்லுதாங்க? யாருமா, யார சொல்ற?
4: வேற யாரு, உங்க பெரியம்மா தான். ஐயோ பாவம், அந்த மனுஷன் போயிட்டாரு, இந்த மனுஷி பட்டினியா கிடக்குமேனு இறக்கப்பட்டேன்.
3: ஓஹோ, பெரியம்மாவுக்கா? நீ சாப்பாடு கொண்டு போனியா என்ன?
4: ஆமாடா, அந்த அம்மா முகத்துல அடிச்ச மாதிரி பேசிட்டாங்க.
3: அப்பா எதுவும் பேசலையா அந்த நேரம்?
4: அந்த மனுஷன் என்னைக்கு வாய திறந்து பேசினாரு? அவர் திறமையா இருந்திருந்தா நான் ஏன் இப்படி கிடந்து அல்லாடுறேன்?
3: நீங்க சொல்றத பார்த்தா நாம அந்த வீட்டு மாடிக்கு போக முடியாதோ?
4: நான் முடிவு பண்ணிட்டேன், முடிவு பண்ணிட்டேன், அத மாத்த யாராலையும் முடியாது. எப்படியாவது அங்க போய் ஆகணும்டா.
3: பெரியம்மா இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசினா எனக்கு பிடிக்காதுமா, பதிலுக்கு நானும் பேசி விடுவேன்.
4: டேய், பிழைக்க தெரியாத பிள்ளையா இருக்கியடா. பெரியம்மாவுக்கு வாரிசு கிடையாது. இந்த சமயத்துல நாம உரிமையோட உள்ள நுழைஞ்சிடணும், சொத்த கைப்பற்றணும். தவற விட்டுட்டோம்னு வையே, அந்த கமலா குடும்பம் உள்ள வந்துடும், அப்புறம் நமக்கு எதுவும் கிடைக்காது. இன்னும் உன் கல்யாணம் இருக்கு, பொண்ணு வீட்டுல மாப்பிள்ளைக்கு என்ன சொத்து இருக்குன்னு கேட்பாங்க. நமக்கு என்ன இருக்குன்னு சொல்லு, நான் என்னத்த சொல்லி உனக்கு பொண்ணு பாப்பேன். பெரியப்பாவுக்கு நீதான் வாரிசு அப்படின்னு சொல்ல போறேன்டா.
3: சரிம்மா, நான் எதுவும் பேச மாட்டேன், நீ சொன்னபடியே நடந்துக்கிறேன்.
4: டேய், உங்க அப்பா வாய திறந்து எதுவுமே கேட்க மாட்டாரு, நாம தாடா கேட்கணும்.
5: அக்கா எப்படி இருக்கக்கா, சாப்பிட்டியா?
0: வாடி, யாரும் தங்கச்சி, ரெண்டு நாளா எட்டியே பாக்கலையே. எல்லாருக்கும் அவங்க அவங்க குடும்பம் தான் முக்கியம், யார் எப்படி போனா அவங்களுக்கு என்ன?
5: ஐயோ அப்படிலாம் இல்லக்கா, வாடுவ ஊருக்கு அனுப்பிட்டு வர்றோம். என்னங்க சொல்லுங்களேன், சும்மா நிக்கிறீங்க?
6: இங்க வந்து உட்கார்ந்துருந்தா எங்க விளப்பு என்ன ஆகுறது? கமலாவை இங்கே வச்சுக்கோங்க, ரொம்ப வசதியா இருக்கும் உங்களுக்கும்.
0: உங்க வீட்டு அம்மாவை உங்க வீட்டிலயே வச்சுக்கோங்க. ஒரு காலத்துல எங்க வீட்டுலதான் எல்லார் கதையும் ஓடுச்சு, அத மறந்துட வேண்டாம்.
6: எப்பவும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா?
5: சரி விடுங்க. அக்கா சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுக்காம. அதல்ல,
0: என்ன கொண்டு வந்திருக்க?
5: மாங்காய் சாதம்.
0: உங்க அத்தா இருக்கும் போது ஒரு நாள் மாங்காய் சாதம் கொண்டுட்டு வந்து அவர் சந்தோஷமா சாப்பிட்டாரு.
5: ஏக்கா, எல்லாம் விதி, நல்லா இருந்தவங்க இப்ப திடீர்னு போவாங்கன்னு யார் நினைச்சா? நீ சாப்பிடுக்கா.
0: உப்பு காரெல்லாம் கரெக்டா இருக்குடி, வடகு வேற வச்சிருக்கியா, நல்லா இருக்கு,
5: சாப்பிடு.
3: பெரியம்மா நல்லா இருக்கீங்களா? பெரியம்மா
0: யாரு? ஸ்ரீதரா, வாடா. என்ன இவ்வளவு தூரம்? காரியம் இல்லாம நீயும் உங்க அம்மாவும் ஒரு துரும்ப நகத்த மாட்டியல. உங்க அப்பா தான் பாவம், அப்பாவி மனுஷன், சூதுவாது தெரியாதவரு.
3: அப்பாவும் பெரியப்பாவும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க பெரியம்மா.
0: அப்போ உங்க அம்மாவும் நானும் ஒண்ணா?
3: நான் அப்படி சொல்லல பெரியம்மா, எங்க அம்மா குணத்துல கொஞ்சம் தங்கம்.
0: அப்போ நான் தகரமா?

0: உங்க அம்மா உங்க அப்பாவை படா படுத்துவா.
1: உங்க பெரியப்பாவை அப்படியா படுத்துனே?
2: பாவம், பெரியப்பாவுக்கு கொடுத்து வைக்கல, சீக்கிரமே போயிட்டாரு.
1: அடப்பாவி, உத்தரும் கேலியும் அசல் விஜி மாதிரியே பேசுறானே.
0: வந்த விஷயத்த சொல்லு, ஏதாவது கல்யாண விஷயமா?
2: இல்ல, வேண்டாம். நீங்க கேட்டீங்கன்னா கோவப்படுவீங்க பெரியமா.
0: டேய் டேய் டேய், பிகு பண்ணாம சொல்லுட.
2: வந்து உங்க மாடியை எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்களேன் பெரியமா.
0: அதான பார்த்தேன், காரியம் இல்லாம வரமாட்டியே பெரியம்மா. ஒரு அப்பாவி வாடகை கேட்க மாட்டா, போய் கேட்டு பாருன்னு உங்க அம்மா சொல்லி அனுப்பியிருப்பா ராட்சசி. அப்புறம் சொத்துல வேற பங்கு கேட்பீங்க.
2: பெரியம்மா, கொடுப்பீங்களா மாட்டீங்களா அதை மட்டும் சொல்லுங்க. எங்க அம்மாவை பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க?
0: டேய், வீடு தரமாட்டேன்டா, தரமாட்டேன்னா தரமாட்டேன், போதுமா?
3: ஸ்ரீதர், நீ ஏன் பெரியம்மா வீட்டுக்கு போன? பெரியப்பா இல்லை, இனிமே நம்ம கொஞ்சம் ஒதுங்கி தாம்பா இருக்கணும். விஜி, நீயும் அங்க அடிக்கடி போகாத.
4: எங்க அக்கா வீட்டுக்கு நான் போவேன், நீர் அடிச்சு நீர் விளக்குமாக்கும்.
2: ஆமா, பொல்லாத அக்கா, அவங்க பேச்சும் வார்த்தையும் அடிக்கிற மாதிரி ஓடி வராங்கம்மா.
4: எல்லாம் அருமை தங்கச்சி கமலா இருக்கிறாங்கிற தைரியம், ரெண்டு பேரையும் பிரிக்கிறேன், அப்பதான் அவங்க அடங்குவாங்க.
3: விஜி, நமக்கு எதுக்கு இதெல்லாம்? தேவையில்லாத வேலை பார்க்காத.
4: இங்க பாருங்க, நாளைக்கே அவங்க வீட்டு மாடியில் இருக்கிறவங்களை போய் பாக்குறேன். கமலா உங்களை வீட்டை காலி பண்ண சொன்னாங்க, அவங்க இங்க வரப்போறாங்கன்னு சொல்றேன். அப்புறம் பாருங்க வேடிக்கைய, விஜயா கொக்கா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க.
5: அக்கா, இந்தாக்கா உளுத்தம் பருப்பு சோறு போங்கனே, ஆறிடும் பாத்தியா, அதை அவசரமா கொண்டு வந்துட்டேன்.
0: கமலா வாடி வா வா, ராத்திரிக்கு சேர்த்து கொண்டு வந்திருக்கியா, கூழ்வத்தில் வச்சிருக்கியா, அவியல் நல்லா இருக்குமே.
6: பெரியம்மா, என்னமோ சம்பளம் கொடுத்து ஆள் வச்ச மாதிரி பேசுறீங்களே.
5: என்ன பேசுற நீ, மரியாதை இல்லாம பேசாத.
0: ஒரு காலத்துல உங்க குடும்பத்துக்கே வடிச்சு கொட்டினவ நான், அன்னைக்கு நான் போட்டதை சாப்பிட்டுட்டு தான் இப்ப நீ இந்த பேச்சு பேசுற.
5: சரிக்கா, இன்னொரு நாள் நீ கேட்டதெல்லாம் நான் செஞ்சு தரேன்,
7: நடந்துச்சு.
6: அம்மாவை ரொம்ப மரியாதை இல்லாம பேசுறாங்க அந்த பெரியம்மா. அம்மாவும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்கப்பா, எனக்கு தாங்க முடியல, கிளம்பி வந்துட்டேன்.
7: தம்பி, உங்க பெரியம்மா எப்பவுமே அப்படித்தான் பேசுவாங்கடா, அதுக்கெல்லாம் கோபப்படலாமாப்பா.
6: என்னப்பா நீங்க?
7: அடா ஆமா தம்பி, இப்போ நமக்கு காரியம் ஆகணும். நாம விலகிட்டா அந்த விஜி குடும்பம் அத்தனை சொத்தையும் சுருட்டிக்கிட்டு போயிரும், அதை தெரிஞ்சுக்கோ.
6: அதுக்காக
7: வாயை திறக்கவே கூடாது. உங்க பெரியப்பா வீட்டு மாடிக்கு போறோம், விஜயம்மா குடும்பத்துக்கும் பெரியம்மாவுக்கும் சண்டைய கிளப்பி விட போறோம், சாமிநாதனை விரட்ட போறோம், போதுமா?
6: அப்பா கரெக்ட்ப்பா, அதத்தான்பா பண்ணணும்.
0: வாங்க குழந்தனாரே, வாங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்க வீட்டப்பா சாப்பாடு எதுவும் கொடுத்து அனுப்பலையே, நல்ல வேளை.
3: அது இருக்கட்டும் அண்ணி, அன்னைக்கு ஸ்ரீதர் வீட்டுக்கு என்ன சொன்னா?
0: மாடிய கேட்டான், பாவம், உங்க சம்பளத்துல இந்த வாடகை எல்லாம் கொடுக்க முடியுமா? நான் சொந்தக்காரங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டேன் குழந்தனார, ஞாபகம் வச்சுக்கிடுங்க, என் மேல வருத்தப்படாதீங்க.
3: அண்ணி அண்ணி, அண்ணன் இருந்தா சம்மதிச்சிருப்பார்ல?
0: அவர் இருக்கும் போதே வர வேண்டியதுதானே. உங்க விஜி குளத்துக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீங்க அங்கே இருங்க. என்ன, எல்லாம் அவதான் சொல்லி அனுப்புனாளா?
3: அவ ஒன்னும் சொல்லல நீ, நானாதான் ஒரு யோசனை செஞ்சு பார்த்தேன்.
0: உங்க யோசனை எல்லாம் மூட்டை கட்டி வைங்க, போங்க.

0: கமலா, கமலா,
1: என்னங்க?
0: ஒரு சந்தோஷமான விஷயம், சீக்கிரம் வா.
1: அப்படி என்னங்க விஷயம் சொல்லுங்க.
0: நம்ம பையன் பாலுவுக்கு பெரிய இடத்துல இருந்து பெண் வந்திருக்குமா?
1: பாலுக்கா? எங்க, இவனுக்கு நிரந்தரமா ஒரு வேலையே இல்ல, யாரு பொண்ணு கொடுக்க போறாங்க?
0: அட, நீ வேற, பொண்ணும் கொடுத்து வேலையும் வாங்கி கொடுக்கறாங்கனா பாரு.
1: கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆமா, பொண்ணு வீட்டுக்காரங்க நமக்கு தெரிஞ்சவங்களா?
0: என் நண்பர் கோமதி நாயகத்திற்கு குடும்ப நண்பரம். நல்ல குடும்பம், நல்ல பையனா இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்களாம். உடனே நம்ம பையனை சொல்லியிருக்கார், நாளைக்கு மாப்பிள்ள பார்க்க வர்றாங்களாம்.
1: அப்படியா, சந்தோஷங்க. சரி சரி, நீங்க சாப்பிடுங்க, நான் இப்ப கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன்.
0: ஏய், கொஞ்சம் நில்லு. உடனே போய் உங்க அக்காட்ட போய் ஒப்பிக்க போறியாக்கும்.
1: ஆமாங்க, அவ வயசுல பெரியவ, நல்ல விஷயத்த அவகிட்ட தான் முதல்ல சொல்லணும்.
0: ஆமா ஆமா, நீ போய் சொன்ன உடனே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட போறாங்க பாரு. முதல்ல பாலுட்ட தாண்டி சொல்லணும். நீ போய் மத்த வேலைய பாரு, போ போ.
2: வாங்க ராணியம்மா, வாங்க. என்ன, ரெண்டு நாளா எட்டியே பாக்கல? கூட பிறந்தவ ஒருத்தி, வயசானவ கணக்காள, என்னாச்சு ஏதாச்சும் பாக்க கூட உனக்கு நேரம் இல்லையா?
1: வர முடியாத சூழ்நிலையாக்கா, தப்பா நினைக்காத. அக்கா, லெமன் சாதம் கொண்டு வந்திருக்கேன், ஆறி போறதுக்குள்ள சாப்பிட்டுடு சரியா? எலுமிச்ச ஊருகா துவையல் தான் வச்சிருக்கேன், வடகம் மாங்காய் தொக்கு இதெல்லாம் இல்லக்கா.
2: என்னைக்கு தான் நீ முழுசா செஞ்சிருக்க. சரி, தட்டை நல்ல கழுவி எடுத்துட்டு வா.
1: இந்த வரேன்க்கா. இந்த சாப்பிடு. ஏக்கா, நான் கிளம்பட்டா?
2: என்ன அதுக்குள்ள கிளம்புற? வீட்டை பெருக்கி பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு போ. எனக்கு வர வர முடியலடி, அந்த மனசை வேற என்ன அதையா விட்டுட்டு போயிட்டார்.
1: சரிக்கா, எல்லா வேலையும் நானே முடிச்சுட்டு கிளம்புறேன்.
2: என்னமோம்மா, கூட பிறந்த பாவத்துக்கு நீ எல்லா வேலையும் செய்வ, ஆனா வீட்டுக்கு போன உடனே உன் வீட்டுக்காரரு மகனும் தாளிச்சு கொட்டுவாங்கள.
1: ஐயோ, அத பேசாத.
3: அக்கா, அக்கா, விஜி வந்திருக்கேன்க்கா.
2: எனக்கு கண்ணு நல்லா தான் தெரியுது, என் அரும்ப தங்கச்சி வந்திருக்காளேன்னு சந்தோஷமா இருக்கு.
3: மகனுக்கு கல்யாணம்னா சந்தோஷமா தான் இருக்கும்.
2: ஓஹோ, ஸ்ரீதருக்கு பொண்ணு கொடுக்கவும் ஆள் இருக்கோ? பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு உன்னை பத்தி தெரியுமாக்கும்.
3: ஏங்கா, பாலுக்கே பொண்ணு கிடைக்கும் போது என் மகனுக்கு கிடைக்காதா?
2: என்னது, பாலுவுக்கு பொண்ணு கிடைச்சிருக்கா?
3: அப்போ கல்யாண விஷயமே உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. உங்க அருமை தங்கச்சி உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லலையா? உங்க மதிப்பு அவ்வளவுதானா?
2: ஏ விஜி, சும்மா போய் சொல்லக்கூடாது. கமலா எல்லாம் என்கிட்ட சொல்லாம இருக்க மாட்டான்.
3: இங்க பாருங்க, என் கிட்ட கத்திட்டு இருக்காதீங்க. பாவம், நீங்களும் அவங்கள நம்பிக்கிட்டே இருக்கீங்க. உங்க தங்கச்சி வீட்டை காலி பண்ணுங்க, நாங்க மாடிக்கு குடி வர போறோம்னு மாடி வீட்டுல இருக்காங்களே அவங்கிட்ட சொல்லிருக்காங்க. அவங்க என்கிட்ட கேட்டாங்க.
2: உங்க பாடு, உங்க தங்கச்சி பாடு, எனக்கு என்ன, நான் கிளம்புறேன்.
3: என்னது, இவ இப்படி சொல்லிட்டு போறாளே?
0: கமலா, நாளைக்கு மாப்பிள்ளைய பார்க்க பெண் வீட்டுக்காரங்க வாராங்க.
1: எங்க அக்காவுக்கு எதையுமே சொல்லாம வந்துட்டேன், யாராவது சொல்லி அவ தெரிஞ்சுக்கிட்டா நம்ம தப்பா நினைப்பாங்க.
0: போதும் போதும், உங்க அக்காவுக்கு ரொம்ப பயப்படாத.
1: பாலுவையும் நம்ம ராணியையும் வளர்த்தது எங்க அக்கா. அந்த காலத்துல உங்க சம்பளத்துல நாம மூணு வேளை சாப்பிடுறதே பெரிய பாடா இருந்துச்சுங்க, மறந்துடாதீங்க.
0: சரி, அதுக்காக உங்க அக்காவுக்கு காலம் பூரா அடிமையா இருக்க சொல்றியா நீ?
1: அடிமையா இருக்க வேண்டாங்க, நன்றியோட இருக்கணும்.
4: என்னம்மா, அப்பா என்ன சொல்றாரு?
1: பெண் வீட்டுக்காரங்க வர்றத பத்தி உங்க பெரியம்மா கிட்ட எதுவுமே சொல்ல கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காருடா, அவளுக்கு தெரியாம போகுமா?
4: அப்பா, பெரியம்மாட்ட சொல்றதுல என்னப்பா தப்பு இருக்கு?
0: வேண்டாம் வேண்டாம், சொல்லவே வேண்டாம்.
1: அக்கா,

0: அக்கா சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்.
1: என்ன அவமானப்படுத்துறது போதுமா இல்ல இன்னும் படுத்தணுமா?
0: அக்கா என்னக்கா சொல்ற, யார் என்ன சொன்னாங்க சொல்லு.
1: என்னமோ என் வீட்டு மாடியை காலி பண்ண சொன்னீங்களாமே. பாலுவுக்கு பெண் வீட்டுக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்களாமே.
0: அது வந்துக்கா, மாடி வீட்டை நான் காலி பண்ணுங்க அப்படின்னு யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லையேக்கா, அவங்க கிட்ட பேசுறதே இல்லையே.
1: சரி அதை விடு, பாலு விஷயத்துக்கு வா.
0: அது அக்கா அவனுக்கு வேலை வாங்கி தந்து பெண்ணும் தர்றதா அவன் அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லியிருக்கார் போல. நிச்சயத்துக்கு முன்னால யாருக்கும் தெரிய வேண்டான்னு அவங்க அப்பா சொன்னாங்க, அதான்க்கா உன்கிட்டயும் சொல்லல.
1: இந்த கதையெல்லாம் எப்படி நடந்துச்சு?
0: அது ஒரு வாரம் இருக்குக்கா, மாப்பிள்ளை பார்க்க வரதா சொல்லியிருக்காங்க.
1: ஓஹோ, இத்தனையும் சொல்றதுக்கு உனக்கு இப்பதான் நேரம் கிடைச்சிருக்கு அப்படித்தானே?
0: இல்லக்கா நிச்சயம் கூட வைக்கலக்கா, நிதானமா சொல்லலாமேனு யோசிச்சேன்.
1: உனக்கு தான் நேரம் இல்ல, அந்த பாலு வந்து சொல்லிருக்கலாம்ல. அப்புறம் மாடி வீட்டுக்காரங்க கிட்ட காலி பண்ண சொன்னது யாரு, உங்க வீட்டுக்காரரா?
0: ஐயோ அவர் அப்படிலாம் சொல்லிருக்க மாட்டாரே.
1: விஜிக்கும் மாடி மேல ஒரு கண்ணு இருக்கத்தான் செய்து. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே சொந்தக்காரங்களுக்கெல்லாம் வீடு தர மாட்டேன்னு.
0: அது சரிதான்க்கா, வீண் வம்பு பொல்லாப்பு வரும், வேண்டாக்கா.
1: உன் புருஷங்கிட்டையும் சொல்லி வச்சிரு, மாடிக்கு வர்ற நினைப்பு இருந்தா அதை அப்படியே விட்டுறணும்னு சொல்லிடு.
0: சரிக்கா.
2: கமலா, நாளைக்கு பாலுவை பார்க்க பெண் வீட்டுக்காரங்க வாராங்கம்மா.
0: வரட்டுங்க வரட்டும், நல்ல காரியம் சீக்கிரம் நடந்தா போதும். என்னங்க அக்காவுக்கு சொல்லணும்ல?
2: ஏய், உன் அருமை அக்காவுக்கு சொல்லாம மூச்சு கூட விட மாட்டியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், சொல்றத கேளு.
3: அப்பா சொல்றதும் சரிதாம்மா, பெரியம்மா நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க, பெண் வீட்டுக்காரங்களை அவங்க வீட்டுக்கு வர சொல்லுவாங்க. அங்க போனாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்கம்மா.
0: பெரியம்மா பாவம்டா, உன் கல்யாண விஷயத்தை தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவா.
2: உங்க அக்கா குறுக்க புகுந்து ஏதாவது பிரச்சனை பண்ணாம இருந்தா சரிதாம்மா.
0: நீங்க தான் அத்தா இறந்த அன்னைக்கு பண்ண செலவு கணக்கு கூட இன்னும் கொடுக்காம இருக்கீங்க. அவ என்னைக்காவது உங்ககிட்ட சண்டை போட்டிருக்காளா?
2: ஆமாமா, அந்த பணத்துல நான் பெரிய பங்களா கட்டியிருக்கேன் பாரு, போதுமா?
3: பெரியம்மாவுக்கு நாம எவ்வளவு உதவி செஞ்சிருக்கோம், அதெல்லாம் சொல்லி காட்டிக்கிட்டா இருக்கோம்.
0: ஹே, உன் விஷயம் யார் மூலமாவது அவளுக்கு தெரிஞ்சா தப்பா நினைப்பாளடா, எனக்கு அதான் பயமா இருக்கு.
1: யாரு இருமிக்கிட்டே வர்றது?
4: நான் தான்.
1: ஏதாவது நோயகிய பரப்பி விட்டுறப்படாது.
4: அக்கா நான் தான், விஜி வந்திருக்கேன். பயப்படாதீங்க, உங்களுக்கு ஆயுசு கட்டி ஒரு நோயும் வராது.
1: ஆண்டவையே, தலையில என்னெல்லாம் எழுதியிருக்கானோ அதெல்லாம் அனுபவிச்சாதானே போக முடியும்.
4: நினைச்ச உடனே என்ன மேல போக ஏணியா இருக்கு.
5: தெரியுமா, நீங்க முதல்ல சாப்பிட்டீங்களா?
4: அக்கா உங்களுக்கு என்ன கவலை, இனி தினமும் கல்யாண சாப்பாடு தானே? மகனுக்கு கல்யாணம்னா சும்மாவா?
1: அது சரி, ஸ்ரீதருக்கு கல்யாணம் பேசிட்டீங்களா என்ன?
4: அவனுக்கு கல்யாணம் பேசுனா முதல்ல உங்களை தானே கூப்பிடுவோம். ஒரு ஒருத்தர் மாதிரி ரகசியமா பேசி முடிக்க மாட்டோம். அது என்ன, வயசுல பெரியவங்களை ஒதுக்கி வைக்கிற பழக்கம். சே, மனுஷங்க ரொம்ப மோசமா தான் இருக்காங்க.
1: என்ன சொல்லுதா, எனக்கு ஒண்ணு புரியலையே.
5: பெரியம்மா, பாலுவுக்கு கல்யாணம் பேசியாச்சு, பொண்ணு வீட்டுக்காரங்களே அவனுக்கு வேலையும் வாங்கி தர ரெடியா இருக்காங்க.
1: பாலுவுக்கு கல்யாண விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும், கமலா எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டா.
4: எங்களுக்கு தான் எதுவும் சொல்றதுக்கு ஆளே இல்ல. சரிக்கா நாங்க கிளம்புறோம்.
1: மாடி கமலா, என்ன பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தாங்களா, என்ன சொன்னாங்க?
0: ஆமாக்கா, அவங்களுக்கு திருப்தி தான், அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிருக்காங்க.
1: சரின்னு சொல்லிட வேண்டியதானே
0: அக்கா. உன்னதாங்க கூப்பிட முடியல, பெத்த தாய் மாதிரி எனக்கு நீ இருக்க. ஆனா அது யாருக்குமே புரியலையக்கா.
1: கமலா, என்ன கல்யாணத்துக்கு நீ கூப்பிடலன்னா பரவாயில்ல, அதெல்லாம் நான் பெருசா நினைக்க மாட்டேன்டி.
0: பெண் வீட்டுக்காரங்க நம்ம விட ரொம்ப வசதியானவங்கக்கா, மருமகம் மதிப்பாளான்னு கூட எனக்கு பயமா இருக்கு.
1: ஆமா, நீ பிறகு கழுத்துல மஞ்ச கயிறும் கையில ரப்பர் வளையலுமா இருந்தா யாருதான் மதிப்பாங்க?

0: இங்க பாரு, கல்யாணம் முடிந்த வரைக்கும் என் செயின் வளையல் எல்லாம் தாரேன், போட்டுக்க.
1: வேண்டாக்கா, வேண்டாம், கிடைக்கிற மரியாதை கிடைச்சா போதும், நகையெல்லாம் ஒண்ணு வேண்டாம்.
0: எடி, என் நகையெல்லாம் பீரோல இருந்து தூங்கிக்கிட்டு இருக்கு, எடுத்து தாரே, போட்டுக்க.
1: ஐயோ, அதெல்லாம் எதுக்குக்கா? வேண்டாக்கா, சும்மா
0: அக்கா சொன்னா கேக்கணும். கல்யாணத்து வரைக்கும் வச்சுக்க, அப்புறமா கூடு. நீ நகைய போட்டுட்டு கண்ணாடியில பாரு, என் கண்ணே பற்றும் போல அவ்வளவு அழகா இருப்ப.
2: அப்பா, இங்க பாருங்களே, கழுத்துல தங்க சங்கிலி, கையில தங்க வளையல், ஒரு பணக்கார அம்மனி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கப்பா.
1: ஏய் பாலு, சும்மா இருடா, கிண்டல் பண்ணாத. எங்க அக்கா உன் கல்யாணத்துக்காக கொடுத்திருக்கா.
3: அதானே, உங்க அக்கா இரவுல தானே கொடுத்திருக்கா, நீயே வச்சுக்கோன்னு கொடுக்கலையே.
1: அது சரி, உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தியாகாதே.
2: சரி சரி, சண்டை படாதீங்க, பெரியம்மா கோபப்படலையே.
1: அவளுக்கு ரொம்ப பெரிய மனசுடா, பெரிய இடத்துல பெண் கிடைச்சிருக்கு, நாம கௌரவமா இருக்கணுமே தான் நகையை தூக்கி கொடுத்துருக்கா.
3: உங்க அக்காவுக்கு இவ்வளவு வயசுக்கு மேல நகை நட்டும் தேவையா? குறைஞ்சது 50 பவுனாவது வச்சிருப்பா.
2: இருக்கும்பா, எங்க போனாலும் கழுத்திலையும் கையிலையும் தங்கமா மின்னும்பா.

0: பாப்பா, எங்க இந்த பாலு கல்யாணம் எவ்வளவு சிறப்பா நடந்துச்சு பாருங்க. அந்த கமலாவுக்கு பெரிய இடத்து சம்பந்தம் கிடைச்சிருச்சு.
1: அதுல உனக்கு என்ன பிரச்சனை விஜி? நம்ம ஸ்ரீதருக்கும் அதே மாதிரி இடம் கிடைக்கும், கவலைப்படாத.
2: இந்த கமலாமா நிறைய நகை போட்டிருந்தாங்களே, அதை கவனிச்சியம்மா?
0: ஆமாடா, எல்லாம் உங்க நாகு பெரியம்மா நகை. தங்கச்சிக்கு அள்ளி கொடுத்துருக்காங்க, எனக்கு அதே மாதிரி கொடுக்க மனசு வருமா? என்ன இருந்தாலும் நான் வெளியிலிருந்து வந்தவ தானே.
1: அண்ணி இரவல் கொடுத்துருப்பாங்க விஜி, இன்னைக்கு எல்லா நகையும் அவங்ககிட்ட திரும்பி போயிருக்குமே.
2: சரிதான், பெரியம்மாவுக்கு பெரிய மனசு, நகையெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. நீ எப்படி செய்வியம்மா?
0: உங்க அப்பா கிலோ கணக்குல எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு பாரு, எல்லாத்துக்கும் ஒரு குடுப்பின வேணும்டா.
1: சரி சரி, மத்த வேலையை பாரு விஜி.
0: என்னமோங்க, நகைய கொண்டு போய் பத்திரமா கொடுத்தா சரிதான்.
3: பாலு, தம்பி உங்க அம்மா எங்கடா?
4: அம்மா கடைக்கு போயிருக்காப்பா. ஏன்பா, எதுக்கு கேக்குறீங்க?
3: பாலு, பெரியம்மா கொடுத்த நகைய கொண்டு போய் கொடுத்துட்டாங்களா?
4: இல்லப்பா, நம்ம வீட்டு பீரோல தான் இருக்கு, நாளைக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அம்மா.
3: அப்படியா? பெண் வீட்டு கல்யாணமா இருந்தாலும் நானும் நிறைய செலவு பண்ணிருக்கேன்டா. பெண்ணுக்கு பட்டு எடுத்தோம், தாலி செயின் வாங்கணும், அப்புறம் நிறைய செலவு செஞ்சிருக்கோம். எல்லாத்துக்கும் நிறைய கடன் வாங்கிட்டேன் தம்பி. அந்த கடனை எல்லாம் அடைச்சு ஆகணும், என்ன செய்ய?
4: ஐயோ, கடனை எப்படிப்பா அடைக்கிறது?
3: அதுக்கு நான் ஒரு யோசனை பண்ணி வச்சிருக்கேன்டா. அந்த நகையை வித்து பணத்தை வச்சு அந்த கடனை அடைச்சிடலாம். அதே மாதிரி கவரிங் நகையை வாங்கி உங்க பெரியம்மாவிட்ட கொடுத்துருவோம். நீ என்ன சொல்ற?
4: என்னப்பா சொல்றீங்க, பெரியம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்?
3: தெரிஞ்சு கேட்டா நீ கொடுத்ததே கவரிங் நகை தான் சொல்லி சமாளிச்சிட வேண்டியதுதான்.
4: அம்மாவை எப்படிப்பா சமாளிப்பீங்க?
3: உங்க அக்கா கிட்ட இருந்து நீ வாங்கிட்டு வந்ததே கவரிங் நகை தானு சொல்லிருவேன். அவ என்ன நம்பித்தனாகணும்?
4: நீங்களாச்சும் அம்மாவாச்சு என்னைய ஆள விட்டுருங்க.
0: என்னங்க, என் தம்பி மகளுக்கு கல்யாணம் பத்திரிக்கை வந்திருக்கு.
1: அதுக்கு என்ன, குடும்பத்தோட போய் சாப்பிட்டுட்டு வருவோம்.
0: கல்யாணத்துக்கு கழுத்துல மஞ்ச கயிறோட தான் போகணுமா?
1: இத்தனை நாள் அப்படித்தானே போனோம்.
0: ஏங்க, உங்க அண்ணிக்கிட்ட போய் செயினும் வளையலும் வாங்கிட்டு வாங்களே.
1: இது என்ன புது பழக்கம்? நகை இல்லாம போனா கல்யாண வீட்டுக்குள்ள விட மாட்டாங்களா என்ன?
0: இங்க பாருங்க, அந்த கமலாவுக்கு குடுக்கறவங்க எனக்கு குடுக்க மாட்டாங்களா என்ன?
1: அது விஜி, குடுக்கறதும் குடுக்காததும் அவங்க விருப்பம், நம்ம போய் கேக்குறது ரொம்ப தப்பு.
0: போங்க, உங்களுக்கு கேட்க விருப்பம் இல்லைன்னா நான் போய் கேக்குறேன். இந்த சொத்துக்கெல்லாம் நாம தானே வாரிசு.
1: நீ நல்லா அற்பத்தாய், அண்ணிட்ட போய் அவமானப்பட எனக்கு முடியாது.
0: இங்க பாருங்க,

0: நீங்க போலன்னா விடுங்க, நான் போயிட்டு நகையோடு தான் வருவேன்.
1: இரு இரு இரு இரு இரு, வேண்டாம், நானே போயிடுறேன். அண்ணி நல்லா இருக்கீங்களா?
2: வாங்க குழந்தனாரே, உட்காருங்க, காபி சாப்பிடுதீங்களா? விஜய் ஏதாவது சொல்லி அனுப்புனாளான்னு?
1: விஜய் ஒன்றும் சொல்லலை அண்ணி, நான் தான் வந்தேன்.
2: குழந்தனாரே, உங்களையும் உங்கள் வீட்டு எஜமானி அம்மாவையும் பற்றி எனக்கு நல்லா தெரியும். எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்க.
1: அது வந்து அண்ணி, விஜயோட தம்பி மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கு.
2: சரி,
1: அதுக்கு உங்கள் செயின் வளையெல்லாம் கேட்டால் தர முடியுமா அண்ணி?
2: கமலாவுக்கு கொடுத்த மாதிரி நமக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு நினைக்கிறாளோ? சரி, வாங்கிட்டு போங்க. அதில் என்ன இருக்கு? உங்களை நம்பி கொடுக்குறேன். கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே கொண்டு வந்து கொடுத்துருங்க. சரியா? இருங்க, காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன்.
1: சரி அண்ணி.

0: தாத்தா என்ன அப்படின்னு நினைக்கிறாளோ? சரி, வாங்கிட்டு போங்க. அதில் என்ன இருக்கு? உங்களை நம்பி கொடுக்குறேன். கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே கொண்டு வந்து கொடுத்துருங்க. சரியா? இருங்க, காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன்.
1: சரி அண்ணி.
2: ஐயோ ஐயோ ஐயோ, கடவுளே, இந்த அநியாயத்தை கேட்பாரு இல்லையா? என்னங்க இங்க வாங்களே, நாம என்னங்க அப்படி கேவலமா போயிட்டோம்?
3: ஏம்மா, என்னாச்சு? என்ன நடந்தது? ஏன் இப்படி கத்துறீங்க?
1: விஜி விஜி, என்னாச்சு?
2: ஏங்க, நம்ம மேல நம்பிக்கை இல்லனா தங்க நகைய தர மாட்டேன்னு உங்க அண்ணி சொல்லிருக்கணும். இப்படியா கவரிங் நகைய கொடுத்து ஏமாத்துவாங்க?
1: என்னது, கவரிங் நகையா?
2: ஆமாங்க.
1: இருக்காது விஜி, எப்போதும் நானும் அண்ணனும் போய் தான் நகை வாங்குவோம். அது நம்பிக்கையான கிடையாச்சே.
2: இல்லங்க, நான் நகை கடையில போய் காட்டி கேட்டேன்.
3: அப்போ பெரியம்மா வச்சிருந்ததெல்லாம் கவரிங் நகையாமா?
2: உங்க பெரியம்மாவை பார்த்து நான் நாலு கேள்வி நறுக்குன்னு கேட்க போறேன்டா.
1: அதெல்லாம் வேண்டாம் விஜி, நாம நகையை இரவலா கேட்டதே தப்பு.
2: இங்க பாருங்க, நீங்க சும்மா இருங்க, நான் இப்பயே போயிட்டு வரேன்.
0: நீங்க நாலு நாள் கழிச்சு வந்து கொடுத்தாலே ஒண்ணுமே சொல்லலையே.
2: இப்பதான் தங்க மாதிரி கவரிங் நகையும் கிடைக்குதே.
0: என்னடி சொல்ற, கமலா என்ன ஏமாத்திட்டாளா? என்ன ஏமாத்திட்டாளா? தங்க செயின் தங்க வளையலுக்கு பதிலா கவரிங் நகையை கொடுத்து என்ன ஏமாத்திட்டாளா? கடவுளே,
2: கூட பிறந்த தங்கச்சின்னு தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுனீங்களே, இப்ப என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. கடவுளே கடவுளே, எங்க அத்தா சொத்தெல்லாம் இப்படி போகுதே. சரி, அக்காவும் தங்கச்சியும் எப்படியும் போங்க. நாளைக்கே வீட்டையும் பொய் கையெழுத்து போட்டு வித்துருவாங்க. ஆனா நான் விட மாட்டேங்கா, நான் விடவே மாட்டேன். என்ன பண்றேன்னு பாருங்க.
0: கடவுளே, என்ன நடக்குன்னு எனக்கே தெரியலையே. இதை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்?
4: அக்கா, அவசரமா வர சொன்னியாமே. என்னக்கா?
0: கமலா, இந்த வளையல கொஞ்சம் பாரு.
4: என்னக்கா இது? நீ தான் ஒரு டஜன் தங்க வளையல் வச்சிருக்கல்ல, இந்த கவரிங் வளையல வேற இருக்கு உனக்கு.
0: கமலா, இது நீ கொண்டு வந்ததடி. அடி பாவி, தங்க வளையல கவரிங் வளையல் ஆக்கிட்டேடி. 8 பவுன் நகைய வித்து வாயில போட்டிருக்கீங்களே. கூட பிறந்தவள பெத்த மகளா நினைச்சேனே, இப்படி ஏமாத்திட்டேடி, இப்படி ஏமாத்திட்டே.
4: என்னக்கா சொல்ற, என்ன நம்பு? செயினும் வளையலும் வாங்கிட்டு போன மாதிரிதான் திரும்ப வந்து கொடுத்தேன்.
0: இல்ல, ரெண்டுமே கவரிங் நகை. உலகத்துல நான் யார நம்பி இருந்தனோ அவளை நம்பி நான் மோசம் போயிட்டேனே, மோசம் போயிட்டேனே.
4: கசுமாரு, நான் உங்ககிட்ட நகை கேட்டேனா? நீ தானே கொடுத்த, நீ தான் யாரையும் நம்ப மாட்டியே. வாடு, அப்பா கூட இதேதான் சொன்னாரு.
0: எல்லாம் அவர் வேலையாத்தான் இருக்கும். இந்த மாதிரி புத்தி எல்லாம் ஓ வீட்டுக்காரனுக்கு தாண்டி உண்டு.
4: அக்கா, அவரை பத்தி தப்பா பேசாத, அப்புறம் மனுஷியா இருக்க மாட்டேன்.
0: அந்த காலத்துல அவனுக்கு சோர் போட்டவளே நான் தாண்டி.
4: அந்த நன்றிக்கு தான் உங்களுக்கு நாயா உழைச்சிட்டாரு. உலகத்திலேயே என்னவோ உன் புருஷன் மட்டும்தான் வசந்த வர.
0: ஓ வீட்டுக்காரனுக்கு தான் நன்றியே கிடையாது, மோசக்கார மனுஷனாச்ச.
4: அவரை மாதிரி தங்கமானவர பார்க்கவே முடியாது. நீ தான் நன்றி கட்டவ. என் வீட்டை கூட பார்க்காம நான் உனக்கு உழைச்ச உழைப்பு இருக்கே, உழைச்சு உழைச்சு தேஞ்சு போனக்கா, அதையெல்லாம் நீ நினைச்சே பார்க்க மாட்டேங்கிற. உனக்கு நன்றியே கிடையாது. உன் தங்கச்சி செத்து போனா நினைச்சுக்க, கிளிமே நான் இங்க வரவே மாட்டேன். போ.
0: ஓ கடவுளே கடவுளே.
5: அம்மா அம்மா, ஏமா அழுதுகிட்டே ஓடி வர, என்ன ஆச்சுமா? என்ன ஆச்சு சொல்லுமா, என்ன ஆச்சுமா?
1: கமலா, என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி அழுற?
4: எங்க அக்கா உங்களை திருட என்ன சொல்றாங்க? அவ கொடுத்த நகையை எடுத்துட்டு நீங்க கவரி நகையா திருப்பி கொடுத்துட்டீங்களா? நீங்க தங்கம்னு எனக்கு தானுங்க தெரியும்.
5: அம்மா, பெரியம்மா சொன்னது உண்மைதான்மா.
1: டேய், சும்மா இருடா.
4: ஏய் பாலு, என்னடா சொல்ற? சொல்லு, என்ன சொல்ற?
5: அம்மா, கல்யாண செலவுகள்லாம் அப்பா வெளியே கடன் வாங்கி தான் செலவு பண்ணியிருக்காருமா. அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்காக தங்க

0: நகையெல்லாம் வித்துட்டாருமா. அதே மாதிரி கவரிங் நகையை வாங்கி உங்ககிட்ட கொடுத்துட்டாருமா.
1: எங்க இவன் சொல்றதுல உண்மையா சொல்லுங்க.
2: வந்து அக்கா கவரிங்னு கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். கடனை கொடுக்க வேற வழி தெரியல கமலா. உங்க அக்காவுக்கு இதெல்லாம் பெருசா என்ன?
3: என்னாச்சு, ஏன் இப்படி இடி விழுந்த மாதிரி குழந்திருக்கீங்க?
1: இடிதான் விழுந்துருச்சு குழந்தனாரு, இடிதான் விழுந்துருச்சு. கூட பிறந்தவனு தூக்கி வச்சு கொண்டாடணும்ல. நான் கொடுத்த தங்க நகையை வித்துட்டு கவரிங் நகையை கொடுத்து என்னை ஏமாத்திட்டா புருஷன். சொந்தக்காரங்க எல்லாருமே இப்படி பணத்துக்கு தான் அலையிறாங்கன்னு உங்க அண்ணா அடிக்கடி வருத்தப்படுவாரு.
3: நினைச்சாலே வருத்தமா தான் இருக்கு.
1: உங்க விஜி மட்டும் என்ன லேஸ் பட்டவளா? அவ பண்ணின காரியம் எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும்.
3: அது அண்ணி, ஸ்ரீதர் வெளிநாட்டு வேலைக்கு போறதுக்கு 500,000 அண்ணன்ட்ட பொய் சொல்லி வாங்கியிருக்கிறா.
1: அடப்பாவீங்களா, அடப்பாவீங்களா! நீங்க ஏமாத்தினது தெரிஞ்சுதான் அந்த மனுஷன் போயிட்டாரா? கடவுளே, பணத்தை தவிர இந்த உறவுக்கு அர்த்தமே இல்லையா, வேற அர்த்தமே இல்லையா? ஐயா, நீங்க இப்படி என்ன அனதையை தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே.
3: அண்ணி அண்ணி அழாதீங்க, அழாதீங்க அண்ணி, அழாதீங்க அண்ணி.
1: இங்க யாரும் நிக்காதீங்க, என் முகத்துல யாரும் முழிக்காதீங்க. போங்க போங்க போங்க, இங்க இருந்து போயிருங்க.

0: அக்கா, அக்கா, அக்கா, அக்கா, ஐயோ, ஃபோன் வேற அடிச்சுக்கிட்டு இருக்கு. அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல, கதவை திறக்க மாட்டேங்கிறாளே. ஐயோ, வாங்களே, எல்லாரும் வாங்களே, கதவு உடைக்கல.
1: அம்மா, அம்மா, என்னம்மா, என்னாச்சுமா, தெரியுமா, என்னாச்சுமா,
0: அம்மா,
1: அம்மா, அம்மா,
2: அன்புள்ள அக்கா வானொலி நாடகம் கேட்டீர்கள். எழுத்தாக்கம் பி. சிவசுப்பிரமணியன் அவர்கள். நாடகத்தில் பங்கேற்றோர் மரிய சேவியர் மெத்தோடியஸ், கே. ஐயம்மாள், எஸ். சேவியர் லூர்துசாமி, பி. அனுராணி, எம். காந்தி செல்வின், வி. கனகலதா, கே. காளிமுத்து, எஸ். முத்துக்குமார் ஆகியோர். அமைப்பில் உதவி பி. உஷா. அமைப்பு கே. காளிமுத்து. படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

நேர்களே, இது உங்கள் விமான காரைக்கால் பண்பலை 100.3. நேர்கள் இனி கேட்கலாம் வைக்கிங் பனிங்கள் பிரீப்ஸின் கலக்கல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வைக்கிங் பனிங்கள்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நெல்லை இது காரைக்கால் எஃப்எம் 100.3 கலக்கல் நேரம். தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் கலக்கலான நிகழ்ச்சி. ஆமா, நகைச்சுவை விருந்தளிக்க ஒரு அற்புதமான வாய்ப்பு. வானொலியில சொல்ற மாதிரி ஒரு அற்புதமான நகைச்சுவையை நீங்க காரைக்கால் எஃப்எம்ல சொல்லலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0438-231-1-1 மற்றும் ஒரு நகை 2-9-9-4-8-0 மற்றும் ஒரு நகை 2-9-9-5-8-0. அலைபேசி எண்ணாக 9-5-6-6-4-2-7-2-3-1. காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக்கில் தொடர்ந்து உங்களுக்கான அந்த போஸ்டரும் கொடுத்துருக்கோம். கலக்கல் நேரம் நிகழ்ச்சியில் கலக்கல நகைச்சுவை சொல்ல வாங்க.

0: நெல்லை காரைக்கால் பண்பலை நூறு பள்ளி மூட்டில் இது கலக்கல் நேரம். ஆமா, ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட் பேசிக்கிறாங்க, எனக்கு பல்லு ஆடுதே அப்படின்னு கேக்குறாரு. உடனே டாக்டர் கேக்குறாரு, எந்த பாட்டுக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி, நம்ம கலக்கல் நேர நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து ஜோக் சொல்கிறதுக்கு நிறைய நேயர்கள் வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய நேயர் யார், தொடக்கமாக வந்து அவங்க ஜோக்கு சொல்ல போகிறாங்க அப்படின்னு கேட்கறதுக்காக கூட காத்திருக்கிறோம். வணக்கம் கலக்கல் நேரம்.
1: வணக்கம்.
0: நல்லமாக இருக்கேன், நீங்கள் நல்லமாக இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்க
1: பேரலாம்.
0: சொல்லுங்க பேரலாம் செந்தில் கண்ணன், சொல்லுங்க.
1: அதாவது சார், ஜோக்கு காஸ்ட்லியான கிழமை இது சார்.
0: சரி, நீ க்வெஸ்சன் எல்லாம் கேட்காதீங்க, ஜோக் நீங்களே சொல்லிடுங்க.
1: லாஸ்டான கிழமை எதுன்னா வெள்ளிக்கிழமை.
0: ஓ சரி, ஆமா சீரியஸான ஜோக்காக இருக்கு.
1: ஒருத்தர் டிரைவிங் லைசன்ஸ் சார் குழி நோஞ்சி போச்சாதான்.
0: அஜய்யோ,
1: ஏன்னா எக்ஸ்பைரி ஆயிடுச்சு.
0: சரி
1: சார், அப்புறம் சார் இன்னொன்னு சொல்லுமா சார்?
0: சொல்லுங்க.
1: எலி என்ன பண்ணா யானை ஆகும்?
0: எலியை என்ன பண்ணா யானை ஆகும் அப்படின்னு கேக்குறாரு. என்ன தெரியலையே,
1: எலிபென்ட் ஆயிடும். ஹிந்து பேப்பர் தெரியுமா சார்?
0: சொல்லுங்க.
1: ஹிந்து பேப்பர் வெயிட்டான பேப்பர்.
0: சரிங்க சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க.
1: சிம்பிள் யானை இருக்கு.
0: சரிங்க, ரொம்ப நன்றிங்க.
1: தேங்க்யூ சார்,
0: ரொம்ப நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இதமான இந்த வாழ்வில் ஜோ கூட நாம பயணிச்சுட்டு இருக்கோம். இது காரைக்கால் எஃப்எம் 100.3 கலக்கல் நேரம் நிகழ்ச்சி. எங்க ஆஸ்பத்திரிக்கு எப்படி போகணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரா, நோயோட தான் அப்படின்னாரா இன்னொருத்தர். இப்படி ஜோக் சொல்றதுக்கு நம்ம லைன்ல நிறைய நேர்கள் வந்துட்டு இருக்காங்க. யார் எங்க இருந்து வராங்க? அடுத்து கேட்டலாம். வணக்கம் சார், எங்க இருந்து? சொல்லுங்க சார், யார் எங்க இருந்து?
2: நான் என்று உங்கள் அன்புடன் பொந்தட்டம் முருகன்.
1: சொல்லுங்க பொந்தட்டம் முருகன் சார், சொல்லுங்க என்ன ஜோக் சொல்ல போறீங்க?
2: ஒரு பையன் வரலாறு புக் எடுத்துட்டு சாமிரம்புல போனாங்க சார்.
1: சரி,
2: அப்பா கிட்ட எங்க போறேன், வரலாறு படைக்க போறேன்.
1: ஓ சரி, அடுத்து
2: கோயில் சாமிரம்புல போகும்போது அப்பா பையன் தான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறா, கடவுளே எனக்கு நல்ல புத்திய கொடு அப்படின்னு.
1: சரி,
2: உடனே பையன் இருந்தானா, கடவுளுக்கு அப்பாவுக்கு நல்ல புத்திய கொடு அப்படின்னு
1: மாறி மாறி வேண்டியிருக்காங்களே. சரி, சரிங்க, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில வந்ததுக்கு. அடுத்து நம்ம கலக்கல் நேர நிகழ்ச்சியில நம்ம சிரிக்க வைக்க வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கங்க.
3: வணக்கம் சார்.
1: வணக்கங்க.
3: தஞ்சை மாவட்டம் குறிச்சி மலை பாஸ்கர்.
1: சொல்லுங்க பாஸ்கர் சார்.
3: விட்டு சொல்றாங்க சார்.
1: கதை சொல்ல போறீங்களா? சொல்லுங்க.
3: நகைக்கடையை திறக்க போனா தலைவர் அதிர்ச்சியில் ஆயிட்டாங்க. ஏன்னா அவர் போறதுக்கு முன்னாடியே திருடங்க வந்து திறக்கிட்டாங்க.
1: சரி, அப்புறம் சரி, ரொம்ப நன்றிங்க பாஸ்கர். அடுத்த நிகழ்ச்சி வரக்கூடிய நேயர், வணக்கம். வணக்கங்க.
4: வணக்கம் சார்.
1: சொல்லுங்க.
4: நல்லம்பள்ள இருந்து அன்பு பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க அன்பு சார்.
4: டாக்டர் சார், ஒரு பேஷண்ட் நம்ம பாத்துக்கிட்டே இருக்காரு, ஏன் சொல்லுங்க சார்? பாபு,
1: ஒரு பேஷண்ட் தொடர்ந்து பாத்துட்டே இருக்காரு, ஏன் சொல்லுங்கன்னு கேக்குறீங்க?
4: ஆமா,
1: என்ன ஊத்து ஊத்து என்ன பார்வை என்னன்னு தெரியலையே.
5: அமிர்தஸ்ரீ,
1: எங்க இருந்து பேசுறீங்க? ஜோக் சொல்லுங்க.
5: வாத்தியார் பாடம் நடத்தினாரா, நிகழ்காலம் இறந்த காலம் என்று பாடம் நடத்தினாரா? அப்ப சார் சொன்னா, நாளைக்கு நான் பாடம் நடத்த போறேன், அது என்ன காலம்னு கேட்டாரா?
1: என்னன்னு சொல்லுங்க. தெரியுது. எங்க போறாத காலம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க அமிர்த வர்ஷினி நிகழ்ச்சியில் வந்ததுக்கு. கலக்கல் நேர நிகழ்ச்சியில் ரொம்ப கலக்கலாக சொல்லிட்டு இருக்காங்க. நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 வைக்கிங் பனிகள் பிரீப்ஸின் கலக்கல் நேர நிகழ்ச்சியோட நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த கலக்கலா ஜோக் சொல்லக்கூடிய நேரம் சந்திக்க போறோம். வணக்கம். வணக்கங்க.
5: டிஆர்பட்டினம்
1: திருமதி மேடம், சொல்லுங்க. என்ன தலையில போட்டா வரும் சொல்லிடுங்க. சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க.
5: அதான் சார், தலையில சாம்பு வந்து தலையில வச்சா நர வரும், பாம்பு கையில எடுத்தா வாயில நர வரும்.
1: ரொம்ப நன்றி திருமதி மேடம், நன்றி நிகழ்ச்சி வந்ததுக்கு. நம்ம நிகழ்ச்சி அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம் சார்.
1: சொல்லுங்க.
6: பின்னால
1: வேற தண்ணி. சரி, ரொம்ப நன்றி அமுதா மேடம் நிகழ்ச்சியில வந்ததுக்கு. நம்ம நிகழ்ச்சியில கலக்கல் நேரத்துல வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
7: வணக்கம் சார்.
1: சொல்லுங்க. திருத்திரபூண்டி தேவி
7: சார்.
1: திருத்திரபூண்டி நிகழ்ச்சி வந்ததுக்கு. நிகழ்ச்சியில இருக்கிற அடுத்த நேயர், வணக்கம். கலக்கல் நேரம்.
8: வணக்கம்.
1: வணக்கம்
8: சார். கையில இருந்து சிவபாலன் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?

0: நல்லாயிருக்கேன் சார்.
1: சொல்லுங்க சிவபாலன் சார், என்ன ஜோக்கோட வந்திருக்கீங்க?
0: அதாவது ஒரு ஒரு குட்டி பையன் கடைக்கு போயிருக்கான் சார்.
1: சரி, குட்டி பையன் கடைக்கு போயிருக்காரு.
0: ஆமா, கடைக்கு போயிட்டு ஒரு கிலோ தக்காளி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1: ஒரு கிலோ தக்காளி கொடுங்க.
0: அதான் சார் என்ன பண்ணிருக்காரு, கடைக்காரர் என்ன பண்ணிருக்காரு, முக்கால் கிலோ தான் எடுத்துருக்காரு.
1: முக்கால் கிலோ தான் கொடுத்துருக்காரு.
0: ஆமா, மறுபடியும் ஒரு கிலோ உருளைக்கிழங்கு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அதுவும் முக்கால் கிலோ தான் எடுத்துருக்காரு.
1: மறுபடியும் முக்கால் கிலோ.
0: ஆமா, எதுக்காக நான் ஒரு ஒரு கிலோவா எடுத்து போடுறேன்னு கேட்கும்போது இவன் மறுபடியும் என்ன பண்ணிருக்கான், இவன் திருப்பி இந்த காசு இருக்குல்ல,
1: ஆமா,
0: காசெல்லாம் வாங்கி எண்ணி பார்த்துருக்காங்க. எண்ணிக்கிட்டு இருக்க போது கொஞ்ச நேரத்தில் ஐயா இது என்ன காய்கறி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1: சரி,
0: கேட்கவும் ஐயா நீ சின்ன பையனா இருக்க, அதெல்லாம் நீ தூக்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவேன்னு சொல்லியிருக்காரு ஐயா. அதுக்கு இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், மறுபடியும் இந்த சில்லற காசெல்லாம் எண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருக்கான் போல.
1: ஓ,
0: 300 ரூபாய்க்கு 250 தான் கொடுத்துருக்காரு.
1: சரி,
0: ஏன்டா தம்பி காசை குறைச்சி கொடுத்துருக்க அப்படின்னு கேட்கும்போது, நீ வயசானவங்களா இருக்கீங்க என்றதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க, அதனால தான் குறைச்சி கொடுத்துருக்கேன்.
1: சரிங்க சிவபாலன் சார், ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் வந்ததுக்கு. காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். இது கலக்கல் நேரம் நிகழ்ச்சி. கலக்கலாம் நிறைய ஜோக்ஸ் நம்ம நேயர்கள் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் 0436 என்கின்ற முன் இணைப்பு எண்ணை தொட்டு 2311 2311 மற்றும் ஒரு நகை 2994 8 0 மற்றும் ஒரு நகை 2995 8 0 கலக்கலா பேச, கலக்கலா ஜோக்ஸ் சொல்ல காரைக்கால் FM 100.3 வாங்க.

0: Viking Bunions and Briefs.
1: நேரில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருபாரூர் அருண் ரபேசி நலமாய் வழக்கெடுக்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் காரைக்கால்
2: ஜிஎல் மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் திருபாரூர் அருண் ரபேசி செங்கல் சொல்லை மற்றும் விதையில் விழுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஜுவல்ஸின் பேக்கரியின் தேதியும் செய்தியும் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஜுவல்ஸ் அண்ட் பேக்கரி.
4: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
4: விபிஎன் கண் மருத்துவமனை
6: உங்கள் குழந்தையின் பிரகாசமான எதிர்காலத்திற்கு. ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி பொறையார்.
1: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமேஜ் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதி விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
7: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நெற்றி நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் இன்சொல் நமது நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
7: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நள்ளிரவு 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ONGC காவேரி அசட்.
9: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
1: நாளை மாலை 4:30 வைக்கிங் பணிகள் பிரீப்ஸின் தேநீர் நேரமே கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள்

0: ராசு. காத்திருங்கள்,
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 க்கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் சுமங்கலா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நெகில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனிகள் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் வைக்கிங் பனிகள் பிரீப்ஸ்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
3: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்வாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: நாளையும் 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு ரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
3: மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலி அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நேரில் 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சுல் மதி கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் உங்கள் கடை தார்பாயில் கிரீன்லைட் ஓஸ் நரம்பு வழிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
7: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
8: மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: மாலைகளில் நம்ம கலக்கல ஜோக் கேட்டுட்டு இருக்கோம். இது காரைக்கால் எஃப்எம் 100.3 கலக்கல் நேரம். நம்ம கலக்கல் நேர நிகழ்ச்சியில அடுத்து நம்ம நேயர்கள் யார் எங்க இருந்து வராங்க, என்ன கலக்கலாம் ஜோக் சொல்ல போறாங்க கேட்க நம்ம ஆளோட காத்திருக்கிறோம். கேட்டலாம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம் சொல்லுங்க.
1: செட்டிப்புளத்துல இருந்து ஆறுமுகம்.
0: செட்டிப்புளம் ஆறுமுகம் சார், சொல்லுங்க.

0: விமான நிலையத்துல ரெண்டு பைத்தியம் நின்று பேசிக்கிட்டான். முதல் பைத்தியம் சொன்னது, அடுத்த பைத்தியம் எதிர்த்து இவ்வளவு விமானம் பெரிய பிளேனுக்கு விமானத்துக்கு எப்படி பெயிண்ட் அடிப்பாங்க,
1: எப்படி பெயிண்ட் அடிப்பாங்க.
0: அடுத்த பைத்தியம் சொன்னிச்சுதான், உயர பார்க்கும் போது சின்னதா போயிடும், அப்ப வந்து பார்த்து பெயிண்ட் அடிச்சுடுவாங்க.
2: வாழ்த்துக்கள். எல்லாரும் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிரிக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி
1: ஏற்படுத்திட்டீங்க. ரொம்ப நன்றிங்க. சொல்லுங்க, என்ன நீங்க ஜோக் சொல்ல போறீங்க?
2: அதான் சார், இன்னைக்கு பையன் வந்து வீட்டுல அழுதுட்டு இருக்கான். அப்பா கேக்குறாரு, ஏன்டா அழுகுறான்னு கேக்குறாரு. பையன் வந்து சொல்றான், உன்னை அம்மா அடிச்சிட்டாங்கண்டு.
1: சரி,
2: நான் என்ன கேட்டு அழுதுதான்னு கேக்குறான்.
1: அது என்ன?
2: வாய்ப்புக்கு நன்றி சார். எப்படிலாம் நம்ம சமாளிக்க வேண்டியதா இருக்கு.
1: சரிங்க, உண்மையை சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி.
2: உண்மைதான்.
1: ஹலோ, வணக்கம். கலக்கல் நேரம்.
2: சொன்னாருக்க
1: இந்தியாவின்
3: மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிகுந்த குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இது காரைக்கால் எஃப்எம் 100.3 கலக்கல் நேரம்.

0: காரைக்கால் பண்பலை நூறு புள்ளி மூடில் இதமானது மாலைகளில் நம்ம கலக்கல் நேரோட இணைஞ்சிருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கேருந்து வராங்க, என்ன கலக்கலான அந்த காமெடியை சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு அவனோட நம்ம காத்திருக்கிறோம். கேட்டலாம், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கங்க.
1: ஜோதி, அன்னப்பன்பேட்டையிலிருந்து.
0: ஜோதி மேடம் சொல்லுங்க. ஜோதி மேடம், அன்னப்பன்பேட்டை சொல்லுங்க.
1: ஒரு சிறுவன் வந்து சொந்தக்காரங்களை வந்து தொலைநோக்கி கருவியெல்லாம் பார்த்துட்டு இருந்தானா.
0: சரி, எதுக்காக பார்த்துட்டு இருக்காரு தெரியலையே.
1: ஏன்னா அவங்க தூரத்து சொந்தக்காரங்க.
0: சரிங்க, அப்புறம் வேற. நன்றி, ரொம்ப நன்றி ஜோதி மேடம், ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: அப்படி
0: போகுது. நம்ம நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: ராஜா
0: பிரியசாமி சொல்லுங்க. மீன் மேல எதுக்கு வெங்காயம் வைக்கிறாங்க சொல்லுங்களே. மலர் வளையமா? சரிங்க சரிங்க சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. வேற ஜோக் ஏதாவது இருக்குதா? மகிழ்ச்சியா ஜாலியா ஹாப்பியா போச்சு. நம்ம நிகழ்ச்சியை கேட்டவர்களுக்கு, நிகழ்ச்சியில பங்கெடுத்துக் கொண்டவர்களும், முயற்சி அத்தனை பேருக்கும் நம்ம நன்றியை சொல்றோம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. இதமான இந்த மாலைகளில் நேர்களை நீ கேட்டு ரசிக்கலாம். திருச்சியின் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வீரேஷ்கணைத்தையும் வழங்கும் திருச்சியின் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மேலும் நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
2: மொபைல் கைஸ்,
3: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
3: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
6: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கும் குரல் டி எல் மகாராஜன்.

பண்பலை 100.3 அமைந்திருக்கிறோம். இது விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ராஜி தாராமன் பாடியிருக்கும் பாடல்

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.

0: வாரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்
1: நிகழ்ச்சியிடம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 திருச்சி என் சேலம் மங்களின் மங்களில் விலக்கேற்று வேலை நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியை இணைந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் வசந்தன்கோ. நம் விலக்கேற்று வேலை நிகழ்ச்சியில் இனி அடுத்து ஒழிக்கும் குரல் ஜாலி ஆப்ரஹாம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி
5: தட்ஸ் ரைட்
4: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
5: தட்ஸ் ரைட்
7: ஐயா

0: நெல்லை நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசெட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசெட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூரின் இன்சொல்லுமதி கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் நீடூர் மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்.
3: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
4: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு செக்கு நலனை பூமேக்ஸ். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் தஞ்சை உழவன் நாட்டு செக்கு நலனை.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நிகழ்ச்சி நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசந்தலில் கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், மளிகை பொருட்களையும் மலிவுலைகளில் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.

0: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம் கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்
2: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
1: மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் கும்பகோணம். உங்கள் கடை தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசிட்டியா ஜுவல்லரிசின் மாப்பிள்ளை மன்னார் சாமி விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை மாலை 5 மணிக்கு நாச்சியார் கோவில் வசன மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி உலாவரம் நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசிட்டியா ஜுவல்லரிசின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்களுக்கு திருச்சியின் சேலம் மங்களன் மங்களில் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: நேர்களுக்கு நாகப்பட்டினம் ADM மகளிர் கல்லூரியின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். யோகா பயின்று மனமும்

0: தொகுப்பு.
1: புதுச்சேரி அரசு, சுற்றுலாத்துறை, ஆயுஷ் இயக்குநரகம், பள்ளி கல்வித்துறை, உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வி ஆகிய துறைகள் இணைந்து நடத்திய 12வது சர்வதேச யோகா தின விழா கொண்டாட்டம் புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை எதிரில் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கியது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வந்தே மாதரம், அதனைத் தொடர்ந்து தேசிய கீதம், தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. நடைபெற்ற யோகா செயல்முறை விளக்க நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கே கைலாஷ்நாதன் அவர்கள், புதுச்சேரி முதலமைச்சர் ந ரங்கசாமி அவர்கள், அமைச்சர் ராஜவேலு அவர்கள், தலைமைச் செயலர் சரத் சௌகான் அவர்கள், காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங், சுற்றுலாத்துறை செயலர் மணிகண்டன், அரசு செயலர்கள் முகமது யாசின், முகமது அசன் அபித், சுற்றுலாத்துறை இயக்குநர் முரளிதரன், அரசு துறை உயர் அதிகாரிகள், அலுவலக ஊழியர்கள், யோகா வல்லுநர்கள், யோகா ஆர்வலர்கள், பொதுமக்கள்,
2: மாணவ மாணவிகள் உட்பட 4000க்கும் மேற்பட்டோர்
1: கலந்து கொண்டு யோகா பயிற்சி செய்தனர்.
3: Let us start yog sadhana with chalana kriyas or loosening practices to increase microcirculation. Neck exercises, forward and backward neck bending. Stand in an alert posture.
1: புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் அவர்கள் மத்திய அரசு தகவல் ஒலிபரப்பு துறையின் யோகா 365 கையேட்டினையும் வெளியிட்டார். முன்னதாக கொல்கத்தாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்ட சர்வதேச யோகா தின விழா நேரடி ஒலிபரப்பும் செய்யப்பட்டது.

0: நிகழ்ச்சியில் ஆயுஷ் இயக்குனர் அவர்கள் பேசும்போது,
1: இது 12வது சர்வதேச யோகா தினமாகும். இந்த யோகா தினத்தில் பல்வேறு சிக்னேச்சர் ஈவெண்ட்ஸ் சொல்லக்கூடிய தனித்துவமிக்க நிகழ்ச்சிகள் மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தால் அறிவுறுத்தப்பட்டு, புதுவையில் உள்ள ஆயுஷ் இயக்குநரகத்தால் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் எல்லா மாவட்டங்களிலும் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் இருக்கும் ஆயுஷ் மருத்துவர்களால் பல்வேறு நிகழ்ச்சிகள், யோகா விழிப்புணர்வு பயிற்சி முறைகள் என பல்வேறு நிகழ்ச்சிகளை கடந்த 100 நாட்கள் கவுண்டவுனாக செய்து கொண்டிருக்கிறோம். நமது புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் ஆயுர்வேதம், சித்தா, ஹோமியோபதி போன்ற பிரிவுகளில் ஏதேனும் ஒன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது தவிர துணை சுகாதார மையங்களிலும் நம்முடைய மருத்துவ பிரிவுகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இவற்றின் மூலமாக நாம் கிராஸ் ரூட் லெவல் என்று சொல்லக்கூடிய அடிப்படை மக்களுக்கும் இந்த மத்திய அமைச்சகத்தால் கூறப்படுகின்ற எல்லா விதமான பலன்களும் அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் பயோமித்ரா என்ற ஜீராட்டி ஹெல்த் வயது முதிர்ந்தவர்களுக்கு என செய்யக்கூடிய தனித்துவமிக்க ஒரு ப்ரோக்ராம். இந்த பயோமித்ரா ப்ரோக்ராம் கீழே நமக்கு வரக்கூடிய தொற்று நோய்கள், தொற்றாத நோய்கள், வயதானவர்கள், வயது முதிர்ந்தவர்களுக்கு வரக்கூடிய நிறைய நோய்களை கண்டறிந்து அதற்கான மருத்துவ முறைகளை நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம்.
0: நடைபெற்ற யோகா செயல்முறை விளக்க நிகழ்ச்சியில் சுற்றுலா பயணிகள், அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள், பொதுமக்கள், அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களையும் சந்தித்தோம். அவர்கள் தம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட போது,
2: நான் பூபாலன், சுற்றுலாத்துறை மேலாளர். மத்திய அரசு ஆயுஷ் அமைச்சகத்தினுடைய அறிவுறுத்தலின்படி இந்திய நாட்டினுடைய பல்வேறு மாநிலங்களில் இன்று

0: சர்வதேச யோகா தின விழா கொண்டாடப்பட்டிருக்கிறது. இந்த விழாவை புதுச்சேரி அரசின் சார்பிலே சிறப்பாக நடைபெறுவதற்காக 4000 பங்கேற்பாளர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு மாபெரும் நிகழ்ச்சியை புதுச்சேரி அரசினுடைய துறைகள், சுற்றுலாத்துறை, ஆயுஷ் இயக்குநரகம், பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்பத்துறை ஆகிய துறைகள் இணைந்து இங்கே மிகச் சிறப்பாக ஒரு நிகழ்ச்சி இங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி என்னவென்றால், மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்த யோகா தின விழா உலகெங்கும் நடைபெறுவதற்கு ஒரு முக்கிய காரணகர்த்தாவாக இங்கே விளங்கி கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுடைய பொது வேண்டுகோளை ஏற்று யுனைடெட் நேஷன்ஸ் ஜென்ரல் அசம்பிளியில் இந்த யோகா திருவிழா ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 21 நாள் நடைபெற வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு இன்று நாம் 12 ஆண்டு விழாவை இங்கே நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த விழா இனிதே நடைபெற்றிருக்கிறது. யோகா என்பது ஒரு வாழும் கலை, மனிதனுடைய வாழ்வியலை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு கலையாக இருக்கிறது. நம்முடைய தொன்மையான ரிஷிகள், சித்தர்கள், ஆன்மீகவாதிகள் எல்லாம் இந்த யோக கலையினுடைய தாத்பரியத்தை உணர்ந்து மக்களுக்கு இந்த கலையினுடைய மேன்மையை போதித்திருக்கிறார்கள். இந்த கலையை செய்வதன் மூலம் நாம் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளோடும் வாழ முடியும். அதை கருத்தில் கொண்டுதான் இந்த ஆண்டிற்கான யோகா கருத்தும் இங்கே இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. யோகா ஃபார் ஹெல்த்தி ஏஜிங், ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா. அது முதுமை என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது, வாழக்கூடிய அனைத்து வயதினருக்கான ஒரு நல்வாழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக யோகா விளங்குகிறது. இந்த யோகாவை நாம் பின்பற்றுவோம், யோகா தொடர்ந்து செய்வோம், பயன்பெறுவோம்.
1: ரவிக்குமார், மணமேடு கிராமத்திலிருந்து. இந்த யோகா விழா என்பது தொன்று தொற்று நமது ஆதி முதல் நமக்கு கற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த விழாவை புதுச்சேரி அரசு இன்றைக்கு சிறப்பாக நடத்தி இன்றைய உள்ள கால சூழலில் மாணவர்கள் அனைவரும் மன அழுத்தத்தின் செல்போன் உபயோகப்படுத்தி கொண்டு அதிலே முழுகியிருக்கிறார்கள். அதிலிருந்து விடுபட வேண்டும். ஒழுக்க கல்வியை, ஒழுக்க மாணவனாக, ஒழுக்க உள்ள மனிதர்களாக நாம் மாற வேண்டும் என்றால் இன்றைய கால சூழலில் யோகா என்ற ஒரு பயிற்சியை நீங்கள் கட்டாயம் வாழ்க்கையில் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். மாணவர்கள் முடிந்த அளவிற்கு வாழ்க்கையில் 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் இதற்காக ஒதுக்கினால் உங்களுடைய ஆயுள் காலம், உங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகள் இந்த யோகா பயிற்சினால் நோய் நொடிகள் இல்லாமல் வாழ முடியும். அதற்கு முழு யோகா பயிற்சி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த யோகா பயிற்சி ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் இருக்கிறது. அவங்களுள்ள ஆயுஷா மருத்துவரை நீங்கள் அணுகினாலும் உங்களுக்கு பயிற்சி எப்படி நடக்கும், எந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற அறிவுரையும் வழங்கப்படுகிறது. அப்படி நானும் சில உடல்நிலை கோளாறால் இருந்து கொண்டிருந்தேன். அதன் பிறகு இந்த யோகா பயிற்சினால் வந்த பிறகு என்னுடைய உடல் உண்மையிலே முழு ஆரோக்கியமாக இன்றைக்கு நான் முழு மனிதனாக பெற்றிருக்கிறேன். நீங்களும் அதேபோல் உணர வேண்டும். முடிந்த அளவுக்கு செல்போன்களை தவிர்த்துவிட்டு இந்த ஆரோக்கியமான யோகா நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை மிகவும் தாழ்மையுடன் உங்களை அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன்.
2: வணக்கம். பீச்சில் இந்த யோகா விழா நடந்தது. இந்த விழாவில் நானும் கலந்துக்கிட்டேன். இந்த யோகாவை பற்றின விஷயங்களையும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயம், அது எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கு. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கவர்னர் ஐயா, முதலமைச்சர் ஐயா மற்றும் அமைச்சர்கள்லாம் கலந்து கொண்டாங்க. அனைத்து பள்ளி மாணவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு யோகா பண்ணாங்க. அலுவலக ஊழியர்கள், நிறைய அரசு அதிகாரிகள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு யோகா பண்ணாங்க. நானும் இந்த யோகா பண்ணேன். இதில் ரொம்ப மன மகிழ்ச்சியோடு கருதுறேன். அடுத்து மீண்டும் யோகாவை தினமும் மக்களாகிய நீங்கள் இந்த யோகாவை செய்யணும். உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சிறப்பான ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு எனக்கு பெரும் மகிழ்ச்சி தெரிகிறது. நன்றி, வணக்கம்.
3: நான் யசோதை, நான் யோகா ட்ரைனர். யோகா வந்து இங்கே பீச்சில் எல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் இங்கே வந்தோம். இங்கே வந்தோன்னே எல்லாம் நல்லா ஃப்ரெண்ட்லேயே உட்கார வச்சு எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ட்ரெயின் அப் எல்லாருக்கும் கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. இது 12th ஆனிவர்சரி, அதனால ரொம்ப நல்லா இருந்துச்சு.
4: மை நேம் இஸ் மிஸ்ஸஸ் ஜோதி யாதவ். நான் பாம்பேலேருந்து வரேன். நான் இங்கே 50 வருஷமாக பாண்டிச்சேரியில் தான் இருக்கிறேன். இந்த யோகா பண்ணதுனால எனக்கு ரொம்ப

0: ரொம்ப உடம்பு நல்லா இருக்க, முட்டி வலி முதுகு வலி எல்லாமே சரியா ஆயிடுச்சு. ஒரு சுறுசுறுப்பு வருது உடம்புல. எனக்கு வயசு 63, ஆனால் எனக்கு இன்னமும் சின்ன வயசு 30 வயசு மாதிரி எனக்கு தோணுது. ரொம்ப சந்தோஷம்.
1: நான் மணிமாலா. 12 இயர்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் டே யோகா செலிப்ரேஷன். நான் வந்து எவ்ரி இயர் இதில் கலந்துக்குவா. அதாவது நான் வந்து யோகா சென்டரோட ரெகுலர் ஸ்டூடெண்ட். இது நம்மளோட ஹெல்த் பெனிஃபிட் அவ்வளோ இருக்குது. ரெகுலராக செஞ்சால் தான் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். த்ரூ அவுட் வேர்ல்டுக்கு பிரதான் மந்திரி நரேந்திர மோடி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லோரும் இதில் கலந்துட்டு 365 டேஸ் உங்கள் வாழ்க்கையில் ரெகுலர் இன்க்ளூட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட் ரொம்ப கிடைக்கும். நம்மளும் பெனிஃபிட் எடுத்திருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் சேரணும்னு நான் வாழ்த்து சொல்கிறேன். தேங்க்யூ.
2: வணக்கம். நான் வந்து அக்ரினி கணேஷ். நான் விவேகானந்தா ஸ்கூல் சிபிஎஸ்சியில் படிக்கிறேன். நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 2026 ஆம் ஆண்டு இங்கே யோகா பண்ணுறதுக்காக நிறைய 1000 பள்ளி மாணவர்கள் கூட இங்கே வந்து சேர்ந்து யோகா பண்ணுறதில், அதில் நான் ஒரு பாட்டாக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்து நாங்கள் நிறைய ஆசனாஸ்லாம் பண்ணோம், லைக் தாடாசனா, விரக்ஷாசனா, பாதமுக்தாசனா, அந்த மாதிரி நிறைய ஆசனாஸ் பண்ணி யோகா வந்து நம்மளோட ஃபிசிக்கல், மென்டல், ஸ்பிரிச்சுவல் இதெல்லாம் சேர்க்குற மாதிரி இந்த யோகா மூலமாக நிறைய ஸ்கூலில் சேர்த்து நம்மளெல்லாம் யுனைட் பண்ணி நம்மளோட பர்சனாலிட்டி எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இதுக்காக நான் வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு தேங்க்ஸ் கொடுக்குறேன். அப்புறம் பாண்டிச்சேரி கவர்மெண்ட்க்கும் என்னோட முழுமையான தேங்க்ஸ்.
3: என் பேர் மனிஷ்கா. நான் வந்து அன்னை சிவகாமி கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வந்திருக்கிறேன். 12th சர்வதேச யோகா தினம் நடந்து கொண்டு இருக்குது. எல்லா ஸ்கூல்ஸுமே வந்து கலந்துருக்குது. அவங்க எல்லாருக்குமே ஒரு புதிய அனுபவமாக இருக்கும் இது. எங்கள் ஸ்கூலில் வந்து யோகாக்குன்னு தனியாக டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. டீச்சர்ஸ் வந்து எங்களுக்கு யோகா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தருவாங்க. இங்கே வந்த அனுபவம் எங்களுக்கு ரொம்ப புதுசாகவும் இருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. இங்கே வந்து கவர்னர், சிஎம், செக்ரட்டரிலாம் வந்து கலந்து அவங்க கூட நாங்களும் செஞ்சதுனால எங்களுக்கு கொஞ்சம் பெருமையாகவும் இருந்தது, அதேமாதிரி சந்தோஷமாகவும் இருந்தது. இங்கே வந்ததுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நன்றி.
4: என் பேர் பி திவ்யதர்ஷினி. இன்றைக்கி யோகா பண்ணது எங்களுக்கு ஜாலியாகவும் இருந்தது, அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது. இங்கே வந்து சிஎம், கவர்னர் எல்லோரும் முன்னாடி பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தேங்க்ஸ்.
5: நடைபெற்ற யோகா செயல்முறை விளக்கம் நிறைவு பெற்றது. அதனைத் தொடர்ந்து வந்தே மாதரம், தொடர்ந்து தேசிய கீதத்துடன் விழா இனிதே நிறைவு பெற்றது.
6: நேயர்கள் இதுவரை கேட்டது புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற 12th சர்வதேச யோகா தின விழா கொண்டாட்டங்களின் வானொலி தொகுப்பு. நிகழ்ச்சி அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஏ.பி. எலிசபெத் ஆகியோர். அமைப்பில் இணை ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். அமைப்பில் உதவி ஜே. தனலட்சுமி. படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
10: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
11: பெண்களுக்கென்றே நாகையில் ஒரு உயர்தர கல்வி நிறுவனம் ADM மகளிர் கல்லூரி நாகப்பட்டினம்.
12: பெண்களால் மட்டுமே பயிற்றுவிக்கப்படுகிறது.
11: அனைத்து திறன் வளர் பயிற்சிகளுடன் இளங்கலை, முதுகலை, முனைவர் பட்ட படிப்புகள்,
12: தொழிற்கல்வி வகுப்புகள், சான்றிதழ் படிப்புகள் மற்றும் பாதுகாப்பும் கற்றல் சிறப்பும் நிறைந்த கல்வி வளாகம், அரசு உதவி பெறும் கல்லூரி
11: ADM மகளிர் கல்லூரி, தன்னாட்சி, நாகப்பட்டினம்.
13: மின்னும்

0: நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: ஆல் இண்டியா ரேடியோ.
5: சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது.
4: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்.
5: சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது.
6: மக்கள் மனதில் சுதந்திர எழுச்சியை ஏற்படுத்தவே நாடக நடிகர்களும் நாடக ஆசிரியர்களும் தங்களை பிரச்சாரகர்கள் ஆக்கிக் கொண்டார்கள் என்று சொன்னீர்கள். கொடிகாத்த குமரன் போன்றவர்களின் தியாகங்களை அறிந்தால் மக்களுக்கு நிச்சயம் தேசப்பற்று வளரத்தான் செய்யும். அதற்கு பலமான பிரச்சார தளமான பத்திரிகைகள் முக்கிய பங்கு வகித்திருக்குமே தாயே.
7: ஆமாம், அப்படித்தான் இருந்தது மகனே. நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் தேசப்பற்று கொண்ட பத்திரிகையாளர்களின் பங்கு மிக அதிகம்தான். பத்திரிகைகளின் மூலம் தொடக்கத்தில் அவர்கள் மக்களுக்கு அரசியல் கல்வி அளித்தார்கள். சமய சமுதாய சீர்திருத்தங்களை மக்களிடம் கொண்டு சென்றார்கள். அரசின் நடவடிக்கைகளை விமர்சித்தார்கள். பத்திரிகை வழியாக மக்களிடம் பொது கருத்தை உருவாக்கினார்கள். மக்களின் எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள், எதிர்ப்புகள் குறித்த தகவல்களை திரட்டி வெளியிட்டார்கள். தேசியம் வளர இவையெல்லாம் பெரிதும் உதவி செய்தன. அந்த நேரத்தில் பத்திரிகைகளை சேவை நோக்குடனேயே தொடங்கினார்கள். நாட்டுப்பற்று, அரசியல் ஆர்வம், துன்பங்களை தாங்கும் தைரியம், இவைதான் அந்த பத்திரிகைகளின் சொத்து தாக இருந்தது. காங்கிரஸ் இயக்க தலைவர்களில் பெரும்பாலானவர்கள் இத்தகைய குணங்களை கொண்ட பத்திரிகையாளர்களாகவே இருந்தார்கள். பம்பாயில் கூடிய காங்கிரசின் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் பிரபல பத்திரிகையாளர்கள்தான். ஜி சுப்பிரமணிய ஐயர், பாலகங்காதர திலகர், சுரேந்திரநாத் பானர்ஜி, சிஷ்யர் குமார் நகாஷ், மோதிலால் கோஷ், கோபால கிருஷ்ண கோகலே, என் சென், தாதாபாய் நவ்ரோஜி, ஜிபி வர்மா என முக்கியமான பத்திரிகையாளர்கள் தான் அதில் இருந்தார்கள். பின்னாளில் காந்தியும் ஒரு பத்திரிகையாளனாகவே தன்னை முன்னிறுத்தி கொண்டான். அந்நிய மொழியான ஆங்கிலத்தை கூட சுதந்திர போராட்டத்தின் போது தேச தலைவர்கள் சாணக்கியத்தனமாக பயன்படுத்தி கொண்டார்கள். ஆங்கிலத்தை கொண்டே ஆங்கிலேயர்களை விரட்டி அடிக்க பெருமுயற்சி செய்தார்கள். ஹிந்து ஆங்கில இதழை தொடங்கிய ஜி சுப்பிரமணிய ஐயர் இதில் முன்னோடி. இன்னும் சில ஆங்கில இதழ்களும் கூட சுயராஜ்ய பயிருக்கு நீர் வார்த்தன. முதலாம் உலக போரின் போது அன்னி பெசண்டும் திலகரும் தனித்தனியே சுயாட்சி இயக்கத்தை தோற்றுவித்தார்கள். அதன் கொள்கைகளை பிரச்சாரம் செய்வதற்காக அன்னி பெசண்ட் மதராஸ் ஸ்டாண்டர்ட் என்ற பத்திரிகையை வாங்கி அதற்கு நியூ இந்தியா என்று பெயரிட்டு நடத்திய போது திலகரோ கேசரி மராட்டா பத்திரிகைகளை அதற்காக நடத்தினார். அரசாங்கம் இந்த பத்திரிகைகளுக்கு அதிக பொறுப்பு தொகை வசூலித்தது. 1917 அன்னி பெசன்ட் கைதான போது அரசின் அடக்குமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுயாட்சி இயக்கம் தீவிரமடைந்தது. அதில் பெரும்பான்மையான பத்திரிகையாளர்கள் பங்கேற்றார்கள். இந்த சுயாட்சி இயக்கத்தால் உந்தப்பட்டு தமிழ் மண்

திரு வி கல்யாண சுந்தரம் களம் இறங்கினார். அவன் தேசபக்தன் என்ற பத்திரிகையை தொடங்கி நடத்தி வந்தான். திருவாரூர் விருத்தாச்சல கல்யாண சுந்தர முதலியார் என்பதைத்தான் திருவிகா என்று சுருக்கி அழைத்தார்கள். 1883 பிறந்தவன். சென்னையில் பள்ளி கல்வி கற்றான். அவன் தெய்வ பக்தி மிக்கவன். தேவாரம் திருவாசகம் என கதிரைவேர் பிள்ளையிடமும் பிறகு மயிலை வித்வான் தணிகாச்சல முதலியாரிடமும் தமிழ் படித்தான். அதனுடன் சேர்ந்து சம்ஸ்கிருதமும் பயின்றான். ஆங்கிலம், வேதாந்தம், பிரம்ம ஞான தத்துவம் என பல துறைகளிலும் அவன் கவனம் இருந்தது. சென்னையில் சொற்பொழிவாற்றிய பிபின் சந்திரபாலின் பேச்சும் அரவிந்தரின் பத்திரிகையும் திருவிகாவை ஒரு தேசபக்தராக உருவாக்கியது. தேசபக்தன் எனும் பத்திரிகையில் ஆசிரிய பொறுப்பை ஏற்று நடத்தினான். பின்னாளில் நவசக்தி இதழின் ஆசிரியராக இருந்தான். அரவிந்தோ நடத்தி வந்த வந்தே மாதரம் இதழை சென்னைக்கு வரவழைத்து மக்களிடம் அதை படித்து காண்பித்து சுதந்திர கருத்துக்கள் பரவ செய்தான். 1919 காந்தியை முதன் முதலாக சந்தித்தான். திலகரை வ.உ. சிதம்பரத்துடன் சென்று சந்தித்து உரையாடினான். சென்னை கவர்னராக இருந்த வெலிங்டன் அதற்காக நேரில் அழைத்து நாடு கடத்த வேண்டியிருக்கும் என்று அவனை எச்சரித்தான். இப்படி அரசியலில், தொழிற்சங்க இயக்கத்தில், தமிழ் இலக்கியத்தில், சைவ சமயத்தில் என பன்முக திறமை கொண்ட திருவிகா தமிழ் இதழியல் உலகில் தனிப்பெரும் தொண்டாற்றியவனாகவே இருந்தான். எத்தனையோ தேசிய இதழாளர்கள் இருந்த போதும் பாரதியின் பங்கு மிக பெரிதுதான். அவன் தலை சிறந்த கவிஞன் மட்டுமல்ல, ஒப்பற்ற செய்தியாளனாகவும் இருந்தான். தமிழில் கேலி சித்திரம் என்ற கார்ட்டூனை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவன் அவன். சுதேசமித்திரனில் அவன் எழுதிய கனல் கக்கும் கட்டுரைகள் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு பெரும் தலைவலியாகத்தான் இருந்தன. இந்தியா, விஜயா ஆகிய இதழ்களின் மூலமும் பாரதி தன் கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் வைத்தான். சுப்பிரமணிய சிவா, வாவேசு ஐயர் இவர்களும் இதழ்களின் வாயிலாக சுதந்திர போராட்டத்தை கொழுந்து விட்டு எரிய செய்தார்கள். வாவேசு ஐயர் சிறுகதையின் பிதாமகன். அவன் பாக்யலக்ஷ்மி என்ற பெயரில் நடத்திய பத்திரிகை தனித்துவம் வாய்ந்ததாக இருந்தது. சுப்பிரமணிய சிவா இந்திய தேசாந்திரி, பிரபஞ்சமித்ரன், ஞானபானு ஆகிய இதழ்களை நடத்தினான். இவர்களின் வழியில் தினமணி நாளிதழை தொடங்கிய தஞ்சை மண்ணைச் சேர்ந்த சதானந்த், ஆங்கிலேயர்களுக்கு சவால் விடும் வகையில் த ஃப்ரீ பிரஸ் நியூஸ் ஏஜென்சி என்ற செய்தி நிறுவனத்தையும் நடத்தினான். ஃப்ரீ பிரஸ் ஜேர்னல் என்ற ஆங்கில நாளிதழையும் திறம்பட நடத்தினான். சதானந்த் தொடங்கிய தினமணி இதழில் ஆசிரியராக இருந்து சுதந்திர போராட்ட கனலை மேலும் சூடேற்றியவன் தென்காசி எஸ் சொக்கலிங்கம் பிள்ளை. தமிழ் பத்திரிகை உலகில் பேனாமன்னன் என்றே அவனை கொண்டாடினார்கள். அவனுடன் சேர்ந்து அதே பத்திரிகை தளத்தில் தேசபக்தி கனலை மூன்றடச் செய்தவன் ஆம்பூர் நானு ஐயர் சிவராமன். அவன் பத்திரிகை உலக பிதாமகன் என்று பெயர் எடுத்தான். விடுதலை வேள்வியில் தங்கள் வியர்வையை ஆகுதியாகச் சொரிந்து விடுதலை பயிர் வளர்த்த இவர்கள் இருவரின் வாழ்க்கையையும் சொல்கிறேன் கேள் மகனே.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிகாட்டியாக யோகா திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். ஹரியானாவில் 3 முதல் 9 வகுப்பு வரையிலான பாடங்களில் யோகா சேர்க்கப்பட உள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெற்ற 3 நாள் மாம்பழ திருவிழா இன்று நிறைவடைந்தது. ஈரான் அமெரிக்கா இடையேயான அமைதி பேச்சுக்கள் சுவிட்சர்லாந்தில் இன்று தொடங்கின. ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிகாட்டியாக யோகா திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி இன்று ஜபல்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். இந்தியாவின் பாரம்பரிய கொண்டாட்டம் யோகா என்றும் குடியரசுத் தலைவர் கூறினார். இந்நாளையொட்டி லேயில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மனித குலத்திற்கான இந்தியாவின் கொடை யோகா என்று குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி கொல்கத்தாவில் நடைபெற்ற யோகா தின பிரதான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினார். உலகின் மிகப்பெரிய சமுதாய கொண்டாட்டமாக யோகா உருவெடுத்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். மத்திய அமைச்சர்கள் பலரும் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். பாதுகாப்புத்துறை சார்பில் ஷில்லாங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்று பேசினார். தினசரி யோகா பயிற்சி மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். பஞ்சாபில் எல்லை பாதுகாப்பு படையினர் சார்பில் யோகா தினத்தையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் ஜலந்தரில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்று யோகா பயிற்சியை மேற்கொண்டார். இந்நாளையொட்டி தோஹாவில் 2000-க்கும் மேற்பட்டோர் யோகா பயிற்சியை மேற்கொண்டனர். மஸ்கட் மற்றும் டாக்காவில் உள்ள இந்திய தூதரகங்களிலும் யோகா தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். மகாராஷ்டிராவில் அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்று யோகா பயிற்சியை மேற்கொண்டனர். தமிழகத்திலும் யோகா தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி பங்கேற்று பேசினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி யோகாவை உலக அளவில் பிரபலப்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். உடல் ஆரோக்கியத்திற்கு யோகா பயிற்சி உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். பகவத்கீதையில் யோகா பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். யோகாவின் மகத்துவத்தை 171 நாடுகள் ஏற்றுக்கொண்டு இன்று சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மகாபலிபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்று யோகா பயிற்சியை மேற்கொண்டார். இதில் ஏராளமானோர் பங்கேற்றனர். ஹரியானாவில் 3 முதல் 9 வகுப்பு வரையிலான பாடங்களில் யோகா சேர்க்கப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி அறிவித்துள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த கல்வியாண்டு முதல் இது செயல்பாட்டுக்கு வரும் என்று தெரிவித்தார். பணியாளர் தேர்வுக்கான தேர்வுகளிலும் யோகா கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். யோகா விளையாட்டுப் பிரிவுகளின் கீழ் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் திரு நயாப் சிங் சைனி தெரிவித்தார். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுக்கள் புதுதில்லியில் நடைபெற உள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதில் பங்கேற்பதற்காக அமெரிக்க வர்த்தகத்துறை அமைச்சர் திரு ஜெமீசன் கிரி நாளை புதுதில்லி வரவுள்ளதாக கூறினார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நடப்பாண்டு இறுதிக்குள் கையெழுத்திடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி அல்லது மார்ச் மாதம் முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறினார். பிரிக்ஸ் நாடுகளின் எரிசக்தித்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் ஹரியானாவில் வரும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 11 நாடுகளின் எரிசக்தித்துறை அமைச்சர்கள் இதில் பங்கேற்க உள்ளதாக பிரிக்ஸ் அமைப்பின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிசக்தி பாதுகாப்பில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேரளத்திற்கு கூடுதல் புழுங்கல் அரிசியை ஒதுக்குமாறு மத்திய அரசிடம் கோரியுள்ளதாக அம்மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு அனூப் ஜேக்கப் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஓணம் பண்டிகை காலத்தின் தேவையை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார். இதுகுறித்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திறந்தவெளி சந்தை விற்பனை திட்டத்தின் கீழ் கூடுதல் அரிசியை ஒதுக்குமாறு கோரப்பட்டுள்ளதாகவும் திரு அனூப் ஜேக்கப் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஈரான் அமெரிக்கா இடையேயான அமைதி பேச்சுக்கள் சுவிட்சர்லாந்தில்

இன்று தொடங்கின. பெர்கன்ஸ்டோக்கில் இந்த பேச்சுக்கள் நடைபெற்று வருவதாக சுவிட்சர்லாந்து அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அமெரிக்காவின் சார்பில் அந்நாட்டு துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் தலைமையிலான குழுவினரும், ஈரான் சார்பில் அந்நாட்டு நாடாளுமன்ற அவைத்தலைவர் திரு முகமது பாகர் கலிஃபாப் தலைமையிலான குழுவினரும் இதில் பங்கேற்றுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் மற்றும் கத்தாரைச் சேர்ந்த மத்தியஸ்தர்களும் இதில் கலந்து கொண்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டின் ராஞ்சியில் நடைபெற்ற மூன்று நாள் மாம்பழ திருவிழா இன்று நிறைவடைந்தது. நபார்ட் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த திருவிழாவில் 100 டன்னுக்கும் கூடுதலான மாம்பழங்கள் விற்பனையாயின. பழங்குடியினருக்கு வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நோக்கில் இந்த திருவிழா நடத்தப்பட்டதாக நபார்ட் கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்களின் வேலை நிறுத்தம் 3வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இதன் காரணமாக மும்பையில் பேருந்து போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்கத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 30 பேர் காயமடைந்தனர். ஜபல்பைகுரி மாவட்டத்திற்கு உட்பட்ட பயணகுரியில் நின்று கொண்டிருந்த லாரி மீது அரசு பேருந்து மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ஆப்கானிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். பார்வான் மாகாணத்திற்கு உட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த வாகனத்தில் திடீரென்று கோளாறு ஏற்பட்டதை அடுத்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. சீனாவின் ஷாங்யூவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் 25 மீட்டர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. பிரெஞ்ச் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் நித்யஸ்ரீ சுமதி சிவன், நிதேஷ், துளசிமதி முருகேசன், கிருஷ்ணா நாகர் ஆகியோரும், மகளிர் இரட்டையர் பிரிவில் துளசிமதி முருகேசன், மானசி ஜோஷி இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் நவீன் சிவகுமார், சூரியகாந்த் யாதவ் இணையும், ஒற்றையர் பிரிவில் நவீன் சிவகுமாரும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் ஹர்ஷித் தங்கப்பதக்கத்தையும் அக்ஷத் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். செக் குடியரசில் நடைபெற்ற ஐரோப்பிய தங்கக்கோப்பைக்கான குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 8 தங்கம் 3 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான ஆட்டம் சற்று முன் தொடங்கியது. மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. இலங்கையில் நடைபெற்ற முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி கோப்பையை வென்றது. தம்புலாவில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா ஏ அணி 66 ரன் வித்தியாசத்தில் இலங்கை ஏ அணியை வென்றது. இதில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 377 ரன் எடுத்தது. வைபவ் சூரியவன்ஷி அதிரடியாக ஆடி 29 பந்துகளில் 94 ரன் குவித்தார். 11 பந்துகளில் அரைசதம் அடித்ததன் மூலம் அதிவிரைவாக அரைசதம் அடித்த வீரர் என்ற சாதனையையும் அவர் படைத்தார். 378 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை ஏ அணி 47.1 ஓவரில் 311 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக வனுஜா சாகன் 62 ரன் எடுத்தார். யாஷ் தாக்கூர் மற்றும் விப்ராஜ் நிகான் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் மகளிர் ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. ஆக்லாந்தில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்தை வென்றது. இதன் மூலம் புரோ ஹாக்கி லீக் போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. இக்கோப்பையை வென்ற இந்திய அணியில் இடம்பெற்றுள்ளவர்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் ரோட்டர்டாமில் தற்போது நடைபெற்று வருகிறது. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில் தலைமையிலான இந்த அணியில் விராட் கோலி மற்றும் பும்ரா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா முதல் ஆட்டத்தில் நியூசிலாந்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிகாட்டியாக யோகா திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். ஹரியானாவில் 3 முதல் 9வது வகுப்பு வரையிலான பாடங்களில் யோகா சேர்க்கப்பட உள்ளதாக

0: அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெற்ற மூன்று நாள் மாம்பழ திருவிழா இன்று நிறைவடைந்தது. ஈரான் அமெரிக்கா இடையேயான அமைதி பேச்சுக்கள் சுவிட்சர்லாந்தில் இன்று தொடங்கின. ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
2: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: நேர்களில் இனி கேட்கலாம். காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
6: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
1: மேன்மை நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
7: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
8: உழவர்களுக்கு
9: கமலா கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சோம்னா இதோ அதோன்னு ஆனா நடந்த பாடு எதுவுமே இருக்காது.
10: ஏன் சுப்பாக்கா, நம்ம ரேவதி அக்கா அப்படின்னா நம்ம கமலாக்கா கிட்ட வேலை கொடுத்துருப்பாங்க.
11: மார்க்கெட்ல போய் ஏதாவது காய்கறி வாங்கிட்டு சொல்லிருப்பாங்க, அவங்க வாங்கிட்டு வந்திருக்க மாட்டாங்க, அவ்வளவுதான் நடந்திருக்கும்.
9: ஏன் சுப்பா, நம்ம வீட்டு தோட்டத்துல இல்லாத காய்கறியா இந்த கமலா கிட்ட கொடுத்து வாங்க சொல்ல போறேன்? ஏதோ பேசணும்னு பேசுறியா நீ?
10: சரி, அப்படி என்ன வேலைதான் கமலா கிட்ட விட்டீங்க, நீங்களே சொல்லிடுங்களேன்.
9: நம்ம வீட்டு வயல்ல களை மண்டி கிடக்குது. அதுக்கு கமலா கிட்ட சொன்ன, நம்ம வீட்டுக்கு களை எடுத்தவங்கள உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிச்சு. ஆனா சொல்லிச்ச தவிர ஆளு வந்த பாடு இல்ல, அதான் சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தேன்.
10: ஏ சுப்பா அக்கா, ரேவதி அக்கா இவ்ளோ கோவப்படுறாங்க.
11: இப்ப நம்ம கமலாக்கா எடுத்துட்டாங்களா உங்க வயல்ல, உடனே இவங்களும் எடுத்துடணும்.
9: ஏன் சுப்பா, நீ தெரிஞ்சுதான் பேசுறியா தெரியாம பேசுறியா? அந்த களையால பயிருக்கு எந்த பாதிப்புமே இல்லையா? என்ன பேசுற நீ?
10: நீங்க சொல்லுங்கக்கா, அப்படி களை எடுக்கலன்னா என்னதான் பிரச்சனைன்னு?
9: ஒரு விஷயத்த ரெண்டு பேரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. களை எடுக்கலன்னா மகசூல்ல 4 பங்குல 3 பங்கு வீணாத்தான் போகும். அது தெரியுமா உங்களுக்கு?
11: என்னக்கா சொல்றீங்க, களை எடுக்கலினா மகசூலேவா பாதிக்கும்?
10: அதானே, எங்க ஊர் சைடு எல்லாம் ரொம்ப வறண்ட பூமி, அங்கெல்லாம் களையே எடுக்க மாட்டாங்களே.
9: நீ சொல்றதும் சரிதான் பூங்கொடி, வறண்ட நிலத்துக்கு களை ஒரு பெரிய பிரச்சனை இல்லதான். ஆனா எல்லா நிலத்திலயும் அப்படி சொல்லிட முடியாது. குறிப்பா நம்ம ஊர் பகுதியிலாம் அந்த அருகம்புல்லு அதிகமா மண்டும். அந்த மாதிரி அருகம்புல்லு மண்டுனா மகசூலு கண்டிப்பா குறையும்.
11: பொதுவா களை வராம இருக்கணும்னா என்னக்கா நீங்க பண்ணுவீங்க?
9: அது ஒண்ணும் இல்ல சுபா, நம்ம பயிர் செய்ய போற வயல நல்லா உழுதாலே களையெல்லாம் குறைஞ்சிரும். ஆனா அந்த மாதிரி சரிவர உழுக முடியாதப்ப களை மண்டைதான் செய்யும். இந்த மாதிரி முன்கூட்டியே களைய கட்டுப்படுத்துறதுக்கு பல வழி இருக்குது.
10: என்னக்கா வழி? களை எடுக்கிறது ஒரே வழியா?
9: இல்ல பொங்குடி, ஆற களைய கட்டுப்படுத்தணும்னா எருக்கஞ்செடிய பசுந்தாள் உரஞ்செடியா சாகுபடி செஞ்சு உழணும். இந்த கோரப்புள்ள கட்டுப்படுத்தணும்னா கொள்ளு பயிரை சாகுபடி பண்ணலாம். சில பகுதிகளில் கோரைய அழிக்க அன்னப்பறவை எல்லாம் கூட வயல்ல விடுவாங்க பொங்குடி.
11: அன்னப்பறவை நம்ம பகுதியில எங்கக்கா போய் தேர்றது?
9: அப்படியும் ஒரு வழி இருக்குன்னு தான் சொன்ன சுபா. அது நம்ம பகுதி

0: இல்லன்னா வேப்ப மரத்துல செஞ்ச கலப்பை இருக்கு பாரு, அத போட்டு உழுதாலே களையெல்லாம் கட்டுப்படுத்தலாம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, வேப்ப முன்னாக்க அடிக்கடி வயல்ல போட்டோம்னு வச்சுக்கோ, கோரையே வராதுன்னு சொல்றாங்க.
1: சரி, அப்ப வந்த கோரைய என்னதாங்க பண்றது?
0: அதுக்கும் வழி இருக்கு. ஒரு கிலோ உப்போட 100 கிராம் காதி சோப்பு இருக்குல்ல, அத 10 லிட்டர் தண்ணியில கலந்து தெளிச்சாலே போதும், கோரைய கட்டுப்படுத்திடலாம்.
1: அக்கா, நான் கூட பாத்திருக்கேன், சில வயல்ல களைய அந்த பார்த்தினியன் செடியே இருக்கு, அத என்னக்கா பண்றது?
0: அத அழிக்க ஈஸியான வழி இருக்கு சுபா. ஒரு 200 கிராம் உப்ப 1 லிட்டர் தண்ணியில கலந்து தெளிச்சாலே அது இருந்த இடம் தெரியாம போயிடும்.
2: போட்ட பயிருமாக்கா?
1: அட என்ன பூங்கொடி, நீ விவரம் தெரியாத பிள்ளையா இருக்க, போட்ட பயிருக்கு பாதிப்புன்னா நம்ம அதை செய்வோமா?
0: நல்லா கேட்ட சுபா. பொதுவாவே வயல்ல தொடர்ந்து நீர் நிக்கிற மாதிரி நீரை கட்டினாலே இந்த களையெல்லாம் கட்டுப்படுத்திடலாம்.
2: ஏ ரேவதி அக்கா, உங்களுக்கு இவ்ளோ விஷயம் தெரியுது களைய பத்தி, நீங்க ஏன் களை எடுக்க வெளியில ஆளை கூப்பிட்டு இருக்கீங்க?
1: இப்ப நீங்க சொன்ன விஷயத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்ல?
0: இது பண்ணறதுக்கும் ஆள் வேணும்ல சுபா, நானா நின்னு பண்ண முடியும்? அதுக்குத்தான் ஆளை தேடுறேன்.
1: அக்கா சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல பூங்குடி.
2: எனக்கு இது கூட நியாயமா தெரியல.
0: என்ன சுபா, இந்த பூங்குடி டக்குன்னு இப்படி சொல்லிடுச்சு?
3: உழவர்களுக்கு

0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல. மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்,
2: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
0: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் ONGC காவிரி அசற்றின் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ONGC காவிரியஸ்.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: கணமா, அங்க பாரு, நம்ம விவசாய சங்க செயலாளர் வராரு பாரு, அவர்கிட்ட ஏதோ தகவல் கேட்கணும்னு சொன்னீங்க.
5: என்ன மடசாமி, சௌக்கியமா?
6: நல்லா இருக்கேங்க ஐயா.
5: ஏதோ எங்கிட்ட கேட்கணும்னு சொன்னீங்களாமே, உங்க வீட்டுக்காரர் சொன்னாரு.
6: ஆமாங்க ஐயா, இந்த ONGC பத்தி நினைச்சாதாங்க ஐயா.
4: ஐயா, ONGC என்ன கிணத்துனால விவசாய நிலமும் நிலத்தடி தண்ணியும் பாதிக்கும்னு யாரோ சொல்லிருக்காங்க, அதான் கவலைப்படுறாப்புல.
5: அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. 50 வருஷமா ONGC செயல்பட்டுகிட்டு தான் இருக்கு. 50 வருஷமா நாமளும் விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம விவசாய நிலங்கள் எல்லாம் பசுமை மாறாமத்தானே இருக்கு.
6: தண்ணி ஏதோ பாதிக்கும்னு சொல்றாங்களேங்கய்யா.
5: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றி தான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல.
7: நாங்க ONGC நிலத்தை குத்தகைக்கு கொடுத்திருந்தோம். அவங்க ப்ராஜெக்ட் முடிஞ்சதும் நிலத்தை புனரமைச்சு கொடுத்துட்டாங்க. அந்த நிலத்துல நாங்க பல வருஷமா நல்லபடியா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பயிரும் பசுமையா வளருது, எல்லா போகமும் செழிப்பா விளையுது.
3: நம்மளோட நீர் வளம், நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC-யின் ஒவ்வொரு செயலிலும் பாதுகாப்பு, ஒவ்வொரு பசுமையிலும் அக்கறை.
5: இதோ உங்க வாழ்க்கை வளமும் நல்லா தானே இருக்கு.
3: ONGC என்றும் மக்கள் பணியில்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது உழவர் அரங்கம்.

0: என்னக்கா இந்த கூடை பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு, எங்க வாங்கினீங்க?
1: அதுவா சுபா, கண்காட்சியில வாங்கினது. அதுவும் இது பண ஓலையில செஞ்சது.
0: பண ஓலையில செஞ்சதா? நம்பவே முடியலக்கா, எங்க காட்டுங்க, எவ்வளவு அழகா இருக்கு.
1: இது மட்டும் இல்ல சுபா, பண ஓலையில செஞ்ச நிறைய கூடைகள் மட்டும் இல்லாம நிறைய பொருள் அங்க வச்சிருந்தாங்க கண்காட்சியில.
0: இந்த மாதிரி பொருள் எல்லாம் இப்ப நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது.
1: ஆமா சுபா, நான் கூட காலையில நிகழ்ச்சி குறிப்புல கேட்டேன். பூம்புகார் பனை அறக்கட்டளை நிறுவனர் கே. ரவீந்திரன்ங்கிறவங்க இன்றைய வேளாண் நிகழ்ச்சி

0: சில பேச இருக்காங்களாம்.
1: வணக்கம் நேர்களே, இன்றைய நம்ம விவசாய நிகழ்ச்சியில இப்ப பொதுவாவே வந்து மரம் வளர்ப்புல எல்லாருமே ஈடுபட்டு இருக்காங்க இல்லையா. மரங்கள் மூலமா அவங்க முதலீடு செய்யறது பல வருடங்களுக்கு அப்புறம் நல்ல ஒரு லாபகரமா அவங்களுக்கே திரும்பியும் கிடைக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நிறைய பேர் மரம் வளர்ப்புல வராங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா பனை மரத்தை பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம். தமிழ்நாட்டோட மாநில மரம் அந்த பனை மரம் எப்படி வந்து மக்களோட பொருளாதாரத்தை உயர்த்துது, அந்த மரத்தோட முக்கியத்துவம் என்ன, சுற்றுச்சூழலுக்கு அது எந்த அளவு பயனுள்ளதா இருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம விவசாய நிகழ்ச்சியில கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதை பத்தி சொல்றதுக்காக பேராசிரியர் முனைவர் கே ரவீந்திரன் அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. வணக்கம் ஐயா.
2: காரை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் முனைவர் ரவீந்திரன் கலியபெருமாள், உதவி பேராசிரியர் தத்துவத்துறை அண்ணாமலை பல்கலைக்கழகம், மேலும் பாத்தீங்கன்னா பூம்புகார் பனை அறக்கட்டளை அதனுடைய நிறுவனர். இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா பனை பொருளாதாரத்தை பற்றி சரியான ஒரு புரிதல் இல்லாதனால தமிழ்நாட்டில் வந்து பல ஆயிரக்கணக்கான கோடி பணங்கள் வந்து வீணடிக்கப்படுகிறது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இலங்கையில பாத்தீங்கன்னா வந்து பனை அபிவிருத்தி சபைன்னு ஒன்று வச்சு கிட்டத்தட்ட உலகத்திலேயே பனை மரங்களை அதிகமாக பயன்படுத்தி இலங்கை ஜிடிபி இருக்கீங்களா, உள்நாட்டு உற்பத்தியில 15% வந்து அவங்க பனை மரத்திலிருந்து
1: எடுத்துக்கிட்டு இருக்காங்க.
2: அதே மாதிரி பாத்தீங்கன்னா கம்போடியாவோட தேசிய மரம் அது. அதே மாதிரி கம்போடியாவிலும் பனை மரங்களை முழுவதும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா தாய்லாந்து, இந்தோனேஷியா இது போன்ற நாடுகள் பனை மரங்களை ஓரளவு நல்லா பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கோடி பனை மரங்கள் இருக்குது. அதில் 5 கோடி பனை மரங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னா தமிழ்நாட்டில் இருக்க 5 கோடி பனை மரங்களை நாம் பயன்படுத்துறது வெறும் 10% மட்டும்தான். மீதமுள்ள 90% பனை மரங்களை நாம் பயன்படுத்தாதனால விவசாயிகளுக்கு ஒரு பெரிய லாஸ்.
1: எந்தெந்த வகையில் பனை மரங்களை பயன்படுத்தலாம் சார்?
2: ஃபர்ஸ்ட்டு அந்த பனை பழம் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜூஸ் எடுத்து நல்லா மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க.
1: மதிப்பு கூட்டல்
2: செஞ்சு செய்கிறாங்க. பனை நார்லேருந்து அந்த இழைகளை எடுத்து சட்டைகள் வரைக்கும் இப்போ தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா அந்த பனங்கிழங்கு இருக்கு இல்லைங்களா, அதை மதிப்பு கூட்டி வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஹார்லிக்ஸ் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி மதிப்பு கூட்டி அதை வந்து பவுடராக கொடுக்குறாங்க. டைரெக்டாக வந்து பசங்களும் பெரியவங்களும் எடுத்துக்கிறாங்க. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தாலே வியாபாரம் அப்படின்னாலும் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் அதை பதநீரை இறக்கி வெள்ளம் காய்ச்சி இதெல்லாம் வந்து ப்ராசஸ் அதிகம், பட் அதுக்கான போதுமான மார்க்கெட்டிங்கும் கிடைக்கிறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஜீனி நம்ம கடையில் போய் பார்த்தா 50 ரூபாய் 60 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிடும். 1 கிலோ ஒரிஜினல் பனை வெள்ளம் கிட்டத்தட்ட 400-500 ரூபா. ஸோ மக்கள் யோசனை பண்ண ஏன் எல்லாம் ஒரு இனிப்பு தான். ஸோ அந்த ஒரு புரிதல் இல்லாதனால பனை மரத்தை தேடி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விழிப்புணர்வு வந்துட்டு இருக்காங்க மேடம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா வறுமைக்கு மாற்று பனை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அதையும் தாண்டி வளமான வாழ்வுக்கு பனை. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பனையே விவசாயம் பண்ணி சாகுபடி பண்ணி அந்த நுங்கு ஃபாரின்க்கு ஏற்றுமதி பண்ணிட்டு. இப்போ
1: எத்தனை வருடத்தில் நுங்கு காய்க்கும்? அந்த
2: 15 வருஷம் ஆகும் மேடம். நட்டு முளைச்சி அது 15 வருஷத்தில் வரும் மேடம். திங்க் குளோபலி ஆக்ட் லோக்கலின்னு சொல்லுவாங்க. உலக அளவில் திங்க் பண்ணலாமே தவிர செயல்படுத்தும் பொழுது நம்ம உள்ளூருக்கு என்ன செட் ஆகுமோ அதை தான் செயல்படுத்தணும். இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பாலைவனத்தில் விளையிற பல விஷயங்களை கொண்டா இங்கே நட்டு பார்க்குறாங்க.
1: நம்ம பகுதியில் உள்ள அந்த மரத்துலேயே அவ்வளோ சிறப்பு இருக்குது, சாகுபடி செஞ்சு அதுலேருந்து என்னென்ன மூலமாக நம்ம பொருளாதாரத்தை உயர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க.
2: ஆமாம், பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 90% பனை மரங்கள் சும்மா தான் போகுது. ஸோ அதை பயன்படுத்தினாலே பொருளாதாரம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய 10% உணவு தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். இப்போ அந்த பனை கிழங்கு மாவு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ஒரு சிறந்த உணவுப் பொருள். தோசை இட்லி மாவில் வந்து 20% ஆட் பண்ணி நம்ம சாப்பிடும்போது உடலுக்கு அந்த நார் சத்துக்கள் அதிகமாக கிடைக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் உலக அளவில் பொருளாதாரம்னா நாலே வகையான பொருளாதாரம் தான். ஒன்று சந்தை பொருளாதாரம், இன்னொன்று கட்டளை பொருளாதாரம், இன்னொன்று கலப்பு பொருளாதாரம், கடைசியாக வந்து பாரம்பரிய பொருளாதாரம். பாரம்பரிய பொருளாதாரம் தான் கிராமங்களை வந்து பொருளாதார வகையில் தூக்கி வைக்கிறது. பாரம்பரிய பொருளாதாரம் தான் இதில் பார்த்தீங்கன்னா விவசாயம், கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, இந்த மாதிரி நிறைய தொழில்கள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமாக ஒன்று வந்து பனை தொழில். கடந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இது எல்லாமே நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மாற்றுக்கிறது கிடையாது, பனையில் நிறைய யூசேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக பார்த்தா பனையை டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க.
1: அதுக்கு எதனால நினைக்கிறீங்க சார்?
2: எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே விஷயம்தான், பனை மரம் அப்படின்னாலும் பார்த்தாலே பதநீர் நுங்கு இது மாதிரி தான் நினைக்கிறாங்க. இதை தாண்டி கிட்டத்தட்ட வந்து 836 வகையான பொருட்கள் இதுலேருந்து வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. உணவுப் பொருள், கைவினைப் பொருள், இந்தமாரி பார்த்தீங்கன்னா வீட்டு உபயோகப் பொருட்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 836 வகையான பொருள் இதுலேருந்து உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இப்போ வந்து திரும்பவும் விழிப்புணர்வு வந்து இப்போ நிறைய இடங்களில் வந்து ஆர்வமாக எல்லாருமே வந்து நாங்களே வந்து ஆர்வமாக போய் இப்போ கற்றுக்கிட்டு வந்துட்டுருக்கோம். திரும்ப வந்து ஒவ்வொரு கிராமங்களிலும் உள்ளவங்களுக்கு அந்த பயிற்சி கொடுக்கறதுக்காக நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கிறோம்.
1: நீங்களே பயிற்சி எடுத்துப்பீங்க.
2: ஆமாம்,
1: நீங்கள் கற்றுக்கிட்டதை கிராமங்களில் போய் மக்கள்கிட்ட சேர்க்குறீங்க.
2: பூம்புகார் பனையாறக்கட்டளை சார்பாக ஒரு 5 பேர் போய் இப்போ ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஜாயின் பண்ணி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள்

0: கிராமத்துக்கு ஒரு ரெண்டு மூணு பேருக்கு பயிற்சி பண்ணி அவங்கள வந்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான வேலையை பாக்குறோம்.
1: இப்ப பூம்புகார் பனை அறக்கட்டளை சொன்னீங்களா, இது எப்போ ஆரம்பிச்சாங்க, செயல்பட்டு இருக்காது சொல்லுங்களேன்.
0: இது ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இதோட 8வது வருஷம். மேடம், எங்களுடைய முக்கியமான பணி என்னன்னு பாத்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்துறது. பள்ளி கல்லூரி பொதுமக்களுக்கு வந்து சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்துறது. அடுத்தது பாத்தீங்கன்னா, பனை விதை நடவு, கடற்கரை ஓரங்கள், ஏரிக்கரைகள், ஆற்றங்கரைகள், குளக்கரைகள், இதுலாம் வந்து கடந்த 8 வருஷமா நாங்க வந்து பனை விதை நடவு பண்ணிட்டு இருக்கோம்.
1: இதுல எதுவும் எண்ணிக்கை இருக்கா, இத்தனை வருஷத்துல இவ்வளவு நாங்க நடவு செஞ்சிருக்கோம் பனை விதைகள் அந்த மாதிரி?
0: அப்ராக்சிமேட்டா வந்து நாங்கள் நட்டது பிளஸ் யாரெல்லாம் விதை கேட்டாங்களோ உங்க அரௌண்ட் பாத்தீங்கன்னா 8-10 லட்சம் போயிருக்கும் இது வரைக்கும். ஏன்னா கடந்த ஆண்டு மட்டுமே கிட்டத்தட்ட 50,000 நாங்க மட்டும் பூம்புகார் பனை அறக்கட்டளை சார்பாக நட்டது. இது இல்லாம நிறைய பேரோட வந்து நிறைய அரசு துறைகளோட சேர்ந்து நாங்க நட்டுக்கிட்டு இருக்கிறோம்.
1: இப்ப விதைகள்லாம் வந்து குடுப்பன்னு சொல்றீங்கல்ல அறக்கட்டளை மூலமா, அப்ப நீங்க அதை சேகரிக்கிற பணியிலையும் ஈடுபடுவீங்களோ?
0: ஆமா ஆமா,
1: பனை அறக்கட்டளை மூலமா. என்னென்ன மாதிரி இருக்கும் உங்களோட பணி, அதை சொல்லுங்களேன்.
0: காட்டுக்குள்ள போய் சேகரிக்கிறது கொஞ்சம் பாதுகாப்பு குறைபாடு நிறைய இருக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லா தான் பண்ணணும். பாத்தீங்கன்னா காலையில வந்து இங்க டீம்ல ஒரு 5-6 பேர் போவோம். அந்த சீசன்ல இன்னும் ஒரு 1 மாசத்துல பாத்தீங்கன்னா நிறைய விதைகள் விழ ஆரம்பிச்சிடும். எல்லாத்தையும் சேகரிச்சு பனை விதை வங்கின்னு ஒண்ணு வச்சிருக்கோம், அங்க வச்சிருவோம். நாங்க நடுறதுக்கு அங்கிருந்து எடுத்துப்போம். இப்ப நிறைய பேர் கேட்பாங்க, நண்பர்கள் கேட்பாங்க, அவங்களுக்கு நாங்க டிஸ்பியூட் பண்ணிடுவோம்.
1: இந்த அறக்கட்டளை மூலமா நீங்க ஏதோ மதிப்பு கூட்டல் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்றது
0: இல்ல? இப்பதான் இந்த கைவினை தொழில இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்.
1: கைவினை தொழில்னா என்னென்னலாம் பயிற்சி கொடுக்கறீங்களா?
0: எங்க டீம் பூம்புகார் பனை அறக்கட்டளை உறுப்பினர்கள் வந்து இப்ப ட்ரைனிங் போயிட்டு இருக்காங்க, கைவினை பொருள் ட்ரைனிங் போயிட்டு இருக்காங்க.
1: நீங்க வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ப்பீங்க?
0: ஆமா, பயிற்சி முடிச்சிட்டு வந்து அவங்க வந்து மக்களுக்கு சொல்லி தருவாங்க.
1: பனையோட சிறப்பு பத்தி எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன்.
0: விதை, பழம், ஒரு சைடு பாத்தீங்கன்னா இந்த ஜூஸ் எடுக்கிறது அந்த மாதிரி அந்த ப்ராசஸ். இன்னொன்னு என்ன பண்றோம்னா, கிழங்கு போடுறோம் இல்லைங்களா, கிழங்கு போடும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த 3 மாசத்துல அந்த கிழங்கு முத்தி நம்ம வெட்டுவோம். வெட்டினோடனே அந்த சீடு இருக்கு இல்லைங்களா, அதை வெட்டினா அது உள்ள வந்து தவுனு அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அப்படின்னா என்னன்னா, அது வந்து தேங்காய் பருப்பு மாதிரி இருக்கும்.
1: ஓ, சாஃப்டா அந்த,
0: ரொம்ப சாஃப்ட், எஸ் ரொம்ப சாஃப்டா இருக்கும். அவ்வளவு சத்துக்கள் நிறைந்தது, ஊட்டச்சத்துக்கள் ரொம்ப நிறைந்தது. பட் இப்ப யாரும் அந்த அளவுக்கு அதை சாப்பிடறதுல மறந்துட்டாங்க. சோ நாங்கெல்லாம் அந்த சீசன்ல சாப்பிடுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, அந்த விதையோட ஓடு இருக்கு இல்லைங்களா, அந்த ஓட்டை வந்துட்டு எரிச்சு கறியா குடுக்கும்போது அதை வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த தங்கத்தை உருக்குறாங்க இல்லைங்களா, அதற்கு ஒரு முக்கியமான மூலப்பொருள் வந்து அந்த கறி. பனை ஓட்டோடைய கறி வந்து தங்கத்தை உருக்குவதற்கான ஒரு மூலப்பொருள்.
1: மற்ற கறியை விட அதுல ஒரு ஏதோ சிறப்பு இருக்கு.
0: ஆமா கண்டிப்பா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பனை வந்துட்டு ஒரு சிறந்த எரிபொருள். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போதான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வீட்லேயும் கேஸ் அடுப்பு இருக்குது. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இல்லை, மேக்ஸிமம் இருக்காது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான, அதாவது காற்றடித்து மழை பெய்ந்தால் எல்லாம் எங்கே இருப்பாங்கன்னா, எங்கெங்கெல்லாம் பனைமரம் இருக்கா அங்கே போயிட்டு இருக்கிற அந்த கூரை, அந்த மட்டை, பனைப்பூ இதெல்லாம் சேகரித்து வருஷம் பூரா அதை வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கேஸ் வந்ததுன்னா இப்போ நிறைய பேர் அதை அவாய்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக கேஸ் தட்டுப்பாடுனோடனே அங்கே கடந்த மட்டையெல்லாம் அவங்கவுங்க அழுட்டு போயிட்டாங்க. அதுமாரி பார்த்தீங்கன்னா, இந்த பனம் பூ இருக்கு இல்லைங்களா, ஒரு சிறந்த சுற்றுச்சூழலுக்கு உகர்ந்த ஒரு மத்தாப்பு அதுலேருந்து செய்கிறோம். இந்த கார்த்திகை பையின்னு சொல்லுவோம் தெரியுங்களா, அந்த பனம் பூ அதோட உமி உப்பு இதெல்லாம் வச்சு அரைச்சி பை தைச்சு அதில் வச்சு சுற்றும் பொழுது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறது. கார்த்திகை பூன்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, ஆனால் ஒவ்வொரு ஊர்லேயும் அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அதுமாரி பார்த்தீங்கன்னா, இதோட பொருளாதாரம்னு பார்த்தீங்கன்னா நன்மைகள் அப்படின்னு பார்த்தாலே ஒன்றும் இல்லை. நீங்கள் பனை விதை நடுறோம், நட்டு வந்து 3 மாசத்துலேருந்து 6 மாதம் இல்லை 9 மாசத்துக்குள்ள முளைச்சி வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு வந்து கால்நடைகளுக்கு உணவாக பயன்படுது.
1: கால்நடைகள் அதை கடிச்சு சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது, மறுபடி வளரும்,
0: ஆகாது. ஒரு 2-3 வருஷத்துக்கு வந்து அந்த இலைகள் சாஃப்டாக இருக்கும், கால்நடைகள் நல்லா மேயும். அதுக்கப்புறம் வர லீஃப் வந்து ரொம்ப கடினமாயிடும், அதனால அதுக்கப்புறம் அது மேயாது, அதுக்கப்புறம் மரம் வந்துடும் ஃபர்ஸ்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மட்டையிலேருந்து தான் விசிறி செய்வாங்க, பனை விசிறி.
1: சின்ன மரமா அந்த கன்றா இருக்கும் போது
0: ஆமா
1: விசிறி எடுப்பாங்க அதுக்கான இலைய.
0: கண்டிப்பா.
1: அப்ப வளர்ந்த மரத்துல இருந்து வெட்ட மாட்டாங்க?
0: அது முடியாது மேடம். அந்த வளர்ந்த முத்திய ஓலைகளிலிருந்து செய்வதற்கான கைவினைப் பொருள் தனியா இருக்கு. விசிறி மட்டைங்கிறது ஒரு மீடியம் சைஸ், ஒரு 5-7 வருஷத்துல உள்ள மட்டையிலிருந்து வெட்டி செய்யறதுதான் மேடம். விசிறி மட்டையும் நல்ல ரேட்டுக்கு போகுது. அடுத்து பனை தோரணை. விசேஷ காலம்னு பார்த்தீங்கன்னா சிட்டியில் வந்து அலங்கார பொருள், பனை கூந்தலுங்கிற ஒரு அலங்கார பொருள் நல்ல மார்க்கெட்டிங் ஆகுது. பனை ஓலையிலேருந்து நிறைய கைவினைப் பொருள்கள் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
1: இந்த கூடைகள்லாம் கூட சொல்லுவாங்க இல்லையா, இப்போ வந்து நிறைய ஹேண்ட்பேக் நம்ம நிகழ்ச்சியிலே வந்து நிறைய பேர் பேசியிருக்காங்க.
0: தோடு வரைக்கும் வந்துருச்சு,
1: கையில அந்த போற வளையல், ஹேண்ட்பேக்,
0: கல்யாண மாலை.
1: கல்யாண மாலை வாடவே வாடாது இல்லையா, ஒரு நினைவு சின்னமா கூட எடுத்து வச்சுக்கலாம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. அது மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கல்யாண மாலையோட ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 2000-15,000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. அந்த அளவுக்கு அதுல வேலைப்பாடுகள் இருக்கும், வேலைப்பாடுகள் அதிகம், அதனாலதான் ரேட்டும் அதிகம்.
1: உங்க அறக்கட்டளை மூலமா கைவினை பொருள்களுக்கான பயிற்சி எடுக்கிறாங்கன்னு சொன்னீங்களா, அதுல இதெல்லாம் வருதுங்களா?
0: கண்டிப்பா உண்டு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா கூடை பாய் தடுக்கு நிறைய விஷயங்கள், வீட்டு உபயோகப் பொருள் எல்லாமே வந்துட்டு ஆக்சுவலாக இப்போ பிளாஸ்டிக்ல இருக்கிறது எல்லாமே வந்துட்டு பனை ஓலையில் செய்கிறாங்கன்னு சொல்றதை விட இதுக்கு முன்னாடி எது இதெல்லாம் பனை ஓலையில இருந்துச்சோ அத்தனை ஐட்டங்களையும் இன்னைக்கு பிளாஸ்டிக்ல கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை.

0: பார்த்தீங்கன்னா கல்யாண பத்திரிகை, விசிட்டிங் கார்டு இவ்வளவும் வந்துட்டு பனை ஓலையில் வந்துட்டு இருக்கு. இப்போ இன்னும் நல்லா டெவலப் ஆகணும் அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 6-7 இடத்துல செஞ்சுட்டாங்க அந்த கல்யாண பத்திரிகை, விசிட்டிங் கார்டெலாம். ஸோ இது இன்னும் டெவலப் ஆச்சுன்னா சுற்றுச்சூழலுக்கு உயர்ந்த ஒரு விஷயமா வந்து கிடைக்கும்.
1: கண்டிப்பா, இப்ப நீங்க சொல்ற பொருள் எல்லாமே கிடைக்குது, மற்ற வெளியிலே நம்ம வாங்குறோம். ஆனா இதுல பெரிய வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சுற்றுச்சூழலுக்கு உகந்த இந்த இக்கோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவாங்க, அது இதுல இருக்கிறத நம்ம வரவேற்கணும் இல்லையா?
0: கண்டிப்பா.
1: இப்ப நம்ம எந்த அளவு பிளாஸ்டிக்கோட பயன்பாட்டை குறைக்கிறோமோ அதுதான் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம விட்டுட்டு போற ஒரு பரிசா இருக்கும் இல்லையா?
0: ஆமா, நிச்சயமாக. தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட 2.5 கோடி ஆண் பனை மரங்கள்ல இருந்து 10% மரங்கள் தான் வந்துட்டு 17 அறைக்கு வெள்ளம் காய்ச்சுறாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா. இதுல மீதி 2.5 கோடி பனை மரங்கள் வந்து பயன்படுத்தப்படாமல் இருக்கு. சோ இதனால பாத்தீங்கன்னா சராசரி ஒரு மரத்துல பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 12-15 கிலோ வெள்ளம் வரும். இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 கோடி மரத்திலிருந்தும் நம்ம பயன்படுத்தப்படாம உறது வந்து 13,500 கோடி ரூபாய் பதநீர்ல மட்டும்.
1: அந்த பதநீர்ல தானே வெள்ளம் எடுப்பாங்க?
0: வெள்ளம் எடுப்பாங்க. நம்ம 10%ல தான் எடுக்கிறோம், மீதி 90% வந்து பயன்படுத்தாம இருக்கிறதுனால 13,500 கோடி வந்து இழப்பு வீணா போகுது வருஷத்துக்கு பதநீர்ல மட்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா 5 கோடி ரேஷியோ பாத்தீங்கன்னா மேல் ஃபீமேல் 50-50 வச்சுக்கும். அதுவே 2.5 கோடி பெண் பனை மரங்கள் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா பனை மரங்கள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1,000-கணக்கான விதைகள் இருக்கும், 1,000-1,200 வரைக்கும் இருக்கும். பட் ஆனா ஆவரேஜா 300 விதைன்னு வச்சுக்கிட்டாலே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 750 கோடி விதைகள் வருஷத்துக்கு கிடைக்குது. நொங்கு, கிழங்கு, பனை விதை நடவு இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 30 கோடி மட்டும் தான் நம்ம பயன்படுத்துறோம், வெறும் 30 கோடி தான். மீதமுள்ள 720 கோடி விதைகள் வீணை காஞ்சும் விவசாயிகளை தீ வைத்தும் அழிக்கப்படுகிறது. சோ அப்போ இந்த 720 கோடி விதைகளையும் நம்ம கிழங்கா மாத்தினா கிட்டத்தட்ட 3,600 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உழவர் அரங்கம்.
2: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றி தான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியில இருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல.
3: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
1: அக்கா, நிகழ்ச்சியை கேட்டீங்களா? பூம்புகார் பனை அறக்கட்டளை நிறுவனர் கே ரவீந்திரன் அவங்க பனை மூலமா எப்படி எல்லாம் பொருளாதாரம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா?
4: ஆமா சுபா, கோடி கணக்குல இருக்கிற பனையில நாம கொஞ்சத்தை தான் பயன்படுத்துறோமா, இன்னும் அதோட பயன்பாடு அதிகமா இருக்கான்.
1: பயன்பாடு அதிகமா இருந்தாலும் நம்ம அதை எப்ப பயன்படுத்த ஆரம்பிக்கிறோமோ அப்பதான்க்கா இந்த பொருளாதாரம் உயரும்.
4: ஆமா சுபா, பனையில இருந்து இவ்வளவு பயன்பாடா இருக்கு. வாசுபா, நிகழ்ச்சியை கேட்க கேட்க ஆர்வமா இருக்கு, வா அடுத்த பகுதியை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: நீங்க சொல்றத வச்சு பார்த்தா பனை மரம் இல்லாத ஊரே இல்ல அப்படிதானே சொல்லலாம் இல்லையா? எல்லா இடத்துலயுமே இருக்கும், எங்கும் இருப்பான் எதுலயும் இருப்பான்ங்கிற மாதிரி குளக்கரைகள்ல இருந்து சாலை ஓரங்கள்ல எல்லா இடத்துலயுமே நம்ம வந்து பனை மரங்களை பார்க்க முடியுது. நீங்க சொல்ற மாதிரி அது வந்து ஒரு சொத்தாவே இருக்கு, அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம்னு நீங்க சொல்றீங்க.
0: கண்டிப்பான
1: வழிகளையும் சொல்லி.
0: அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கைவினை பொருள் சொன்னேன் இல்லைங்களா, இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு 5 கோடி பனை மரங்கள். இதுல மரத்துக்கு ஒரு 5 மட்டை மட்டும் நம்ம எடுத்தா போதும், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மட்டைக்கு 300 ரூபா சாதாரணமா. இது ரொம்ப ரேட்டு நான் கம்மியா சொல்றேன். அப்படி பார்த்தா 750 கோடி வந்து சம்பாதிக்கலாம் மட்டையிலிருந்து மட்டும்.
1: கைவினை பொருட்கள் செய்து கொடுத்தா?
0: ஆமா,
1: கைவினை பொருட்கள் செய்வதற்காக மூலப்பொருளா
0: கொடுத்தா? ஆமா, பண்ணிட்டு இருக்காங்க. பட் எல்லாம் மினிமம் லெவல்ல பண்றாங்களே தவிர ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு வந்து ஒரு அதை ஒரு நல்ல பிசினஸா யாரும் கொண்டு போறதுக்கு இது வரைக்கும் வரல.
1: ஹேண்ட்பேக், பெட்டி, இந்த மாதிரி வளையல் இதெல்லாம் செய்யறதுக்கான அந்த பனை ஓலை கூட கொஞ்சம் கடினத்தன்மை இல்லாம மிருதுவானதா இருக்கணும்னு சொல்றாங்களே.
0: இல்ல, ஆக்சுவலா வந்துட்டு இளம் பனை ஓலையில செய்யற பொருட்கள் லிஸ்ட் இருக்கு, முற்றிய பனை ஓலைகள்ல செய்யற பனை பொருள் லிஸ்ட் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா பெரிய ஹார்டா உள்ள அந்த பெட்டி, நிறைய ஜாமான் கொட்டி வைக்கிற அந்த பெட்டிகள்லாம் செய்யறது வந்து முற்றிய பனை ஓலையில செய்வாங்க. மற்றபடி இந்த பேக் இதெல்லாம் வந்து இளம் பனை ஓலையில தான் செய்வாங்க.
1: எதுலயுமே யூசேஜ் உண்டு,
0: உண்டு உண்டு, எல்லாத்துலயுமே யூசேஜ் உண்டு. 720 கோடி விதைகள் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு கிழங்கு 5 ரூபா, சாதாரணமா 5 ரூபா வச்சுக்கிட்டாலும் 3,600 கோடி வந்து வீணா போயிட்டு இருக்கு. இது யாரோட இழப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா

0: பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனியோட இழப்பு அல்ல, இது சாதாரண விவசாயிகளுடைய இழப்பு,
1: கிராமத்தோட
0: பொருளாதார இழப்பு. இந்த விஷயத்தை வந்து நம்ம அவங்கள்ட்ட எடுத்து சொன்னா, நாங்க போற இடத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப நுங்கு வெட்டுனா ரொம்ப ரிஸ்க் எடுத்து மரம் ஏறி வெட்டணும், கஷ்டம், விட்டுருங்க. பழுத்து கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அதை சேகரிச்சு கொண்டு முடி ஏற்றி போட்டா ரொம்ப ஈஸி, அது ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலை இல்லையே. 3 மாசத்துல வந்து நல்ல காசு சம்பாதிக்கலாம். ஸோ அதை பற்றின புரிதல் இல்லாதனா இவ்வளவு வேஸ்டா போயிட்டு இருக்கு. கிழங்கு 5 ரூபாய் சொன்னேன் இல்லைங்களா, அதை வந்து மதிப்பு கூட்டினா அதை பவுடர் ஆக்கி சேல்ஸ் பண்ணா இன்னும் அதிக லாபம் சம்பாதிக்கலாம். வெளிநாடுகள்லாம் அதான் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம நாட்டிலயும் பண்றாங்க. ஒன்ஸ் அதை கிழங்கா மாத்தியாச்சுன்னா நீங்க என்ன பொருள் வேணாலும் செய்யலாம். இதுலயே அல்வா வருது, ஸ்வீட் எல்லாமே வந்துட்டு இந்த பனங்கிழங்கு மாவுல இருந்து இப்ப செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க.
1: மற்ற மாவுகளை எப்படி பயன்படுத்தி செய்யறோமோ அதே மாதிரி இந்த பனங்கிழங்கு மாவையும்
0: அதே மாதிரி செய்யறாங்க.
1: இதை எப்படி அவிச்சு தானே பிரிப்பாங்க மாவா?
0: ரெண்டு விதமாவும் இருக்கு, அப்படியே வந்துட்டு காய வைக்கிறது இருக்கு, அவிச்சு காய வைக்கிறது இருக்கு, ரெண்டுக்கும் வெவ்வேறு பயன்பாடு. இப்ப வந்து அவிச்சுட்டு காய வைக்கிறத டைரக்டா பால்ல போட்டு ஆத்தி இந்த மாதிரி யூசேஜுக்கு வச்சுக்கலாம்,
1: ரெடி டு ஈட்.
0: ஆமா, அப்படி வச்சுக்கலாம். நீங்க அவிக்காத காய வச்சுதான் நீங்க இந்த மாதிரி

0: ரெண்டு விதமாகவும் இருக்கு. அப்படியே வந்துட்டு காய வைக்கிறது இருக்கு, அவிச்சு காய வைக்கிறது இருக்கு, ரெண்டுக்கும் வெவ்வேறு பயன்பாடு. இப்ப வந்து அவிச்சுட்டு காய வைக்கிறத டைரக்டா பால்ல போட்டு ஆத்தி இந்த மாதிரி யூசேஜுக்கு வச்சுக்கலாம்,
1: ரெடி டு ஈட்.
0: ஆமா ஆமா, அப்படி வச்சுக்கலாம். நீங்க அவிக்காத காய வச்சுதான் நீங்க இந்த மாதிரி மாவுல கலந்து மற்ற இதெல்லாம் செய்யறோம் இல்லைங்களா, உணவுப் பொருள் அதுக்கு பயன்படுத்திக்கலாம்.
1: அதுக்கு அதிகமா வேக வேக சாப்பிடுற மாதிரி இருக்கும்.
0: ஆமா, பொதுவாக இந்த பனைமரங்கள் வந்து ஏன் வந்துட்டு தமிழ்நாடு அளவில் அதிகமாக நட்டுட்ருக்கோம், இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துது. பொதுவாக வந்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதில் வந்து மழையோட பங்களிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகளில் படிக்கும்போது என்ன தெரிஞ்சதுன்னா, பெய்கின்ற மழையில் வந்து 97.2% கடலில் கலக்குது, 2.14% பனி சிகரங்களாகவும் பனி மலைகளாகவும் மாறுது, 0.16% மட்டும்தான் நிலத்தடி நீராக போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 0.009 குளம் ஏரிக்கரைகளில் போய் ஸ்டோரேஜ் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு அறிக்கை தான் இது. பொதுவாக எல்லா மரங்களையுமே நிலத்தடி நீரை இன்க்ரீஸ் பண்ணுது, பட் பனை மரங்களுடைய வேரோட அமைப்பு ரொம்ப சிறப்பான அம்சமே அதனுடைய சல்லி வேர்கள் உள்ள அப்படியே டியூப் மாதிரி போகும். கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பனை மரம் ஒரு ஆண்டிற்கு வந்து கிட்டத்தட்ட 2500 லிட்டர் தண்ணியை வந்து பூமி கீழே ஸ்டோரேஜ் பண்ணுன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ பனை மரங்கள் எங்க இருக்கோ அங்க வந்து தண்ணீர் பற்றாக்குறை வராது, நிலத்தடி நீர் பற்றாக்குறை வராது.
1: சுற்றுச்சூழல் காட்டியா கூட இதை பயன்படுத்துறாங்க. எந்த இடத்துல பனை மரம் வந்து அந்த தலை திருகி கீழே உழுவுதோ அந்த இடத்துல வந்து நிலத்தடி நீர் கம்மியா இருக்கு அப்படிங்கிற ஒரு அபாய எச்சரிக்கை குறியா கூட சொல்லுவாங்க இல்லையா.
0: ஆமா, இயற்கை மனிதனுக்கு கொடுக்கின்ற ஒரு எச்சரிக்கை தான் அது. எங்கெங்கெல்லாம் வந்து பனை மரங்கள் தானா கருகி சாகுதோ அங்கே வந்து மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடம் என்பதை சொல்லாமல் சொல்கிறது. பொதுவாக வந்து மரங்களுடைய தேவை வந்து நிறைய இருக்கு. இதில் இந்த ஐநா சபை வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டாங்க போன வருஷம். இதில் வந்து ஒவ்வொரு நாட்டிலேயும் பர் ஹெட்டு ஒவ்வொரு மனிதனுக்கு ஈக்குவலாக எவ்வளோ மரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கனடா நாட்டில் வந்து ஒரு ஆளுக்கு ஈக்குவலாக 8957 மரங்கள் இருக்கு. ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா 4461 மரங்கள் இருக்கு. சீனாவில் 102 மரம். நம்ம இந்தியாவில் 28 மரங்கள் மட்டும்தான் இருக்கு. ஸோ அப்போது இந்த மரங்களோட எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்துவது நாம் ஒவ்வொருவருடைய கடமையும் பொறுப்பும் கூட. பொதுவாக இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் இருக்குது. பருவநிலை மாற்றம், மேக வெடிப்புங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட நேரத்தில் அதிகப்படியான மழை மேகங்களை கொண்டாந்து தள்ளி விட்டும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை வந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் பெஞ்சு அதனால ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரும். மனித உயிர்கள் இறக்கிறது, நிலச்சரிவு, வெள்ளம், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வருது வந்து மேக வெடிப்பு. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளைக்கு வந்துட்டு 3-4 லிட்டர் தண்ணீர் வந்து குடிக்கணும் டாக்டரே சொல்றாங்க. 3-4 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு சொல்றாங்க. பட் ஆனால் டாக்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு அட்டிய டயத்தில் அந்த 4 லிட்டர் தண்ணி குடிச்சா என்ன ஆகும், வாந்தி பேதி தான், அவ்வளவு பெரிய பாதிப்பு வருது இல்லைங்க. அதே மாதிரி தான் இந்த மேக வெடிப்பும், இப்ப வருஷம் பூரா கொஞ்சம் கொஞ்சமா பெய்ய வேண்டிய மழை ஒரே நேரத்துல பெய்யும் பொழுது அது ஏகப்பட்ட பிரச்சனைகள் கொண்டாந்து விடுது. இதுக்கு காரணம் வந்து சுற்றுச்சூழல் சீர்கேடு தான். எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் அது முக்கியமா ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணுவேன், ஏன்னா விழிப்புணர்வு. இது அடிக்கடி தான் சொல்லி ஆகணும், ஏன்னா போன ப்ரோக்ராம் சொல்லியாச்சு, இவ்வளவு சொல்லக்கூடாதுன்னு விட முடியாது. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவீன கால அரக்கம்
1: யார் அது,
0: பிளாஸ்டிக் பைகள், கேரி பைகள். இதனுடைய அச்சுறுத்தல் தான் இப்போ உலகம் பூரா அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதோ வாங்கிட்டு வரோம், வாங்கிட்டு வந்து பொருளை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோன்னா தூக்கி விட்டேறோம், அப்படியே கிடந்துச்சுன்னா மண் மாசுபடுது, நிலத்தடி தண்ணி உள்ளே போகாது. ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஏன் இப்படியே கிடைக்கு அப்படின்னு கொளுத்தி விடுவாங்க. கொளுத்தி விட்டா என்ன ஆகும், காற்று மாசு, ஓசோன் லேயரில் ஓட்ட விழுது. ஸோ அப்படியே போயிட்டு ஆர்டிக் அண்டார்டிக்கில் பனிமலைகள் உருகுது. பனிமலைகள் உருகும்போது ஆட்டோமேட்டிக்காக கடல் மட்டம் உயருது, நிலப்பகுதி குறையுது, ஓகேங்களா. ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, எரிக்கவும் வேணாம், மண்ணிலையும் போடணும், எல்லாத்தையும் கட்டி என்ன பண்றாங்க, ஏதாவது நீர்நிலை வாய்க்கால் ஆறு எங்கேயாவது ஒரு பகுதியில் போட்டுறாங்க.
1: அது எப்படியா இருந்தாலும் கடலுக்கு தான்
0: போகும். எஸ் என்ன ஆகுதுன்னா, ஒரு பெரிய வெள்ளம் மழை பெய்யும் போது என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக் எல்லாம் அடிச்சிட்டு போய் கடல்ல 500,000 கிலோமீட்டருக்கு வந்து பிளாஸ்டிக் கழிவுகளா நிரம்பி இருக்கு. இதனோட தாக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிர்காலங்களில் வந்து மழையோட அளவு குறையும் ஒன்று, ரெண்டு அது நம்மளை எப்படி பிசிக்கலா பாதிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு கழிவுகள் அங்கே கிடக்கும்போது மீன்கள் என்ன பண்ணா அதான் சாப்பிடும். நம்ம இப்ப என்ன நினைச்சிட்டு இருந்தா சீ ஃபுட் தான் ரொம்ப ஹைஜீனிக் அப்படின்னு சாப்பிடுறோம். ஆமா, நம்ம
1: அதையும் மாசுபடுத்திடுறோம். அந்த நவீன கால அரக்கனுக்கு மாற்றா நம்ம பனை பயன்படுத்தலாம் இல்லையா. மூங்கில் எல்லாம் கூட பைகள்ல துணி அதெல்லாம் செய்யறாங்க,
0: அது நிறைய வந்திருக்கு மேடம். ஆமா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த யூஸ் அண்ட் த்ரோ கப்பு யூஸ் பண்றோம் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் மாற்று இப்போ நிறைய வந்துருச்சு. அந்த கரும்பு சக்கையில இருந்து வருது, நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க.
1: பாக்கு, அந்த
0: பாக்கு மட்டை,
1: மட்டையில வந்து தட்டு இதெல்லாம்
0: செய்யறது. ஆமா, ஆக்சுவலாக வந்து இந்த பிளாஸ்டிக் டீ கப்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதில் உள்ள ஒரு வேக்சின் கோட்டிங் இருக்கும், மெழுகு கோட்டிங் இருக்கும், அதை ஹீட்டில் உருகி உள்ளே போகுது, அதுவும் ஒன் ஆஃப் த காஸ்ட் ஃபார் கேன்சர். நம்ம என்ன பண்ணுறோன்னா, உலகம் வந்து வீணாக போச்சுன்னா அது ஒரே ஒரு விஷயம்தான், ஹைஜீனிக். நான்

0: ரொம்ப ஹைஜீனிக். அவன் குடித்ததில் எனக்கு கொடுக்காத, எனக்கு கப்பில் கொடு. ஸோ இப்போ ஒரு டீ கடை இருக்குதுன்னு வச்சிங்களேன், இப்போ வந்து ஒரு நாளைக்கு 500 டீ 1000 டீ ஓடும், 20 கிளாஸ் இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அதில் தான் எல்லோரும் குடிச்சிட்டு போயிருந்தாங்க, எந்த பிரச்சனையும் வரல. இப்போ எல்லாம் ஹைஜீனிக் ஹைஜீனிக், எனக்கு அதில் வேணாம், கப்பில் கொடுங்க அப்படின்னு சொன்னோட எஃபெக்ட் நம்மளையும் பாதிச்சு சுற்றுச்சூழலையும் பாதிக்குது.
1: நல்லா அருமையாக சொன்னீங்க, யோசிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க.
0: இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 கப்பு வேஸ்ட்டாக போகுதுனா வருஷம் பூரா எவ்வளோ கப்பு ஒரு கடையிலேருந்து போகும், திரும்ப அதை எரிக்கும் போதும் அது பொலியூஷன்ல போகும்.
1: அத்தனை கப்புமே வந்து நிலத்தில் மக்குமான்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்வி.
0: மக்காது, அதை எரிச்சு விட்டால் பொலியூஷன், ஏர் பொலியூஷனுக்கு போகும். ஸோ அதனால மக்கள் வந்து இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும். ஸோ கேரி பை யூஸ் பண்ணாமல் இருக்குது, கடைக்கு போனால்
1: துணி பை பயன்படுத்துறது,
0: கண்டிப்பாக கிளாஸில் டீ குடிக்கிறது, டிஸ்போசல் கப்பு யூஸ் அண்ட் த்ரூ கப்பை விட்டுட்டு நம்மளால முடிஞ்சது என்னென்ன பண்ண முடியுமோ சோ அதை பண்ணாலே போதும்.
1: உணவகங்கள்ல கூட வாழை இலையில சாப்பிடலாம்,
0: வாழை இலையில சாப்பிடலாம்.
1: இப்ப ஒரு விவசாயி கூட பயனடைவாங்க இல்லையா,
0: கண்டிப்பா.
1: இலையை கேட்டு அவங்க அந்த உணவகத்துல இருந்து போகும்போது வாழையோட சாகுபடி அதிகரிக்கும்.
0: ஆமா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப கடைக்கு ஜாமான் வாங்க போனா, ஒரு ஹோட்டலுக்கு போனா வீட்டுல இருந்து பாத்திரம் எடுத்துட்டு போயிடலாம், டீ கடைக்கு போனால் ஒரு வாளி எடுத்துகிட்டு போயிடலாம், இப்போ எண்ணெய் வாங்க போனால் வீட்டிலேருந்து ஒரு வாளி எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாற்றும்பொழுது தான் நமக்கு ஒரு பெரிய வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஒவ்வொருத்தவங்களும் அதுக்கு முன் வரணும்,
1: மாற்றம் நம்மிடமே ஆரம்பிக்க வேண்டும் சொல்லுவாங்க.
0: கண்டிப்பா,
1: இதுக்கான மாற்றத்தை வந்து நம்மளை தொடங்கி வச்சாலே நல்லது. அதாவது நம்ம நம்ம குடும்பம் நம்மளை சார்ந்தவங்க இந்த மாதிரி ஆரம்பிச்சா கூட இதோட முடிவு நல்ல ஒரு நிலையில இருக்கும்.
0: கண்டிப்பா மேடம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாம் சொல்ற ஒரு விஷயம், எங்க போனாலும் மஞ்சள் பை யூஸ் பண்ணுங்க. துணி பை ஒரு தடவை கடைக்கு எடுத்துட்டு போறியா, போயிட்டு வந்தா ஒரு கோடு போட்டுக்க, சின்னதா ஒரு கோடு போட்டுக்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தடையும் நீ போகும்போது ஒரு கோடு போட்டுக்க,
1: நேரம் சென்றுகிட்டே இருக்கு, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம நெருங்கிட்டோம். பனை மூலம் கிடைக்கிற பொருளாதாரம், இத பத்தி நீங்க நிறைவா என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: நாட்டின் பொருளாதாரம் உயர்வதற்கு நம் பகுதியில் உள்ள பனை மரங்களை நல்ல முறையில் பயன்படுத்தி வசதியான வாழ்வை மேற்கொள்ள வேண்டும், மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் மேற்கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு பூச்சிக்கொல்லிகள் ரசாயனங்கள் பயன்படுத்தாத ஒரே உணவு பனை உணவுகள் மட்டும்தான். பார்த்தீங்கன்னா இப்போ தேங்காயெல்லாம் வந்து மருந்து வைக்கிறேன், 0% ஃபெர்டிலைசர் அப்படின்னா அது பனை ப்ராடக்ட். ஸோ இந்தமாரி ப்ராடக்டை நம்ம எடுத்துக்கும் போது ஆரோக்கியமும் கிடைக்குது, அந்த தொழில் செய்யறவங்களுக்கு வருமானமும் கிடைக்குது. ஸோ அதனால பனையை வந்து நம்ம மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். நன்றி.
1: நன்றி ஐயா. பனையை பத்தி பல விழிப்புணர்வு தகவல்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க. இன்னும் கூட நேயர்களுக்கு, இளைஞர்களுக்கு, இவங்களுக்கு எல்லாம் பனையை பத்தின பல கேள்விகள் இருக்கலாம். உங்க கூட இந்த பனை அறக்கட்டளையில சேர்ந்து பயணிக்கலாம், இதுக்கான விருப்பம் கூட அவங்க தெரிவிக்கலாம். அதனால உங்களோட அலைபேசி என்ன நேயர்களுக்கு தரேன்,
0: 9965056 1 4 1.
1: மீண்டும் ஒரு முறை,
0: 9965056 1 4 1.
1: ரொம்ப நன்றிங்க ஐயா.
0: நன்றிமா.
2: சுபா, பூம்புகார் பனை அறக்கட்டளை நிறுவனர் கே ரவீந்திரங்கிறவங்க பனை மூலம் 836 பனை பொருட்கள் மட்டும் இல்லாம பயனுள்ள பல உணவு பொருட்களும் அதுல இருந்து கிடைக்குதுன்னு சொல்றாரு.
1: ஆமாக்கா, நான் கூட ஒரு விவசாய கண்காட்சிக்கு போயிருந்தப்ப இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தேன், ரொம்பவே அருமையா இருந்துச்சு. நம்ம பகுதிகளில் உள்ள பனை மரத்திலிருந்து விடுற அந்த பனை விதைகளை கூட நம்மளே சேகரிச்சு நடவு செய்யணும்க்கா இனிமே.
2: ஆமா சுபா, அது ரொம்ப அவசியம். ஏன்னா பனை மரங்கிறது ரொம்ப பயன்பாடு உள்ள அதிகமான பொருளை தன்னுகிட்ட இருந்து தருது நமக்கு.
1: அது ஒரு பக்கம் இருந்தாலும்க்கா, நம்ம இப்ப இருக்கிற பருவ சூழ்நிலை மாற்றத்துக்கெல்லாம் பனைமரத்தை நடவு செய்யறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நிலத்தடி நீரை அது எந்த அளவு சேகரிச்சு வச்சுக்குது கேட்டீங்கல்ல.
2: ஆமா சுபா, இனிமே பனை நடவுல நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணுங்கிறது நிகழ்ச்சியின் மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: விவசாய உள்கட்டமைப்பு நிதி, அதாவது அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட், இந்த திட்டத்தை பற்றி இன்று தெரிந்து கொள்ளலாம். விவசாய உள்கட்டமைப்பு நிதி என்பது அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை மற்றும் சமூக விவசாய சொத்துக்களை மேம்படுத்த இந்திய அரசால் வழங்கப்படும் 1,00,000 கோடி மதிப்பிலான கடன் நிதியுதவி திட்டமாகும். இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகள், FPOக்கள் மற்றும் வேளாண் தொழில் முனைவோர் 2 கோடி வரை பிணையமில்லா கடன்களை 3% வட்டி தள்ளுபடியுடன் 7 ஆண்டு

0: வந்து மெடிடேஷன் இன் மோஷன். மூவ் பண்ணும் போதே என்ன பண்ணுவீங்க, ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அதுல இருக்கும். அப்ப கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணும். உங்க பாடியில ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் இதை வந்து சரி பண்றதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். அதனால இந்த நிகழ்ச்சியில இதுல நீங்க பங்கு கொண்டு நல்ல பயனடையலாம். நன்றி.
1: யோகா அப்படிங்கறது ஒரு அறிவியலை சார்ந்தது அப்படிங்கறத ஒரு சயின்ஸ் டீச்சர் மூலமா அவங்க மிக சிறப்பாக அந்த யோகாசனத்தை பத்தி உங்களுக்கு நிறைய சிறப்பான செய்திகளை சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய சிறப்பான செய்திகளை சொல்வதற்கும் யோகா பற்றிய செயல்முறை பயிற்சியை உங்களுக்கு கொடுப்பதற்காகவும் இங்க வந்திருக்கிறார் யோகா ஆசிரியர் செந்தில் சார் அவங்க. சார் சொல்லுங்க, இன்றைய நிலையில் யோகா எவ்வளவு முக்கியமானதாக கருதப்படுகிறது? இதை ஏன் நம்ம வந்து சர்வதேச லெவல்ல கொண்டு போகிறதுக்காக மத்திய அரசு இந்த மாதிரியான ஒரு சர்வதேச யோகா தினத்தை வந்து ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு பண்ணக்கூடிய அளவுல நம்ம இருக்கிறோம்? இந்த யோகா அப்படிங்கறது மனித உடலுக்கும் மனதிற்கும் எந்த விதமான முறையில முன்னேற்றத்தை கொடுத்ததுன்னு நினைக்கிறீங்க?
2: வாழ்க வளமுடன். யோகா இப்ப நம்ம இன்டர்நேஷனல் அளவுல கொண்டு போயிருக்கிறோம். யோகாவுடைய முக்கியத்துவம் என்னன்னா, யோகம் என்பது இணைதல். இப்ப நம்ம மனிதனுடைய அமைப்பு என்பது உடல், உயிர், மனம், இது மூன்றும் ஒன்றாக இணைய வேண்டும், சிங்க்ரோனைஸ் ஆகணும். இது மூன்றும் இணையாமல் மனிதனால் எந்த செயலும் செய்ய முடியாது. அப்ப இந்த மூன்று செயல்களும் செய்வதற்கான பயிற்சி முறைகளை முன்னோர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். அதுதான் யோக பயிற்சி. அப்ப உடலுக்கான ஆசனா, நம்ம உடலை இயக்குவதற்காக, மனதுக்கு தியான பயிற்சிகள், அதே மாதிரி உடலுக்காக காயக்கல்பான்னு ஒரு பயிற்சியை ஒரு மகான் கொடுத்திருக்கிறார். இப்படி இந்த மூன்றையும் ஒன்றாக இணைப்பதுதான் யோகம். அப்ப உடல் என்பது ஒரு வாகனங்க, அதுக்குள்ள உயிர் என்பது பெட்ரோல் மாதிரி, அதை ஓட்டுற ஆள் தாங்க மனம். அப்ப இது மூணு ஒன்றா இணையணும். அப்ப உடல் சரியா இல்ல அப்படின்னா மனம் வேலை செய்யாது, மனம் சரியா இல்ல அப்படின்னா உடல் வேலை செய்யாது. இது ரெண்டையும் இயக்கி கொண்டிருக்கின்ற உயிர் இல்லை என்றால் இது ரெண்டும் வேலை செய்யாது. அப்ப நம்ம யோகம் என்பது வெறும் பயிற்சி முறைகள் மட்டும் இல்லை, இது ஒரு வாழ்வியல் முறை, நம்மளை ஒன்றாக இணைக்கின்ற முறை, இணைகின்ற முறை. அப்ப இணைதல் என்றால் என்ன? அப்ப ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சுற்றத்தோடு இணைந்திருக்கணும், உடலோடு இணைந்திருக்கணும். அதாவது குடும்பம், சுற்றம், ஊர், உலகம், இதோடு இணக்கமாக இணைந்து செயல்படுவது என்பதற்கு பேரு யோகங்க. அது இல்லாம இந்த இயற்கையோட இணையணும், இதற்கு பேரு யோகம். அப்ப இந்த யோகம் என்பது எல்லாத்தோடையும் இணக்கமாக நான் இணைந்தேன் என்றால் என்னுடைய வாழ்க்கை என்பதே யோகம். அப்ப நான் யோகமான வாழ்க்கை நம் முன்னோர்கள் வாழ்ந்ததனால் அவர்களுக்கு இந்த பயிற்சி முறைகள் தேவைப்படல, ஆனா நம்ம அதுல இருந்து வெளியில வந்துட்டோம். அப்ப இதற்கு நமக்கு பயிற்சி இப்ப தேவைப்படுது. இந்த விஞ்ஞான யுகத்துல எல்லாத்துக்கும் நான் போட்டி போட்டு கொண்டு எல்லாத்துக்குமாக நான் போக வேண்டி இருக்கிறது. இந்த எல்லா யுகத்துக்கும் நான் இதை ஃபாலோ பண்றதுக்கு எனக்கு சில பயிற்சி முறைகள் தேவை. அதுதான் ஒன்றிணைக்கிறது யோகம். அப்ப நான் எல்லாரோடையும் இணக்கமாக இணைந்து செயல்பட வேண்டும் என்றால் மனிதனுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய உடல், உயிர், மனம், இது மூன்றும் இணைந்து இணக்கமாக செயல்பட வேண்டும். இதை செயல்படுத்துவதற்காகத்தான் யோகம். அப்ப இது மூன்றையும் ஒன்றாக இணைப்பதே யோகம்.
1: மிக சரியாக சொன்னீங்க. யோகம் அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த பஞ்சபூதங்கள்னு சொல்றோம் இல்லையா, அது நீங்க உடல் அப்படின்னு சொல்லும்போது இந்த உடலே வந்து ஒரு ஐந்து பூதங்களான ஒரு ஒன்று தான் இல்லையா. இந்த ஐந்து பூதங்களையும் ஒன்றிணைக்க வேண்டிய ஒன்று தான் யோகா. இன்றைக்கு நம்ம வந்து இப்ப ஒரு செயல்முறை விளக்கமாக சில பயிற்சிகளை வந்து மாணவிகளுக்கு நீங்க சொல்ல கொடுக்கிறீங்க இல்லையா. இதுல என்னென்ன பெண்களுக்காக பிரத்யோகமான சில யோகாக்களை இப்ப நீங்க சொல்லிக் கொடுக்க இருக்கிறீங்க இல்லையா, என்ன யோகா சொல்லிக் கொடுக்க போறீங்க?
2: ஓகே, இப்ப நமக்கு பள்ளி மாணவர்கள், இப்ப மாணவிகள் இவங்க எல்லாமே, அப்ப இவர்களுக்கு தகுந்த மாதிரி சைக்காலஜிக்கலா, மென்டலியா, சோசியலா இவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருது, இப்ப இது எல்லாத்துலயுமே அவங்க இருக்கிறதுனால அதற்கு தகுந்த பயிற்சிகள், இவங்களுடைய மெமரி பவரை அதிகமாக்குறதுக்கும் அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கிறதுக்கான பயிற்சி முறைகள், இந்த டைஜஷன் ப்ராப்ளம், சரியா சாப்பிடறது இல்லைங்க, பசி எடுக்கிறதுக்கு, தூங்க சரியான தூக்கம் வராமை, இந்த செல்போன் எல்லாம் பாக்குறதுனால இந்த கண்களுக்கான சில பயிற்சி முறைகள், கண்களுடைய கண்ணை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் அவங்களுடைய பார்வை திறனை அதிகரிப்பதற்குமான பயிற்சி முறைகள், இது எல்லாமே நம்ம கொடுக்கணும்.
1: சில மாணவிகள் வந்து நம்மளுடைய யோகா ஆசிரியர் கூட அவருடைய உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்கும் வகையில யோகா ஆசனங்கள் நம்ம வந்து நிறைய செய்திருக்கிறார்கள். அதாவது சில யோகாசனங்கள் செய்திருக்கிறார்கள். நிறைய மாணவிகளுடைய முகத்துல பார்த்தோம்னா, அது இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த முகத்துல இருந்த பொலிவை விட இப்ப ஒரு பிரகாசமான அவங்களுக்கு பின்னாடி ஒரு ரவுண்டு தெரியற மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. ஏன்னா யோகாசனத்துடைய பலன்கள் அது. நான் ஏன் நான் சொல்றேன்னா, நான் உணர்ந்தவன், நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருடமாக மூச்சு பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு நிலையில இந்த பிரகாசத்தை நான் பாக்குறேன். இந்த கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடங்கள் வந்து மிக சிறப்பான முறையில மாணவிகளுக்கு சில யோகா ஆசனங்களை வழங்கி கொண்டிருந்தீங்க இல்லையா. என்னென்ன யோகா ஆசனங்கள் கொடுத்தீங்க, அது சம்பந்தமான அவங்களுக்கு அது என்ன பலன் அடிக்கக்கூடிய வகையில இருக்குது? ஏன்னா கையை வந்து கும்புடுற மாதிரியும், திரும்ப வந்து காலு, அந்த ஒவ்வொரு பாட்டுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான ஆசன பயிற்சிகளை சொன்னீங்க இல்லையா, அதனால இந்த மாணவிகள் பெறக்கூடிய பலன்கள் என்ன?
2: இப்ப நம்ம இந்த பயிற்சி பாத்தீங்கன்னா, இவர்களுக்கு முழுமையான

0: நலவாழ்விற்கு என்ன தேவையோ அது அத்தனையும் ஒருங்கிணைத்த ஒரு 15 நிமிட யோகா நம்ம கொடுத்துருக்கோம். இந்த யோகால பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு ஆசனங்கள் ஸ்டார்ட் பண்றப்ப நம்ம உடலை முழுமையாக தளர்த்தி கொள்ள வேண்டும். அதற்கான பயிற்சிகள் தான் நம்ம ரொம்ப சிம்பிளிஃபைடான உடல் தளர்வு முறையில உள்ள ஒரு பயிற்சி முறை. இது தலை உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் உடல்ல இருக்கிற அனைத்து தசை பகுதிகளையும் உடல்ல இயக்கக்கூடிய அனைத்து மூட்டுகளையும் தளர்வு செய்யக்கூடிய தளர்வு பயிற்சியை தான் நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்சிருக்கோம். அதுக்கு அடுத்ததா இப்ப நம்ம பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பிராணாயாமம், அதாவது சூரிய நமஸ்காரத்தினுடைய முதல் நிலை. அடுத்தது நம்ம வந்து அர்த்த சந்திராசனம். இது எல்லாமே இவங்களுடைய பெண்கள் சம்பந்தப்பட்டவர்களுடைய யூட்ரஸுக்கு, அவங்களுடைய முதுகு தண்டுவடம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்க நிறைய புக்ஸ் எல்லாம் கேரி பண்ணிட்டு வராங்க, அவங்களுடைய பேக் பெயின், ஷோல்டர் பெயின், இதற்காக ரொம்ப ப்ரிஃபரபிளா அதுக்குள்ள அந்த ஆசனங்கள் கொடுத்துருக்குறோம். அது இல்லாம அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம தாடாசனம். சில பிள்ளைகள் வளர்ச்சி குறைவாக ஃபீல் பண்றாங்க, அவங்களுக்கு வளர்வதற்காக மவுண்டன் போஸ் அது கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் பவரை அதிகப்படுத்துறதுக்காக ட்ரீ போஸ் விருக்ஷாசனம் அது கொடுத்துட்டோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய இடுப்பு எலும்புல இருந்து அப்டாமன்ல இருக்கிற மசில்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி அதுல இருக்கிற எக்ஸஸ் ஃபேட் எல்லாம் குறைக்கிறதுக்கு ஆசனங்கள், நம்மளுடைய நியூரோ அண்ட் நம்ம மஸ்குலர் பிரீத்திங் யோகா அது ஒன்னு கொடுத்துருக்கோம். அந்த பிரீத்திங் யோகா ரொம்ப சிறப்பானது. அதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு முழுமையாக கான்சென்ட்ரேட்டட் பவர் பிளஸ் அவங்களுடைய மெமரி பவர், அப்சர்விங் கெப்பாசிட்டி பிளஸ் ரீப்ரொடக்ட். எப்படி நம்ம வந்து இப்ப தேர்வு எழுதுற டைம் இந்த பயிற்சிகள்லாம் இவங்க செய்தாக இல்லைன்னா கண்டினியூவா செய்து வர்றப்ப ரொம்ப சுலோபமாக உள்ள இருக்கிறத வெளியில எடுக்கிறது, படிச்சிடுறாங்க எல்லாமே உள்ளதான் இருக்குதுங்க. ஆனா அதை எடுக்கிறதுக்கான மனநிலை அப்போதைக்கு அவங்க ரொம்ப அவங்களுடைய மன அலைச்சூழல் ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால அவங்க உள்ள இருந்து எடுக்க முடியல. ஆனா இந்த பயிற்சிகள் நம்ம செய்ய செய்ய அவங்களுடைய உள்ள என்ன அவங்க பதிவு பண்ணிருக்கிறாங்களோ, படிச்சிருக்கிற விஷயங்கள் மன அமைதியான சூழல்ல அந்த மென்டல் ஃப்ரீக்வன்சில அப்படியே அந்த பரீட்சையில வெளிப்படும். அப்ப அந்த கெப்பாசிட்டிக்கு உள்ள நம்ம மூச்சு யோகா இதை நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இது இல்லாம கடைசியா பாத்தீங்கன்னா பிராணாயாமம். அதுல பாத்தீங்கன்னா பிரம்மரி பிராணாயாமம், அது அந்த குழந்தைங்களே உணர்றாங்க உள்ளுக்குள்ளர நம்ம இப்ப செய்யறப்ப அந்த பிரம்மத்துல என்ன ஒளி இருக்கிறதோ அந்த ஒளியை நம்ம உள்ளர உணர முடியும். அதை கூட இப்ப நாசா கூட வெளியிட்டு இருக்குது, அந்த சவுண்ட் என்னவாக இருக்குதுன்ட்டு அந்த சவுண்டை நீங்க பிரம்மரி பிராணாயாமத்துல உணர முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா நாடி சோதன பிராணாயாமம், இதுவும் நம்மளுடைய வளக்கலை பின்களை என்கின்ற இந்த நாடிகளை சுழுமுனையில் இயங்குவதற்காக மனதை ஓர்மைப்படுத்துறதுக்கும் மன அமைதிக்காகவும் செய்யக்கூடிய இந்த பிராணாயாமம். இப்படி ஒரு எல்லாமாக கலந்த எல்லாத்துக்குமான ஒரு யோக பயிற்சிகளை தான் நம்ம இந்த ஒரு 15-20 நிமிஷத்துல உங்களுக்கு வடிவமைத்து கொடுத்துருக்கோம்.
1: யோக நிலை அப்படின்னு பார்த்தோம்னா கர்ம யோகா, பக்தி யோகா, ஞான யோகா, ஆசனாசன் ஒரு 4 வகையா இருக்கு இல்லையா சார்? நம்ம கர்ம யோகா அப்படின்னா நம்ம செய்யற செயல்கள் அப்படிங்கிறத வச்சு நம்ம யோகா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது.
0: பக்தி யோகம், கர்ம யோகம், ஞான யோகம்ங்க. பக்தி யோகம் என்பது என்னன்னா நம்பிக்கை வழி. என்னுடைய முன்னோர்கள் சொல்லுனாங்க இதுதான் இறைநிலை, இதை நான் பிடிச்சு செய்தேன் என்றால் நான் இறை உணர்வு பெற முடியுங்கிறது, இது பக்தி, நம்பிக்கை வழி வாழ்தல், கரெக்டா, பக்தி யோகம். அப்ப அங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சரண்டர் டு த காட், முழுமையாக தன்னை அர்ப்பணிப்பது பக்தி யோகம். கர்மயோகம் என்பது செயல்கள் மூலமாக இறை உணர்வை பெறுதல். நான் செய்யற செயல்களை யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல், பிறர் உயிருக்கும் உடலுக்கும் துன்பம் இல்லாமல் நான் வாழ்ந்தேன் என்றால் அதுக்கு பேரு கர்மயோகம். நான் என்னுடைய செயலை கரெக்டா செய்யறேன். இது அடுத்தது ஞான யோகம். இதையும் தாண்டி நான் முழுமை பெறுதல், சமம் பிளஸ் ஆதி, சமாதி நிலை. அதுதான் வந்து அஷ்டாங்க யோகத்துல 8 விதமாக வடிவமைச்சது. இப்ப நீங்க சொன்னது நியமம், நியமம், ஆசனா, பிராணாயாமம், பிரத்யேகரா, தாரணா, தியானம், சமாதி. அப்ப இந்த தியானம், தாரணா, தியானம், சமாதி இதை அனைத்தும் இந்த ஃபர்ஸ்ட் 5 நிலைகளை கடக்க வேண்டும். இப்ப கடந்துட்டாங்க என்ன வந்துருங்க. ஃபர்ஸ்ட் நியமம் என்பது சமூக ஒழுக்கம். அப்ப நான் சமுதாயத்துல நான் எப்படி வாழணும், அதுதான் இப்ப 2 ஒழுக்க பண்பாட சொன்னோம். நான் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தராமல் வாழ்வேன், கரெக்டா. துன்பப்படும் உயிர்களுக்கு நான் என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன், அன்பு கருணையுமாக வாழ்வு, இதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜிங்க. அதுக்கு அடுத்து நியமம் பாருங்க, சுய ஒழுக்கம். அப்ப சுய ஒழுக்கம் எப்படி கிடைக்கும், எனக்குள்ளாக இருக்கின்றது என்னவாக இருக்கின்றது அதுதான் எல்லாத்தையும் இருக்குங்கிறத அவங்க உணரணும், தன்னை அறிதல். நான் என்னை உணர்ந்து விட்டேன் என்றால் யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன். அப்ப அதற்கான பயிற்சி முறைகள், நான் எப்படி நான் வந்தேன், எனக்குள்ள எது வேலை செய்யிட்டு இருக்குது, எனக்குள்ள இந்த உயிர் தான் எல்லாமாக, நான் பேச பாக்குறேன், நான் செய்யற செயல்கள், நான் படிக்கிறேன், இது எல்லாமே எனக்குள்ள இருக்கிற உயிர் தான் செய்து, உயிர் இல்லை என்றால் எதுவுமே நான் செய்யல. இப்ப நான் பேசுறேன்னா என்னட உயிர் இல்லைன்னா இல்ல. அப்ப இந்த உயிர் முக்கியத்துவத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ஆண்டினுடைய கருப்பொருள் யோகா ஹெல்த் ஃபார் ஏஜிங், அதான் நம்ம கருப்புரை கொடுத்துருக்கோம். முதுமை என்பது எப்படி போகிறது என்பதை இந்த இளைய சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப தெரிஞ்சுக்கிட்டா ஓ இப்படி ஒரு ஸ்டேஜுக்கு நான் போயிடுவேன், போகிறது கட்டா இருக்குது, அப்ப நான் போகாமல் அதாவது முதுமையிலும் இளமையாக வாழ்றதுக்கு நான் என்ன செய்யணும், அதுக்கான பயிற்சி முறைகள் தான் இப்ப உங்களுக்கு கொடுக்குறோம்.
1: சரி சார், இப்ப பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல 7 சக்கராஸ் இருக்கு இல்லையா சார், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆத்மா, சகஸ்திரநாமம் அப்படின்னு 7 சக்கராஸ் இருக்கு.

0: இந்த ஏழு சக்கராசை வந்து நீங்க வந்து ஒரு சப்தங்கள் மூலம் தூண்டலாம் அப்படிங்கறது ஒரு வழிமுறைகள் இருக்கு. இப்ப நீங்க வந்து இந்த யோகா பயிற்சி செய்து கொடுக்கும்போது நிறைவா என்ன சொன்னீங்க அப்படின்னா ஒரு சப்தம் ஒலி எழுப்புறீங்க இல்லையா, இந்த சப்தங்கள் வந்து உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்கிறது இல்லையா. இப்ப இந்த ஏழு சக்கராசை தூண்டுவதற்கான சவுண்ட் இப்ப நான் சொல்றேன், அந்த சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு என்ன வழிமுறைகள் நீங்க சொல்லுங்க சார்.
1: ஓகே
0: இப்ப வந்து மூலாதாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். லம்

0: இந்த சவுண்டை வச்சே நம்ம வந்து ஏழு சக்கராசு தூண்ட முடியுமா?
1: தூண்ட முடியும், கண்டிப்பாக தூண்ட முடியும். ஒவ்வொரு ஒலிக்கும் ஒரு எஃபெக்ட் இருக்குதுங்க. இப்ப இது எல்லாத்துக்கும் கூடுதலான ஒரே ஒலி எதுன்னா பிரணவ மந்திரம். பிரணவம் என்பது அந்த அதுல பாத்தீங்கன்னா இந்த இதுதாங்க இப்ப பிரபஞ்சத்தினுடைய சத்தமும் கரெக்டா இல்லையா? இப்ப ஒவ்வொரு செயலும் இப்ப இவங்க பிரம்மரி பிராணாயாமம் பண்றப்பயே இந்த சக்கராசு எல்லாம் ஆட்டிக்கிட்டே, அதே மாதிரி அவங்க வந்து நாடி சுத்தி பிராணாயாமம் செய்யறப்பையும் சக்கராசு, இதுல இன்னொரு தண்டுவட சுத்தின்னு ஒரு பிராணாயாமம் இருக்குது, அதை நாங்க நீங்க செய்யறப்பையும் எல்லா சக்கரங்களும் ஆக்டிவேட் ஆயிடும். அப்ப சக்கராசு எல்லாம் ஆக்டிவேட்னா இவங்களுடைய எண்டோகிரைன் சிஸ்டம் அத்தனையும் மிக சிறப்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு ஒலிகளை முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப அந்த ஒலிகளை நீங்கள் அந்த சக்கரத்துல மனதை வைத்துக் கொண்டு நீங்க மெடிடேட் பண்றப்ப அந்த ஒலியை நீங்க எழுப்புறப்ப அந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆகிறத பரிபூர்ணமாக நீங்கள் உணர முடியும்.
0: அதுதான் தமிழ்ல சொல்லியிருப்பாங்களா, சொன்னீங்களா, அதை வந்து மக்கள் வந்து அவர்களை அறியாமே வாழ்க்கையை நடைமுறை சொற்கள் இருக்கணும். வருவோம், போவோம், நடப்போம், உட்காருவோம், செய்வோம், அந்த உம்னு முடி இருக்கு பாத்தீங்களா, இம்முங்கிற முடியல நிறைய வார்த்தைகள் இருக்கு. இதையும் தமிழர்கள் வந்து அந்த காலத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க இந்தியர்கள் அப்படிங்கறத
1: விஞ்ஞான ரீதியாக அதை வந்து ஒவ்வொரு நடைமுறைகள் நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்தது பண்பாட்டை தான் யோகமாக கொடுத்திருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. இந்த வழியில் நீ வாழ்ந்தால் அதனாலதான் இளமையில் கல்ங்கிறதுனாலதான் நம்ம என்ன பண்றோங்க, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும். நான் இப்ப வந்து வயதானத்துக்கு பிறகு நான் என்னால உடல்நிலை சரியில்லாதப்ப யோகம் செய்ய முடியுமானா? செய்ய முடியாதுங்க. அப்ப யாரெல்லாம் செய்யணும், சில பேருடைய கருத்து என்னவா இருக்குன்னா, நான் நல்லா தானே இருக்கிறேன், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையா? அப்ப பிரச்சனை வந்தாலும் நீங்க யோகா செய்ய முடியுமானா? செய்ய முடியாதுங்க, உடல் ஒத்துழைக்காது. அப்ப எப்ப செய்யணும் யோகா? நீங்க உடல் நலத்தோட இருக்கிறப்ப செய்தால் நான் உடல் நலத்தோடய நீண்ட நாள் இருக்க முடியும். எனக்கு உடல் உபாதை வந்ததுக்கு அப்புறம் செய்யணும்னா உடல் ஒத்துழைக்காது. யோகம் இல்லை.
0: அதாவது சில பேர் சொல்லுவாங்க, ஒரு யோகி கூட சொல்லியிருக்கிறாரு, யோகா வந்து நம்ம ஃபிளைட் மாதிரி யூஸ் பண்ண நினைக்கிறோம், இங்க ஏறணும்னா துபாயில போய் இறங்கிடணும், அதுக்குள்ள எனக்கு முடிஞ்சிடணும், ஒரு மூச்சு பயிற்சி முடியறதுக்குள்ள எனக்கு எல்லாம் முடிஞ்சிடணும். ஆனா யோகா அப்படிங்கிறது டவுன் பஸ் மாதிரி, காடு மேடு பள்ளம் ஒவ்வொரு ஸ்டாப் எல்லாரும் நிப்பாட்டி தான் நான் போக வேண்டிய இடத்துக்கு போவோம். அப்ப வந்து தொடர்ந்த பயிற்சியும் கடுமையான உடலுக்கு கட்டுப்பாடு அந்த மாதிரி இருந்தாதான் நம்மளுடைய இதை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்களே.
1: இப்ப மக்களுடைய பொதுவான மனநிலைங்க இன்ஸ்டன்டா ரெமெடி, எனக்கு இமீடியட்டா எனக்கு கால் வலினா இப்ப யோகத்துல வந்து உடனே சரி பண்ணணும், எனக்கு இன்னைக்கே வலி நிக்கணுங்க, அது சொன்ன மாதிரி தான் உடனே பிளைட்ல போக முடியாது. அதனால இதுக்கு நீண்ட ஒரு பயிற்சி முறை வேண்டும். நீண்ட பயிற்சி முறை என்பது இது நம்மளுடைய வாழ்க்கை முறையாக மாத்தும். இது பயிற்சி மட்டும் இல்லைங்க, நம்ம எப்படி டெய்லி காலையில எழுந்தோம்னா காலை கடன்கள் மற்ற விஷயங்கள் எப்படி செய்யறோமோ அதே மாதிரி யோகம் என்பது உங்களுடைய லைஃப் ஸ்டைலா மாறும். அதாவது வந்து நீங்க வந்து இதை வந்து எப்பயாவது பயன்படுத்துற விஷயம் கிடையாதுங்க, நீங்கள் வாழ்க்கை முறையாக பயன்படுத்தும் போது உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக சிறப்பாக ஆனந்தமாக ஒழுக்கம் கடமை ஈகை இதை முறையாக பயன்படுத்த அறநெறியோட வாழ்றாங்க, அவங்களுக்கு எந்த நோயும் வரல, மனம் ரொம்ப ஹாப்பியா இருக்குது, யாருக்கும் எந்த துன்பமும் விளைவிக்கல.
0: சரி, இப்ப நீங்க மிக சிறந்த முறையில வந்து மாணவிகளுக்கு யோகா சொல்லிக் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அவங்கள்ட்ட சொல்லிக் கொடுக்கும்போது இருந்த மனநிலை எப்படி இருக்குது? நீங்க யோகா செய்யறீங்களான்னு கேட்கலாமா? வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் வந்து பவித்ரா.
0: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
2: நான் வந்து 12th ஸ்டாண்டர்ட். யோகாவோட பெனிஃபிட்ஸ் பத்தி சொல்ல போறேன். யோகா நம்ம செய்யக்குள்ள நம்மளோட வெளில உள்ள பார்ட் மட்டும் இல்லாம நம்ம உடலுக்குள்ள அதாவது நுரையீரல், கிட்னி அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நல்ல ஃபங்க்ஷன் ஆகும். நம்ம யோகா செய்யக்குள்ள நம்ம மைண்ட் நல்ல ஃபோக்கஸா இருக்கும். அதுவும் படிக்கக்குள்ளலாம் நம்ம நிறைய டிஸ்ட்ராக்ஷன் ஆகும், இது பண்றது அது பண்றது, ரொம்ப டிப்ரெஷன், நிறைய படிக்கணும், ஐயோ அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி ஆகும். நம்ம யோகா பண்ணக்குள்ள நம்மளோட மனசு ஒரு நிலையாகும், நம்மளால நல்ல ஃபோக்கஸ் பண்ண முடியும். நான் எப்படி சொல்றதுன்னா, இப்ப படிக்கணும் அப்படின்னா இதை முடிக்கணும் அப்படின்னா நம்மளால முடிக்க முடியும். யோகாங்கிறது அப்பப்போ செய்யறது கிடையாது, தினையிலும் செய்யணும். இப்போ அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ நம்மளோட முன்னோர்கள் எல்லாருமே யோகா செஞ்சாங்க. எப்படி அப்படின்னா, ஆட்டுக்கல் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வச்சு அவங்க வந்து வேலை செய்வாங்க.

0: அப்படி அவங்க வேலை செய்யக்குள்ள அதுதான் யோகா, அதுதான் எக்ஸசைஸ். ஆனா இப்போ எல்லாமே நவீன காலம் ஆயிடுச்சு, நம்ம அதை மறந்துட்டோம். இப்போ எல்லாரும் நம்ம திரும்ப அதை கொண்டு வரணும் அப்படின்னா யோகாவால மட்டும்தான் முடியும். யோகா செய்யறதால நம்மளோட மூச்சு கொஞ்சம் நாள் அதிகமா வரும். அந்த காலத்துல உள்ளவங்க எல்லாம் 100 வருஷம் 150 வருஷம் வாழ்ந்ததுக்கு காரணமே இந்த யோகா தான். அவங்க ஆரோக்கியமா இருந்ததுக்கு காரணம் யோகா. இப்போ நம்ம அந்த யோகா செய்யறது மூலமா நம்மளால இன்னும் கொஞ்சம் நிறையவே ஆரோக்கியமா வாழ முடியும். படிப்பா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எதுனாலும் சரி, யோகா செய்யக்குள்ள நம்மளால போக்கஸ்டா ஃபீல் பண்ண முடியும், நமக்கு மன அழுத்தம் குறையும், நம்மளால பீஸ்ஃபுல்லா வாழ முடியும். யோகாவை பத்தி சொல்லணும்னா இன்னைக்கு ஃபுல்லா கூட சொல்லலாம், அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு யோகால.
1: யோகா பண்றவங்கனாலதான் இவ்வளவு தொடர்ச்சியா பேச முடியும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது.
2: அதாவது நம்ம தூரமா எங்கேயும் டிராவல் இல்ல ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறது. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டானா கிளாஸ் ரூம்ல ரொம்ப நேரம் உட்காந்துருக்கணும். அதே டிரைவரா இருக்கலாம், எல்லாருமே வந்து அவங்க எல்லாம் ரொம்ப நேரம் உட்கார்ற மாதிரி நமக்கு இருக்கு. இப்ப நம்ம யோகா பண்றது மூலியமா நம்ம பேக் போன் ஹிப் எல்லாம் வளையுது, இதனால நமக்கு அந்த பேக் பெயின் எல்லாம் வராம இருக்கும். இப்ப நம்ம மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணோம்னா விடிய காலையில ஒரு 6 மணி போல, ஏன்னா அப்பதான் வந்து வெமிக்கல்ஸ் அதிகமா வராது, ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும். விடிய காலையில பண்றது வந்து நல்லதா இருக்கும். இப்ப வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா மார்க் எடுக்கணும் இல்ல நல்லா படிக்கணும் இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். இதே பெரியவங்க எல்லாம் நல்லா சம்பாதிக்கணும், பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம கம்பெனிக்கலாம், அப்பதான் ஸ்ட்ரெஸ் கம்மியா இருந்தாதான் நம்ம நல்ல டிசிஷன் எடுக்க முடியும்.
1: சரி, ரொம்ப அருமையான முறையில சொன்னீங்க. அடுத்து இப்பள்ளியினுடைய உடற்கல்வி ஆசிரியர் அவங்க வந்திருக்கிறாங்க. ஏன்னா உடற்கல்வி யோகா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அக்கா தங்கச்சி மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா உடற்கல்வி ஆசிரியர்கிட்ட கேட்போம், உடற்பயிற்சிக்கும் யோகாசனத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் ஒற்றுமைகள் என்னங்க?
3: வணக்கம் சார், என் பேர் இளவரசி, நான் எங்க ஸ்கூல்ல உடற்கல்வி ஆசிரியரா இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி யோகாவும் எக்ஸிகல் ஆக்டிவிட்டியும் அக்கா தங்கச்சி மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்றதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ற மாதிரி யோகாலையும் வார்ம் அப் இருக்கு. யோகா பண்றதுனால எவ்வளவு போக்கஸ்டா, பிள்ளைங்க சொன்ன மாதிரி போக்கஸ், பிளெக்சிபிலிட்டி, பேலன்ஸ் எல்லாமே கிடைக்கும். இது பண்றதுனால போக்கஸ் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ யோகா வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிலையும் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. இது பண்றதுனால மேட்சஸ்ல நிறைய பேட்மிண்டன், கோகோ, கபடி இதெல்லாம் ஆட் பண்ற மாதிரி யோகாவும் ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ அதுவும் இப்ப ஸ்டேட் லெவல்ல, நேஷனல் லெவல்ல யோகா காம்படிஷன் நம்ம ஸ்கூல்ல இருந்து பிள்ளைங்க போயிருக்காங்க, ஸ்டேட் லெவல்ல ஃபர்ஸ்ட் எல்லாம் வாங்கியிருக்காங்க. அது பண்றதுனால இப்ப மெயினா சொல்ல போனோம்னா யோகா செய்யற பிள்ளைங்க வந்து தனியாவே தெரியறாங்க, படிப்புலயும் சரி டிசிப்ளின்லயும் சரி எல்லாத்துலயுமே நல்ல முன்ன வராங்க. இது ஒரு முன்ன எடுத்துக்கிட்டு எல்லாருமே யோகா ரெகுலரா பண்ணணும்னு எனக்கு ஆசை.
1: மிக சிறப்பாக சொன்னீங்க சார். சார், இப்ப யோகா ஆசிரியர் வந்து நம்ம யோகா பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஒரு வாக்கியத்தை சொன்னாங்க, அந்த வாக்கியத்தை யோகா ஆசிரியர் சொல்ல சொல்ல திரும்பவும் மாணவிகள் இப்ப சொல்ல இருக்கிறாங்க. யாருடைய மனதுக்கும் உடலுக்கும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதை திரும்ப சொல்லுங்க, மாணவிகள் தொடர்ந்து சொல்லட்டும்.
4: இது வந்து இரண்டொழுக்க பண்பாடுன்னு ஒரு மகான் வடிவமைச்சிருங்க. அப்படியே எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், எல்லாருமே சொல்லலாங்க. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
1: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க இல்லையா, காலை சூரிய ஒளியினிலே மூச்சு காற்று சீராகுதே, ஆழ மரத்து அமைதி போல மனதின் பாரம் குறையுதே, வளையும் உடலின் நளினத்திலே பிணிகள் யாவும் ஓடுதே, தளரும் நரம்பும் சதைகளும் புது வீரத்தை பெறுதே, என்ன குவியல்கள் அடங்கியே ஆன்ம ஜோதி ஒளிருதே, மண்ணில் வாழும் நாட்கள் எல்லாம் மகிழ்ச்சி வெள்ளம் பெருகுதே, உடலும் மனதும் இணைந்திடவே புதிய ஆற்றல் பிறக்குதே, தடைகள் யாவும் தகர்ந்ததான் வெற்றி பாதை திறக்குதே, யோகம் பழகி நாமும் இங்கே நோயில்லா வாழ்வை வாழ்வோமே, தேக நலமும் மனபலமும் பெற்று நாளும் உயர்வோமே அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு சின்ன கவிதையோட இந்த நிகழ்ச்சியின் நிறைவான கட்டத்துல நம்ம இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்காக மிக சிறப்பான முறையில ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த பள்ளியினுடைய துணை முதல்வர், ஆசிரியர்கள், ஆசிரியைகள், உடற்கல்வி ஆசிரியர், மாணவர்

0: மாணவிகள் வந்து உடற்பங்க பணிபுரிகின்ற ஒரு பணியாளர்கள் எங்களுக்கு டீ கொடுத்துருக்காங்க, தண்ணி கொடுத்தாங்க, அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சிக்காக நம்முடைய நிலைய உதவி இயக்குனர் அவங்க வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள் அவங்க வந்திருக்கிறாங்க. நிலைய பொறுப்பாளர் காயத்ரி தேவி மேடம் வந்து இதுக்காக ரொம்ப சிரமப்பட்டு இந்த நிகழ்ச்சியை இந்த பள்ளியில தான் நடத்தணும், அதுவும் பெண்கள் பள்ளியில தான் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்தோட இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக நடத்தி முடிக்காங்க. அவங்களுக்கும் நிகழ்ச்சி பொறுப்பாளர்களுக்கும்
1: அனைவருக்கும் வணக்கம். இந்த பள்ளிக்கூடத்துல வந்து மிக சிறப்பாக மாணவிகள் வந்து ரொம்ப சிறப்பா யோகா செஞ்சாங்க, நாங்க அதை நேரடியா கண்டு ரசிச்சோம். ஒரு சிறப்பான விஷயம், ஏன்னா பெண்களுக்கு வந்து முக்கியமானது வந்து உடற்பயிற்சி யோகா. ஏன்னா அவங்களுக்கு உடல் அளவுல மட்டும் இல்ல மனதளவிலும் வந்து இப்ப இந்த மாணவிகள் வந்து தங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு போகும்போது இன்னும் பல விஷயங்களை அவங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. அப்புறம் பணிக்கு செல்வாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. அந்த வகையில இந்த யோகாவை கற்றுக்கொள்வதன் மூலமாக கண்டிப்பாக அவர்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக அமையும் என்ற ஒரு உறுதியோடு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த துணை முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய மனம் உயர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அந்த நிகழ்ச்சிக்காக இந்த பள்ளியை தேர்ந்தெடுத்து சென்னையிலிருந்து வந்து இங்க வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் உதவி இயக்குநர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆகாஷ்வாணி காரைக்கால் சார்பாக மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
2: நேயர்களே, நேயர்கள் இதுவரை கேட்டது நலம் நல்கும் யோகா ஆகாஷ்வாணி. நலம் நல்கும் யோகா ஆகாஷ்வாணி காரைக்கால் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு காரைக்கால் தலத்தெரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இம்மாதம் 17ஆம் தேதி யோகா நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. அவ்வகையில் அந்நிகழ்ச்சி குறித்த வானொலி தொகுப்பினை இதுவரை நாம் கேட்டோம்.

0: நேர்களது உங்கள் விமான காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களில் இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் ஏடிஎம் மகளிர் கல்லூரியின் காற்றில் வரும் கானம், தொலைபேசி வழி நேர் விருப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரன் நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் ஏடிஎம் மகளிர் கல்லூரி. யோகா பயின்று மனமும் உடலும் எப்போதும் நலமாக இருக்க வாழ்த்துகிறது ஏடிஎம் மகளிர் கல்லூரி தன்னாட்சி நாகப்பட்டினம்.
1: பெண்களுக்கென்றே நாகையில் ஒரு உயர்தர கல்வி நிறுவனம் ஏடிஎம் மகளிர் கல்லூரி நாகப்பட்டினம்.
2: பெண்களால் மட்டுமே பயிற்றுவிக்கப்படுகிறது.
1: அனைத்து திறன் வளர் பயிற்சிகளுடன் இளங்கலை முதுகலை முனைவர் பட்ட படிப்புகள்,
2: தொழிற்கல்வி வகுப்புகள், சான்றிதழ் படிப்புகள் மற்றும் பாதுகாப்பும் கற்றல் சிறப்பும் நிறைந்த கல்வி வளாகம், அரசு உதவி பெறும் கல்லூரி
1: ஏடிஎம் மகளிர் கல்லூரி தன்னாட்சி நாகப்பட்டினம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: ரொம்ப நன்றி.

காற்றில் வரும் கானம் தொலைபேசி வழி நேர்விருப்ப நிகழ்ச்சி. நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில காரை பண்பலை அப்படிங்கிற நம்ம Facebook பக்கத்துல உங்களுக்கான போஸ்டர் ஒன்னு போஸ்ட் பண்ணிருக்கோம். 8:30 காற்றில் வரும் கானம் நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன டாபிக் பாத்தீங்கன்னு சொன்னா, யோகாவை போற்றும் பொன்மொழிகள். இப்ப ஸ்லோகன்ஸ் இருக்கும், பழமொழிகள் இருக்கும் இல்லையா, பஞ்ச் டயலாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.

0: இந்த யோகாவை பற்றியே உங்களுக்கு தெரிஞ்ச பழமொழிகள் பஞ்ச் டயலாக் அந்த ஸ்லோகன்ஸ் இருந்தால் நீங்கள் இன்றைக்கி நம்மளோட அந்த ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் காரைக்கால் எஃப்எம் 100.3 0433 68 என்கின்ற முன் இணைப்பகையினை தொட்டு 2311 2311 மற்றும் ஒரு எண்ணாக 2999480 மற்றும் ஒரு எண்ணாக 2995 80. உங்கள் உடலை நீங்கள் கவனித்துக் கொண்டால் உங்கள் மனம் உங்களை கவனித்துக் கொள்ளும். யோகா மிக முக்கியம். இந்த அழகிய சிந்தனையோடு காரைக்கால் பண்பலை 100.3 நாம வந்து இப்ப காற்றில் வரும் கான நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய முதல் நேயர் யார், எங்க இருந்து வராங்க, என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படிங்கிற ஆவலோட நம்ம காத்திருக்கிறோம். வணக்கம், காற்றில் வரும் கானம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க.
1: அலிவலம் சக்தி முருகானந்தம்.
0: சொல்லுங்க முருகானந்தம் சார்.
1: படம் தர்மயுத்தம்.
0: சரி.
1: பாடல் ஆகாய கங்கை.
0: சரிங்க. உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடல் வரப்போகுது, கேட்டு ரசிங்க. ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சி வந்ததுக்கு.
1: நன்றி, வணக்கம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேற்று நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
2: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜின் இன்சொல் அமைதி கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்.
5: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
6: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: நேர்களே, மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் தஞ்சை உழவன் நாட்டு செக்கு நல்லெண்ணெய்.
7: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்களை மலிவு விலையில் செல்ல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்,
8: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: நாளை காலை 7:05 சைபாலின் தகவல் நேரம் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்,
9: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 7:00 மயிலாடுதுறை ARC நடிகர் சிட்டியார் ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னார் சாமி விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை மாலை 5:00 நாச்சியார் கோவில் அஸ்த மாளிகை கண்ணல் மட்டர் ஸ்டோரியின் உலாவரம் நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடிகர் சிட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சொல்ல விளம்பரதார நிகழ்ச்சி ஒளி உலாவரும். இதமான இரவு பொழுதில் நேர்கள் நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் தொலைபேசி வழி நேர் விருப்ப நிகழ்ச்சி. உங்களுக்கு பிடித்தமான பாடலை உங்கள் FM-ல கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 0436 என்கின்ற இன்னும் இணைப்புகள் என்ன தொட்டு 2311 2311 மற்றும் ஒரு எண்ணாக 2994 8 0 மற்றும் ஒரு எண்ணாக 2995 8 0 செல் நம்பர் இருக்குங்க 9566427231. காரைக்கால் பண்பலை 100.3 இது காற்றில் வரும் கானம். நாம் வந்து இன்றைக்கி வந்து ஆகாஷ்வாணி காரைக்கால் அப்படிங்கிற காரை பண்பலை அப்படிங்கிற ஃபேஸ்புக் பக்கத்தில் காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்காக நம்ம வந்து ஒரு டைட்டில் கொடுத்துருக்கோம். அதில் யோகாவை போற்றும் பொன்மொழிகள் அப்படிங்கிற டைட்டில் கொடுத்துருந்தோம். அதில் நிறைய நேர்கள் வந்து அவங்க வந்து கமெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த வகையில் செல்வகுமார் அப்படிங்கிறவங்க புதுத்துறையிலேருந்து ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, சுவாசம் என்பது உயிர், காற்று, அதை யோகாவால் வெல்வோம், நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து ஐயாவாடி அசோக் ராஜ் கனிமொழி அவங்க என்ன இருக்காங்கன்னா, இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு காற்றில் வரும் கானம் அப்படிங்கிற ப்ரோக்ராம் டைப் பண்ணியிருக்காங்க. அடுத்து காரைக்கால் மேலோடுதுறை சேப்பு விஜயராகவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனிதனுக்கு மிகவும் இன்றியமையாத ஒன்று சுவாசம், சுவாசிக்க யோகா பயிற்சி கண்டிப்பாக அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேய யார் எங்கேருந்து வராங்க கேட்டுடலாமா? வணக்கம்.
10: வணக்கம் சார்.
2: வணக்கங்க.
10: சிஆர் பட்னம் திருமதி சார், நல்லா இருக்கிறீங்களா?
2: நலமா இருக்கு. நீங்க நலமா இருக்கீங்களா?
10: இருக்கிறோம் சார்.
2: சரிமா, ரொம்ப நன்றி. சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்தமான பாடல் நிகழ்ச்சி அன்னைக்கு என்ன? நன்றிமா. நன்றிமா. நாம் இணைந்திருக்கிறோம் இது காரைக்கால் பண்பலை 100.3.

மனம் அலைபாயும் போது யோகா அமைதி தருகிறது. உடல் சோர்ந்து இருக்கும் போது யோகா ஆற்றல் தருகிறது. தேவனூர் ஜோதிலட்சுமி இந்த கமெண்ட் கொடுத்திருக்காங்க. இனிய இரவு வணக்கம். யோகா என்பது நம் கால்களை தொடுவது அல்ல, நம்மை நாமே புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு பேரளம் எஸ் செந்தில் கண்ணன் அவர்கள் நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேற்று நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருள் பிரசேச நலமாய் வழங்க கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சோலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
1: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
1: காரைக்கால்.
3: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஜூல்சன் பேக்கரியின் தேதியும் செய்தியும் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
5: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
5: விபிஎன் கண் மருத்துவமனையும்.
3: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஜூல்சன் பேக்கரி.
7: உங்கள் குழந்தையின் பிரகாசமான எதிர்காலத்திற்கு ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி பொறையார்.
3: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமேஜ் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடல் உறுதி விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர் கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
8: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: நாளை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி லட்சுமி என் சொல்லும்போது கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
9: வீட்டு உபயோக பொருட்கள்
10: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: நெல்லில் நாளை இரவு
11: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
3: நாளிரவு 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ONGC காவேரி அசட்.
12: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்கள் பிரீப்ஸின் தேநீர் நேரம் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் வைக்கிங் பனியன்கள் பிரீப்ஸ்.
1: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

மனதிற்கு அமைதி தரும் யோகா, மனதின் அலைகளை அடக்குவதே யோகா. அன்னப்பன்பேட்டை எஸ் ஜோதி இந்த கமெண்ட் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து அணில் நன்னிலம் அம்பலவாணன் அவர்களும், கடலூர் துறைமுகம் சுரேஷ், பண்ணைபுரம் மணிகண்டன் இவங்கெல்லாம் கமெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாரிவல்லல் அப்படிங்கிறவங்களும் அந்த கமெண்ட் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து அடுத்து நன்னிலம் சுப்பிரமணியன், உடலின் வலிமை உடற்பயிற்சியால் வரும், மனதின் வலிமை யோகாவால் வரும். அடுத்து குருமூர்த்தி அப்படிங்கிறவங்க இரவு வணக்கம் சொல்லி ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்த மெசேஜ், வணக்கம் சார், மேமாத்தூர் அமுதா சேகர் அனுப்பியிருக்காங்க. உடல் நலமும் மனநலமும் காக்கும் யோகா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். இது காற்றில் வரும் கானம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்

0: பிரச்சனைகளுக்கும் உயிர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நம் நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்து வராங்க, என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கங்க.
2: வடபாஜமங்கலம் அர்ச்சந்திரபுரம் வடிவேல் பேசுறேன் சார்.
1: அர்ச்சந்திரபுரம் வடிவேல் சார், சொல்லுங்க, நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சார்.
1: நலமா இருக்கேன், ரொம்ப நன்றி. சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்தமான பாடல் நிகழ்ச்சி.
3: உங்களுடைய

0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் ஏடிய மகளிர் கல்லூரியின் காற்றில் வரும் கானம். நிகழ்ச்சி விளம்பரத்தால் நிகழ்ச்சி அனைத்து வழங்கும் நாகப்பட்டினம் ஏடிய மகளிர் கல்லூரி.
1: பெண்களுக்கென்றே நாகையில் ஒரு உயர்தர கல்வி நிறுவனம் ஏடிஎம் மகளிர் கல்லூரி நாகப்பட்டினம்.
2: பெண்களால் மட்டுமே பயிற்றுவிக்கப்படுகிறது.
1: அனைத்து திறன் வளர் பயிற்சிகளுடன் இளங்கலை முதுகலை முனைவர் பட்ட படிப்புகள்,
2: தொழிற்கல்வி வகுப்புகள், சான்றிதழ் படிப்புகள் மற்றும் பாதுகாப்பும் கற்றல் சிறப்பும் நிறைந்த கல்வி வளாகம். அரசு உதவி பெறும் கல்லூரி
1: ஏடிஎம் மகளிர் கல்லூரி தன்னாட்சி நாகப்பட்டினம்.
0: இன்னும் சில நொடிகள் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
3: Good evening. This is Akashwani and I am Nishit Kumar with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi asserts strong maritime capabilities key to country's economic and strategic influence, commissions 3 indigenous naval warships in Kolkata. NEET re-examination for admission to undergraduate medical courses conducted amid tight security arrangements. In Tamil Nadu, 7 people killed and over 70 affected in ammonia gas leak at a seafood export company in Periyapalayam. US-Iran talks underway in Switzerland to strengthen the interim agreement and consolidate efforts to end the West Asia conflict. IMD forecasts extremely heavy rainfall in Arunachal Pradesh, Assam, Sikkim and sub-Himalayan West Bengal till Saturday. Indian women's hockey team lifts FIH Nations Cup, defeating host New Zealand 2-0 in final. And in cricket, India lift the Tri-Nation A series, beating host Sri Lanka by 66 runs in final. And now the news in detail. Prime Minister Narendra Modi has emphasized the importance of maritime strength in the modern world, stressing that strong maritime capabilities are a deciding factor for the country's economic and strategic influence. He stated that India fully understands this reality and is preparing itself accordingly.
4: 2014 तक भारत करीब 700 करोड़ रुपये के रक्षा उत्पादों का निर्यात करता था. आज यह आंकड़ा बढ़कर करीब 40,000 करोड़ रुपये पहुंच रहा है. भारत में बने रक्षा उपकरण अब दुनिया के 80 से अधिक देशों तक पहुंच रहे हैं. 12 साल में जो प्रगति हुई है वो ये बताती है कि जब नीति स्पष्ट हो तो देश में कितना बड़ा परिवर्तन हो सकता है.
3: The Prime Minister commissioned 3 indigenously designed and built naval ships, an advanced stealth frigate INS Dunagiri, a large survey vessel INS Sanshodhak, and an anti-submarine warfare shallow watercraft INS Agra at the Shyama Prakash Mukherjee Port in Kolkata today.
4: INS Vikrant se lekar aaj tak ki yatra keval naye yuddhapoton ki yatra nahi hai. Yeh Bharat ki बढ़ती आत्मनिर्भरता की यात्रा भी है. आज INS अग्रय, INS दुनागिरी और INS संशोधक उसी यात्रा को नई गति दे रहे हैं. ये तीनों पोत भारत के 3 महत्वपूर्ण संकल्पों के भी प्रतीक हैं.
3: Mr. Modi noted that more than 200 MSMEs contributed to the construction, generating substantial employment and economic activity across the country. Highlighting recent achievements, the Prime Minister said more than 40 indigenously built warships and submarines have been inducted into the Indian Navy over the past few years. The National Eligibility Come Entrance Test, NEET UG 2026 re-examination for admission to undergraduate medical courses was conducted today amid tight security arrangements. The National Testing Agency, NTA, said more than 20 lakh candidates appeared for the re-examination at 5,440 centres in the country and 14 centres abroad. The examination was conducted in 13 languages, including

0: வீரபாண்டிய சக்கரவர்த்தியின் படுகொலைக்குப் பழிவாங்கும் அந்த படலம் முடிந்த பிறகு எப்படி தப்பிச் செல்வது, சிசு சக்கரவர்த்தியை பத்திரமாக எப்படி பாண்டவர் மலைக்கு கொண்டு போய் பத்திரமாகச் சேர்ப்பது, கடம்பூரிலே எப்படி சந்திப்பது என்பது பற்றிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து முடித்து அந்த ஏற்பாடுகளை பற்றி விவரித்த பிறகு ரவிதாசன் அப்போது நந்தினியிடம் கேட்கிறான், அம்மணி ஒரு விஷயம் மறந்து போய்விட்டது. அதாவது ஆதித்த கரிகாலன் கடம்பூர் சம்புவரையன் மாளிகைக்கு வந்து சேர்வதாக நந்தினி சொன்னதற்கு அவ்வளவு நிச்சயமில்லை என்று சொல்ல, எப்படி சொல்லுகிறீர் என்று நந்தினி வினவுகிறாள்.
1: தகுந்த காரணத்தை கொண்டுதான் சொல்லுகிறேன். கடம்பூர் மாளிகைக்கு எக்காரணத்தை கொண்டும் வர வேண்டாம் என்று ஆதித்த கரிகாலனுக்கு ஓலை போகிறது. பழையாற இளைய புரட்டியும் முதன் மந்திரி அனிருத்தரும் அவ்விதம் செய்தி அனுப்பியிருக்கின்றார்கள்.
0: அந்த விவரம் எனக்கு தெரியாது என்றா நினைத்தீர்?
1: தெரிந்திருந்தும் அவன் கடம்பூருக்கு வருவான் என்று எதிர்பார்க்கிறீர்களா?
0: ஆம், அவசியம் எதிர்பார்க்கிறேன். ஆதித்த கரிகாலருடைய இயல்பு அந்த பழையாறை பெண்பாம்புக்கு தெரியாது, அன்பில் பிரம்மராட்சதனுக்கும் தெரியாது, மாயமந்திர வித்தைகளில் தேர்ந்த உமக்கும் கூட தெரியவில்லை. எந்த காரியத்தையாவது செய்ய வேண்டாம் என்று யாரேனும் தடுத்தால் அதைத்தான் ஆதித்த கரிகாலர் கட்டாயமாகச் செய்வார். அது எனக்கு தெரியும், நிச்சயமாக தெரியும். ஆதித்த கரிகாலர் அருள்மொழிவர்மனைப் போன்ற எடுப்பார் கைப்பிள்ளை அல்ல, மதுராந்தகனைப் போன்ற பயங்குள்ளி பேதை அல்ல. கடம்பூருக்கு வர வேண்டாம் என்று தமக்கையும் முதன் மந்திரியும் செய்தி அனுப்பியிருப்பதனாலேயே கட்டாயம் ஆதித்த கரிகாலர் கடம்பூருக்கு வந்து சேருவார் என்றாள் நந்தினி.
1: தேவி, அதையும் தாங்கள் பூரணமாக நம்பியிருக்க வேண்டாம். அவர்கள் அனுப்பிய செய்தி காஞ்சிக்கு போய் சேராது என்றான் ரவிதாசன்.
0: என்ன சொல்லுகிறீர் ஐயா, சற்று விளக்கமாகச் சொல்லும் என்றாள் நந்தினி. அவளுடைய குரலில் இப்போது பரபரப்பு துணித்தது.
1: தேவி, ஆதித்த கரிகாலனுக்கு செய்தி யார் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கிறது என்பதும் தங்களுக்கு தெரியுமா
0: என்று ரவிதாசன் கேட்டான். நிச்சயமாக தெரியாது, ஆனால் ஊகிக்க முடியும்.
1: நல்லது, ஊகிக்க வேண்டிய அவசியமில்லை. அவனை நாங்கள் பிடித்து கொண்டே வந்திருக்கிறோம். சக்கரவர்த்தி மழைக்கு ஒதுங்கியிருந்த மண்டபத்தில் அவனும் இருந்தான். நம்முடைய ரகசியங்கள் எல்லாம் அவனுக்கு தெரியும். அவனை மேலே உயிருடன் போக விடுவது நமக்கு நாமே சர்வநாசத்தை தேடிக் கொள்வதாகும். ஹே இடம்!

0: பெண் கௌரி, எங்கே அந்த ஒற்றனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றான் ரவிதாசன். இடுமன்காரி பள்ளிப்படை கோவிலை நோக்கிப் போனான். அவனும் இன்னும் இரண்டு பேரும் போனார்கள். நந்தினி அந்த திசையை உற்று நோக்கத் தொடங்கினாள். இத்தனை நேரமும் கடுகடுவென்று இருந்த அவளுடைய முகத்தில் இப்போது மறுபடியும் மோகன புன்னகை தவழ்ந்தது. இடும்பன்காரியும் இன்னும் இரண்டு பேரும் வந்தியத்தேவனை நெருங்கினார்கள். அலுத்துச் சலித்துப் போய் அரை தூக்கமாக உட்கார்ந்திருந்த அந்த வீரன் மீது திடீரென்று பாய்ந்தார்கள். வந்தியத்தேவன் அவர்களோடு மல்யுத்தம் செய்யலாமா என்று ஒரு கணம் உத்தேசித்தான். பிறகு அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டான். என்னதான் செய்கிறார்களோ பார்க்கலாம் என்று சும்மா இருந்தான். ஒரு பெரிய கயிற்றினால் அவனுடைய கைகளை சேர்த்து உடம்போடு கட்டினார்கள். பிறகு அவனுடைய இரு தோள்களையும் இரண்டு பேர் பிடித்து நடத்தி அழைத்து கொண்டு வந்து நந்தினியின் முன்னால் நிறுத்தினார்கள். வந்தியத்தேவன் நந்தினியை பார்த்து புன்னகை புரிந்தான். நந்தினியின் முகத்தில் எவ்வித மாறுதலும் இப்போது தெரியவில்லை. அமைதி குடிகொண்டிருந்தது. ஐயா, மறுபடியும் என்று ஆரம்பித்தாள்.
1: ஆம் தேவி, மறுபடியும் வந்துவிட்டேன். ஆனால் நானாக வரவில்லை என்று சொல்லி சுற்றிலும் உள்ளவர்களை நோக்கினான்.
2: நந்தினியின் அருகில் இருந்த சிறுவன், அம்மா, இவன்தான் என்னை இருட்டில் பிசாசு முழுங்காம காப்பாற்றினவன். இவனை ஏன் கத்தி போத்திருக்கு என்று கேட்டான்.
0: வந்தியத்தேவன் சிறுவனை பார்த்து, குழந்தை சும்மாரு, பெரியவர்கள் பேசி கொண்டிருக்கும் போது குறுக்க பேசக்கூடாது.
1: பேசினா ஒன்னு புலி விழுங்கிடும் என்றான். புலியை நாம் விழுங்கிடுவேன் என்றான் சிறுவன்.
0: மீனால புலியை விழுங்க முடியுமா என்று வந்தியத்தேவன் கேட்டான். அவனை சுற்றிலும் இருந்தவர்களின் கண்டங்களிலிருந்து ஒரு பயங்கரமான உருமல் சத்தம் வெளிவந்தது. அது வந்தியத்தேவனை கூட ஒரு கணம் மெய்சிலிருக்கச் செய்தது. ரவிதாசன் உரத்த குரலில்,
3: தேவி கேட்டீர்களா? இவனை இனி உயிருடன் தப்பிச் செல்லவிட முடியாது. முன் இரண்டு தடவைகளில் தங்கள் விருப்பத்துக்காக இவனை உயிருடன் தப்பிச் செல்ல விட்டோம். இனிமே இப்படி இவனை விட முடியாது என்றான்.
0: வந்தியத்தேவன், ஏ மந்திரவாதி, இதென்ன இப்படி பெரிய பொய்யா சொல்ற? நீ என்ன உயிரோட விட்ட? நான் அல்லவா உன்னை தப்பி போக விட்டேன்? தேவி, இந்த மந்திரவாதியை கொஞ்சம் கவனித்து பார்த்து சொல்லுங்கள். இவன் உண்மையில் ரவிதாசன் தானா அல்லது ரவிதாசனுடைய பிசாசா என்று கேட்டான். ரவிதாசன் பயங்கரமாகச் சிரித்தான்.
3: ஆம், நான் பிசாசுதான். உன்னுடைய இரத்தத்தை இன்று குடிக்கப் போகிறேன் என்றான்.
0: மீண்டும் அங்கிருந்தவர்களின் தொண்டைகளிலிருந்து பயங்கர உருமல் குரல் வெளியாயிற்று. இதற்குள் சிறுவன்,
1: அம்மா, இவன் கிட்ட ஒரு நல்ல குதிரை இருக்கு, அது எனக்கு கொடுக்க சொல்லுங்க என்றான்.
0: குழந்தை, நீ என் கூட வந்துரு, உன்னை என் குதிரையின் மேல் ஏற்றி அழைத்து கொண்டு போகிறேன் என்றான் வந்தியத்தேவன். ரவிதாசன் வந்தியத்தேவனை நோக்கி கோரமாக விழித்து,
3: வாய மூடிக்கிறே
0: என்று சொல்லிவிட்டு நந்தினியை பார்த்து,
3: தேவி சீக்கிரம் கட்டளை இடுங்கள் என்றான்.
0: நந்தினி நிதானமாக,
2: இவர் எப்படி இங்கு வந்தார், எப்போது வந்தார் என்று கேட்டாள்.
3: சக்கரவர்த்தி மழைக்கு ஒதுங்கியிருந்த மண்டபத்திலிருந்து அவரை இந்த ஒற்றன் எடுத்துக்கொண்டு ஓடிட பார்த்தோம். நல்ல சமயத்தில் போய் நாங்கள் தடுத்து பிடிச்சி கொண்டு வந்தோம். ஒரு கணம் தாமதமாக போயிருந்தா விபரீதமாக போயிருக்கும்
0: என்றான் ரவிதாசன்.
2: ஐயா, இவர்கள் சொல்வது உண்மையா என்று நந்தினி கேட்டாள்.
0: தங்களை சேர்ந்தவர்கள் உண்மை சொல்லக்கூடியவர்களா என்பது தங்களுக்குத்தானே தெரியும். எனக்கு எப்படி தெரியும் தேவி என்றான் வந்தியத்தேவன். நந்தினியின் முகத்தில் தோன்றிய புன்னகை மின்னலைப் போல மறைந்தது. அவள் ரவிதாசனை பார்த்து,
2: ஐயா, நீங்கள் எல்லோரும் சற்று அப்பால் சென்றிருங்கள். நான் இவரிடம் சில விஷயங்களை தனியாக கேட்டறிய வேண்டும் என்றாள்.
3: தேவி, இந்நேரமாகுது, அபாயம் நெருங்குகிறது இந்த வேளையில்
0: என்று ரவிதாசன் கூறுவதற்குள் நந்தினி கடுமையான குரலில்,
2: சற்றுமுன் நாம் செய்து கொண்ட நிபந்தனையை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். மறுவார்த்தை சொல்லாமல் உடனே அகன்று செல்லுங்கள். சக்கரவர்த்தியையும் அப்பால் அழைத்து போங்கள் என்று கூறி சிறுவனுடைய காதில், குமாரா, சற்று அவர்களுடன் நகர்ந்து போ, உனக்கு இவரிடமிருந்து குதிரை வாங்கி தருகிறேன் என்றாள்.
0: ரவிதாசன் முதலியவர்கள் பின்னர் மறுவார்த்தை பேசாமல் அந்த சிறுவனையும் அழைத்து கொண்டு அவசரமாக அப்பால் போனார்கள். நந்தினி வந்தியத்தேவனை லேசான தீவர்த்தி வெளிச்சத்தில் ஊடுருவி பார்த்து,
2: ஐயா, உமக்கும் எனக்கும் ஏதோ ஒரு துவந்தம் இருப்பதாக தோன்றுகிறது.
3: அமணி, அந்த துவந்தம் மிக பொல்லாததாயிருக்கிறது, மிக கெட்டியாகவும் இருக்கிறது.
0: என் உடம்பையும் கைகளையும் சேர்த்து இறுக்கி கட்டி இருக்கிறது என்றான் வந்தியத்தேவன்.
2: உம்முடைய விளையாட்டு பேச்சு கொஞ்சம் நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள்.
1: வேண்டுமென்று இங்கு

0: வந்தீரா? தற்செயலாக வந்தீரா?
1: வேண்டுமென்று வரவில்லை, தற்செயலாகவும் வரவில்லை. தங்களுடைய ஆட்கள்தான் பலவந்தமாக என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்தார்கள். இல்லாவிட்டால் இத்தனை நேரம் கொள்ளிடக்கரையை அடைந்திருப்பேன்.
0: என்னை பார்க்கும்படி நேர்ந்ததில் உமக்கு அவ்வளவு கஷ்டம் என்று தெரிகிறது. என்னை பிரிந்து போவதற்கு அவ்வளவு ஆவல் என்றும் தெரிகிறது.
1: தங்களை பார்க்க நேர்ந்ததில் எனக்கு கஷ்டமில்லை, தவிர தங்களை பிரிந்து போவதற்காகத்தான் உண்மையில் வருத்தமாயிருக்கிறது. தாங்கள் மட்டும் அனுமதி கொடுங்கள். ஒரு பக்கத்தில் அந்த கிழட்டு பழுவேட்டரையரிடமும், இன்னொரு பக்கத்தில் இந்த பயங்கர மந்திரவாதிகளிடமும் அகப்பட்டு கொண்டு தாங்கள் திண்டாடுகிறீர்கள். ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இவர்களிடமிருந்தெல்லாம் தங்களை விடுதலை செய்து அழைத்துப் போகிறேன்.
0: எங்கே அழைத்துப் போவீர்கள்?
1: இலங்கை தீவின் காடுகளின் அனாதையைப் போல அலைந்து கொண்டிருக்கும் தங்கள் அன்னையிடம் அழைத்துப் போய்விடுகிறேன் என்றான் வந்தியத்தேவன்.

0: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
1: நந்தினியே ஒரு கூரிய வாள், அவளே அதை வீசக்கூடியவள். அவளை அறிந்தவர்களுக்கு இது தெரியும், ரவிதாசன் கோஷ்டிக்கு நல்லாவே தெரியும். இந்த ஒரு வாரத்துக்குள்ள நிறைவேற்ற வேண்டிய வேலைகளை ஆணையாகவே தெரிவிச்சிட்டார். ஒரு பகுதியினர் சக்கரவர்த்திய பத்ரமா பஞ்ச பாண்டவர் மலைக்கு கொண்டு போய் சேர்த்துடணும், மற்றவங்க கடம்பூருக்கு வரணும், சம்புவரையன் மாளிகைக்குள்ள வரக்கூடியவர் வரலாம். எஞ்சியவர்கள் எப்பவும் எதுக்கும் ஆயத்தமாக இருந்து உயிரோட விரைவாக தப்பியோட பார்க்கணும். இணையில்லாத தலைவியான தேவின்னு சொல்லிக்கிட்டு வந்தாலும் இந்த கூட்டத்தில் தனக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியலை ரவிதாசனால். முந்தைய கூட்டத்தில் நம்முடைய முதன்மையான விரோதி ஆழ்வார்க்கடியான் என்ற பொய்ப்பெயரோடு திரியும் திருமலையப்பன்தான்னு கடும் கோபத்துடன் சொன்னது நினைவிருக்கும். அவனை கண்ட இடத்துல கொன்னுடணும்னு உத்தரவு போட்டான், ஆனால் அது அத்துணை எளிதாக இல்லை என்பதை பார்த்தோம். இளவரசருக்கு நீ காப்பு, உனக்கு நான் காப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு இருக்குது திருமலையப்பனுக்கு. சோழ பேரரசின் முதன் மந்திரியோட பிரதம சீடனை நெருங்க முடியுமா? இலங்கையில் காட்டு வழியில் வந்துகிட்டு இருந்தபோது அருள்மொழிவர்மரை குறி வச்சு ஏற்பட்ட அம்பு அவரோட மின்வேக இயக்கத்துக்கு ஈடுகொடுக்க முடியாமல் ஆழ்வார்க்கடியானுக்கு பயந்து அவன் தலப்பாகையை மட்டும் கொத்திக்கிட்டு போனதை பார்த்தோமே. நல்லது. கந்தமாறன், பார்த்திபேந்திரன், வந்தியத்தேவன் இந்த மூணு பேரில் தொடக்கத்திலிருந்தே ரவிதாசனுக்கு கவலை தந்து வந்திருப்பவன் வந்தியத்தேவன். ஒரு எடுத்துக்காட்டு, கோடிக்கரையில் ரவிதாசன் கேட்குறான், அந்த முட்டாள் பல்லவனும் என்ன செய்ய போகிறானாம்? நந்தினியின் பதில், அவனையும் தஞ்சைக்கு அழைத்து கொண்டு போகிறோம், அவனிடம் ஜாக்கிரதையாக இருங்கள். கவலை இல்லை, நான் காலால் இட்டதை தலையால் செய்ய காத்திருக்கிறான். ரவிதாசன் நுட்பமான விஷயத்தை தொட்டதும் கொஞ்சம் தடுமாறி போயிடுறான் நந்தினி. இருந்தாலும் ஜாக்கிரதையாயிருப்பது நல்லது. காஞ்சி ஒற்றன் வந்தியத்தேவனிடம், தாங்கள் கொஞ்சம் ஏமாறி போனீர்கள் அல்லவா, இப்போதைக்கு ஒழிச்சு கட்ட வேண்டிய பகைவன் வந்தியத்தேவன் தான். ஏற்கனவே அவன் மேலே நந்தினி கொண்டிருக்கிற கரிசனமும் கொஞ்ச நேரத்தில் இந்த குட்டி சக்கரவர்த்தி உற்சாகத்துடன் காட்டுற அன்பும் ரவிதாசனுக்கு பெருங்கவலையை மூட்டினதை பார்க்குறோம். அவதூறாக ஏதேதோ பேசி அவன் மனசை குழப்ப முயல்கிறான். ஆனால் சற்று முன் செஞ்சுக்கிட்ட நிபந்தனையை நினைவுபடுத்தி அவனை அடக்கிடுறா. அப்பால போய் நிற்கும்படி கட்டளையும் இடுறா. முக்கியமான திருப்பம், கீழ வளவு என்கிற அழகர் மலை பகுதியில் உள்ள பாண்டவர் மலை மதுரைக்கு அருகே இருக்குது. இருந்தாலும் தாய் பாசத்துக்கு ஏங்குற இச்சிறு பிள்ளைக்கு இதெல்லாம் தேவையா? பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு.
0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
3: ஏ ஆகாஷ்வாணி ஹே 12 சால் விஸ்வாஸ்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: நேர்கள் கேட்கவிருப்பது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் என் சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை தார்பாய்கள், கிரீனேட், ஓஸ், நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவம் உள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசியு பிரிவு, எலும்பியல், லாப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
6: அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் நூற்றாண்டில் ராசராச சோழன் தஞ்சை பெரிய கோயிலை மிகுந்த பொருட்செலவாலும் சிற்பிகளின் உழைப்பாலும் கட்டி முடித்தான். கருங்கற்களே இல்லாத காவிரி பாயும் நாட்டில் கருங்கற்களை கொண்டு உலகம் போற்றுகின்ற வகையிலே கோயிலை கட்டியது ராசராசனின் தனிச்சிறப்பாகும். இந்த ஒப்பற்ற திருப்பணியில் எண்ணற்ற தொழிலாளர்களும் சிற்பிகளும் கலந்து கொண்டனர். திருப்பணி வேலை சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. கொடிய வெயிலில் சிற்பிகள் வேலை செய்து கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் வயது முதிர்ந்த கிழவி ஆற்று மணலை பரப்பி அதன் மேல் புதுப்பானை வைத்து அதிலே வாசனை பொருட்களை எல்லாம் போட்டு குளிர்ந்த நீரை வைத்து சிற்பிகளுக்கு கொடுத்து வந்தாள். சிற்பிகள் அகமகிழ்ந்தார்கள். திருப்பணி முடியும் தருணமும் வந்தது. ஒரு நாள் தலைமை சிற்பி கிழவியை பார்த்து, பாட்டி, இந்த திருப்பணிக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று விளையாட்டாக சொன்னான். சோழ மன்னன் கோடிக்கணக்கில் செலவு செய்து வரும் இந்த திருப்பணியிலே ஏழை கிழவியாகிய என்னால் என்ன உதவி செய்திட முடியும்? என் குடிசைக்கு எதிரிலே ஒரு பெரிய பாறாங்கல் இருக்கின்றது, அதை வேண்டுமானால் எடுத்து கொள்ளுங்கள் என்றாள் பாட்டி. தலைமை சிற்பி அந்த கல்லை எடுத்து வந்து வடிவமைத்து வட்டமாக செய்து சுவாமிக்கு மேல் உள்ள பெரிய ஸ்தூபியின் உச்சியில் அமைத்து அதற்கு மேல் கலசம் வைத்து பூர்த்தி செய்தான். திருப்பணி முடிந்ததும் சிறந்த முறையிலே குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. தலைமை சிற்பிக்கு பொன்னாடை போர்த்தி பொற்காசுகள் கொடுத்து மரியாதை செய்தான் மாமன்னன் ராசராச சோழன். மகிழ்ச்சியுடன் அரண்மனைக்கு சென்று உறங்கச் சென்றான் மன்னன். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது அவன் கனவில் சிவபெருமான் வருகிறார். மன்னா, உன்னை போல் திருப்பணி செய்பவர்கள் யாரும் இருக்க முடியாது. அதிசயிக்கத்தக்க வகையில் நீ கட்டிய கோயிலில் கைலாயத்தை விட்டு இங்கு நாம் குடியேறினோம். இப்பெருமை மிகுந்த கோயிலில் கிழவியின் நிழலில் நாம் சுகமாக இருக்கிறோம் என்று கூறி மறைந்தார். மன்னன் விழித்தெழுகிறான். சிவபெருமானை கனவில் கண்டது மகிழ்ச்சியாக இருந்தாலும் கிழவியின் நிழல் என்று பெருமான் கூறியதன் பொருள் தெரியாமல் திகைப்படைந்தான். தலைமை சிற்பி அழைத்து நடந்ததை கூறினான் மன்னன். தலைமை சிற்பிக்கு உண்மை புரிந்தது. மன்னன் காலடியில் விழுந்து வணங்கி, கிழவி சிற்பிகளுக்கு குளிர்ந்த நீர் கொடுத்ததையும் அவள் வேண்டுகோளை ஏற்று அவள் வீட்டிற்கு முன்னிருந்த பாறங்களை வட்ட வடிவமாக ஒழுங்கு செய்து கோபுரத்தின் உச்சியில் வைத்து அதன் மேல் கலசத்தை வைத்ததையும் மன்னனிடம் சொல்லி, தங்கள் அனுமதி இல்லாமல் இதை செய்துவிட்டேன், இதைத்தான் சிவபெருமான் கிழவியின் நிழல் என்று கூறியுள்ளார் என்றான் சிற்பி. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும்தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் நன்றி.

0: த்ரீ.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரினேட், ஓஸ் நரம்பு வழிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.